இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 19, திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி மாதம் 24 நாள் அக்டோபர் மாதம் 11 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மேட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன.

ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 6 மணி. நேயர்கள் கேட்கலாம்

முதல் இல்லாத வாணிகர்க்கு அதனால் வரும் ஊதியமும் இல்லையாகும். அவ்வாறே தன்னை தாங்கும் துணையில்லாதவர்க்கு உலகில் நிலைபேறும் இல்லை.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: நேயர்கள் கேட்கலாம் இன்று நம் பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். நேர்களே, இன்று பகல் 1:10 நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரலை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக, 6:15 பக்தி மாலை, 6:35 ஹோசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, இன்று பங்கேற்கும் மழலை பி தியாஸ்ரீ, 7:00 காலை வணக்கம் இதில் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தர்மபுரி உழவர் சந்தை காய் கனி விலை நிலவரம், தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷச்சாரல், 8:00 தர்மபுரி ஹெல்த்கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்பு நாள் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை, 8:15 தர்மபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது, 9:05 வானலையில் வசந்தம் அழகு குட்டி செல்லமாக, 9:30 ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு அரிசி வழங்கும் ஆளுமை சிறக்க நிகழ்ச்சி கேட்கலாம், 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் இன்றே கேட்போம் நன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 ஆனந்தம் அருளும் ஆனந்தவள்ளி அம்மன் திருக்கோவில் உரை சித்திரம் கேட்கலாம், 12:10 மலரும் மொட்டுக்கள் சேலம் மாவட்டம் நங்கவள்ளி ஒன்றியம் கூலையூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன கேட்கலாம். மூன்று மணிக்கு கட்சுவில் கலக்கல் பாடல்கள், 4:00 பெண் ஒன்று கண்டேன் நாடகம் கேட்கலாம், 5:00 டாக்டர் தீபக்ஸ் நியூபார்ன் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:05 மாலை தென்றல், 6:00 தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரேசை, 7:10 மாவட்ட செய்தி மலர், இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம், வழங்குகிறார் சீராஜா, 7:25 வயல்வெளி பட்டுப்புழு வளர்ப்பு தென்னை வளர்ப்பு முறைகள், தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் காமராஜ் பேட்டை மராட்சிகள் காடு பகுதியை சார்ந்த விவசாயியன் ஐயன்னன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 8:00 இளந்தென்றல் விடுகதையாக, 8:50 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள், 9:00 ஆங்கில

செய்திகள் தொடர்ந்து ஸ்பாட் லைட். 9:30 இடைவிடாத இசை மழை. 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நேயர்கள், இதுவரை நம் பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: The five-match series is level at 1-1 after West Indies defeated India by 6 wickets in the second T20 international in Ranchi on Friday evening. The match witnessed a run fest with 501 runs scored as West Indies chased down India's target of 250 with more than an over to spare. West Indies captain Shai Hope led the chase with a magnificent 102 of 45 balls, while Shaufane Rutherford contributed 84 of 37 deliveries. Hope was a judge player of the match. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
2: புறப்பொருள் வெண்பாமாலை. இந்நூல் கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஐயனார் இதனார் என்பவரால் இயற்றப்பட்டது. வெற்றித்திணை முதல் பாடாண்திணை வரை உள்ளது. புறத்துறைகளாக அரசவகை, உண்டாட்டு, இயன்மொழி வாழ்த்து, ஏரான் முல்லை, எருமை மரம், கையறு நிலை, குதிரை மரம், குடைமங்கலம், செவியறிவுறு, கடவுள் வாழ்த்து, தாபத நிலை, தபுதார நிலை, தானை நிலை, தானை மரம், தொகை நிலை, நல்லிசை வஞ்சி, நூழிலாட்டு, நெடுமொழி, பரிசில் துறை, புலவராற்றுப்படை, காஞ்சி, மரக்கலவழி, நூதின் முல்லை, பேய்காஞ்சி, வஞ்சினக்காஞ்சி, வல்லான் முல்லை, வான்மங்கலம், விரலையாற்றுப்படை முதலியன. அடுத்து புற இலக்கியமாக கல்வி, கொடை, ஒழுக்கம், வீரம் முதலியனவாகும். இந்த நூல் 340 நேரிசை வெண்பாக்களை கொண்டது. இதில் மருட்பாக்கள் 21 உள்ளன. தொல்காப்பியம் குறிப்பிடும் புறத்திணையியல் 12 படலம் சேர்த்து 13வது படலமாக ஒழிபியல் சேர்க்கப்பட்டுள்ளது. சாமுண்டி தேவ நாயனார் என்பவர் முதல் உரையை எழுதியுள்ளார். எளிய உரையாக புலியூர் கேசிகன் என்பவர் எழுதியுள்ளார். இதன் மூல நூல் 12 படலம். அகத்திய மாமுனிவரின் 12 மாணவர்களை கொண்டு உருவானதே 12 படலமாகும். இதில் இடம்பெற்றுள்ள மருட்பாக்கள் முழுதும் கைக்கிளை படலம். இந்நூலை முதன் முதலில் அச்சில் பதிப்பித்தவர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் டாக்டர் உவே சாமிநாத ஐயர் ஆவார். இதில் வரும் முதல் படலம் வெற்றி, பகையோருடைய பசுக்களை கவர்ந்து வருதல். அடுத்து இரண்டாவது கரந்தை படலம். கரந்தை படலம் என்றால் கவரப்பட்ட ஆணிரைகளை உரியவர்களிடம் இருந்து மீட்டு எடுத்து வருவது. மூன்றாவது வஞ்சி. வஞ்சி என்றால் பகைவரது நாட்டை கவர்தலாகும். நான்கு காஞ்சி. காஞ்சி என்பது அங்கனம் வந்த பகைவருக்கு எதிர்நின்று அவரது முயற்சியை தடுத்தலாகும். ஐந்தாவது நொச்சி. நொச்சி என்பது பகைவருக்கு எதிராக மதிலை காத்தலாகும். ஆறாவது ஒழுங்கை. ஒழுங்கை என்பது காத்து நிற்கும் நொச்சியாரை வெற்றி கொள்ளல். ஏழாவது தும்பை. தும்பை என்பது தம் பேராண்மை மிகுதிப்பாடு தோன்ற பகைவரோடு போரிடுதல். எட்டாவது வாகை. வாகை என்பது போரின்கண் வெற்றி பெற்று சிறத்தல். ஒன்பதாவது படலம் பாடான். பாடான் என்பது ஒருவனின் கீர்த்தி, கொடை, வலிமை, தன் அலி ஆகியவற்றை ஆராய்ந்து சொல்லப்படுவது. பத்தாவது புதுவியல். புதுவியல் என்பது கூறியவற்றுக்கெல்லாம் பொதுவாக உள்ளவையாக அவற்றுள் கூறப்படாத ஒழிந்தவற்றை கூறி செல்வது. பதினொன்றாவது பெருந்திணை என்பது ஆண்வாள் கூற்று. இருவாள் பெருந்திணை என்னும் பொருந்தா காமம் ஒழுக்கம் பாடான் பகுதியில் கூறப்படாத புறத்துறை செய்திகள். 12 கைக்கிளை படலம். கைக்கிளை என்பது ஒருதலை காதல் என்பது இது ஆண்வாளை விட்டு குறித்து நின்றதாகும். முதற்கண் கூறிய வெற்றித்தனியில் வெற்றி அரவம் என்பது துறை வகையை சார்ந்தது. வெற்றியில் மண்ணுறு தொழில், தன்னூறு தொழில் என இரண்டு வகைத்து. மண்ணுறு தொழில் என்பது மன்னன் ஆணையிட்டு செய்வது, தன்னூறு தொழில் என்பது ஆணையிடாமல் செய்வது. இதில் உள்ள துறைகள் மொத்தம் 19. 13வது ஒழிவியலாகும். அடுத்து விருச்சி. விருச்சி என்பது நற்சொல் கேட்டல். ஆணிரை கவர்களின் நன்மைகளை அறியும் பொருட்டு இருள் வேளையில் நற்சொல் கேட்டல். அடுத்தது பிள்ளை வழக்கு. பிள்ளை வழக்கு என்பது நன்னிமித்தம் கண்டு உரைத்தாரை சிறப்பித்தல். புறப்பொருள் வெண்பாமாலையின் மூல நூலாக தொல்காப்பியம் பொருளதிகாரம் புறத்திணையியல் திகழ்கிறது. சங்ககால மக்களின் வாழ்வியல் நெறிகள், போர், வீரம், கொடை, நிலையாமை பற்றி தெளிவாக அறிய முடிகிறது. இதில் இடம்பெறும் 21 வகை மருட்பாக்கள் என்பது வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா மற்றும் வஞ்சிப்பா. 4 வகை பாவைகள்

0: பரவி வருகின்றன. வீரம் விளைந்த தமிழ் மண்ணுக்கு இணையாக கிரேக்கத்தையும் கிரேக்க நூல்களான இலியம் ஒடிசிக்கு இணையாக புறநானூற்றையும் ஒப்பிட்டு கருதுவர் அறிஞர்கள்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

புலர்ந்து கொண்டிருக்கும் இந்த இனிய காலை பொழுது அனைவருக்கும் நல்லதாய் அமையட்டும். நேர்லே மறைப்பொருளாயிருக்கும் இறைவனை இசை பாக்கலால் வணங்கும் நேரம் இது. மனதிற்கு அமைதியளிக்கும் பக்திமயமான பாடல்களை கேட்க இருக்கிறோம் நேர்லே. இது பக்தி மாலை.

எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள். எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்குகிறது என்கிறது கீதை. கேட்க இருக்கும் பாடல் பித்துக்குழி முருகதாஸ் குரலில்.

இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது பக்தி மாலை. அமைதியான இந்த காலை வேளையில் மனதிற்கு அமைதி தரும் பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே.

மண்ணிலுள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணிலுள்ள இறைவன் உங்களை நேசிப்பார் என்கிறது திருக்குறான். கேட்க இருக்கும் பாடல் ராணி குரலில்.

பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. எங்கள் ஆண்டவராகிய தேவனிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்கிறது திரு விவிலியம். கேட்க இருக்கும் பாடல் ஷெரின் பீட்டர்ஸ் குரலில்.

ஒளித்தாந்த பாடலோடு நிறைவேற்றது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை ஒளித்த அனைத்து இடங்களிலும் எல்லா நலமும் வளமும் பெருகட்டும். நேர்களே, நேரம் காலை 6:35.

0: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
1: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
0: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக. வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். மலர் சாகுபடி செய்துள்ள விவசாயினுடைய கவனத்திற்கு, நம்முடைய பூச்செடிகளில் உள்ள இலைகள் வெளிர் மஞ்சள் நிறத்தில் வலுவிழந்து காணப்படுகின்றது. பூக்களும் சிறிதாகி உள்ளது. இவற்றுக்கு சரியான விகிதத்தில் தலை, மணி, சாம்பல் மற்றும் நுண்சத்தும் இல்லாததுதான் அப்படி உள்ளது. இவற்றை சரி செய்ய இயற்கை முறையில் ஒரு ஏக்கருக்கு அஸ்வஸ் பயிரிலும் 5 கிலோ, பாஸ்பட் பாக்டீரியா 5 கிலோ, பொட்டாஸ் பாக்டீரியா 5 கிலோ, மைக்ரோரசா வேம் 5 கிலோ ஆகியவற்றை மக்கிய ஆரிய தொழுவரம் 150 கிலோ எடுத்து அவற்றில் உயிர் உரங்களை கொட்டி நன்கு கலக்கணும். அதில் 2 கிலோ அளவு நாட்டு சர்க்கரையை தண்ணீரில் விட்டு கரைத்து தெளித்து திரும்பவும் நன்கு கலக்கணும். அவற்றை கையில் அள்ளி பார்த்தால் புட்டுப்பதம் இருக்கணும். அப்படியே நிழலில் கோணி சாக்கு அல்லது தென்னை ஓலையை கொண்டு மூடி ஒரு வாரம் வரைக்கும் வைக்கணும். வயலில் தண்ணீர் பாய்ச்சி விட்டு ஈரம் இருக்கும் பொழுது தூவி விடணும். இவ்வாறு தொடர்ந்து 3 மாதத்திற்கு ஒரு முறை இவற்றை மலர்கள் சாகுபடி பயன்படுத்தி வந்தால் உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்க வாய்ப்புள்ளது. அடுத்து பருத்தி சாகுபடி பற்றி தெரிஞ்சுக்கணும். உலக அளவில் பருத்தியின் முக்கியத்துவத்தையும் பருத்தி சாகுபடியில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளின் பங்களிப்பை எடுத்துரைக்கும் நாளாக ஆண்டுதோறும் அக்டோபர் 7ஆம் தேதி உலகம் முழுவதும் உலக பருத்தி தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. உலக பருத்தி தினம் இப்போது பெனின், புரிக்கினோ, பாசோ, கட் மற்றும் மாலி ஆகிய 4 ஆப்பிரிக்க நாடுகளில் முன்முயற்சியால் உலக வர்த்தக அமைப்பு 2019 அக்டோபர் 7ஆம் தேதி முதலாக இந்த பருத்தி தினம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் ஐக்கிய நாடுகளின் பொது சபை இந்த நாளை உலக பருத்தி தினமாக அதிகாரப்பூர்வமாக பிரகடனப்படுத்தியது. ஒரு காலத்தில் தங்கத்தின் விலையுடன் போட்டி போட்டுக்கொண்டு பருத்தியின் விலையும் இருந்தது. அதனுடைய பொருளாதார மதிப்பு காரணமாக அதை வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்பட்டது. பருத்தியிலிருந்து நூல், பருத்தி விதை, கால்நடைகளுக்கு தீவனம், எண்ணெய் எடுக்கவும், பருத்தி பால் உடல் ஆரோக்கிய பானம் தயாரிக்கவும் பயன்படுகிறது. ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன், அவனை முழு மனிதனாக மாற்றிட பருத்தி பயன்படுகிறது. உலகின் பயிர்களில் பருத்தி செடியும் ஒன்று. பருத்தியின் பஞ்சிலிருந்து இயற்கை நூல் தயாரிக்கப்பட்டு ஆடை முதல் படுக்கை விரிப்பு, வேட்டி, துண்டு உள்ளிட்ட பல்வேறு வகையான ஜவுளி பொருட்கள் தயாரிக்க பருத்தி பெரிதும் பயன்படுகிறது. இதன் மூலமாக விவசாயிகள் முதல் நூற்பாலை வரை நெசவு ஆடை உற்பத்தி மற்றும் வணிகம் வரை பருத்தியின் பயன்பாடு உள்ளது. உலகின் முக்கிய பருத்தி பயிரிடப்படும் நாடாக இந்தியா உள்ளது. பருத்தி சாகுபடிக்கேற்ற மண் வளமும் தட்பவெப்ப நிலையும் கொண்ட நாடுதான் இந்தியா. அதனால் இந்தியாவில் தென் மாநிலங்களான மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேசம், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் முக்கிய பணப்பயிராக பருத்தி பயிரிடப்படுகிறது. விதைப்பு முதல் அறுவடை வரையில் பருத்தி சாகுபடியில் பல்வேறு வகையான பிரச்சனைகள், சவால்கள் உள்ளன. மண் வளம், பூச்சி நோய் தாக்குதல், உர செலவு, சந்தை விலை நிலவரம் உள்ளிட்டவைகள் பருத்தி சாகுபடியாளர்கள் சந்திக்க வேண்டியுள்ளது. பருத்தியில் தரமான சான்று பெற்ற விதைகளை பயன்படுத்த வேண்டும். மழைநீர் சேமிப்பு, சொட்டு நீர் பாசனம் உள்ளிட்ட நவீன நீர் மேலாண்மை முறைகளை கடைபிடிக்கணும். மேலும் மண் வளத்தை பாதுகாத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த சாகுபடி முறைகளை கையாளணும். விவசாயிகளின் உழைப்பு பருத்தி உற்பத்தி செய்வதுடன் நின்றுவிடுகிறது. ஆடை வரை நீண்ட உற்பத்தி சங்கிலியின் விவசாயிகள் உள்ளனர். பருத்தி சாகுபடியில் பருத்தி ஆராய்ச்சி மையங்களும் தொடர்ந்து ஆராய்ச்சிகளையும் புது புது தொழில்நுட்பங்களையும் கண்டறிந்து வருகின்றது. பருத்தியில் ஈடுபட்டுள்ள நாடுகள் எதிர்கொள்ளும் சவால்கள், குறு சிறு விவசாயிகளின் வாழ்வாதாரம், பருத்தி சார்ந்த தொழில்களின் முக்கியத்துவம், சர்வதேச பருத்தி வணிகம் குறித்த உலக அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்திடவே இந்த நாள் முக்கியத்துவமாக கொண்டாடப்படுகிறது. பருத்தி வளம் பெறட்டும், பருத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரம் சிறக்கட்டும் என விவசாயிகளின் உழைப்பை போற்றுவோம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
1: அடுத்து ட்ரோன் தொழில்நுட்பம் நடைமுறையில் உள்ள சமீபத்திய திட்டங்கள் என்னென்ன இருக்குது? ட்ரோன் அல்லது ஆளில்லா வான்வழி வாகனம் என்பது மனிதர் நேரடியாக இயக்காமல் தொலைநிலை அல்லது தானியங்கி முறையில் செயல்படும் நவீன தொழில்நுட்பமாகும். இந்த தொழில்நுட்பம் தற்போது வேளாண்மை, பேரிடர் மேலாண்மை, நில அளவை, சுற்றுச்சூழல் கண்காணிப்பு, உள்கட்டமைப்பு ஆய்வு, பாதுகாப்பு மற்றும் தொழில்துறை போன்ற பல துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டு வேளாண்மையில் பூச்சிக்கொல்லி மற்றும் திரவ உர தெளிப்பு, பயிர் கண்காணிப்பு மற்றும் துல்லிய வேளாண்மை போன்ற பயன்பாடுகளில் ட்ரோன்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. இதுக்கு என்ன திட்டம் இருக்குது? வேளாண் இயந்திரமாக்குவதற்கான துணை இயக்கம், மத்திய அரசின் திட்டம் வேளாண் இயந்திரமாக்குவதுடன் ட்ரோன் தொழில்நுட்பத்தையும் ஊக்குவிக்கும் முக்கிய திட்டமாக 2026 ஜூலை மாதம் மத்திய அரசு வெளியிட்ட தகவலின்படி ICAR நிறுவனங்கள், KVK, ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் மற்றும் வேளாண் துறைகள் போன்ற தகுதியான நிறுவனங்களுக்கு ட்ரோன் கொள்முதல் மற்றும் செயல் விளக்கங்களுக்காக ட்ரோன் ஒன்றின் விலை 100% வரைக்கும், அதாவது அதிகபட்சம் 1,00,000 நிதியுதவி வழங்கப்படுகிறது. FPOக்கள் ட்ரோன் செயல் விளக்கத்திற்கான 75% வரைக்கும் மானியம் வழங்கப்படுகிறது. மேலும் விவசாயிகளுக்கு வாடகை அடிப்படையில் ட்ரோன் சேவைகள் வழங்கும் FPOக்களுக்கு மற்றும் கிராமப்புற தொழில் முனைவோருக்கும் திட்டத்தின் கீழ் உதவி வழங்கப்படுகிறது. இதன் நோக்கம் சிறு குறு விவசாயிகளும் அதிக முதலீடு செய்யாமல் ட்ரோன் சேவையை பயன்படுத்துவதாகும். அடுத்தது ட்ரோன் மூலம் துல்லிய வேளாண்மை. வேளாண்மையில் ட்ரோன்களினுடைய முக்கியத்துவம் துல்லிய வேளாண்மை ஆகும். ட்ரோன்கள் மூலம் பயிர்களின் நிலை, பயிர்களின் வளர்ச்சி, பூச்சி மற்றும் நோய் தாக்குதல், நீர் பற்றாக்குறை போன்றவற்றை கண்காணிக்க முடியும். தேவையான பகுதிகளில் மட்டும் பூச்சிக்கொல்லி அல்லது திரவ உரத்தை தெளிப்பதால் உள்ளீட்டு செலவையும் நேரத்தையும் குறைக்க முடியும். சாம் திட்டத்தின் கீழ் ட்ரோன் செயல் விளக்கங்கள் நாடு முழுவதும் பெரிய அளவில் மேற்கொள்ளப்படுகின்றன. 2026 ஜூலை மாதம் அரசின் தகவல்படி 40,928 ட்ரோன் செயல் விளக்கங்கள் சுமார் 40,918 ஹெக்டேர் பரப்பில் மேற்கொள்ளப்பட்டது. பெண்களுக்கான நமோ ட்ரோன் நிதி திட்டம், இது பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன் சேவை வழங்குநர்களாக உருவாக்கும் மத்திய அரசின் முக்கிய திட்டமாகும். இத்திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு நவீன தொழில்நுட்ப பயிற்சியுடன் புதிய வருமான வாய்ப்பும் உருவாக்கப்படுகிறது. இத்திட்டத்திற்கு 2023-24 முதல் 2024-26 வரையிலான காலத்திற்கு 1,261 கோடி ஒதுக்கப்பட்டது. பெண்கள் SHCகளுக்கு ட்ரோன் வழங்குவதோடு ட்ரோன் இயக்குவதற்கான பயிற்சி வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் தொடர்புடைய ட்ரோன் சேவையில் இணைக்கப்பட்டுள்ளனர் என மாநில வாரியான தரவு தெரிவிக்கிறது. இத்திட்டத்தின் முக்கியத்துவம் பெண்களை வெறும் தொழில்நுட்ப பயனாளிகளாக அல்லாமல் ட்ரோன் சேவை தொழில் முனைவோராக உருவாக்குவதிலே உள்ளது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக வேளாண்மையில் ட்ரோன் பயன்பாட்டை ஊக்குவிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது. ட்ரோன் இயக்கம் மற்றும் வேளாண் பயன்பாடுகளுக்கான பயிற்சிகள், செயல் வழக்கங்கள் மற்றும் தொழில்நுட்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ட்ரோன் தொழில்நுட்பத்தில் திறன் பெற்ற இளைஞர்கள் எதிர்காலத்தில் ரிமோட் சென்சிங் டெக்னீஷியன் போன்ற பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன.
0: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.

நேயர்கள் இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். அரசியல் அமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் மீதான நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தூரில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். இரண்டாவது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு இரண்டடுக்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உள்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1,620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதுடன் முடிவடைந்த திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை IITயில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கும் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையையொட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் ரயில் நிலையம் 20 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: அமிர்த பாரத் திட்டத்தின் கீழ் பழனி ரயில் நிலையம் சுமார் 20 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் மறுவடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக புதிய நுழைவாயில், அகலமான பாதைகள், அகலமான நடை மேம்பாலங்கள் மற்றும் மின்தூக்கிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பான வசதிகள், புதிய காத்திருப்பு அறை மற்றும் பாதுகாப்பான வாகன நிறுத்த பகுதிகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திர காலங்களில் உலக புகழ்பெற்ற பழனி முருகன் கோயிலுக்கு வருகை தரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கும் உள்ளூர் வர்த்தகத்திற்கும் இந்த மேம்பாடு பெரும் உறுதுணையாக இருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் பொறுப்புகள் ஜனநாயக நடைமுறையின் முக்கிய அங்கமாக உள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இத்தகைய அமைப்புகளின் நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். மாறிவரும் சூழல்களை கருத்தில் கொண்டு இளைஞர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மாற்று கருத்தை வெளிப்படுத்துவது ஜனநாயக உரிமை என்ற போதிலும் குழப்பத்தை விளைவிப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்று திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். அரிய வகை கனிமங்களை கையிருப்பு வைத்துக் கொள்வதற்கான கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுரங்கத்துறை செயலாளர் திரு கேசவ் சந்திரா, பாதுகாப்பு, விண்வெளி, எரிசக்தி போன்ற துறைகளுக்கு தேவையான அரிய வகை கனிமங்களின் சீரான விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த கொள்கை வகுக்கப்படும் என்று கூறினார். மேலும் குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரப்பிரதேசம், ஒடிசா ஆகிய 4 மாநிலங்களில் அரிய வகை கனிமங்களை சுத்திகரிக்கும் ஆலைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கேசவ் சந்திரா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும்.

0: என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கே கே நகரில் இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், போதிய மருத்துவ வசதி கிடைக்காத தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நவீன மருத்துவத்துடன் பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக இஎஸ்ஐசி மருத்துவமனையில் தீக்காயங்களுக்கான சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட மேம்படுத்தப்பட்ட வசதிகளையும் ஆளுநர் திரு அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பேசினார். எவ்வித தீய பழக்கத்திற்கும் ஆளாகாமல் உடல் நலனில் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று அமைச்சர் கூறினார். ஏழ்மை நிலையில் உள்ள மூத்த குடிமக்களுக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்கும் வகையில் தேசிய மூத்த குடிமக்கள் மேம்பாட்டு திட்டத்தை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டம் பயனுள்ளதாக இருக்கிறது என்று அரியலூரைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
1: நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்க அப்பாவும் ஒரு மாற்றுத்திறனாளி. மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட அலிம்கோ நிறுவனத்திலிருந்து எனக்கு வீல் சேர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீல் சேர் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டேன். இப்ப அந்த நிறுவனத்திலிருந்து கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இன்னொருத்த தயவோட போயிருந்தேன், இப்ப தானா போயிட்டு தானா நான் வந்துகிட்டு இருக்கேன் எங்கெல்லாம் எடுத்துக்கோ. அதனால எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு.
0: நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீதான ராணுவ நடவடிக்கையில் அந்த அமைப்பின் 136 நிலைகள் தகர்க்கப்பட்டுள்ளதாக யமன் அரசு கூறியுள்ளது. பலோச்சிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்டு வரும் தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு 734.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் சட்டவிரோதமாக வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதையும் அதன் உடல் உறுப்புகள் விற்பனை செய்யப்படுவதையும் தடுப்பது குறித்த ஒருநாள் பயிலரங்கு நடைபெற்றது. மிசோரமில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை உரிய காலத்திற்குள் முடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சட்டவிரோதமாக கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிவதில் ஈடுபட்டுள்ள 2 பேரை சுகாதாரத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள விளக்குடி கஸ்தூரிரங்க பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத பவித்ர உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை போரூரில் செவித்திறன் குறைபாடு மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்த சர்வதேச மாநாடு நடைபெற்றது. போதைப் பொருள் இல்லாத சமூகம் என்பதை வலியுறுத்தும் வகையில் சென்னையில் இன்று மாரத்தான் ஓட்டம் நடைபெற்று வருகிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோரில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அன்ஸ் நேகி தைவானின் லியோ ஜோ ஃபுவை எதிர்கொள்கிறார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. மார்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் கேரளா இன்டர்காசி அணியையும் சர்ச்சில் பிரதர்ஸ் அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னிந்திய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நாமக்கல்லை அடுத்த கீரம்பூரில் நேற்று தொடங்கியது. 2 நாள் நடைபெறும் இப்போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சஹாஜா எம்மலப்பள்ளி நெதர்லாந்தின் மேக்ஸ் ஹூக்கை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் மீதான நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தோரில் இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 6:55. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நேர்கள் கேட்கலாம்.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: இன்றைய மழலை மேஷில் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோளையூர் பள்ளி குழந்தை பி தியாஸ். வணக்கம் தியாஸ்.
4: வணக்கம்
3: தியாஸ். எப்படி இருக்கீங்க?
4: நல்லா
3: இருக்கிறேன். சுட்டியா சரியா சாப்பிட மாட்டீங்களா? என்ன சாப்பிடுறீங்க சின்ன பையன்?
4: காய்கறி.
3: காய்கறி சாப்பிடறதா? வேற ஏதோ சாப்பிடுவீங்களா கேள்விப்பட்டேன்.
4: சாக்லேட், ஐஸ்கிரீம்
3: இதெல்லாம் சாப்பிடுறீங்க. நிறைய
4: சாப்பிடுறீங்களா?
3: எத்தனை படிக்கிறீங்க?
4: ரெண்டாவது.
3: ரெண்டாவது நல்லா படிக்கிறீங்களா? என்னன்னா நல்லா படிக்கிறீங்க?
4: பாட்டும் கதையும்.
3: நல்லா படிங்க. என்ன சட்டில் ஸ்டார்ஸ் மாதிரி இருக்குது, என்னது
4: இது? லீவ் போடாதவங்களுக்கு பேட்ச் கொடுப்பாங்க.
3: ஓ, லீவ் போடாமல் தான் பேட்ச் தரலாம். நீங்கள் லீவே போட்டதில்லையா? ஸ்கூல் வந்தால் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஆமாம், வெரி குட். அப்படி தான் இருக்கணும், லீவ் போடாமல் மறது நல்ல பழக்கம். சரி தியாஸ், என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்?
4: கதை.
3: அப்புறம்
4: பாட்டு.
3: சரி, முதல்ல கதையை சொல்லுங்கள் கேட்போம்.
4: ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்கா பறந்து போயிட்டு இருந்துச்சான். அந்த காக்கா போகிற வழியில் ஒரு சோளத்தை பார்த்துச்சான். அந்த சோளத்தை பிச்சுட்டு போகும்போது அதோட கால் தவறி விழுந்துருச்சான். அப்புறமேட்டு ஒரு கழுகு வந்து அதை தூக்கிட்டு போயிடுச்சான். அப்புறமேட்டு அந்த காகம் வந்து அந்த சோளத்தை எடுக்க பார்த்துச்சான். அப்புறமேட்டு அந்த கழுகு வந்து அதோட கூட்டில் வந்து உக்காந்துக்கிச்சான். அப்புறமேட்டு அந்த காக்காவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். அப்புறமேட்டு அந்த காக்கா ஒரு திருப்பி சோளக்காட்டுக்கு போனிச்சான். அப்போ வந்து அந்த சோளத்தை பிச்சுட்டு கழுகுக்கிட்ட காட்டுச்சான். அப்புறமேட்டு அந்த காகம் அந்த சோளத்தை கீழே போட்டுச்சான். அப்புறமேட்டு அந்த காகம் வந்து அந்த சோளத்தை எடுத்துட்டு போயிடுச்சான். நன்றி.
3: ஏகப்பா, பயங்கரமா கதை சொல்லிட்டீங்க. யார் சொல்லி கொடுத்த அந்த கதை?
4: எங்க அம்மா.
3: சார் எதுவும் சொல்லித்தரலையா?
4: பாட்டு சொல்லி கொடுத்தாரு.
3: ஓ, பாட்டும் சொல்லி கொடுத்தாரா? சரி, அந்த பாட்டை பாருங்க.
4: பூனைக்குட்டியே பூனைக்குட்டியே பானை விட்டாதே, பசு தின்னு பால் தீருவேன் பானை விட்டாதே, ஆட்டுக்குட்டிய ஆட்டுக்குட்டிய வேலி தாண்டாதே, விரும்பி தின்ன தலை தருவன் வேலி தாண்டாதே, சொல்ல

0: பச்சைக்கிளிய பறந்து போவாதே, பழுத்த நல்ல பழம் நான் தருவேன், பறந்து போவாதே. நன்றி.
1: அழகா பாட்டீங்க தியாஸ் நல்ல திறமசாலி தான் நீங்க. சரி, இப்ப சின்ன பையனா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பையனா, அப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: டாக்டர் என்ன பண்ண போறீங்க?
0: யாருக்காச்சும் ஏதோ நானா ஆபரேஷன் பண்ண.
1: ஆபரேஷன் பண்ண போறீங்க? திடீர்னு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அவங்கள ஆப்ரேஷன் பண்ணால் தான் குணமாகனா, அப்போ நீங்கள் வெற்றிகரமாக ஆப்ரேஷன் பண்ணி குணப்படுத்துறீங்க.
0: ஆமாம்.
1: அதுக்கெல்லாம் ஃபீஸ் எல்லாம் வாங்குவீங்களா நீங்கள்?
0: வாங்க மாட்டோம்.
1: ஓ, இலவசமாகவே பண்ணிடுறீங்க?
0: எஸ் சார்.
1: சூப்பர் சூப்பர். சரிங்க தியாஸ், நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானது, அப்போ ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
1: இணைய நிலை இன்றைய மரளை மொழி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோளையூர் பள்ளி குழந்தை பி தியாஸ்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது

0: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: நேரம் காலை 7 மணி. கேட்கலாம் காலை வணக்கம். நிகழ்ச்சியில் முதலாவதாக வருகிறது
2: தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
2: தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
4: இன்று அக்டோபர் 11.
5: எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், மறுமலர்ச்சி கவிஞர், சமூக சீர்திருத்தவாதி என பன்முகம் கொண்டவர்.
6: தற்போதைய மயிலாடுதுறை பழைய மாயூரம் பகுதியில் முன்சிப்பாக பணியாற்றியவர்.
5: நீதிமன்ற தீர்ப்புகளை முதன் முதலில் மொழிபெயர்த்த பெருமைக்குரியவர்.
6: தமிழ் உரைநடையை வளம் பெறச் செய்த முன்னோடிகளுள் தலை சிறந்தவர்.
5: தமிழ் இலக்கிய வரலாற்றில் திருப்பு முனையை ஏற்படுத்தியவர்.
6: தமிழில் முதல் புதினத்தை எழுதிய மாயூரம் வேதநாயகம் பிள்ளை பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1826.
6: விடுதலை போராட்ட வீரர், அமைதியான முழு புரட்சி என்ற முழக்கத்திற்காக பரவலாக அறியப்பட்டவர்.
5: இந்திய இளைஞர் இதயங்களின் மன்னர் என்று புகழப்பட்டவர்.
6: பதவிகள் பல தேடி வந்தும் அதை புறக்கணித்தவர்.
5: சர்வோதய இயக்கத்திற்கும் பூமிதான இயக்கத்திற்கும் ஆதரவு அளித்தவர்.
6: பாரத ரத்னா விருது, மகசேசே போன்ற விருதுகளை பெற்றவர்.
5: ஜே பி என்று பரவலாக அறியப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயணன் பிறந்த தினம் இன்று.
6: ஆண்டு 1902.
5: நடிகர், பின்னணி பாடகர், தயாரிப்பாளர், தொகுப்பாளர், அரசியல்வாதி என பன்முகம் கொண்டவர்.
6: கப்பல் நிறுவனத்தில் சரக்கு தரகராக பணிபுரிந்த இவர் பின்னாளில் நடிகராக திரைத்துறையில் அறிமுகமானார்.
5: இவர் நடித்த முதல் திரைப்படத்திற்காக தேசிய விருது பெற்றவர்.
6: இந்தியாவின் முன்னணி நடிகர்கள் பட்டியலில் முதலிடத்தை தொடர்ந்து 16 ஆண்டுகள் பிடித்திருந்தார்.
5: பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், தேசிய விருதுகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றவர்.
6: நாடாளுமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராகவும் இருந்தவர்.
5: இந்திய சினிமா வரலாற்றில் மிக பெரிய செல்வாக்கு மிகுந்த நடிகராக திகழ்பவர்.
6: இந்திய திரையுலகில் 4 சகாப்தங்களாக தனது பங்களிப்பை அளித்து வரும் இந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் பிறந்த தினம் என்று.
5: ஆண்டு 1942.
6: சாக்ஸபோன் இசைக்கலைஞர்.

0: உலகம் முழுவதும் பல இசை நிகழ்ச்சியை நடத்தியவர்.
1: இசைக்கலைஞரான ஜாஸ் என்பவருடன் இணைந்து பல இசை நிகழ்ச்சிகளையும் நடத்தியுள்ளார்.
0: பத்மஸ்ரீ, கலைமாமணி, சங்கீத கலாசிகாமணி, கம்பன் புகழ் விருது போன்ற பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார்.
1: கர்நாடக இசை மேதை என்று பாராட்டப்பெற்ற கர்நாடகாவைச் சேர்ந்த கத்ரி கோபால்நாத் நினைவு தினம் என்று
0: ஆண்டு 2019.
1: மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்ற கவிமணி பாட்டிற்கிணங்க பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது.

0: பெண் குழந்தைகளுக்கான உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியத்தை உணர்த்துவதற்காக 2011 ஐக்கிய நாடுகள் சபை இந்நாளை அறிவித்தது.
1: இன்று சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். இந்த காலம் சக்தி வழிபாட்டின் தத்துவங்களை உணர்த்துகிறது.
0: வாழ்க்கைக்கு தேவையான கல்வி, வீரம், செல்வம் என்பவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் வாழ்வில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற கருத்தை கற்றுத்தருவதாக இந்த விழா காலம் உள்ளது.
1: அனைத்து இடங்களிலும் சக்தி நிறைந்திருக்கிறாள் என்பதை வெளிக்காட்டும் வகையில் கொலு வைக்கும் நிகழ்வுகள் இடம்பெறும்.
0: நவராத்திரி ஆரம்பம் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள்.

0: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
2: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
3: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
4: உங்கள் கனவு திருமணத்திற்கும் நினைவில் நிற்கும் விழாக்களுக்கும் வாசுகி ராம் மகால் ஏசி. அக்டோபர் 12 முதல் பிரம்மாண்ட உதயம். பிறந்தநாள் விழா, ரிசப்ஷன், வளைகாப்பு, அலுவலக கூட்டங்கள் போன்ற சிறிய நிகழ்ச்சிகள் நடத்த மினி ஹால் வசதியுடன் பார்க்கிங், 24 மணி நேர செக்யூரிட்டி, குளிர்சாதன வசதி, 29 விருந்தினர் அறைகள், லிப்ட் வசதி என அனைத்தும் உள்ளது. திறப்பு விழா அன்று சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறும். வாசுகி ராம் மகால் ஏசி, பச்சையப்பா அவென்யூ, சோகத்தூர் கோட்ரோடு, புதிய பேருந்து நிலையம் அருகில், தர்மபுரி. போன் 9443-60648.
5: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
6: எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், சிபிஎஸ்இ, வெனந்தூர் மெயின் ரோடு, மல்லூர், சேலம். ஐஐடி, ஜேஇஇ, நீட் ஸ்பெஷல் கோச்சிங், டிஎன்பிஎஸ்சி கோச்சிங், ஒலிம்பியாட் பிராக்டிஸ் அளிக்கும் பள்ளி. எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், சிபிஎஸ்இ, வெனந்தூர் மெயின் ரோடு, மல்லூர், சேலம்.
7: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
8: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
9: காலை வணக்கத்தில் அடுத்ததாக உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம்: தக்காளி 28, கத்திரிக்காய் 25, வெண்டைக்காய் 26, அவரைக்காய் 45, கொத்தவரை 36, முள்ளங்கி 25, பச்சை மிளகாய் 44, சுரைக்காய் 12, வாழைக்காய் 14, முருங்கைக்காய் 66, புடலங்காய் 20, பீர்க்கங்காய் 35, சர்க்கரை பூசணி 18, சின்ன வெங்காயம் 68, பெரிய வெங்காயம் 62, கேரட் 54, பீட்ரூட் 50, பீன்ஸ் 106, முட்டைக்கோஸ் 30, பூண்டு 240, இஞ்சி 220, மொச்சை 75, பாகற்காய் 50, உருளைக்கிழங்கு 32, காலிஃப்ளவர் 35, குடைமிளகாய் 68. இவை யாவும் தர்மபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரங்கள். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காமல் துணிப்பைகளை எடுத்துகிட்டு போங்க. நேர்களை, முடிந்த அளவு நாம் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தவிர்ப்போம். அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை நாம் அழகாய் ஒப்படைப்போம்.
10: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
11: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
13: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
14: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
15: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
16: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூப், 6 ஏர்பேக், 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
13: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
17: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
18: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
19: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
1: இன்று போய் நாளை வா, அது

0: அடத்துல இன்று போய் இன்றே வா. இது நிஜத்துல நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
1: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
2: அன்பிருகிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். கம்பன் ராமனை நடையின் நின்றுயர நாயகன் என்று அழகிய தொடரால் வர்ணிக்கிறார். ஏன் அவ்வாறு வர்ணிக்க வேண்டும்? நல்லொழுக்கத்தில் நின்று அதனால் நாயகனாய் உயர்ந்தவன் ராமன் என்பதையே கம்பன் இப்படி வர்ணிக்கிறார். ஏதோ ராமபிரானை புகழ்வதற்காக கம்பன் அவ்வாறு சொல்லவில்லை. கம்பன் சொன்ன ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் இருக்கிறது. பொதுவாகவே ராமபிரான் கல்வி கற்கும் பருவத்து இளவரசனாய் இருந்த போதே மக்களை நேசிக்கிறவனாய், அவர்களோடு நெருங்கி பழகி அவர்களுடைய நலம் விசாரிக்கிறவனாய் ராமபிரான் இருந்திருக்கிறார். அவர் வீதியில் செல்லும் போது எதிரிலே வரும் மக்களை முதிர் திரு கருணையின் முகமலர் ஒளிர, எதுவினை இடர் இலை இனிதின்னும் மனையும் மதிதரும் குமரும் வலியர் கொள் என்று கேட்பது வழக்கம். குடும்பத்தில் இருப்பவர்களை எல்லாம் அன்போடு கருணை பொங்க விசாரிப்பாராம் ராமபிரான். மூவாசை துறந்தவர்களும் உண்டு. மண் பெண் பொன் என்று மூன்று ஆசை துறந்தவர்கள் கூட உண்டு. ஆனால் பதவி ஆசையை துறப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனால் ராமபிரானுக்கு பதவி ஆசையே இல்லை. தசரதன் ராமபிரானுக்கு முடிசூட்டப் போவதாக அறிவித்த போது அதை ராமபிரான் முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளவில்லை. தந்தையின் சொல்லை தட்டக்கூடாது என்று அதனை ஏற்றுக்கொள்கிறார். பிறகு பரதனே முடிசூடுவான், நீ காடு செல்ல வேண்டும், இது அரசன் ஆணை என்று கைகேயி கூறிய போது அப்படியே பதறி பரிதவிக்கவில்லை ராமபிரான். மாறாக பெரும் துன்பத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன் போல் மகிழ்கிறான். பிறகு காட்டுக்கு சென்று பரதனும் வசிஷ்டரும் நீயே அரசேற்க வேண்டும் என்று சொன்னபோது கூட ராமபிரான் மறுத்து விடுகிறார். பதவியை விரும்பாதவனை தேடி பதவி வரும் என்பதற்கு உதாரணமாக ராமர் திகழ்ந்தார். பதவி ஆசை அற்றவனிடமே பதவியை ஒப்படைக்க வேண்டும், அத்தகையவனே பதவியை தவறாக பயன்படுத்த மாட்டான் என்பதையே கம்பன் இங்கு குறிப்பாய் உணர்த்துகிறார். தன் பதவியை பறித்த கைகேயையோ பரதனையோ அவர் வெறுக்கவில்லை. மாறாக அவர்களை மனைவி மகன் என்ற உரிமையிலிருந்து தசரதன் கோபத்தால் விலக்கி வைத்து விட்டான் என்பதை அறிந்து, தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம் வரம் தருக என்று தசரதனிடமே வரம் கேட்கும் அளவுக்கு உயர்ந்த குணம் உடையவனாக கருணாமூர்த்தி ராமபிரான் திகழ்கிறார். அது மட்டுமல்ல, வேடர்குல தலைவன் குகனையும் வானரக தலைவனாக இருந்த சுக்ரீவனையும் தன்னுடைய உடன் பிறப்புகளாக ஏற்றுக்கொண்டார் அந்த கருணாமூர்த்தி. அது மட்டுமா, பகைவன் தம்பி என்று தெரிந்திருந்தும் அடைகலம் வந்த விபூஷணனை ஏற்றுக்கொள்கிறார் ராமபிரான். இன்னும் சொல்ல வேண்டுமானால், தன் முன்னால் படைகளம் இழந்து நிற்பவன் ஆயுதங்களின்றி நிற்கிறான், தன் மனைவியை கவர்ந்த மகாபாதகன் ராவணேஸ்வரன் என்பதை அறிந்தும் இன்று போய் நாளை வா என்று ராவணனுக்கும் இன்னருள் சுரக்கிறான் ராமபிரான். வாலி இறந்த பிறகு வாலியினுடைய நாட்டையும் ராவணன் இறந்த பிறகு ராவணனுடைய நாட்டையும் ராமபிரான் நினைத்திருந்தால் ஆட்சி செய்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய தம்பிகளுக்கு அதை கொடுத்துவிட்டு பதவியின் மீது ஆசையில்லா ஒரு பரம்பொருளாக ராமபிரான் திகழ்ந்தார். ஆகையால்தான் கம்பன் சொன்னான், நடையின் நின்றுயர் நாயகன் என்று. ஆகையால்தான் அவரை அவதார புருஷன் என்று போற்றுகிறோம். மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
3: நிறைவு பெற்றது காலை வணக்கம். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அடிஸ் அபபாவில் உள்ள அதுவா நினைவு அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், வளரும் நாடுகள் சுயசார்பு நிலையை அடைவதற்கான திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஐநா பாதுகாப்பு சபையில் ஆப்பிரிக்காவிற்கு பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். உலக அளவில் வளரும் நாடுகளுடனான ஒற்றுமை, ஒத்திசார் சுயாட்சி, பன்முனைத்தன்மை மற்றும் பொதுவான வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் பரஸ்பரம் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே பனாமாவில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்து திரு ஜெய்சங்கர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இக்கட்டான தருணத்தில் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் விரைவில் மீண்டு வருவதற்கு பிரார்த்தனை செய்வதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அமெரிக்காவின் இறக்குமதி விகிதத்தின் மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த வர்த்தக ஒப்பந்தம் மறுமதிப்பீடு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். அமெரிக்க சந்தையில் இந்திய பொருட்களின் விற்பனையை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரிட்டன், கனடா, இஸ்ரேல், சிலி, வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில், யுரேஷியா பொருளாதார யூனியன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வளைகுடா மற்றும் கருங்கடல் பகுதிகளில் வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பனாமா நாட்டு கொடியுடன் கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கப்பலில் உள்ள 22 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மாலுமிகளின் பாதுகாப்பு குறித்து கப்பல் நிறுவன அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்து வருவதாகவும், வளைகுடா பகுதி நிலவி வரும் சூழல் குறித்து உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ள கருத்துகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று இந்தியா தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் உள்ள ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதித்துவ அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உள்நாட்டு விவகாரங்களில் தேவையின்றி தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நடுநிலை மற்றும் பாகுபாடற்ற செயல்பாட்டு நெறிமுறைகளுக்கு ஏற்ப உலகின் பிற பகுதிகளில் நடைபெறும் பெரிய அளவிலான போராட்டங்கள் மீதும் அந்த ஆணையம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பதையும், அங்கு அமைதியான முறையில் கருத்துக்களை தெரிவிப்பதற்கான உரிமை அரசியல் அமைப்பு சட்டத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு வலுவான அமைப்புகள், நீதித்துறை மற்றும் பத்திரிகை சுதந்திரம் போன்றவற்றால் பாதுகாக்கப்படுகிறது என்பதையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. ஒவ்வொரு ஜனநாயக நாட்டையும் போலவே இந்தியாவிலும் பொது ஒழுங்கை பராமரிப்பதற்கான நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு மக்கள் அதற்கான உரிமையை பயன்படுத்துகின்றனர் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.

தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். இரண்டாவது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 அடுக்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உட்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1,620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதுடன் முடிவடைந்த திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை IIT உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கும் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார்.

0: உட்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 3700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதுடன் முடிவடைந்த திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கும் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையையொட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சிறார் நீதி சட்டம் அமலுக்கு வந்து 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சட்டங்கள் சீர்திருத்தம் மறுவாழ்வை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று திரு சூரியகாந்த் கேட்டுக் கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லைப்பகுதியில் 5 கண்ணிவெடிகள் கண்டறியப்பட்டு பாதுகாப்பான முறையில் அகற்றப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு அமைப்பின் ஒரு பகுதியாக எல்லையையொட்டிய பகுதிகளில் கண்ணிவெடிகள் பதிக்கப்பட்டுள்ளன. எனினும் பலத்த மழை காரணமாக சில சமயங்களில் இந்த கண்ணிவெடிகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அவற்றை கண்டறிந்து அகற்றப்பட்டு வருவதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். எத்தியோப்பியா எல்லையையொட்டியுள்ள பகுதிகளில் அந்நாட்டு துணை ராணுவத்தினர் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சூடான் ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக மோதல் காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு ஐநா மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா தலைநகர் ரியாதில் உள்ள விமான நிலையத்தின் மீதான தாக்குதலில் விமானி ஒருவர் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கிங் காலித் சர்வதேச விமான நிலையம், பிற சவுதி விமான நிலையங்கள், ராணுவ தளங்கள், எண்ணெய் உட்கட்டமைப்பு வசதிகள் மீதான தாக்குதல்களுக்கு யமனில் இருந்து செயல்படும் ஹவுதி அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. இதனிடையே ஹவுதிகளுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தூரில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அன்ஸ்நேகி தைவானின் லியோ ஜூ ஃபுவை இன்று எதிர்கொள்கிறார். ISL கால்பந்து போட்டியில் சென்னை கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. மார்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் கேரளா இன்டர்காசி அணியையும் சர்ச்சில் பிரதர்ஸ் அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னிந்திய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நாமக்கல்லை அடுத்த கீரம்பூரில் நேற்று தொடங்கியது. 2 நாள் நடைபெறும் இப்போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். கீகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சஹாஜா எமலப்பள்ளி நெதர்லாந்தின் மேக்ஸ் ஹோக்ஸை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
2: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா அல்ட்ராஸ்.

0: 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 599,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229 7555.
1: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவக் குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரான்னு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
2: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
6: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
7: வாய் துர்நாற்றத்திற்கும் பற்களுக்கும் சம்பந்தம் உண்டா என்பது குறித்து பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
8: இப்ப வாயில வந்து ஒரு துர்நாற்றம் வருதோ, இல்ல வந்து வாயில வந்து சொத்த வருதோ, டங் கோட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். ஸோ டங்கை வந்து நம்ம ரெகுலரா கிளீன் பண்ணிக்கணும். ஒரு டென்டிஸ்ட்டை பார்த்து கிளீன் பண்ணிக்கலாம், இல்லை ரெகுலர் பேசிஸில் நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம். இப்போ குழந்தைங்க அந்த மாதிரினா நம்ம வந்து ஒரு பீடியாடிக் டென்டிஸ்ட்டை பார்த்து நம்ம டங் கோட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து விடலாம். பட் பெரியவங்க வந்து டெய்லி பேசிஸில் நம்ம வந்து டங்கை கிளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரஷ்ஷோடவே டங் கிளீனர் வருது. இதெல்லாமே எதுனால அப்படின்னா, டு ப்ரமோட் த டங் கிளீனிங் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மேக் இட் ஆஸ் அன் ஹேபிட். இப்போ நம்ம வரும்போது அதுக்கான ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதை வச்சு நாங்கள் டங் கிளீன் பண்ணி விடுவோம். இல்லை வந்து குழந்தைங்களுக்கு வந்து எப்படி டங் கிளீன் பண்ணுங்கிற சொல்லித்தருவோம். சொல்லி கொடுத்துட்டு பேரண்ட்ஸை வந்து அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்க சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அட்வைசஸ் கொடுக்கணும். பேரண்டல் கவுன்சிலிங் வந்து ஒரு தனி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ குழந்தைங்களை ஒரு வளர்க்குறது வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்க்குறது தாண்டி அவங்களை ஆரோக்கியமாக வளர்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து கவுன்சிலிங்கில் சொல்லுவோம். இப்போ ஒரு பல்லுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பால் பல்லுன்னு பார்த்தீங்கன்னா, பால் பல்லே வந்து இப்போ நம்ம சொல்லும் போதே என்ன சொல்றோம்னா பால் பல்லுன்னு சொல்றோம். மில்க் டீத்னு எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரு பால் பல்லோட ஷேடு வந்து, அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு இருக்கு, அது பாலோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் பால் பல்லோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ஒன்று. ஸோ இந்த ஒன்னா இருக்கிறதுனால தான் வந்து நம்ம பிரைமரி டீத், அதாவது குழந்தைங்களுக்கு இருக்கிற பல்லை வந்து பால் பல்லுன்னு சொல்றோம். ஸோ இதுதான் உண்மையான ரீசன். ஸோ அதனால அந்த பால் பல்லுன்னு சொல்றது வந்து கொஞ்சம் வெள்ளையா தான் இருக்கும். பட் வேற உங்களுக்கு வந்து பால் பல்லு விழுந்து பெர்மனன்ட் பல்லு வரும்போது கொஞ்சம் எல்லோ அண்ட் கிரே ஷேடு கலந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து வெள்ளை பல்லு அழகா இல்ல மஞ்சள் பல்லு அழகா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அழகுங்கிறது வந்து அவங்களோட பெர்செப்ஷன். இப்போ வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து நிறம் வந்து ஸ்கின் டோன் எப்படி மாறுதோ அந்த மாதிரி பல்லு ஷேடு மாறும். ஸோ இப்போ ஒரு ஷேட் கைடுன்னு இருக்குது, அதுலேயே 16 வகையான ஷேட்ஸ் இருக்குது, அதுலேயே காம்பினேஷன் ஷேட்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு பல்லு போயிடுச்சு, இந்த பல்லுக்கு வந்து நம்ம வந்து கேப் போடுறோம், ஆர்டிஃபிஷியல் டீத் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அவங்களோட முகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நாங்கள் ஷேடு வந்து செலக்ட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் டார்க் கம்ப்ளெக்ஷனாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வெள்ளையாக பல்லு போட்டோன்னா அது ரொம்ப ஆடாக தெரியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பல்லு ஷேடு செலக்ட் பண்ணுவோம். ஸோ பல்லு கலர் பொறுத்து அது ஆரோக்கியமாக இருக்கா இல்லையான்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஸோ அவங்க அவங்களோட நிறத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட ஃபேஷியல் மார்ஃபாலஜிக்கு ஏற்ற மாதிரி தான் பல்லோட அமைப்பும் இருக்கும்.
7: இதுவரை பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
5: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
9: நேரம் 7:30. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கிறது இசைதான். எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம்னா அது இசையா தாங்க இருக்க முடியும். நீங்க யார்கிட்டயாவது போய் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மியூசிக் கேட்பேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் வேலை பார்க்கும் போதும் நான் மியூசிக் கேட்டுக்கிட்டே தாங்க வேலை

பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் ட்ராவல் பண்ணும்போதும் நான் பாட்டு கேட்டுகிட்டே தாங்க ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலோட பின்னி பிணைஞ்சிருக்கிறது இசைன்னு தாங்க சொல்லணும். இசையை ரசிக்கும் அனைவருக்குமா இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. சந்தோஷச்சாரல்னாவே பாடல்கள் கூடவே பொது அறிவு கேள்வியும் உங்களுக்காக இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான பொது அறிவு கேள்வி, அமைதியையும் சர்வதேச சட்டத்தையும் மேம்படுத்துவதற்கான தனது முயற்சிகளுக்காக 2026 ஆண்டிற்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? நேர்களே, இதுதான் சந்தோஷச்சாரலுக்கான பொது அறிவு கேள்வி. இதற்கான விடையே பாடல்களை கேட்டுக்கிட்டே தேடுங்க. கண்டுபிடிக்க முடியலன்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நம்ம ரெட்ரோ சாங்ஸ் தான் கேட்போம். கொஞ்சம் 90s வந்த பாடல்களை நம்ம கேட்போம். அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பாண்டித்துறை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கவிஞர் வாலி பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரலில் ஒலிக்க காத்திருக்கிறது இந்த பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: பாலவாசன் காஃபி ஒர்க் SV ரோடு தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. TNPSC குரூப் 4 தேர்வுக்கு 6574 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், வனக்காப்பாளர் உள்ளிட்ட 46 வகை பணியிடங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆன்லைன் விண்ணப்ப பதிவு அக்டோபர் 6 முதல் நவம்பர் 5 வரை நடைபெறும். குரூப் 4 தேர்வுகள் 2027 ஜனவரி 10 அன்று நடைபெறும். இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க www.tnpsc.gov.in மற்றும் tnpscexams.in என்ற இணையதளங்களை பயன்படுத்தி நீங்கள் விண்ணப்பிக்கலாம்.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
7: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலக தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சந்தோஷச்சாரல். நிறைய பேர் கேட்ட பாடல், கேட்காத பாடல், எல்லா பாடல்களையும் நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது நம்ம வானொலின்னு தாங்க சொல்லணும். எப்பயாவது ஒரு முறை பாட்டை கேட்டுட்டு இது என்ன படமா இருக்கும், யாரை இசையமைச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம தேடுவோம் இல்லையா? சரி, அடுத்ததாக என்ன பாட்டு வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, தங்க மனசுக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் காமகோடியின் பாடல் வரிகளில் மனோ ஜானகி குரலில்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
3: உங்கள் கனவு திருமணத்திற்கும் நினைவில் நிற்கும் விழாக்களுக்கும் வாசுகி ராம் மகால் ஏசி அக்டோபர் 12 முதல் பிரம்மாண்ட உதயம். 700 பேர் அமரும் வசதி, 320 பேர் உணவருந்தும் வசதி, பார்க்கிங், லிப்ட் வசதி, 24 மணி நேர செக்யூரிட்டி, குளிர்சாதன வசதி, 29 விருந்தினர் அறைகள். திறப்பு விழா அன்று சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறும். வாசுகி ராம் மகால் ஏசி, பச்சையப்பா அவென்யூ, சோகத்தூர் கூட்ரோடு, புதிய பேருந்து நிலையம் அருகில், தருமபுரி. போன் 9443-60648.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: நேரம் 7:45 நிமிடம் கேட்டு ரசிச்சு

இங்க நேர்லே, இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையின் சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேர்களை, இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்பு நாள் அறிமுக நேர்களான நேர்களுக்கான நிகழ்ச்சி. நான் இதுவரைக்கும் பண்பலையில் பேசினது இல்லைங்க அப்படின்னு நினைக்கிற நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச புதிய பாடல்களை நீங்கள் கேட்கலாம். சந்தோஷச்சாரல்லாம் இணைஞ்சிருக்கோம் நேர்களே. 90களில் வந்த பாடல்களை நம்ம கேட்டுட்ருக்கோம். எல்லாருக்குமே பிடிச்சமான பாடல்கள். இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு, அந்த ஜென்ஸ் கிட்ஸ்ன்னு சொல்கிறவங்களுக்கு, நான் இந்த பாடல்கள் போர் அடித்தாலும் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு வந்த அப்புறம் இந்த பாடல்களை ரொம்பவே ரசித்து கேட்பாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக என்ன பாடல் வரப்போகுதுன்னு ரொம்பவே ஆவலாக இருப்பீங்க. அடுத்த பாடல் ரிக்ஷா மாமா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசில் கவிஞர் வாலி பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தர்மபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
7: சந்தோஷ சாரல நிறைவு பாடலா சிங்கார வயலின் திரைப்படத்தில் இருந்த இளையராஜா இசையில் கொஞ்சர் வாலி பாடல் வரிகளில் கமல்ஹாசன் சாய்பாபா குரலில்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட இளைஞர் நீதி குழுமத்தில் தற்காலிக அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இளநிலை உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர். இளநிலை உதவியாளர் பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, கணினி திறன், தட்டச்சு திறன் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வயது வரம்பு 42 வயதிற்குள் இருக்க வேண்டும். அலுவலக உதவியாளர் பணிக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 42 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பணிக்கும் தனித்தனியே விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தை தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தின் இணையதளமான www.dharmapuri.nic.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, பழைய மாவட்ட ஆட்சியரக வளாகம், தருமபுரி, 636705. விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் இந்த மாதம் 16ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்கள் அறிய 6382612276 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்கள் பெறலாம். நெகிழி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். என்ன கேள்வி கேட்டிருந்தேன், ஒரு ஜிகே க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, நம்ம அதுக்கான விடையை தெரிஞ்சுப்போம். அமைதியையும் சர்வதேச சட்டத்தையும் மேம்படுத்துவதற்கான தனது முயற்சிகளுக்காக 2026ஆம் ஆண்டிற்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான பதில் நவநீதம் பிள்ளை. இந்திய வம்சாவளியை சார்ந்த நவநீதம் பிள்ளைக்கு தான் இந்த நோபல் பிரைஸ் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்க, விடையை கண்டுபிடிச்சவங்க உங்களுக்கு நீங்களே ஒரு சபாஷ் சொல்லிக்கோங்க. நெகிழி நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: நேரம் காலை 8 மணி. நேயர்கள் கேட்கலாம்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று அக்டோபர் 11, மக்களை பெற்ற மகராசி என்று நாட்டு வழக்கில் ஒரு சொலவடை உண்டு. இந்த இடத்தில் மக்கள் என்பது பிள்ளைகள் பெற்ற மக்கள் என்பதாக பொருள் கொள்ளப்படுவது. அது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்று சிந்தித்து பார்த்தால், பொதுவாக பிள்ளை என்றாலே மகனை குறித்தாலும் சிறப்பான நிலையில் பெண்மகளை குறிக்கக்கூடியதாக சிலர் கருதுவது உண்டு. குழந்தையில் ஆண் குழந்தை என்ன, பெண் குழந்தை என்ன, குழந்தை குழந்தைதானே என்று பொதுவாக நாம் சொன்னாலும் கூட, பெண் குழந்தைக்கென்று சில சிறப்பம்சங்கள் இருப்பதை நாம் வாழ்க்கையில் நேரடியாக கண்டுகொள்ள முடியும். அதனால் தானோ என்னவோ கவிமணி பாடுகிற பொழுது, மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடுகிறார். பிறப்பதற்கு அவர்கள் தவம் செய்கிறார்களா இல்லையா, உண்மையிலேயே தவம் செய்து பெற்ற பிறப்பா அல்லது இது தண்டனைக்குரிய ஒரு பிறவியா என்று கூட நொந்து கொள்ளுகிற பெண்கள் உண்டு. ஆனால் இந்த மங்கையரால் இந்த சமூகத்தில் வாழ்ந்து பயன்பெற்றவர்கள் குறிப்பாக ஆடவர்கள் எண்ணி போற்றுகிற தொடராகத்தான் இது இருக்கிறது. இதற்கு அடுத்த தொடர்தான் அதற்கான நுண்பொருளை விளக்குகிறது. அவர் பங்கைய கை நலம் பார்த்தளவோ இந்த பாரில் அறங்கள் வளரும் அம்மா என்று சொல்லுகிறார். பங்கையம் என்றால் தாமரை. அந்த தாமரை போன்றிருக்கக்கூடிய அந்த திருக்கரங்களின் மூலமாக செய்யக்கூடிய செயல்கள் தான் இந்த உலகத்தில் அறத்தினை வளர்க்கின்றன என்று கவிமணி சொல்லுகிறார். அறம் செய்ய விரும்பு என்று குழந்தைகளுக்கு ஔவையார் சொன்னதை செயலில் காட்டுகிற பிள்ளைகளாக இருப்பது பெரும்பாலும் பெண் பிள்ளைகள்தான். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை உற்று கவனியுங்கள். சேட்டை செய்வதிலும் பொருள்களை தாறுமாறாக கலைத்து போடுவதிலும் எதையாவது ஒன்றை உடைத்து மாற்றி செய்வதுமாக துருதுருப்பும் சுறுசுறுப்பும் துடிப்போடும் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் செய்கிற வழக்கத்தை நீங்கள் கவனிக்க முடியும். அதே நேரத்தில் உங்கள் இல்லங்களில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை கவனித்து பார்த்தால், இருக்கிற பொருளை எடுத்த இடத்தில் வைப்பதும் அதை ஒழுங்காக சீர்திருத்திக் கொள்வதும் பாங்காக அந்தந்த பொருள்களை அந்தந்த இடத்தில் வைப்பதோடு அவற்றை பேணுவதுமாகிய பண்பு பெண் குழந்தைகளுக்கு இருப்பதை பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் பெண் குழந்தைகளே ஆண் குழந்தைகளுக்குரிய தன்மையோடு செயல்படுவதும் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் போல பவ்யமாக இருப்பதும் விதிவிலக்காக அமைவதும் உண்டு. ஆனால் பேணுகிற தன்மை உடையவள் என்பதனாலே அவளை பெண் என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. எனவே குழந்தைகளில் ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் பெற்றும் வளர்த்தும் பேண வேண்டிய கடப்பாடு பெற்றோர்களுக்கு உண்டு என்றாலும், பெண் குழந்தையை இன்னும் உன்னதமாக பேண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. காரணம், அவள் அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற அறம் வளர்க்கக்கூடிய தாயாக மாறப்போகிறவள். இன்னமும் கூட ஆண்களும் பெண்களும் அல்லது ஆண்கள் மட்டுமோ பெண்கள் மட்டுமோ இருக்கிற இடங்களில் கூட பிச்சை கேட்க வருகிறவர்கள் அம்மா தாயே என்று அழைக்கிற வழக்கம்தான் உண்டு. பிச்சை இடுதற்காக வீட்டின் உள்ளே இருந்து வருகிறவர்கள் வயதில் முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வளர் இளம் குருத்தாக இருக்கிற பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பாப்பா என்றோ சின்னவளே என்றோ குழந்தை என்றோ கூறுவதில்லை. அந்த பெண்ணையும் தாய் என்றுதான் இரவலராக வருகிற பிச்சைக்காரர் கேட்கிறார். தாயி என்று சொல்லுகிற வழக்கமும் அம்மா என்று சொல்லுகிற வழக்கமும் பெண் குழந்தைகளுக்கான அடையாளமாக மாறி இருக்கக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். எனவே அவர்களின் பங்கைய கைநலம் பார்த்துத்தான் இந்த உலகத்தில் அறங்கள் ஓங்கி வளர்கின்றன என்று நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் நின்று வழிகாட்டுகின்றன. இதையெல்லாம் எதற்கு சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு தோன்றுகிறது இல்லையா? இன்று பன்னாட்டு பெண் குழந்தைகள் நாளாக, இன்டர்நேஷனல் டே ஆஃப் த கேர்ள் சைல்டு என்று ஐநா சபை 2011 முதல் அறிவித்திருக்கிறது. இந்த பன்னாட்டு பெண் குழந்தைகள் நாளாகிய இன்று

0: உலகம் முழுவதும் வளர்கின்ற வாழ்கின்ற பெண் குழந்தைகள் இனிது வளர வேண்டும், அவர்களினாலே இந்த உலகம் காக்கப்பெற வேண்டும் என்கிற எண்ணத்தை மனதில் திண்ணமாக வைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்க, அவர்களுக்கு உதவுவது நம்முடைய கடமை என்கிற எண்ணத்தை இதயத்திலே சுமப்பது கூட இன்று நன்று ஒன்று என்பதாகவே உங்கள் உள்ளங்களில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய பணிவான வேண்டுகோள்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் 8:06, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை, இதுதாங்க எல்லாருக்குமே வில்லனாக இருக்கும். ஏன்னா இந்த சண்டே மட்டும் அப்படியே டக்குன்னு அப்படியே திரும்பி பார்க்கறதுக்குள்ள அப்படியே சண்டே முடிஞ்சு அப்படியே மண்டே வந்துடும், திங்கக்கிழமை ஆரம்பிச்சிடும், இது எப்படி தான் போகுதுன்னே தெரியாது அப்படின்னு எல்லாருமே நினைப்போம். இந்த சண்டேல நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்போம், அதை செய்யணும் இதை செய்யணும், அங்கே போகணும் இங்கே போகணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகலாம், அதே மாதிரி நம்மளுடைய உறவினர்கள் எல்லாம் பார்க்க போகலாம் அப்படின்லாம் நிறைய பிளான் வச்சுருப்போம். ஆனால் எழுந்திரிச்சு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையில் பாதி நாள் கடந்து போயிருக்கோங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எப்படி போகுதுன்னே தெரியாது. சரிங்க, நாம் இன்னைக்கு பொன்னையின் புதுப்பு நல் நிகழ்ச்சியில் இணைய போகிறோம். இது அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி. இதுவரைக்கும் பண்பலையில் பங்கேற்று பேசினது இல்லைங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அறிமுக நேராக மட்டும் இருக்கணுங்க. 0-43-42-24-40-30 மற்றும் 0-43-42-24-40-30 இந்த எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம், எங்கள் கூட நீங்கள் பேசலாம். இல்லை நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரில் இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, 0-43-42-24-40-30. இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரும் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜை எங்களுக்கு அனுப்புவீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் சொன்ன நம்பருக்கு அனுப்புவேங்க நேயர்களே. உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். நீங்கள் அறிமுக நேராக மட்டும் இருக்கணும்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ மகாலட்சுமி
6: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
3: தருமபுரி. இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
3: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: பொன்னையின் புதுப்பு நாள் இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில பாடல் கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து அனிதா கேட்டிருக்காங்க. சுரா திரைப்படத்துலேருந்து பாடல் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டுருவோம் நேர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: நேரம் 8:15 நேர்களே, இணைந்திருக்கிறோம். இது பொன்னியின் புதுப்பு நாள் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. தொடர்ந்து கேட்கலாம்.
5: தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: தருமபுரி குமாரசாமிப்பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
1: தருமபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
2: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைன் ரோடில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ ஒரு 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம்.
1: நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் வலிப்பு வந்துட்டால் எப்படி கண்டறியலாம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதில் CT ஸ்கேன் பரிசோதனை தலையாய விஷயமாக இருக்கிறது. அதில் தலைகாயம் ஏற்பட்டு வலிப்பு வருகின்ற நோயாளிகளுக்கு எப்படிலாம் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் முக்கியமான ரத்த கசி வந்து சப்டியூரல் ஹெமட்டோமா அப்படின்னு பேர். அதாவது மண்டையோடு மூளைக்கும் மூளையை சுற்றி இருக்கக்கூடிய டியூராமேட்டர் அப்படிங்கிற ஒரு உறைக்கும் இடையில் இருக்கக்கூடிய இரத்த கசிவு. இந்த இரத்த கசிவு வந்து மிக மிக ஆபத்தானது. எப்படி அப்படின்னா தலையில் காயம் ஏற்படுதல்லவா, தலை காயம் ஏற்படும்போது மூளையை அதை அமுத்துறதுனால வலிப்பு வரும். வலிப்பு வர்றது ஒரு பக்கம் கை கால் மட்டும் பாதிப்பு ஏற்பட்டு வலிப்பு வரலாம், அல்லது சுயநினைவு இழந்து போகலாம், அல்லது கை கால் பாதிப்போடு வரலாம். இதெல்லாம் வந்து சப்டியூரல் ஹெமட்டோமா அப்படின்ற ஒரு இரத்த கசிவுடைய பாதிப்பு. இது தலைகாயத்தினால் மரணம் ஏற்படுகின்ற பெரும்பாலான நோயாளிகளுக்கு இந்த சப்டியூரல் ஹெமட்டோமா அப்படிங்கிற இரத்த கசிவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதே நீங்கள் மாற்றி யோசிச்சிங்கன்னா சப்டியூரல் ஹெமட்டோமா அதாவது மூளைக்கு மேலேயும் அந்த உறைக்கும் அடியில் இருக்கக்கூடிய இரத்த கசிவு மூளையுடைய செல்களை பதமாக வேலை செய்யவிடம் தடுத்துவிடும். எப்படி தடுத்துவிடும்? ஆக்சனால் டேமேஜ்னு சொல்லுவோம். ஆக்சனால்னா நரம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நுண் செல்கள், அந்த செல்கள் பாதிப்பு அடைகிறதுனால என்னாகும், செயல்பாடு குறைந்துவிடும். மூளையை இரிட்டேட் பண்ணும், மூளை இரிட்டேட் பண்ணும்போது முதல்ல வலிப்பு வரும், வலிப்பு வந்து தான் மோசமாவாங்க. அதனால தான் வந்து தலை காயம் ஏற்பட்ட நோயாளிகளுக்கு வலிப்பு வந்திருக்கு அப்படின்னா இரத்த கசிவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த இரத்த கசிவு வந்து ரெண்டு விஷயமா இருக்கலாம். ஒன்று சப்டியூரல் ஹெமட்டோமான்னு சொல்லலாம், இன்னொன்று மூளைக்குள்ளேயே இருக்கக்கூடிய இரத்த கசிவு இன்ட்ராசெரிபல் ஹெமரேஜ். மூளைக்குள்ளேயே இருக்கக்கூடிய இரத்த கசிவும் பாதிப்பு ஏற்படுத்தலாம். எனவே இந்த பிரச்சனைகள்லாம் வந்து எப்படி கண்டறியதுன்னா CT ஸ்கேன் பரிசோதனை தெரியும். CT ஸ்கேன் பரிசோதனையில் இந்த இரத்த கசிவு வெள்ளையாக தெரியும், மூளை அமுத்திட்டு இருக்குதான்னு தெரியும், இரத்த கசிவு எங்கேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்குங்கிறது தெரியும். எனவே இது வந்து தலைகாயம் ஏற்பட்ட நோய்களுக்கு வரலான்னு சொல்லியிருந்தேன். இது நம்ம கதைகள் சொல்ல ஆரம்பித்தா நிறைய கதைகள் சொல்லலாம். இந்த இரத்த கசிவு வந்து நன்றாக தூங்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு கட்டிலேருந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க, அவங்களுக்கும் இந்த இரத்த கசிவு வரலாம். இது அல்லது வாகன விபத்துலேயும் அந்த இரத்த கசிவு வரலாம். இந்த இரத்த கசிவு வந்து நிறைய நோயாளிகளுக்கு நாங்கள் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? இரத்த கசிவு ஏற்பட்டு நம்முடைய மருத்துவமனைக்கு வந்த சில மணி நேரங்களிலேயே குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் அல்லது அதிகபட்சம் 3 மணி நேரத்துக்குள்ளே அந்த நோயாளிக்கு ஸ்கேன் பரிசோதனை செய்து அறுவை சிகிச்சை செய்து முடிச்சிடுறோம். அறுவை சிகிச்சை செய்து முடிக்கிறதுனால சீக்கிரம் முடிக்கிறதுனால அவங்களுக்கு விளைவுகளும் எளிதாக முன்னேறி வெளியில் வந்துடுறாங்க. இந்த சப்டியூரல் ஹெமட்டோமா மட்டும் இல்லாமல் இன்னொரு இரத்த கசிவு இருக்கிறது. இது பேர் இன்ட்ராசெரிபல் ஹெமரேஜின்னு பேர். இன்ட்ராசெரிபல் ஹெமரேஜ் அப்படிங்கிறது மூளையில் ஏற்படுகின்ற மூளைக்குள்ளேயே வருகின்ற இரத்த கசிவு. இது இரண்டு வகையான காரணங்களால் வரலாம். ஒன்று வந்து கட்டுப்படுத்த இயலாத இரத்த கொதிப்பு, அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன், இது ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்னு பேர். இன்னொன்று தலைகாயம். இரண்டு விஷயம் இருக்கிறது. இப்போ கட்டுப்படுத்தவே இயலாத இரத்த கசிவு இருக்குல்ல, இரத்த கொதிப்பு, இது வந்து பக்கவாதம், அதாவது ஹெமராஜிக் ஸ்ட்ரோக் பக்கவாதம் போன்ற அமைப்பை உருவாக்கும்.

0: அதாவது கை கால்கள் பாதிப்பு வந்து கூடவே ஒரு நோயாளிக்கு வலிப்பு இருக்கிறது அப்படின்னா, வலிப்பு வருதுன்னா கட்டாயம் அவருக்கு மூளையில் இரத்தக்கசிவு ஏற்பட்டிருக்கு என்று அர்த்தம். தொடர்ந்து இதை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தொடர்புக்கு 9150779329. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. பயிர் மண்டல ஆராய்ச்சி நிலைய தலைவரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் துவங்கப்பட உள்ளது. இந்த பட்டப்படிப்பு ஒரு வருடம் இரண்டு பருவங்கள் கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி எழுத தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ் வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இதற்கான கல்வி கட்டணம் 25,000 ரூபாய், விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய். இந்த பட்டய படிப்பு படிப்பதன் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதை கடை மற்றும் தாவர மருத்துவ மையம் வைக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்களாக நீங்கள் ஆகலாம், சுய வேலை வாய்ப்பு பெறலாம். மேலும் தொடர்புக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், மண்டல ஆராய்ச்சி நிலையம், பையூர், கிருஷ்ணகிரி மாவட்டம். மேலும் இது தொடர்பான விவரங்கள் அறிய 9942279190 இந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்கள் பெறலாம். மற்றொரு எண் 04226611229 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்கள் பெறலாம். பொன்னியின் புதுப்புறல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க, தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் சிக்காரதனள்ளி அப்படின்ற பகுதியிலிருந்து லக்ஷ்மி கேட்டிருக்காங்க. இவங்க கருப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. நம்ம கேட்போம் நேர்களே அந்த பாடலை.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது செல்பால்.
3: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது பொன்னியின் புது புனல் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்ச பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். நீங்கள் அறிமுக நேயராக மட்டும் இருக்கணுங்க. 0043-42-24-40 மற்றொரு எண் 0043-42-24-40 இந்த எண்கள் அழைச்சி நீங்கள் எங்ககிட்ட பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 0043-42-24-40 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரும் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப காத்திருக்கிறோம் நேர்களே. வெயிட் பண்ணுங்கள், நம்ம ஒரு நிகழ்ச்சியை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்போம்.
4: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: உங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ். ஆவணி வந்தாச்சு, தீபாவளி ஆஃபர் தந்தாச்சு.
6: தலை தீபாவளி சீராக ஆவணி 1 முதல் தீபாவளி வரை
5: நீங்கள் ஆடைகள் எடுக்கும் ஒவ்வொரு 10,000 ரூபாய்க்கும்
6: 1,500 ரூபாய் தலை தீபாவளி சீர்வரிசை பொருட்களாக
5: பட்டுப்புடவை,
6: வேட்டி, சட்டை,
5: பட்டாசாக வாங்கிக் கொள்ளலாம்.
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் அறுமுக ஆசாரை தெரு மற்றும் குமுதா மருத்துவமனை எதிரில் சி கே சீனிவாச ராவ் தெரு, தருமபுரி.
4: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
8: வணக்கம். மரம் பற்றி பேசுறப்ப எத்தனையோ செய்திகளை சொல்றோம். மரங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த உலகம் என்ன ஆகும் நமக்கு தெரியும். இதுல பயனுடைய மரங்கள், பயனில்லாத மரங்கள் இருக்கா? அப்படிலாம் இல்லைங்க, எல்லாமே பயனுடைய மரம் தான். ஆனா அந்த மரம் ஒரு காட்டுக்கு நடுவிலையோ மலை உச்சிலேயோ இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த மரத்தால் என்ன பயன்? அதான் முக்கியம். இப்போ ஊருக்கு நடுவில் ஊரணி இருந்தால் எல்லா உயிர்களுக்கும் நல்லது, ஊருக்கு நடுவில் பழுத்த மரம் இருந்தால் எல்லாருக்கும் நல்லது. திருவள்ளுவர் சொல்கிறாரு, மரம் காட்டுக்குள்ளேயோ மலை உச்சியிலையோ யாரும் நெருங்க முடியாத இடத்துலையோ இருந்தால் அந்த மரத்தால் என்ன பயன்? பறவைகள் போக முடியாது.

0: முடியாது, மனிதர்கள் போக முடியாது. ஆனால் அது அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் காட்டுக்கும் மலைக்கும் நடுவிலே நிற்கிற மரம் பயனற்ற மரமாக இருப்பதை போல சில பேர் மரம் மாதிரி நிற்பானா சண்டை வரப்ப கூட பாருங்க, ஏன்டா மரம் மாதிரி நிற்கிற? அது பள்ளிக்கூடத்தில் அந்த காலத்தில் டேய் மரம் மாதிரி நிற்காத, சொன்னதை கேளு, கேட்குதா இல்லையா நான் பேசுறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மரம் என்னன்னா தலையாட்டாது. பூமரங்கள் சாமரங்கள்னு எழுதுவார் வைரமுத்து. சரி, இப்போ நம்ம வாங்க, பயனற்று மரம் போல நிற்பவன்னு யாரை சொல்கிறாங்க? அவ்வையார் யாரை சொல்கிறாங்க மூதுரையில் அப்படின்னா, கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள், சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதான் நன்மரம். இதாங்க பாடல். மரங்கள்னா இந்த கவைன்னா நினைக்கிளை, கவையாகி கொம்பு கொப்புன்னு சொல்கிறோம்ல, கொம்பாகி காட்டுக்கு நடுவில் நிற்கிதுல்ல, அது மரம் இல்லையா? அப்போ எது மரம் என்றால் சபை நடுவே. இப்போ ஒரு முக்கியமான பள்ளிக்கூடத்துலேயோ ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ ஒரு சபை நடுவே ரெண்டு விஷயத்தில் அவன் வந்து பிழை செஞ்சான்னா அவன் மறந்தானான். எப்படி? நீட்டோலை வாசியாதான். நீட்டோலை வாசியாதான் என்னென்னா ஓலைன்னா அந்த காலத்தில் வந்து அதான் பேப்பர். அந்த இதை படித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த காலத்து தந்தி வந்து அழுவாங்க, என்னன்னு பிரிக்காமலே, ஏன்னா படிக்க தெரியாது. அப்போ படிக்க தெரியாமல் நின்னோம்னா கல்லாத பெற்றோர்கள்ட்ட பையன் போய் கையெழுத்து வாங்கி போடுறான்ல, எப்பா என்ன எழுதிருக்குன்னு கேட்பார், உனக்கு என்னப்பா போடு கையெழுத்து அப்படிமா. அப்போ அந்த வாசிக்க தெரியாமல் நின்னா என்னாகும்? அவர் எல்லாத்தையும் இழந்துருவார். நீட்டோலை வாசியாமல் நிற்பதோடு மட்டுமில்லாமல் குறிப்பறிய மாட்டாமல் நின்றால் அவன் தான் மரமா. குறிப்பறிய மாட்டால்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் வாய் விட்டு சொல்ல முடியாது. அப்படின்னு கண்ணை காட்டினா புரியணும், அப்படின்னு கையை காட்டினா புரியணும், திரும்பி பார்த்தா புரியணும். அதாவது ஒலியால், நல்லா கவனிங்க, ஒலியால், மொழியால், ஒலி வேற மொழி வேற. இது ஒலி, எப்பா இங்கே வா, இது மொழி. சைகையால் கண் அசைவால் நாம் காட்டுகின்ற குறிப்பு எதனையும் புரிந்து கொள்ள முடியாமல் ஒருவன் நிற்பானேயானால், நீட்டோலையும் வாசிக்க தெரியாமல் நிற்பானேயானால் அவன்தான் மரமே தவிர காட்டுக்கு நடுவே கவையாகி கொப்பாகி நிற்கின்ற மரங்கள் மரங்கள் இல்லை. அதுலேயும் சில மரங்கள் பயனற்ற மரங்கள் மலை உச்சியிலும் காட்டுக்கு நடுவிலும் இருக்கும். ஆனால் இவன் மனிதனாக இருந்தாலும் கூட பயனற்ற மரத்துக்கு ஒப்பாவான். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்க. இந்த பாட்டு இத்தனை விஷயத்தை சொல்லுது. அதாவது கல்லாத ஒருவன் அவன் வாழ்நாளில் எதற்கும் ஒப்பிட முடியாத அளவு இழிவாக கருதப்படுவான். கல்வி பயில்தல் என்பது பள்ளிக்கூடத்துக்கு போகிறது மட்டும் இல்லைங்க. இப்போ எனக்கே என்ன தெரியுங்களா, இன்றைக்கி இருக்கக்கூடிய செல்ஃபோன் நம்ம வாங்கி வச்சுருக்கோம்னா அதில் புது விஷயத்தை என்னால் புரிஞ்சுக்கிற முடியலைன்னா எனக்கு கல்வியில் ஒரு வகையான அறியாமை இருக்குதுன்னு அர்த்தம். நரகம் என்பது தனி உலகம் இல்லைங்க, அறியாமை தான் நரகம். விவேகானந்தர் சொல்கிறார், சொர்க்கம் என்பதும் தனி உலகம் இல்லை, அறிவு தான் சொர்க்கம். அறியாமை என்னும் நரகத்திலிருந்து அறிவு என்னும் சொர்க்கத்துக்கு வருகின்ற வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. அதனால் இந்த அறிவை பெற்றுக்கொள்ளுதல் மிக முக்கியம். இல்லாவிட்டால் மரம் போல்தான் நம்மை மதிப்பார்கள் மற்றவர்கள். மூதுரை போன்ற, நல்வழி போன்ற ஏழிலந்தமிழில் வருகின்ற அரிய செய்திகளை படியுங்கள், பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
2: நேரம் 8:35. கேட்க இருக்கிற நேர்களே, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்பு நாள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: பொன்னியின் புதுப்பு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் நேர்களே. இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நல்ல நண்பர்கள் நம்ம வாழ்க்கையில் கிடைச்சிட்டா அந்த வாழ்க்கையே வந்து சொர்க்கம் தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஃப்ரெண்ட்ஷிப் நண்பர்கள் கிடைக்கிறது ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல நண்பர்கள் கிடைச்சிட்டா அந்த வாழ்க்கையில் நம்மளை கூட ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட, அதே மாதிரி நம்ம உறவுகள் கிட்ட சொல்லக்கூடாத விஷயங்கள் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பகிர்ந்துப்போம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப லீட் கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா. அடுத்த பாடல் ஃப்ரெண்ட்ஷிப்கான பாடல் தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஜெண்டரே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகறாங்க நல்லம்பள்ளியிலேருந்து உமா லதா. உமா லதா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களோ. அவங்க கேட்டிருக்காங்க பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போம் மனிதர்களே.

எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.

0: Viking Bunions and Briefs.
1: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரியாற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 2000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. இணைஞ்சு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே, இது பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நேரம் 8:45. நேயர்கள் கேட்கலாம்,
2: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால் முகத்தில் கருமா, சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா
5: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடிட்டு புறப்பட்டான். ஊரை விட்டு வெளியில போனான். போகிற வழியில ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறார். அமைதியாக மௌனமாக அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த பெரியவரை விசாரிக்கலாம், குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை நெருங்கினான். ஐயா, எனக்கு ஒரு குரு தேவை, எங்கே கிடைப்பார், அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி ஏதாவது விவரம் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்ட்டுருக்கான். பெரியவர் நிமிந்து பார்த்தார். தம்பி, அது ரொம்ப சுலபம், அவர் வயசானவராக இருப்பார், என்னை விட சுமார் 30 வயசு அதிகமாக இருக்கும், அவர் ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டுருக்கான். சரிங்க பெரியவரே, அது என்ன மாதிரியான மரம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். பெரியவர் அந்த விவரங்களையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சந்திக்கிற நாள் நேரம் வினாடி முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் துல்லியமாக சொன்னாராம். இவ்வளவு விவரங்களை இவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம். இருந்தாலும் அந்த பெரியவர் கடைசியாக ஒரு விவரம் சொன்னார். அது என்ன தெரியுமா, எப்படியும் நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். ரொம்ப நன்றிங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டுருக்கான். இப்போ அவனுக்கு குரு பற்றின விவரம் எல்லாம் கிடைச்சிட்டுது, சந்திக்கிற நேரமும் தெரிஞ்சுட்டுது. ஆனால் 30 வருஷம் அவரை தேடி அலைய வேண்டியிருக்குமே. அவன் தேட ஆரம்பித்தான். காடு மலை எல்லாம் சுற்றி அலைஞ்சான். பல வருஷங்கள் தேடினான். கடையில் அழுத்து போயிட்டான். கடைசியில் அவனுக்கும் வயசாகிட்டுது. கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டு இருந்தான். அங்கே ஒரு மரத்தடியில் அவன் தேடிக்கிட்டு இருந்த குருநாதர் கிடைச்சார். யார் அவருன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி வழி சொல்லி கொடுத்தாரில்ல அதே பெரியவர். அவருக்கு இப்போ 30 வயசு அதிகமாக இருந்தது.

0: அதே மரம் அன்னைக்கு பெரியவர் சொன்ன அடையாளம் இப்போ பொருத்தமாக இருந்தது. இப்போ அந்த பெரியவர் சொன்னார், சரியாக வந்து சேர்ந்துட்டேன், வா உனக்காக தான் நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாராம். என்ன சொல்கிறீங்கன்ட்டுருக்கான், 30 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தியே, அப்போவே என் காலம் வந்து முடிஞ்சு போயிருந்தது, அப்போவே என்ன உனக்கு அடையாளம் தெரியல, அதனால் இவ்வளவு காலம் உனக்காக காத்துட்ருக்கும்படி ஆகிட்டுது அப்படின்னாராம். ஐயா அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, இதுதான் 30 வருஷம் கழித்து நீ சந்திக்க போகிற இடம், நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டுருக்கான். அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே இதுக்கு பதில் சொன்னாராம், நான் எவ்வளவோ விவரமாக தான் சொன்னேன், நீ சரியாக புரிஞ்சிக்கலை, காரணம் அப்போது நீ போதுமான அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கவில்லை, அதனால் புரியும் சக்தி இல்லாமல் போயிட்டுது. அப்போது 30 ஆண்டு காலம் நீ அலைஞ்சி தெரிஞ்சிருக்கிற, அது காரணமாக இப்போ உனக்கு அந்த பக்குவம் வந்துட்டுது, அதனால தான் அடையாளம் காண முடிஞ்சுது, நானே உன்னுடைய குரு அப்படின்னாராம். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்மீகத்தில் மாணவனாக சேர்றதுக்கு கூட ஒரு பக்குவத்தன்மை தேவைப்படுது. ஒரு பெரிய ஞானி அவர்கிட்ட ஒரு சீடனாக இருக்க ஒருத்தன் வந்தான், எதிரில் நின்னா ஞானி அவனை வெகு நேரம் உற்று பார்த்தார். அப்புறம் சொன்னார், சீடனாக இருக்கிறது ரொம்ப சிரமம்னார், நான் தயாராக இருக்கிறேன்னா. அது இன்னமும் சிரமமாச்சே, இங்கே வந்து குருவாக இருக்கிறது மட்டுமே சுலபம் அப்படின்னாராம். அப்படின்னா நான் குருவாகவே ஆகிடுறேன் அப்படின்னானா. இது போலவே இந்த காலத்தில் கதை ஒன்று உண்டு. ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார், டேய் நீ 100க்கு 10 மார்க்கு தான் வாங்கிக்கிட்டு இருக்க, இவ்வளவு மோசமாக நீ படித்தா கடைசியில் மாடு மேய்க்கிறது கூட லாயக்கு இல்லாதவனாக ஆகிடுவேன், அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாராம். பையன் தலையை சொரிஞ்சிக்கிட்டே சொன்னானா, சார் அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னானா, என்ன செய்ய போகிறேன்ட்டுருக்கான், வேறு என்ன சார் உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆகிடுறேன் அப்படின்னானா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்,
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: சைபால் நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: எட்டு மணி 50 நிமிஷத்துல கேட்டு இணைஞ்சிருக்கீங்க நேர்களே. இது பொன்னியின் புதுப்பு நாள் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நம்ம கூட இணையறாங்க யாரு எங்க இருந்துன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. பேர் சரியா கேட்கவே இல்லையே.
3: பூவரசு.
2: பூவரசு எங்கிருந்து பேசுறீங்க? அதுலயும் பேசுறீங்களா?

0: சரி சரி கண்ணா. சரி, என்ன பாட்டு குடிக்கலாம்?
1: என்ன பாட்டு?
0: என்ன? ஆலுமா டோலுமாவா? சரி, எந்த திரைப்படம் அது? சரி கண்ணா, நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. கொடுத்துடலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேமானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கூட இணையக்கூடிய நேர் யாருன்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: பாலாஜி பேசுறேன்.
1: பாலாஜி, என்ன பண்றீங்க?
2: என்ன
1: வேலைக்கு போறீங்க? மெக்கானிக் ஷாப்பா? என்ன மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கீங்க? அதாங்க, டூ வீலரா? சரிங்க, டூ வீலர் மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கீங்க. எவ்வளவு வருஷமா வச்சிருக்கீங்க பாலாஜி? வேலைக்கு போறீங்களா? சரிங்க. பாலாஜிக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்?
2: கேட்போமா? கேட்கலாம்.
1: கேளுங்க. நன்றி.
2: நன்றி.

நேர்களே, ஒளித்தேர்ந்த பாடலோடு நிறைவு பெற்றது பொன்னியின் புதுப்புனல். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும்.

0: பைக்கிங் தான். நேரம் காலை 9 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பள அடிகளார் அவர்கள்.
3: தின்னனார் என்ற அடியவர் இறைவன் தன்னுடைய கண்ணில் ரத்தம் வடிய வைக்கிறார். கள்ளாய் நினைக்கவில்லை கண்ணப்பர், எப்போதும் கடவுளாகவே பார்க்கிறார். இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே என்று கண்ணில் ரத்தம் வடிகிறது என்று எண்ணவில்லை. தன் சொந்த கண்ணில் ரத்தம் வருவதைப் போல துடிக்கிறார். இறைவன் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகிறார். தன்னுடைய வழக்கண்ணில் குருதி சொட்டச் செய்கிறார் இறைவன். இந்த காட்சியை பார்த்தவுடன் கண்ணப்பர் உயிர் பதை பதைக்கிறது. பாவியேன் கண்டவண்ணம் பரமனார்க்கு அடுத்தென்ன, பாவியேன் கண்டவண்ணம் பரமனார்க்கு அடுத்தென்ன, ஆவியின் இனிய எங்கள் அத்தனார்க்கு அடுத்தென்ன, மேவினார் பிரியமாற்றா விமலனார்க்கு அடுத்தென்ன, ஆவது ஒன்று அறிகிலேன் யானன் செய்வேன். இது சேர்க்கிறார் கண்ணப்பருடைய மனநிலையை, துடிதுடிக்கிற காட்சியை. ஒரு தாய் துடிப்பதைப் போல தன் குழந்தையின் கண்ணில் ரத்தம் வந்தால் தாய் துடிப்பதைப் போல எம்பெருமான் கண்ணில் வழிகிற ரத்தத்தைக் கண்டு துடிக்கிறார். ஓடிச் செல்கிறார். அவர்தான் வேடுவராயிற்றே. தேடி தேடி எல்லா மூலிகை பச்சிலைகளையும் கொண்டு வருகிறார். பச்சிலைகளால் அந்த கண்ணின் குருதி வழிவதை நிறுத்த பார்க்கிறார். இதுதான் மெடிசின் ட்ரீட்மெண்ட். மருத்துவத்தில் மருந்து தந்து குணப்படுத்துவது மெடிசின் ட்ரீட்மெண்ட். பச்சிலை சாற்றை விட்டு பார்க்கிறார், ரத்தம் நிற்கவில்லை. ஆக மருத்துவம் மெடிசின் இப்போது வெற்றி பெறவில்லை. அடுத்து என்ன செய்வது? ஆபரேஷன். உலகத்தில் முதல் கண் மாற்று அறுவை சிகிச்சையை செய்கிறவர் கண்ணப்பர். அவர் MBBS படிக்கவில்லை, MD படிக்கவில்லை. ஆனால் அவர் அன்பினால் அந்த அறுவை சிகிச்சையை நிகழ்த்துகிறார். கண்ணுக்கு கண் என்ற தத்துவம், இறைவனின் கண்களில் வழிகிற ரத்தம். அந்த ரத்தத்தை நிறுத்த மருந்துகளால் பயனில்லை, பச்சிலைகளால் பயனில்லை, மூலிகைகளால் பயனில்லை. அதற்கு என்ன வழி? ஒரே வழி, தன் கண்ணை, சதையும் இரத்தமுமாக இருக்கக்கூடிய தன் கண்ணை எடுத்து இறைவனுக்கு அப்ப முயற்சிக்கிறார். அந்த செயல் நிகழ்கிறது, வெற்றி பெறுகிறது. இறைவனின் வழக்கண்ணில் வழிகிற ரத்தம் தின்னனாரின் கண் சென்று அமர்ந்த பிறகு, தின்னனாரின் கண் இரவல் கண்ணாக மாறிய பிறகு, தின்னனாரின் கண் இறைவனின் கண்ணாய் அமைந்த பிறகு ரத்தம் நின்றுவிட்டது. ஆனந்த கூத்தாடுகிறார் தின்னனார். தன் கனமான தோள்கள் தட்ட கை கொடுக்க ஒற்றை கண்ணை இழந்த தின்னனார் ஆனந்த கூத்தாடுகிறார், என் இறைவனுக்கு வருகிற ரத்தம் நின்றுவிட்டது என்று.
1: நேயர்கள் இதுவரை தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பள அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
4: நேரம் காலை 9:05. நீங்கள் இணைந்திருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு பெட் சிடி காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
3: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சீலநாயக்கன்பட்டி சேலம்.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி

0: அதிசயிக்கும் வண்ண புன்னகை மீட்டும் குழந்தைகள், தென்றல் காற்றும் வியந்து பார்க்கும் கவிதை மொழி பேசும் மழலைகள். காவிய சோலைகளாம் குழந்தைகளின் பங்களிப்பில் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம் அழகு குட்டி செல்லங்களை பேச அன்போடு அழைக்கிறது. உங்க வீட்டு செல்ல குழந்தைகளை நிகழ்ச்சியில பேச வைக்கலாம். குட்டி செல்லங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கதை, பாட்டு, திருக்குறள், விடுகதை, தேச தலைவர்கள் பற்றிய உரை இதெல்லாமே நீங்க நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்ளலாம். குழந்தைகளே, அதுக்கு நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 04342 அப்படின்ற முன்னணி போட 24 40 30 அப்படின்ற எண்ணில் அழைக்கலாம். இன்னொரு எண் 94 86 81 10 25 மற்றும் 04342 என்ற முன்னணி போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில இப்ப முதல்ல நம்ம கூட இணையற அழகு குட்டி செல்லத்து கூட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் எடப்பாடியில இருந்து நான் தேவமித்ரா பேசுறேன்.
0: தேவமித்ரா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்.
0: உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
1: நான்காம்
0: வகுப்பு ஆ பிரிவா. சரி, நிகழ்ச்சியில எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
1: அன்பு.
0: அன்பு அப்படின்னு கவிதை சொல்ல போறீங்களா, இல்ல எதை பத்தி?
1: கவிதை மாதிரி சொல்ல போறேன்.
0: சரி சொல்லுங்க, கேட்டுலாம்.
1: அன்பின் வலிமை உணர்ந்திடுவோம், அன்பாய் வாழ பழகிடுவோம், அன்பாய் நட்பை வளர்த்திடுவோம், அன்பாய் உலகை கவர்ந்திடுவோம், உயிர் மேல் அன்பு வைத்திடுவோம், ஒவ்வொரு வரையும் அன்பு செய்வோம், வயிறாய் அன்பு வளர்த்திடுவோம், காரில் அன்பை விதித்திடுவோம், நல்ல அன்பால் நட்பு வரும், நல்ல நட்பார் பகையோடும், வல்ல அன்பை பார்த்தென்றும், வலித்தாய் வாழ்வை ஆக்கிடுவோம், அம்மா அப்பாவுடன்
0: அன்பா இருப்பீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சரி சரி, சாப்பிட்டீங்களா?
1: இன்ன சாப்பிடல.
0: சரி, ரொம்ப நல்லா கவிதை சொன்னீங்க, அழகா அன்பை பத்தி. நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: ஓகே, அடுத்த அழகு குட்டி செல்லம் கூட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: மேம், நிர்வாண் கூட இருந்து நிகில் நேசிகன் பேசுறேன். மேம்
0: சொல்லுங்க, நிகில் பேசுறீங்களா?
2: மேம், நிகில் நேசிகன்.
0: நிகில் நேசகன், உங்க பேரே டிஃப்ரெண்டா இருக்கே, யார் உங்களுக்கு வச்சா?
2: மேம், அப்பா.
0: சரி சரி, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
2: மேம், எங்கள் தமிழ்.
0: சரி சொல்லுங்க, கேட்டுலாம்.
2: வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வானம் மலர்ந்தது அனைத்து மலர்ந்திட, வன்மொழி வாழியவே, ஏழு கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. பாரதியார்.
0: பாரதியார் எழுதின கவிதை சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு தமிழ் மொழி ரொம்ப பிடிக்குமா?

0: நம்மளோட தாய்மொழி.
1: எஸ் மேம். மேம் எங்கள் தங்கச்சி பேசுகிறாங்களா?
0: சரி, கொடுங்க, பேசிடலாம்.
1: வணக்கம் மேம்.
0: உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: மேம் நெருப்பரங்கோட்டையிலிருந்து தவஸ்ரீ மேம்.
0: தவஸ்ரீ,
1: எஸ்
0: என்ன
1: மேம்.
0: படிச்சுட்டு இருக்கீங்க?
1: மேம் 7ஆம் வகுப்பு.
0: சரி, நீங்கள் என்ன சொல்ல எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க?
1: மேம் அழியா செல்வம்.
0: சொல்லுங்க, கேட்கலாம்.
1: வைப்புலி கோட்படா வாய்த்தீயிர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறிந்தவ்வார், எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்ற அல்ல பிற சமணம் மிக.
0: அப்படியா? இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க?
1: நம் கல்வியை செல்வம் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொள்ள முடியாது. ஒருவர் பெரும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. அதனால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும். மற்றவை செல்வம் ஆகாது.
0: ரொம்பவே அழகாக சொன்னீங்க. ஏன்னா மற்ற செல்வம் இருந்தால் அது பாதுகாப்பு இல்லாமல் கூட இருக்கும், ஆனால் நம்ம கிட்டே இருக்க கல்வி செல்வம் எப்போவுமே நம்ம கூடவே இருக்கும். இணைப்பில் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம்.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
3: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
7: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 9:30 ஆளுமை சிறக்க விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு, நம்பர் 1 திடமரிசி.

0: ಅವಶ್ಯ ಸನ್ಫ್ಲವರ್ ಆಯಿಲ್.
1: நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். இன்னைக்கு வானலையில் வசந்தம் அழகு குட்டி செல்லம்மா தான் வளம் வந்துட்டு இருக்கு. அழகா குழந்தைகள் எல்லாமே கவிதைகள் அந்த மாதிரி நிறைய பகிர்ந்துக்கிறாங்க. தொடர்ந்து குழந்தைங்களோட பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில நம்ம கூட இணைய போற குட்டி செல்லம் வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? அப்படிங்களா, உங்க பேர் என்ன?
2: ஹரி.
1: ஹரி, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க ஹரி?
2: மருதம்.
1: புரியல.
2: மருதம்.
1: மருதம், என்ன என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 3rd ஸ்டாண்டர்ட்.
1: 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சரி, நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சரி, யோசிச்சு முடிச்சிட்டீங்களா? புரியல.
2: திருக்குறள்.
1: திருக்குறள், சரி சொல்லுங்க.
2: திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர். அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உதட்டே உலகே.

0: அப்புறம் அவ்வளவுதானா? சரி, இந்த குரலுக்குலாம் உங்களுக்கு விளக்கம் தெரியுமா? தெரியாதா? சரி, நல்லா சொன்னீங்க, நிறைய குரல் சொன்னீங்க. சரி, அதில் ஒரு குரல் சொன்னீங்க இல்லையா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தீயினால் ஒரு காயம் பட்டுச்சுனா கூட அது கொஞ்ச நாள் கழித்து நமக்கு ஆறிடும் இல்லையா. ஆனால் நம்ம யாரையாச்சும் வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டோன்னா அது அவங்க மனசுக்குள்ளே எப்போவுமே காயமாக இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே நல்ல சொற்களை தான் பேசணும், மற்றவங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்கணும். சரியா ஹரி? சரி, அழகாக திருக்குறள் சொன்னீங்க. சரி, இனி இப்போ நிகழ்ச்சியில் இணைஞ்சதுக்கு நன்றி. அடுத்து நம்ம கூட யார் பேசுகிறாங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இணைஞ்சிட்டீங்க. அப்படிங்களா, பின்னாடி அம்மா இருந்து கரெக்டா டிஸ்ட்ரிக்டோட சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்களே. சரி, என்ன என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்டா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? ஓகே, சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு பாடுறேன்.
0: பாட்டு பாடுறீங்களா? என்ன பாட்டு? ஓ, நல்லா பாடுனீங்க. இருந்தாலும் உங்க இணைப்பு கொஞ்சம் சரியில்லை. வானொலி அளவை அம்மாவை கம்மி பண்ணி வைக்க சொல்லுங்க. இன்னொரு பாட்டு எங்களுக்காக பாடுறீங்களா? உங்களோட வானொலி அளவு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க சவுண்டு. மாடியில் இருக்கீங்களா? சரி சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்றீங்களா? உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? எனக்கு சரியா கேட்கவே மாட்டேங்குதே நீங்க பேசுறது. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா? அப்பனா நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்களா? 30-40 மெம்பர்ஸ். சரி சரி, நல்லா பேசுங்க, நல்லா பண்ணீங்க. இனிப்பில் இணைஞ்சதுக்கு நன்றி. வெல்கம். அடுத்த குட்டி செல்லம் யாரு? வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க, பேசுங்க. அவங்க அதுக்குள்ள எங்க போனாங்கன்னு
2: தெரியல.
0: வணக்கம், பேசுங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க? வணக்கம், உங்க பேர் என்ன? இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
3: என் பேர் வந்து காயத்ரிங்க.
0: காயத்ரி, உங்களோட வானொலி ஒலி அளவை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, குறைச்சு வச்சுக்கோங்க, இங்க எக்கோ ஆகுது.
3: சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க.
0: சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம்ல எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
3: மேச்சேரியில இருந்து வாசி வர பேசுறேங்க.
0: மேச்சேரியில இருந்து. சரி, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
3: 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: 8th ஸ்டாண்டர்ட். ஓகே, எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
3: ஒரு பாட்டு ஒன்று சொல்ல போறேன்.
0: என்ன பாடு?
3: கத்தியே தீட்டாதே உந்தன் புத்தியே தீட்டு கண்ணியம் தவறாதே அதில் திறமையே காட்டு ஆத்திரம் கண்ணை மறத்தின் போது அறிவுக்கு வேலை கோ உன்னை அழித்திட வந்த பகவை நீ என்றாலும் அன்புக்கு பாதை வீடு மணிக்க தெரிந்தவனின் மனிதனின் உள்ள மாணிக்க கோயிலப்பா இதை மறந்தவன் வா தடம் தெரியாமல் மறைந்து போகும் இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவும் இதனால் உண்டோ ஒரு லாபம் இன்னிப்பாறு தெளிவாகும் ஆலங்குடி சோமம்.
0: சரி, இந்த பாடலுக்கான பொருள் என்னன்னு சொல்லுங்க.
3: இந்த பாடலுக்கான பொருள், கத்திய தீட்டாம அவங்களோட புத்தியை மட்டும் தீட்டணும்.
0: சரி.
3: அப்புறம்

0: வீட்டுக்கு ஒரு நம்மள அழிக்க வந்த பகைவன் என்றாலும் மன்னிக்க தெரியணும். இங்க இருப்பது சில காலம், பூமி இருக்க சில காலம், இதுக்குள்ள எதுவும் ரொம்ப பொறாமப்படக்கூடாது, எதிர்படக்கூடாது.
1: கண்டிப்பா. என்னன்னா, இந்த பூமி அப்படிங்கிறது நம்ம வாழ்றது ஒரு நிலையற்றது. அந்த கொஞ்ச காலத்துல நம்ம மகிழ்ச்சியா மத்தவங்களோட அன்பா நடந்துக்கணும், பகைவருக்கும் நாம நன்மையை தான் செய்யணும். அந்த மாதிரி நிறைய நல்ல கருத்துக்கள்லாம் இந்த பாடல் சொல்லுது. நிகழ்ச்சியில இணைஞ்சமதுக்கு நன்றி. நன்றி. விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம்.

மகிழ்ச்சியாக மற்றவங்களோட அன்பாக நடந்துக்கணும், பகைவருக்கும் நம்ம நன்மையை தான் செய்யணும், அந்த மாதிரி நிறைய நல்ல கருத்துக்களை இந்த பாடல் சொல்லுது. நிகழ்ச்சியில் இணைஞ்சமதுக்கு நன்றி. நன்றி. விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
3: உங்கள் கனவு திருமணத்திற்கும் நினைவில் நிற்கும் விழாக்களுக்கும் வாசுகி ராம் மகால் ஏசி அக்டோபர் 12 முதல் பிரம்மாண்ட உதயம். பிறந்தநாள் விழா, ரிசப்ஷன், வளைகாப்பு, அலுவலக கூட்டங்கள் போன்ற சிறிய நிகழ்ச்சிகள் நடத்த மினி ஹால் வசதியுடன் பார்க்கிங், 24 மணி நேர செக்யூரிட்டி, குளிர்சாதன வசதி, 29 விருந்தினர் அறைகள், லிப்ட் வசதி என அனைத்தும் உள்ளது. திறப்பு விழா அன்று சீனிவாசத்திற்கு கல்யாணம் நடைபெறும். வாசுகி ராம் மகால் ஏசி, பச்சையப்பா அவென்யூ, சோகத்தூர் கூற்றோடு புதிய பேருந்து நிலையம் அருகில், தருமபுரி. போன் 9443-60648.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
5: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: ஆயிஷா சன்ஃப்ளவர் ஆயில். இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
7: நேரம் 9:30 நேயர்கள் இனி கேட்கலாம்.
8: ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு அரிசியின் ஆளுமை சிறக்க. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு அரிசி.
9: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நம்பர் 1 திடம் அரிசி.
8: ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு அரிசியின் ஆளுமை சிறக்க வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
10: ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பொதுவாழ்வில்

0: குறித்த நேரத்தை கடைபிடிப்பதிலே லேனா சரியானவர் என்று ஒரு பெயரை தமிழ்கூறு நல்லுலகத்திலே எடுத்திருக்கிறேன். அதற்கான சான்றிதழ் பெறாத குறைதான். இதற்கு நான் ஒன்றும் காப்பிரைட் வைத்துக் கொள்ளவில்லை. நான் மட்டும்தான் நேரத்தை கடைபிடிப்போன் என்று நான் சொல்ல வரவில்லை. நம்முடைய மூத்த தலைமுறை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், தவத்திரு குன்றக்குடியிலார் அவர்கள், முத்தமிழ் காவலர் கீயாப்பி அவர்கள் போன்றவர்களெல்லாம் இந்த மல்டிநேஷனல் கம்பெனி என்று சொல்லப்படுகிற பன்னாட்டு கலாச்சாரம் வருவதற்கு முன்பாகவே நேர உணர்வு கொண்டவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே வெள்ளைக்காரர்கள் இதை கற்றுத்தந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லோருக்கும் இது சாத்தியமா? இதுதான் கேள்வி. சாத்தியம்தான் என்று சொன்னால் இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது என்று சில பேர் சுலபமாக சொல்வார்கள். ஆனால் இது சாத்தியம் என்று நான் எப்படி சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு அதை விளக்க விரும்புகிறேன். நம்முடைய இலக்கு அலுவலகமாக இருந்தால் 10 மணி என்று வைத்துக்கொண்டால், பள்ளிக்கூடம் கல்லூரி என்று அமைத்து கொண்டால் 9 மணி என்றால், நாம் அந்த 9 மணி என்பதையும் 10 மணி என்பதையும் அன்புகோர்ந்து மறந்துவிட வேண்டும். எப்படி என்றால், அதை 8:45 ஆகவும் 10:39 ஆகவும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டால் நம்முடைய இலக்கு நேரம் என்பது 15 நிமிடங்கள் குறைகிற பொழுது வேலை சுலபமாகிவிடும். என்னலேனா சொல்லுகிறீர்கள், 9 மணிக்கும் 10 மணிக்கும் போவதே அவ்வளவு கடினமாக இருக்கிறது, எங்கிருந்து போவது 15 நிமிடங்கள் முன்னதாக என்று நீங்கள் கேட்டால், நம்முடைய வாழ்க்கை பார்வைகளை மாற்றிக்கொண்டால்தான் நம்முடைய இருதய துடிப்பும் நாடி துடிப்பும் மிகச் சரியாக இருக்கும். ஏன் இருதய துடிப்பும் நாடி துடிப்பும் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இதயம் சரிவர வேலை செய்ய வேண்டுமென்றால், நாம் நெடுங்காலம் வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவையற்ற சந்தர்ப்பங்களில் இரத்த அழுத்தத்தை உயர்த்தி கொள்வது, நாடி துடிப்பை உயர்த்தி கொள்வது இவையெல்லாம் நல்லதல்ல என்று மருத்துவர்களே ஆதாரபூர்வமாக நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். பதற்றமற்ற வாழ்க்கைதான் சிறந்த வாழ்க்கை. இன்னும் 10 நிமிடம் இருக்கிறது, இன்னும் 5 நிமிடம் இருக்கிறது என்று அலுவலகத்திற்குள்ளோ அல்லது இங்கே செல்ல வேண்டிய இடத்திற்கோ அல்லது பள்ளிக்கோ கல்லூரிக்கோ நீங்கள் செல்ல வேண்டுமென்றால் இந்த சுகானுபவத்தை அனுபவிக்க வேண்டும். ஐயோ நேராச்சு, என்ன பண்ணுறேன் தெரியலையே, உள்ளே விடுவாங்களா, நம்ம வந்து ரயிலில் கோட்டை விட்டுட்டோமா, இந்த மாதிரியான பதற்றம் வந்தால் அது இருதயத்துக்கு நல்லதல்ல என்பதாகத்தான் மருத்துவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நாடி துடிப்பு சரியாக இயங்குவதற்கு நான் இன்னொரு வழிமுறையும் சொல்கிறேன். ECG என்கிற முறையை நாம் பின்பற்ற வேண்டும். அதென்ன ECG? எக்கோ கார்டியோகிராமா? அது மருத்துவர்கள் சொல்வது. லேனா சொல்வது வேறு. எக்ஸ்ட்ரா டைம், குஷன் டைம், கிரேஸ் டைம் என்று சொல்லப்படுகிற இந்த 3. எக்ஸ்ட்ரா டைம் என்பது நாம் புறப்படுகிற இடத்தில் நமக்கு நேரக்கூடிய ஒரு சில தடங்கள். உதாரணமாக சாவியை காணோம், அல்லது நமக்கு முன்னாலே ஏதோ ஒரு வண்டி இருக்கிறது. அப்படி குஷன் டைம் என்பது நாம் சாலையிலே செல்லுகிற பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு மிகப்பெரிய VIP நம்மளை கடந்து செல்கிறார் என்று சொன்னால் நம்மை நிறுத்தி விடுவார்கள். அது போக நாம் வேறொரு இடர்பாடையும் சந்திக்கிறாப்புல இருக்கு. இப்பெல்லாம் என்னன்னா அடிக்கடி பாதை மாற்றி விடுகிறார்கள். 3வதாக குஷன் டைம், போகிற இடத்தில் சில நேரங்களில் நாம் துன்பப்பட நேரும். அதற்காக இந்த ECG முறையை பின்பற்றினால் வெகு முன்னதாக நாம் சென்றால் மிகச்சரியாக இலக்கை நாம் அடைந்துவிட முடியும். நம்புங்கள்.
1: ஆரணி CMR ஒளிவிளக்கு அரிசியின் ஆளுமை சிறக்க நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கினார் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆரணி CMR ஒளிவிளக்கு அரிசி.
2: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி CMRன் ஒளிவிளக்கு நமிழ்வான் திடமரிசி.
3: நேரம் காலை 9:36. உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின், நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 கேஜி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 கேஜி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: இன்னைக்கு வானலையில் வசந்தம் அழகு குட்டி செல்லமா தான் வளம் வந்துட்டு இருக்கு. நிறைய குழந்தைகள் நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க, அழகான கவிதைகள் பாடல்கள் எல்லாமே பகிர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட இணைய போற குட்டி செல்லம், வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: தர்மபுரி மாவட்டம் திருநெல்வேலி பாப்பாரப்பட்டி.
2: உங்க பேர் இன்னொரு டைம் சொல்லுங்க.
3: ஜெய பிரசாத்.
2: பிரசாத்தா? சரி, என்ன படிக்கிறீங்க?
3: ஃபார்மர் ஃப்ரெண்ட்.
2: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
3: 5th ஸ்டாண்டர்ட்.
2: 5th ஸ்டாண்டர்டா? சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க? கவிதையா, பாட்டா, இல்ல எது, விடுகதையா?
3: ஃபார்மர் ஃப்ரெண்ட். போயம்.
2: போயம் சொல்ல போறீங்களா? இங்கிலீஷ் போயமா? சரி சொல்லுங்க, கேட்கலாம்.
3: Often see the sunset, but you don't know the sunset.
2: உங்களோட வானொலி அளவு கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதானா? இதுல வந்து நம்மளோட மதர்லேண்ட் பத்தி தானே சொல்றாங்க. சரி, அப்ப நம்மளோட மதர்லேண்ட் எது?
3: ஐலேண்ட்.
2: அப்படியா? சரி, இந்தியா தான் நம்மளோட தாய் நாடு. இந்த போயம் யார் எழுதுனா தெரியலையா? சரி, பரவாயில்ல. உங்க இங்கிலீஷ் மிஸ் தானே இது சொல்லி கொடுத்தாங்க? அவங்க பேர் என்ன?
3: சதியா மிஸ்.
2: புரியல. அப்படியா? சரி சரி, ரொம்ப நல்லா சொன்னீங்க, நன்றி. அடுத்த குட்டி செல்லம் வாங்க. வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. இன்னைக்கு வானலையில் வசந்தம் அழகு குட்டி செல்லமா தான் வளம் வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம கூட இணைய போற குட்டி செல்லம், வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
2: வணக்கம். சொல்வது யார்?
4: மேம், என் பேர் ஸ்ரீதர். நான் மேலிசி பட்டியல பேசுறேன் மேம்.
2: சரி தம்பி ஸ்ரீதர், என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
4: மேம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
2: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. சாப்பிட்டீங்களா?
4: சாப்பிட்டேன் மேம்.
2: சரி, வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க?
4: மேம், அம்மா, அக்கா, நானே.
2: சரி, ஓகே. என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
4: திருக்குறள்.
2: திருக்குறள் எந்த அதிகாரம்ல இருந்து சொல்ல போறீங்க? சரி சொல்லுங்க, கேட்கலாம்.
4: அகரமுதலெல்லாம் ஆதி பகவான் முகத்தே உலகு, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மட்டும் அங்கே எடுப்பதும் எல்லாம் மலை.
2: அப்புறம் எனக்கு சொல்லி கொடுக்கறீங்களா?
4: எனக்கு தெரியாது.
2: ஓ, சூப்பர் சூப்பர். எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?

0: சரி, அது எந்த ஊர்ல இருக்கு?
1: சட்டிப்பட்டி.
0: ஓகே, சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்லுங்க.
1: பிரணீத், நிதிஷ், தர்ஷன், கௌதம், மிதுன், எம்பி, பிரகதீஷ், வருண் பாலா, கிருத்திகரி, கே கௌதம். அவ்வளோதான் மேம்.
0: அவ்வளோதானா? நீங்கள் பேசுகிறது இப்போ அவங்க எல்லாம் கேட்டுட்ருக்காங்களா? நீங்கள் சொன்னீங்களா அவங்கக்கிட்ட நான் எஃப்எம்ல பேச போகிறேன் அப்படின்ட்டு? சரி சரி, அழகாக சொன்னீங்க, திருக்குறள். நன்றி.
1: நன்றி மேம்.
0: ஓகே, தேங்க்யூ. அடுத்து செல்லம், வாங்க. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். கசி மீட்டிங், யாசனா பேசுகிறேன்.
0: யாசனா?
2: தேவசேனா.
0: தேவசேனா, சரி சரி. தேவசேனா, உங்களுக்கு இந்த பேர் யார் வச்சா? அழகா இருக்கே.
2: எங்க அம்மா.
0: அப்படியா? எதனால இந்த பேர் வச்சாங்க?
2: தெரியல.
0: தெரியலையா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப. சரி, உங்களை ஷார்ட்டா எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்?
2: தேவான் கூப்பிடுவாங்க.
0: ஓகே, சரி. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 4ஆம் வகுப்பு.
0: சரி சரி, நிகழ்ச்சியில் என்ன சொல்ல வர போறீங்க?
2: பாடல்
0: பாடுங்க, கேட்கலாம்.
2: காவல் காவல் சட்டை மேலே போட்டே மாட்டி சரிகை போட்ட ஏற்றி சட்ட நடுவே தோட்டத்தில் ராஜா போனார். இரவும் தூங்கிறான் பெருமையோடு.
0: ஓகே, இது வந்து ஒரு போலீஸ் பத்தின கவிதை, கரெக்டா? பாடல். சரி, யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இது? சரி சரி, நிகழ்ச்சியில் இணைஞ்சதுக்கு நன்றி. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம்.
3: Elves Public School, CBSE, Venanthur Main Road, Mallur, Salem. Phonics Sound Practices, English and Hindi Spoken Training, 100% result in public exam, Tongue Twister. Elves Public School, CBSE, Venanthur Main Road, Mallur, Salem.
4: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இன்னைக்கு வானொலியில் வசந்தம் அழகு குட்டிச்செல்லமாக வளம் வந்துட்டு இருக்கு. ஒரு பாடலை தொடர்ந்து குட்டிச்செல்லங்கள் கூட பேசிடலாம்.

0: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம் அனைத்து உயிர் காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
4: தரன் கேன்சர் Speciality Center, Seelanaiyakanpatti, Salem.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star AC 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg fully automatic top load washing machine 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater sofa வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star AC 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg fully automatic top load washing machine 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater sofa வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவிகே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி October 1-November 7 உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
8: நேரம் காலை 9:51. இசை மலர்களின் இனிய சோலை நம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம் வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியோடு. இன்று

0: குட்டி செல்லமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து இணைய போற குட்டி செல்லம் கூட பேசிடலாம். வருக, வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தர்மபுரி மாவட்டம்.
0: உங்க குழந்தை பேச போறாங்களா? இது குட்டி செல்லங்களுக்கான நிகழ்ச்சி.
1: நான் 10th படிக்கிறேன்.
0: ஓ, சரி சரி, மன்னிக்கணும், சொல்லுங்க சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
1: என் பேர் ஆர் ஹரிகரன்.
0: ஹரிகரன், சரி. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க ஹரிஹரன்?
1: நாங்க பண்டல்லி கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறேன்.
0: சரி, சொல்லுங்க. உங்க வானொலி ஒலி அளவு கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கோங்க, பின்னாடி லைட்டா அது டிஸ்டர்ப் ஆகுது.
1: ஓகே,
0: சரி. நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க ஹரி?
1: இன்னைக்கு மனப்பாட பகுதி சொல்றேன்.
0: தமிழ்ல இருந்து சொல்ல போறீங்களா?
1: காலகணிதம் மாற்றம் எனது மாநில தத்துவம் மாறும் உலகில் மகத்துவம் அறிவேன் எவவை தீமை எவவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை தலைவர் மாறுவார் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாக்கியம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக உள்வாழ் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உழைப்பதுதான் நாட்டின் சட்டம் கண்ணதாசன்.
0: கண்ணதாசனோட பாடல் வரிகள் உங்களுக்கு வந்து இது மனப்பாடு பகுதியா இப்ப இருக்கா? சரி, தேர்வுக்கெல்லாம் தயாராயிட்டு இருக்கீங்களா? சரி, காலாண்டு தேர்வுகள் முடிஞ்சிருச்சு, அப்படித்தானே? உங்களுக்கு விடுமுறை இருந்ததா இல்ல தொடர்ந்து பள்ளிக்கு தான் போயிட்டு
1: இருந்தீங்களா?
0: ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு. சரி, மறுபடியும் வந்து 5 டேஸ் உங்களுக்கு லீவ் இருந்துச்சு, 5 டேஸ் கிளாஸ் இருந்தது, அந்த மாதிரியா?
1: 4 டேஸ் லீவ், 5 டேஸ் இருந்துச்சு.
0: சரி சரி, உங்களுக்கு எப்படி இருக்கு? 10th படிக்கிறது ஈஸியா இருக்கா இல்ல கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்றீங்களா?
1: நான் புடி தேர்கிறதுக்குள்ள குவார்ட்டர்லி வந்துச்சு, அடுத்து 3rd மிட்டம் செகண்ட் மிட்டம் வந்துரும். நிறைய படிச்சிருக்கேன்.
0: சரி, தொடர்ந்து நல்லா படிங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
2: எங்கிருந்து பேசுறீங்க?
0: என்ன சொல்ல போறீங்க? கவிதையா? யாரோட கவிதை? தாய் பத்தி. நீங்களே எழுதுனதா இல்ல வந்து புத்தகங்கள்ல இருந்து எடுத்ததா?
2: மாமா அம்மா கொடுத்தாங்க.
0: அப்படியா, அம்மாவே வந்து தாய் பத்தி கொடுத்திருக்காங்களா, சிறப்பு. சரி, சொல்லுங்க, கேக்கலாம்.
2: சாதாரண சிவாஜியை வீர சிவாஜியாக மாற்றியவர் ஒரு தாய், விவேகானந்தரை ஆன்மீக வெற்றிக்கு பின்னால் காரணம் ஒரு தாய், சாதாரண எடிசன் தாமஸ் எடிசனாக மாற்றியவர் ஒரு தாய், சாதாரண மகாத்மாவாக மாற்றியவர் ஒரு தாய், தாயின் காலடியில் சொத்தம் உள்ளது என்றார் நபிகள் நாயகம். உயர்ந்த மனிதனுக்காக உலகத்தில் மாற்றி உயர்ந்த நல்ல தாய் மார்கள் இருந்தால் அந்த தேசமே முன்னேறும் என்ற
0: லட்சியபுரத்தில்
2: இரட்டை பிரசவம், ஒன்று நீ மற்றொன்று தமிழ் என்றார் அப்துல் ரகுமான்.
0: சரி,
2: அவ்வளவுதான் மேம்.
0: அவ்வளவுதானா, ரொம்பவே அழகா சொன்னீங்க. உங்களுக்கு உங்க அம்மாவை எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்
2: மேம்?
0: உங்களுக்கு உங்க அம்மாவை எந்த அளவுக்கு பிடிக்கும்?
2: ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிக்குமா? சரி, நீங்க எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு உங்களுக்கு ஆசை?
2: டிஎஸ்பி.
0: ஓ, சூப்பர். டிஎஸ்பி ஆகிட்டு என்ன பண்ணுவீங்க
2: மேம்? தப்பு செய்யறவங்கள தண்டிப்பேன்.
0: அப்படியா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பீங்களோ?
2: எஸ் மேம்.
0: சரி, ரொம்ப நல்லா சொன்னீங்க தாய் பத்தின கவிதை, நன்றி.
2: தேங்க்யூ மேம்.
0: ஓகே, இணைப்பில் இணையும் அடுத்த குட்டி செல்லம்.

0: வணக்கம்.
1: காலை வணக்கம் மேம்.
0: காலை வணக்கம். சொல்வது யார்?
1: காவாப்பட்டி அண்ணா நகர்லேருந்து கனிஷா.
0: கரிஷியா?
1: கனிஷா,
0: கனிஷா?
1: எஸ் மேம்.
0: கனிஷ்கா? கனிஷ், இன்னும் மறுபடியும் சொல்லுங்க.
1: கனிஷா,
0: சரி, என்ன படிக்கிறீங்க?
1: 7ஆம் வகுப்பு.
0: சரி, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: பாட்டு.
0: சொல்லுங்க, கேட்போம்.
1: நண்பர்களே, ஓடி வாங்க, கூடி வாங்க, ஆடி பாடி மகிழ்வோம். ஓடி வாங்க, கூடி வாங்க, மலையடி நலைவோம். ஓடி வாங்க, கூடி வாங்க, நண்பர்களே, ஓடி வாங்க, கூடி வாங்க.
0: ஓ, அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கூப்பிடுறீங்களா ஓடி வர சொல்லி?
1: எஸ் மேம்.
0: சரி, இது எங்க விடுகதை சொல்றீங்களா? சரி சொல்லுங்க.
1: மலையோடு வரும் மஞ்சப்புறா.
0: அது என்ன, எங்கிட்ட கேக்குறீங்களா?
1: எஸ் மேம், நீங்க சொல்லுங்க.
0: ஏதாச்சும் க்ளூ கொடுங்களேன். மலையோடு
1: மட்டும்தான் வருவாங்க.
0: புரியல.
1: மழை வந்தா மட்டும்தான் வருவாங்க.
0: வானவில்லா?
1: ஈசல்.
0: ஈசல்? ஓ, நான் தப்பா சொல்லிட்டேன். ஆமா, மழை வந்ததுக்கு அப்புறம் ஈசல் தான் வரும்.
1: வெள்ளையில வெட்ட வெட்ட ரத்தமே வராது.
0: வெட்ட வெட்ட ரத்தமே வராதா? நீங்களே சொல்லிருங்களேன் பதில்.
1: நகம்.
0: நகம்? ஆமால, கரெக்ட் தான். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க?
1: மேம், அது கரெக்ட். அப்பா சொரிய, அம்மா ஜடச்சி, பிள்ளைகள் எல்லாம் சக்கரை கட்டி.
0: அது என்னவா?
1: எஸ் மேம்,
0: ஏதாச்சும் ஆப்ஷன் கொடுங்களேன், நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறேன்.
1: அது வந்து பழம்.
0: பழமா?
1: அது ஒரு பழம்.
0: பழம், அந்த பழத்துக்கு எத்தனை லெட்டர் இருக்குன்னு சொல்லுங்க.
1: ரெண்டே.
0: ரெண்டே ரெண்டா?
1: எஸ் மேம்.
0: அச்சோ, எனக்கு தெரியலையே.
1: பலாப்பழம்.
0: பலாப்பழம்? ஓ, சூப்பர் சூப்பர், பரவாயில்ல, நிறைய விடுகதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
1: எஸ் மேம்.
0: சரி, நன்றி.
1: நன்றி மேம்.
0: சிறிய விளம்பர இடைவெளி.
2: கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி பண்பலை 102.5-லும், ஏற்காடு பண்பலை 103.7-லும் தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் VIS 916 HQ ID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-இன்ச் LED டிவி 19,990 மட்டுமே. 1.5-டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
0: நிறைய குட்டி செல்லங்கள் அழகா கவிதைகள், பாடல்கள், இப்படி திருக்குறள் இப்படி நிறைய பகிர்ந்துகிட்டாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்த குட்டிகளுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7-இல் நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேயர்கள் இனி கேட்கலாம்
4: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக். தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு ஜே என் மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன்

0: தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
2: இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு என்று ஒரு திருக்குறளை கூறிக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. என்னங்க புகழ்மதி, என்னைக்கும் கேள்விகளோடு வர்ற நீங்க இன்னைக்கு என்ன திருக்குறளோடு வர்றீங்க கேட்டேன் நான். இந்த திருக்குறளுக்கு எனக்கு உடனடியாக அர்த்தம் வழங்கி ஆகணும், சொல்லுங்க கேள்வியை போட்டார் புகழ்மதி. ஒரு மனிதன் குணமுள்ளவன் சால்புடையவன் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? அவனுக்கு கெடுதல் செய்கிறவனுக்கும் நல்லதே செய்ய வேண்டும், இதுதான் பொருள். இதெப்படிங்க வள்ளுவர் சொல்கிறது சரியாக இருக்கும், கெடுதல் செய்கிறவனுக்கு நாமும் கெடுதல் செஞ்சால் தானே அவனை திருத்த முடியும். இது புகழ்மதி. ஏன், கெடுதல் செய்கிறவனை நல்லது செஞ்சு கூட திருத்தலாம் இல்லையா? இது நான். நண்பர் புகழ்மதி கூறுவது போல நமக்கு எதிரியாக உள்ளவர்களுக்கெல்லாம் நாமும் எதிரியாக மாறிவிட்டால் நாட்டில் எதிரிகள் மட்டுமே எஞ்சியிருப்பர். நல்லவர்களை தேடுவதற்காக வேணும் நாலு நல்லவர்கள் நாட்டில் இருக்க வேண்டுமல்லவா? இன்றைக்கு போட்டியாளர் இல்லாத தொழில்களே இல்லை, போட்டியாளர்கள் இல்லாத தேர்வுகளே இல்லை, போட்டியாளர்கள் இல்லாத மனிதர்களே இல்லை. அப்படியானால் நமக்கு வரும் போட்டியாளர்களை எப்படி வெல்வது? போட்டியாளர் ஒரு வியூகம் வகுத்தால் அவருக்கும் மேலான வியூகத்தை நாம் வகுத்தால்தானே நம்மால் அவரை ஜெயிக்க முடியும். ஆனால் வியூகம் நன்மை சார்ந்ததா அல்லது தீமை சார்ந்ததா என்பதில்தான் முடிவு இருக்கிறது. உலகம் வணிகமயமாகி போனாலும் அவ்வணிகத்திலும் ஆன்மீகம் கலந்திருக்க வேண்டுமென்று நல்லவர்களும் ஞானிகளும் கூறுகின்றனர். திரு இறையன்பு IAS அவர்கள் அண்மையில் ஒரு கதையினை சொன்னார். போட்டியாளரை வெற்றி காண மிக எளிமையான ஆன்மீக வழி அது. ஓர் ஊரில் ஒரு பலசரக்கு வணிகர் இருந்தார். சுமாரான பலசரக்கு கடை. அவருடைய கடைக்கு சென்று பொருள்கள் வாங்கினால் அவை சரியான எடையில் இருக்கும், நிறைவான தரத்தில் இருக்கும், சரியான விலையில் இருக்கும் என்று பெயர் பெற்று வணிகம் செய்து வந்தார். நல்ல கூட்டம், நல்ல வணிகம், நியாயமான வருமானம், நிம்மதியான வாழ்க்கை அவருக்கு. இப்படி வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய்கொண்டிருந்த தருணத்தில் ஒரு நாள் திடீரென அவருடைய கடைக்கு எதிராக மிகப்பெரிய பல்பொருள் அங்காடி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் உருவாக தொடங்கியது. இந்த அங்காடி செயல்படத் தொடங்கினால் நம்முடைய கடை அடியோடு படுத்து விடுமே யோசித்தார். அங்காடியும் ஒரு நாள் திறக்கப்பட்டது. அங்கு திரள் திரளாக வாடிக்கையாளர் கூட்டம். தனக்கு எப்போதும் வழிகாட்டியாக திகழும் குருவிடம் சென்றார் பலசரக்கு வணிகர். குருவே, நான் என்னளவுக்கு ஒரு சிறிய கடையை வைத்து நேர்மையாக வணிகம் நடத்தி வருகிறேன், ஆனால் என் வணிகத்திற்கு போட்டியாக இப்போது என் கடைக்கு எதிராகவே மிகப்பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்துவிட்டது, நான் என்ன செய்வது? பணிந்து கேட்டார். குரு சொன்னார், இனிமேல் நீ காலையில் எழுந்ததும் பிரார்த்தனை செய். உன் கடை நன்றாக நடக்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்வதோடு எதிரே புதிதாக வந்துள்ள அந்த பெரிய கடையும் நன்றாக நடக்க வேண்டும் என்று வாழ்த்தி பிரார்த்தனை செய், எல்லாம் சரியாகிவிடும். 6 மாதம் சென்றது. பலசரக்கு வணிகர் குருவை பார்க்க வந்தார். என்ன ஆயிற்று? குரு கேட்டார். என்னுடைய பலசரக்கு கடையை மூடிவிட்டேன் குருவே என்றார். பிறகு குரு கேட்டார், எதிரே இருந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை வாங்கிவிட்டேன் குருவே என்றார். வாழ்த்துக்களால் கூட எதிரிகளை வீழ்த்த முடியும் அல்லது நம் வசம் ஆக்க முடியும், நம்புவோம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

நேரம் 10:06. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.

0: மாபெரும் தங்க மாளிகை தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. ஆம்நேர்களே, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி இது. நீங்கள் கேட்க போகிற பாடல்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக போகுது. நீங்கள் என்ன பண்ணணும்னா 0 43 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரையும் சேர்த்து உங்கள் வாட்ஸ்அப்பில் குரல் பதிவாக பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் கேட்கலாம், உங்கள் குரலையும் நீங்கள் கேட்கலாம். ரெடியானீர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் சொன்ன நம்பருக்கு உங்களுடைய வாய்ஸ் நோட்டை அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் குரலையும் கேட்டால் நம்ம குரலாக இது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. உடனே ஃபோன் எடுங்க, குரல் பதிவை பதிவு பண்ணுங்கள், எங்களுக்கு அனுப்பி வைங்க. சரிங்க நேர்களே, யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்க, எந்த திரைப்படத்துலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத கேட்போம்.
1: தர்மபுரி பந்தனைக்கு காலை வணக்கம். நான் கீதம் 47 பேசுகிறேன். படம் மின்சார கண்ணா, பாடல் உன் பேர் சொல்ல ஆசைதான். ப்ளே பண்ணுங்கள். தேங்க்யூ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: அப்பாவோட சேமிப்பு, அவரோட அறிவுரை.
2: எப்போதுமே நம்ம பத்தி கவலைப்படுறது
3: எப்படியும் அவரோட ஒரு சேமிப்பு பேங்க்லயும் இருக்கு.
1: ஆனா கிளைம் பண்றது கஷ்டமா?
2: இப்போ இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. பேங்க் வெப்சைட் அல்லது பிரான்ச்சுக்கு போய் கிளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்க. 15 நாளுக்குள்ள செட்டில்மெண்ட் கிடைச்சிடும். நாமினேஷன் செஞ்சிருந்தா கிளைம் செட்டில்மெண்ட் சுலபமாயிடும்.
4: RBI சொல்கிறது,
2: விவரமாக இருங்கள், விழிப்புடன் இருங்கள்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
7: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி

0: அடி தள்ளுபடி. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி கழுத்து வலி இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
2: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. TNPSC குரூப் 4 தேர்வுக்கு 6574 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், வனக்காப்பாளர் உள்ளிட்ட 46 வகை பணியிடங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆன்லைன் விண்ணப்ப பதிவு அக்டோபர் 6 முதல் நவம்பர் 5 வரை நடைபெறும். குரூப் 4 தேர்வுகள் 2027 ஜனவரி 10 அன்று நடைபெறும். இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க www.tnpsc.gov.in மற்றும் tnpscexams.in என்ற இணையதளங்களை பயன்படுத்தி நீங்கள் விண்ணப்பிக்கலாம்.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
3: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
6: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
2: கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் நேர்களே. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். வெயில் என்ன கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருக்கு இல்லையா? எல்லாமே எல்னினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. நாம இந்த பூமியை கொஞ்சம் சிதைச்சிட்டோம் அப்படின்னு தாங்க சொல்லணும். மண்ணை மலடாக்கிட்டோம், காற்றை அசுத்தமாக்கிட்டோம், நீரையும் அசுத்தமாக்கிட்டோம். நம்மளால் என்ன முடியுதோ எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனிமேலாவது நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கலாம். மரங்களால் நடுறதை வந்து நம்ம ஊக்குவிக்கலாம். மரம் நடுறதை பற்றி நிறைய வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பயன்படுத்துவதெல்லாம் நம்ம தவிர்க்கலாங்க. எப்பயுமே நம்ம ஒரு பை வண்டியில் போகும்போதோ காரில் போகும்போதோ ஒரு பை அப்படின்றது நம்ம கூடவே இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தவிர்ப்போம். சரிங்க, நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இது நீங்கள் கேட்ட பாடல்கள், உங்களுடைய விருப்ப பாடல்கள், நிறைய பேரோட ரசனைகள் ஒன்றா இணையக்கூடிய நிகழ்ச்சி இது. நீங்கள் கேட்டவை அடுத்ததாக யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்க, எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போம் நேர்களே.
7: தர்மபுரி ஏற்காடு பண்பலைக்கு வணக்கம். தர்மபுரி மாவட்டம் இண்டூர் அருகே போயத்தெரு தலவாயில் எம் ராஜ்குமார் ஜோதி படம் வசந்த கால பறவை பாடல் செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பின்னத்தி சாங் அனைவருக்காகவும் நன்றி வணக்கம்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட இளைஞர் நீதி குழுமத்தில் தற்காலிக அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இளநிலை உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர். இளநிலை உதவியாளர் பணிக்கு 10 வகுப்பு தேர்ச்சி, கணினி திறன், தட்டச்சு திறன் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வயது வரம்பு 42 வயதிற்குள் இருக்க வேண்டும். அலுவலக உதவியாளர் பணிக்கு 8 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 42 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பணிக்கும் தனித்தனியே விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தை தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தின் இணையதளமான www.dharmapuri.nic.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, பழைய மாவட்ட ஆட்சியரக வளாகம், தருமபுரி, 636705. விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் இந்த மாதம் 16 தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்கள் அறிய 638261276 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்கள் பெறலாம். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா யாரோட குரல் பதிவு, என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு கேட்போம்.
4: வணக்கம். பெயர் கனிஷ்கா. ஊர் கரூர். படம் கண்ணோடு காண்பதெல்லாம். பாடல் தாஜ்மஹால் 1. அனைவருக்காகவும் வழங்கும். நன்றி.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை. ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.
4: நிகழ்ச்சியை நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நேர்களே, நீங்கள் கேட்ட பாடல்கள் தான் நிகழ்ச்சியில் வலம் வரப்போகுது. நீங்கள் கேட்ட பாடல்கள் தான் கேட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்து யாரோட பாடல் வரப்போகுது, என்ன பாடல் வரப்போகுது அப்படின்றத நம்ம கேட்போம்.
5: வணக்கம். தருமபுரி எப்பம், தருமபுரி மாவட்டம் மோட்டாங்குறிச்சியிலிருந்து சிவசங்கர். படம் வந்து உழைப்பாளி, ஒரு கோலக்கிளி சாங்ஸ்.
6: ஒரு கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது 100% உண்மை. வெறும் பண அனுப்புறதுக்கு தான் கியூஆர் கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்குறதுக்கு இல்ல.
2: RBI சொல்கிறது, கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.

0: பத்து மணி 41 நிமிஷம் கேட்டு ரசிச்சிருக்கீங்க நேரிலே. இது நீங்கள் கேட்டவை. சாலையில் பயணம் செய்து கொண்டிருக்கும் உங்களது பயணம் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். சாலையில் பயணிக்கும் போது, டூ வீலரில் போகும்போது நீங்கள் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. காரில் போகும்போதும் நீங்கள் சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க நேரிலே. அதே மாதிரி காரில் போகும்போது எந்த பொருளையும் கார்லேருந்து தூக்கி போட வேண்டாம். ஏன்னா பின்னாடி டூ வீலரில் வந்துட்டு இருப்பாங்களே, அவங்க மேலே படும் தேவையில்லாத விபத்துக்களாக இது இதிலிருந்து நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி டூ வீலரில் போயிட்டுருக்கும் போது நம்ம திரும்பி எச்சில் துப்புறது அது ஒரு தவறான பழக்கம், அதையும் நம்ம செய்ய வேண்டாம். நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்ததா யாரோட விருப்ப பாடல் வரப்போகுது, என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கலாமா?
1: ஹலோ வணக்கம், என் பேர் ரோஷினி, பச்சைக்கிளி முத்துச்சரம் படத்துலேருந்து உனக்குள் நானே பாட்டு போடுங்க. தேங்க்யூ.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: பத்து மணி 48 நிமிஷம் ஆச்சுங்க. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. சிறு வணிகர்களுக்கான தற்காலிக பட்டாசு கடை அமைக்க உரிமம் பெற விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.tnesevai.tn.gov.in என்ற இணையதளம் மூலம், பொது சேவை மையங்கள் மூலம் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 18ஆம் தேதி. இதற்கு தேவையான ஆவணங்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரின் புகைப்படம், முகவரி சான்று, புகைப்படத்துடன் கூடிய ஆதார் அட்டை, பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, பட்டா அல்லது சொத்து பத்திரம், வாடகை கட்டிடமாக இருந்தால் நோட்டரி வழக்கறிஞர் கையொப்பமிட்ட அசல் வாடகை ஒப்பந்த பத்திரம், 600 ரூபாய்க்கான உரிம கட்டணத்திற்கான அசல் சலான், தொடர்புடைய உள்ளாட்சி அமைப்புக்கு கட்டணம் செலுத்திய ரசீது, கட்டடத்தின் அங்கீகரிக்கப்பட்ட நீல வரைபடம், இதெல்லாம் நீங்க விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள். கட்டண விவரம். உரிம கட்டணம் 600 ரூபாய், இணைய வழி விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய். இந்த தற்காலிக பட்டாசு கடைக்கு இந்த மாதம் 18ஆம் தேதிக்குள் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். அதன் பிறகு அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் எந்த காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டவ நிகழ்ச்சியில் அடுத்ததா யாரோட விருப்ப பாடல் வரப்போகுது அப்படின்னு கேட்போமா?
2: வணக்கம். எனது இனிய தருமபுரி பண்பலை வானொலி, நான் மஞ்சுநாதன் மேச்சேரி. எனக்கு பிடித்த பாடல் கட்டுமரக்காரன் படம் வெற்றி வெற்றி என்று சொல்லும் மூவி.

0: நேரம் 10:55.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: நேர்லே, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
2: தருமபுரி பண்பலைக்கு காலை வணக்கம். பாலக்கோட்டிலிருந்து பாரி, எனக்கு பிடிச்ச பாடல் சின்ன கவுண்டர் படத்தில் வரும்

0: நேர்லே ஒழித்த இந்த பாடலோடு நிறைவு பெற்றது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. பாடலை கேட்டு நீங்களே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நாங்கள் பாடல் கொடுத்ததில் எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்லே. அதுவரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். கௌசல்யா ராஜா. நேர்கள் கேட்கலாம்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மாவு வகைகள் வழங்கும். கேட்டால் சுவைக்கும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது உணவுகளை நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன நான் சொல்ல போறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா?

0: ஆமாங்க, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்வீட் தான் அல்வாவை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுவும் பிரெட் அல்வா. பிரெட் அல்வா இப்போ ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு இனிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் இது நிறைய ஹோட்டல்களில் தான் தயாரிக்கிறாங்க. நாம் வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு கற்றுக்கலாம். பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பிரெட் அல்வாவை ருசித்து சாப்பிட்றது ஒரு அலாதியான விஷயமா இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இந்த அல்வாவை சாப்பிட்டவங்க இது எதில் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அப்படியே அதை எடுத்து வாயில் போடும்போதே அப்படியே வழுக்கிட்டு போகும் இல்லையா? அது எப்படிப்பட்ட ஒரு டேஸ்ட்! ஜாமுன், பாயாசம், இப்படி இந்த ஸ்வீட் வகைகளில் இப்போது நிறைய திருமணங்களில் இந்த பிரெட் அல்வா அதிகமாக பரிமாறப்படுது. இதை செய்யறதுக்கு தேவையான நேரமும் குறைவு தாங்க, அதே மாதிரி தேவையான பொருட்களும் கம்மி தாங்க. இப்போ நான் சொல்கிறத கேட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பார்க்கணும். தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் 2 கப்பு, பிரெட்டு 1 8 துண்டு எடுத்துக்கலாம், நெய் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம், முந்திரி 1 10 எடுத்துக்கலாம், திராட்சை 1 10, அதே மாதிரி இதுக்கு கொஞ்சமாக எண்ணெயும் எடுத்துக்கலாம், சர்க்கரை வந்து 1/2 கிலோ எடுத்துக்கலாம், ஏலக்காத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். முதல்ல பிரெட் துண்டுகளை அந்த ஓரமெல்லாம் கட் பண்ணிட்டு எண்ணெயில் பொறிச்சு மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும், அதாவது பொடியாக்கிக்கணும். இப்போது அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் பாலை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். பால் சுண்டி கெட்டியான கோவா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. அப்புறம் அடுப்பில் கடாயை வச்சு நெய்யை ஊற்றிட்டு அதில் முந்திரி, திராட்சை எல்லாமே வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது அதே கடாயில் சர்க்கரையை சேர்த்துட்டு 1 கப் தண்ணி ஊற்றி பாகுபதம் வர அளவுக்கு நாம் அதை கலரிட்டே இருக்கணும். சின்னதாக கம்பி பாகுபதம் வந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் தூளை அதில் போட்டு கலரிக்கிட்டே இருக்கணுங்க. அந்த பாகும் இந்த நம்ம கொட்டின அந்த பிரெட் தூளும் ஒன்றோட ஒன்று நல்லா சேரணுங்க. அதுக்கப்புறம் நாம் காய்ச்சி வச்சுருக்கிற அந்த கெட்டியான கோவா பதத்தில் இருக்கக்கூடிய பாலை எடுத்து அதில் ஊற்றி அல்வா பதம் வர அளவுக்கு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கையை மட்டும் விட்டுறாதீங்க, அல்வா கடாயிலே ஒட்டிக்கும். இப்படி நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா சூப்பரான அல்வா திரண்டு அப்படியே வருங்க. இதற்கான சரியான பதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊற்றின அந்த நெய்யும் அந்த எண்ணெயும் தனியாக கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு வருங்க. இதுதான் நம்ம இறக்கிறதுக்கு சரியான பதம் அப்படின்னு சொல்லலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி நாம் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சை, தேவையிருந்தா நம்ம நிறைய நட்ஸும் சேர்த்துக்கலாம். கடைசியா நெய்யை ஊற்றி இறக்குனா சூப்பரான பிரெட் அல்வா ரெடிங்க. சுவையான, டேஸ்டான, கமகமான பிரெட் அல்வா ரெடி. என்ன நேர்களே, பிரெட் அல்வாவை நீங்களும் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
1: நேரம் காலை 11:05. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவக் குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
3: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.

0: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: நேயர்கள் இனி கேட்கலாம்
4: ஆகாஷ்வாணி சக்தி உலா
5: ஆனந்தம் அருளும் ஆனந்தவல்லி அம்மன் திருக்கோவில் உரைச்சித்திரம்.
6: நவராத்திரி என்பது சக்தி தாயை வழிபடும் விழா. மூவருக்கும் தேவருக்கும் முனிவருக்கும் மற்றும் உள்ள யாவருக்கும் அவசியமான ஆற்றலின் அதிதேவதையாக விளங்குகின்ற சக்தியை போற்றும் விரதமே நவராத்திரி என்கின்றன புராணங்கள்.
7: புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் தேவியை வழிபடும் நோன்புதான் நவராத்திரி.
6: மகா சங்கார காலத்தின் முடிவில் இறைவன் உலகத்தை உண்டாக்கிய போது இச்சை என்கிற சக்தியும், அது எவ்வாறு தோன்றியது என்று அறிகின்ற ஞான சக்தியும் தோன்ற கிரியாசக்தியால் உலகம் படைக்கப்பட்டதாம். இச்சை விருப்பம், ஞானம் அறிவு, கிரியா ஆக்கல். எனவே இத்தகைய சக்தி அம்சமான அம்பிகையை முதல் 3 நாளில் இச்சா சக்தியாக துர்க்கையாகவும், அடுத்த 3 நாட்களில் சகல நலன்களையும் தருகின்ற மகாலட்சுமியாகவும், கடைசி 3 நாட்களில் சரஸ்வதியாகவும் வழிபடுகின்றோம் என்பது சிவாகமங்கள் தருகின்ற உள்ளுரையாகும்.
7: தேவர்கள் முனிவர்கள் என அனைவருக்கும் தொல்லை தந்த மகிஷாசுரனை வதம் செய்ய பார்வதி தேவி ஊசி முனையில் 9 நாட்கள் தவம் செய்து நவசக்தியாக நவ துர்க்கையாக அவதாரம் எடுக்கிறாள்.
6: ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலக எங்குமாய் நின்றாள் என்று அம்பிகையை பாடுகின்றார் அபிராமி பட்டர். ஒன்றாய் அரும்பி சிவமாக நின்று பலவாய் விரிந்து தேவியாக சக்தியாக அருள்மழை பொழிபவரே இறைவன். ஒரு நாள் சிவராத்திரி, 9 நாள் நவராத்திரி.
7: ஒரு சிவனை பலகோடி சிவன்களாக மாற்றுகின்றவள் சக்தி தாய், அவளே மகா மாயா. அப்படி சிறப்பு மிகுந்த நவராத்திரி விழாவிலே அப்பனாம் சிவபெருமானையும் உலகலாம் சக்தியாக ஆற்றல் தருகின்ற தாயையும் ஒன்றாக வழிபட உங்களை கல்குளம் நயினார் நீலகண்ட சுவாமி கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறோம்.
6: நாகர்கோவிலில் இருந்து திருவனந்தபுரம் செல்லும் சாலையில் தக்கலை வரை பயணித்து அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் வந்துவிட்டோம். இதோ பத்மநாபபுரம் அரண்மனை நம்மை வரவேற்கிறது. இந்த பத்மநாபபுரமே கல்குளம். கிபி 1790 வரை திருவிதாங்கூரின் தலைநகரமாக இருந்தது.
7: குமரி மாவட்ட காஞ்சிபுரம் என்று சொல்லும் அளவு இந்த பத்மநாபபுரம் கோவில்களால் நிறைந்தது. கவி சக்கரவர்த்தி கம்பர் வழிபட்ட சரஸ்வதி தேவி அருளும் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில், ஸ்ரீ ராமசுவாமி கோவில் என அரண்மனையை ஒட்டி கோவில்கள் அமைந்த தலமே பத்மநாபபுரம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கே உரித்தான சைவ வைணவ ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் நடைபெறும் சிவாலய ஓட்டத்தின் 7வது திருக்கோவிலை நாம் இன்று தரிசிக்க வந்திருக்கும் கல்குளம் அருள்மிகு நயினார் நீலகண்ட சுவாமி திருக்கோவில்.
6: சிவாலய ஓட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கல்குளம் தாலுகாவை சுற்றியுள்ள 12 திருக்கோவில்களை வெறும் பாதங்களில் மரத்தான் போல ஓடி கடப்பது அல்லது நடந்து தரிசிப்பதுதான் சிவாலய ஓட்டம். மகா சிவராத்திரி நாளுக்கு முந்தைய நாளில் தொடங்கி காவி அல்லது மஞ்சள் ஆடை அணிந்து கையில் விசிறியோடு தேவையை சுருக்கி சிறிய திருநீர் பையினையும் எடுத்துக்கொண்டு கோவிந்தா கோபாலா என்று நாமம் உச்சரித்தபடி நடக்கின்ற அடியவர்கள் தரிசிக்கின்ற 12 திருக்கோயில்கள் என்னென்ன? முஞ்சிறை திருமலை மகாதேவர் ஆலயம், திக்குறிச்சி மகாதேவர் ஆலயம், திருப்பரப்பு வீரபத்ரர் ஆலயம், திருநந்திக்கரை நந்தீஸ்வரர் ஆலயம், பொன்மனை தீம்பிலேஸ்வரர் ஆலயம், திருப்பண்டிப்பாகம் மகாதேவர் ஆலயம், கல்குளம் நயினார் நீலகண்ட சுவாமி திருக்கோவில், மேலாங்கோடு காலகாலர் ஆலயம், திருவிடைக்கோடு சடையப்பர் ஆலயம், திருவிதாங்கோடு நீலகண்ட சுவாமி திருக்கோவில், திருப்பன்றிக்கோடு பக்தவத்சலர் ஆலயம், திருநட்டாலம் சங்கர நாராயணர் திருக்கோவில். ஹரியும் ஹரனும் ஒன்றென உணர்த்தும் சிவாலய ஓட்ட நிகழ்வில் 7வது திருக்கோவிலே இன்று நாம் தரிசிக்க வந்திருக்கின்ற அருள்மிகு நயினார் நீலகண்ட சுவாமி திருக்கோவில்.
7: பத்மநாபபுரம் அரண்மனையின் பின்புறம் அழகுற இயற்கை சூழலில் அமைந்ததே நயினார் நீலகண்ட சுவாமி திருக்கோவில். சைவ வைணவ ஒற்றுமைக்கான மற்றும் நிகழ்வும் இங்கு உண்டு. நீலகண்ட சுவாமிக்கு ஆராட்டு ஸ்ரீ ராமசாமி கோவில் குளத்திலும், ராமசுவாமியாக அருள் புரியும் பெருமாளுக்கு ஆராட்டு நீலகண்ட சுவாமி கோவில் குளத்திலும் நடைபெறுவது வழக்கம். இந்த

0: ரத்தின் கல்குளம், அதாவது பத்மநாபபுரத்தின் பெருமையை தெரிந்து கொண்டோம் தானே.
1: திருக்கோவிலுக்குள் செல்லும் முன் கோவிலை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோமா? திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அங்கீகாரம் பெற்ற 10 பழமை வாய்ந்த சிவன் கோவில்களில் முக்கியமான ஒன்று இந்த பத்மநாபபுரம் திருநீலகண்ட சுவாமி கோவில். கிபி 1551 வேணாட்டை ஆண்ட உதய மார்த்தாண்டவர்மா இந்த திருக்கோவிலை கட்டினார் என்கிறது வரலாறு. தென் திருவிதாங்கூரில் மிகவும் பழமை வாய்ந்த இக்கோயில் சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி கோவில் கோபுரம் போல உயர்ந்த கோபுரத்தையும் உடையது.
0: கோபுர தரிசனம் பெற்றுவிட்டோம். இந்த கோவில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. கோவிலுக்கு எதிரே தெப்ப மண்டபமும் தெப்ப குளமும் உள்ளன. 4 மீட்டர் வரை உயரம் கொண்ட கோட்டை மதில் சுவரும் சுமார் 90 அடி உயரம் கொண்ட கோபுரமும் பிரமிப்பு தர உள்ளே அம்மையும் அப்பனும் தனித்தனி சன்னிதியில் குடிகொண்டுள்ளனர். கோவில் வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், முகமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்று பரந்து விரிந்திருக்கிறது.
1: கிழக்கு பிரகாரம் சித்திர சபை என்றும் அழைக்கப்படுகிறது. பிரம்மாண்டமான இம்மண்டபத்தில் 25 தூண்கள் அத்துணை அழகுற அமைந்துள்ளன. இங்கே தென்புறத்தில் சிவபெருமான் குடிகொண்டுள்ள சன்னிதி வாசலும், வடபுறத்தில் அம்பிகை ஆனந்தவல்லி குடிகொண்ட சன்னிதி வாசலும் நம்மை வரவேற்கின்றன. தனித்தனி கொடிமரங்களுடன் பலிபீடங்களும் கொண்டு நீலகண்ட சுவாமியும் ஆனந்தவல்லி அம்பிகையும் அருள் புரிய காத்திருக்கின்றனர்.
0: இக்கோவிலின் மேற்கே தோட்டத்தில் உள்ள சிவன் ஆதிசிவன் எனப்படுகிறார். இந்த லிங்கத்தின் உயரம் 160 சென்டிமீட்டர். இந்த சிவன் சுயம்புவாக வளர்ந்தவர் என்பது ஐதீகம். வேணாட்டு அரசர்கள் இங்கு இருந்தபோது தரிகட்டு ஓடிய குதிரை ஒன்று இந்த கோவில் இருக்கும் இடத்திற்கு வந்து அடைபட்டு நின்றதாம். அரசன் குதிரை நின்ற இடத்தில் சுயம்புவான லிங்கத்தை கண்டான். அந்த இடத்தில் ஒரு கோயிலை கட்டினான் என்பது இக்கோவிலின் தல புராணம்.
1: ஆதி மூல சுவாமியாகிய நீலகண்ட சுவாமி உயரமான திருமேனி கொண்டு லிங்க ரூபமாக சுயம்புவாக அருள் பாலிக்கின்றார். அம்மன் கோயில் கருவறை சிவபெருமானின் சன்னிதிக்கு வடக்கே உள்ளது. இங்கும் முன்மண்டபம் உள்ளது. அம்மை ஆனந்தவல்லி நின்ற கோலத்தில் வீற்றிருக்கும் இங்கு கருவறையை சுற்றி பிரகாரம், சுற்று மண்டபம் அத்தனையும் அழகுற அமைந்திருக்கின்றன.
0: இங்கு பள்ளியறையும் நந்தி மண்டபமும் உள்ளன. அம்பிகையின் சன்னதி வாசலில் அம்மையை வழிபட்டபடி இத்திருக்கோவிலுக்கு திருப்பணி செய்த மன்னர் மார்த்தாண்டவர்மா, திருமணி நாயக்கர் இருவரும் சிற்பமாக உள்ளனர். ஆம், மதுரையில் வழிபட்ட மீனாட்சி அம்மையை தாம் இங்கும் வழிபட வேண்டி இங்கே கிளிக்கு பதில் தாமரையை கையில் ஏந்திய உருவாக தாவித்தார் திருமலை நாயக்கர்.
1: மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகிறது. அந்நாள் அகம்மகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னால் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒழுகினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே என்று சர்வலோகத்தையும் படைத்து காத்து ரட்சிக்கும் ஆதி பராசக்தி அவளே ஆனந்த வடிவுடையவள். அண்டி வந்தவர்களுக்கெல்லாம் தம் அகம்மகிழ்ந்து ஆனந்தமே அருள்பவள் இந்த தாய். இந்த திருக்கோவிலின் போற்றி நம்மிடையே பேசும் போது,
2: அம்மே சரணம் ஆயி ஆனந்தவல்லி அமிர்தடி ஸ்ரீ மாயி மாயா சுரூபி மாமதமே திரங்கி யோகி யோகாசனஸ்தி புவனசங்கி ஐங்கிரகி நமஸ்தேவம் அம்மே நாராயணா.
3: என் பேர் அனந்தகிருஷ்ணன். நீலாண்ட சுவாமிகள் போற்றியா இருக்கேன். இது வந்து திருமலை நாயக்கர் பிரிட்டில் உள்ள கோவில். திருமலை நாயக்கரும் மார்த்தாண்டவர்மா மகாராஜாவும் பயங்கர ஃப்ரெண்ட். இவர் அங்க போறதும் அவர் இங்க வந்து பகவானை பாக்குறதும் அப்படி இருந்த காலத்துல மீனாட்சியே நம்ம இங்க கல்குளம் பிரதிஷ்டை பண்ணா நல்லா இருக்குமே ஆசைப்பட்டு திருமலை நாயக்கர்கிட்ட கேட்கவும் அவரு சரி சொல்லவும் பிரதிஷ்டை பண்றதுக்கு விக்கிரகங்கள்லாம் அடிக்க கொடுத்த நேரத்துல பாழ் மார்த்தாண்டவர்மா மகாராஜா கனவுல வந்து விக்கிரகங்கள் அடிக்க வேண்டாம், என்னுடைய விக்கிரகம் குளத்துல மிதக்கிறது, அதை எடுத்து பிரதிஷ்டை பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன மாதிரியும், அப்புறம் போய் எப்படி நான் போய் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டோம்னா மேலே பூச்செண்டு மிதக்கும், அந்த இது அடியில் பார்த்தாச்சுன்னா விக்கிரகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விக்கிரகத்தை போய் பார்த்து எடுத்து பிரதிஷ்டை பண்ண விக்கிரகம் ஆஹா என்ன ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அந்த அம்பாளுக்கு ஆனந்தவல்லி ஆனந்தேஸ்வரிங்கிற பேர். அன்னைக்கு முதல் இன்னைக்கு வரைக்கும் நவராத்திரி பூஜைகள்லாம் பயங்கர கேமமாக நடந்துட்டு இருக்கு. அம்பாள் குருவில் இருத்தி 10 நாளும் காலம்புற பூஜை, சாயங்காலம் பூஜை, அப்புறம் வந்து சுமங்கலி பூஜை நடக்கும். ரெண்டாவது சுமங்கலி பூஜை முடிஞ்சு மாங்கல்ய பிரசாதங்கள் வந்து சுமங்கலிமாருக்கு பிரசாதமாட்டு கொடுப்போம். 10வது நாள் தெப்ப திருவிழா நடக்கும். உள்ள எழுந்தளிப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அம்பாள்கிட்ட வந்து மனசு ஆனந்தமாக்கிதா அப்படின்னு கேட்டா அவள் எல்லா சௌபாகியமும் தருவா.
0: ஆனந்தவல்லியாக அருள்மழை பொழியும் தேவியை குழந்தை பேருக்காகவும் மாங்கல்ய பாக்கியத்திற்காகவும் திருமணம் வேண்டியும் தரிசிக்க வருபவர்கள் 1000 அம்பிகையை மனதார வேண்டிக் கொள்வோம். ஆனந்தம் எங்கும் நிறையட்டும் என்று.
1: திருக்கோவிலுக்கு வந்துள்ள பக்தர்கள் ஒரு சிலரின் அனுபவத்தை கேட்டு அறிந்து கொள்வோமா?
4: என்னுடைய பெயர் கோமதி. கேரளபுரம் தான் என்னுடைய சொந்த ஊர். ஆனந்தவல்லி அம்மன் கோவில் எங்க பாட்டி தாத்தா வகையில எங்களுக்கு ஒரு குலதெய்வம். வேணாட்டு அரசர்களின் முக்கியமான ஆட்சி தளமாக கல்குளம் விளங்கியது. இங்கு சிவபெருமான் நீலகண்டேஸ்வரராகவும்

0: அம்பிகை ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மனாகவும் அருள் பாலிக்கின்றனர். இந்த ஆனந்தவல்லி அம்மனை போற்றியே திருவிதாங்கூர் மன்னர் சுவாதி திருநாள் ஆனந்தவல்லி என்ற புகழ்பெற்ற நீலாம்பரி ராக கீர்த்தனையை இயற்றியுள்ளார். சுவாதி திருநாளின் கஷேத்திர கீர்த்தனைகளின் பட்டியலிலும் இது தேவி ஆஃப் பத்மநாபபுரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் இந்த அம்மன் திருவிதாங்கூர் அரச மரபு, பத்மநாபபுரம் நீலகண்டேஸ்வரர் திருக்கோவில் மற்றும் கர்நாடக இசை மரபு ஆகியவற்றோடும் தொடர்புடைய சிறப்புமிக்க அம்பிகை.
1: என் பேரு சுகுணன், தக்கலேதான். புராதன கோவில் அம்மா நிக்கிறது போல உள்ள உருவம், தத்ரூபமாட்டு பாத்துடலாம். மதுரை மீனாட்சி அம்மா தெய்வத்தை பார்க்க போல நமக்கு அந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு சில சங்கடங்கள் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் நாங்க இங்கதான் வர்றது.
2: பத்னலதா டே மார்க்கெட், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தக்கல. ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் உள்ள இது பேசியாச்சு. இப்ப என்ன வீட்டு பக்கத்துல உள்ளவங்க தான் நமக்கு இந்த ஒரு கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கோயில போட்டி நாங்க சொல்றோம். அப்படி மேரேஜ் பிக்ஸ் ஆயிருக்கு. அவங்க கேட்காங்க பையன் யாரு அப்படின்னு. பையனை பேர் என்ன பூஜை எல்லாம் பண்ணி ஒரு வாரம் ஆன உடனே அப்போ இந்த தெய்வம் தான் இவங்களுக்கு என்ன பிக்ஸ் பண்ணதும் அதுக்கப்புறம் நாங்க இத்தனை வருஷம் மட்டும் வந்துட்டு இருக்கோம்.
3: என் பேரு கீதிகா, நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் தான் கைக்காம இருந்தா. அப்ப நான் என்ன பண்ணேன், சிவன் சாமி பேரும் பார்வதி சாமி பேரும் நான் எழுதிட்டு இருந்தேன். அப்போ அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு போனேன், கைக்க எனக்கு ஃபர்ஸ்ட் தான் கிடைச்சி.
4: அஸ்வஜித், நாங்க சின்ன வயசுல விட்டே நாங்க வருவோம்.
5: சீதை பத்மாபுரம் அம்மையை வேண்டும், அவங்க கைவிடவே மாட்டாங்க. பத்து நாள் பூஜை வச்சு நவராத்திரி கொண்டாடி அம்மை நல்லா வழிபட்டு மக்கள் நல்லா போயிட்டு வாங்க. ஓம் சர்வமங்கள மங்கல்ய சிவே சர்வார்த்த சாதியே சரணே திரோம்பயே கௌரி நாராயணி நமசுதே சச்சிஸ்தே நாசானாம் சக்திபூதே சனாதனி குணசரே குணமயே நாராயணி நமசுதே.
6: இத்திருக்கோயிலில் பரிவார தெய்வங்களாக அம்மைக்கும் அப்பனுக்கும் நடுவே உக்கத்து பிள்ளையாராக கணபதியும், சாஸ்தா பூதத்தான், மாடன் தம்புரான், ஆதிமூல சிவன் சன்னதிகள் ஆகியன உள்ளன. சிறிய கருவறையில் நடராஜரும் சிவகாமி அம்மையும் செப்பு படிமங்களாக அருள் புரிகின்றனர்.
7: உண்மையில் இத்திருக்கோவில் சிற்ப கூடமே. இங்கே கலைநுட்பமுடைய சிற்பங்கள் ஏராளம் உள்ளன. கர்ணன், கங்காளநாதர், வேணுகோபாலன், அர்ஜுனன் தபஸ் போன்ற சிற்பங்கள் உள்ளன. இவை ஆளுயர கருங்கல் சிற்பங்கள். விளக்கேந்திய பாவை பலவகை ஆபரணங்களை அணிந்திருக்கிறாள். இவள் தலைமுடியை பின்னி போட்டிருப்பது நுட்பமாக காட்டப்பட்டுள்ளது.
6: அம்மன் கோவிலின் முன்பகுதி மண்டபத்தில் ஒப்பனை பெண், வில்லுடன் ராமர், பாம்பு படுக்கையில் சிவன் என இன்னும் சிற்பங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம்.
7: இக்கோவிலின் தலவிருட்சம் வில்வம். இங்குள்ள கல்வெட்டுகள் வட்டெழுத்தால் ஆனவை. கிபி 1237 ஆண்டு கல்வெட்டு வேணாட்டு மன்னன் இக்கோவிலுக்கு நிலம் அளித்ததை கூறுகிறது. கிபி 1577 ஆண்டு ஐப்பசி மாதம் 9 கும்பாபிஷேகம் நடைபெற்றதை ஒரு கல்வெட்டு எடுத்துரைக்கிறது. மற்றும் ஒரு கல்வெட்டு 1579 ஆண்டு இரண்யவர்மன் என்ற வேணாட்டு அரசன் இங்கு பணி செய்ததை சொல்கிறது.
6: இக்கோவிலில் அனுதினமும் காலை 5:30 நடை திறக்கப்பட்டு நிர்மாலய பூஜையும், காலை 6 உஷ பூஜையும், காலை 10 அளவில் அபிஷேகமும், முற்பகல் 11 உச்சகால பூஜையும் நடைபெறுகின்றன. மாலை 5 நடை திறக்கப்பட்டு 6:30 சாயரட்சை தீபாராதனையும், 7:30 அர்ச்சாம பூஜையும் நடைபெறுவது வழக்கம்.
7: அம்பிகைக்கு நவராத்திரி விழா, சிறப்பு திருக்கல்யாண திருவிழாவும் நடைபெறுகின்றன.
6: துர்கா லட்சுமி சரஸ்வதியாக சக்தியை வழிபட்டு வெற்றியாம் விஜயத்தை அடையும் நவராத்திரியின் முதல் நாளில் மனதிற்கு ஆனந்தம் அருளுகின்ற அம்பிகையை வழிபட்டோம். மன உறுதிக்கு அடையாளம்தான் துர்க்கை. மனம், மொழி, மெய்யாலே தேவியை வழிபட்டு என்றென்றும் நிலைத்த ஆனந்தம் பெறுவோம்.
7: எத்தனை மங்களங்கள் அத்தனை நல்க வல்லாள், எத்தனை மறைகள் உண்டோ மறைபொருள் அவளே ஆவாள். பித்தனை மணந்த அந்த பேச்சியின் பாதம் தன்னில் விழுபவர் எழுகின்றார்கள். எல்லாருக்கும் ஆனந்தவல்லியம்மை கல்வியும் செல்வமும் வீரமும் கடிதே தந்து வெற்றியருள வேண்டி வணங்கி நிலையம் திரும்புகிறோம்.
8: ஆனந்தம் அருளும் ஆனந்தவல்லி அம்மன் திருக்கோவில் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். குரல் வண்ணம் ஒய் கிருபா கணேஷ் மற்றும் ஐ மணிகண்ட பிரபு. அமைப்பு எஸ் நவரத்தினா. படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.
9: நேரம் காலை 11:22. நீங்கள் இணைந்திருப்பது தர்மபுரி.

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: सुनती हो? कमाल ही हो गया।
2: क्या हो गया ऐसा?
1: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया।
2: ये कमाल कैसे हो गया?
1: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोल कर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ।
2: ये तो बहुत बढ़िया पोर्टल है।
1: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया। सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி

0: आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया। सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
1: முழங்கால் வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
3: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி பூவே பெண் பூவே. பெண் தோழிகளுக்கான நிகழ்ச்சி இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வர காத்திருக்கு. தோழிகள், நீங்க விரும்பிய பாடலை கேட்டு ரசிக்கணும்னா அழைக்க வேண்டிய எண்கள், புதிய தோழிகளா இருந்தீங்கன்னா 04342 அப்படின்ற முன்னிணைப்போட 24 40 30 அப்படின்ற எண்ணில் அழைக்கலாம். இல்லைனா 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற தோழிகள் 04342 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போற முதல் தோழி, வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம் அம்மா. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
5: தர்மபுரி மாவட்டம் கடத்துக்குட்டை, சிவகாமி.
4: சிவகாமி அம்மா, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்கலாம்?
5: பாட்டு சிம்மராசி படம்.
4: சரிங்கம்மா.
5: பாடலு வானத்தை நிலவெடுத்து வாசலில் வைக்கிட்டுமா, அந்த பாடலை கொடுத்துருங்க.
4: கேட்டுருலாங்கம்மா. நன்றி.
5: நன்றிம்மா.

0: நீங்கள் இணைந்திருப்பது பூவே பெண் பூவே நிகழ்ச்சி. நேரம் 11:30. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி, அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சி பாவையர் விருப்பமாக தான் வளம் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கூட பேச போற தோழி, வாங்க வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம். தருமபுரி மாவட்டம் பொம்பளத்துல இருந்து பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
1: ஆ, நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல்?
1: தருமபுரியில இருந்து ஒரு பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
0: சரிங்கம்மா, கேட்டுடலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.

0: உங்கள் கனவு திருமணத்திற்கும் நினைவில் நிற்கும் விழாக்களுக்கும் வாசுகி ராம் மகால் ஏசி அக்டோபர் 12 முதல் பிரம்மாண்ட உதயம். 700 பேர் அமரும் வசதி, 320 பேர் உணவருந்தும் வசதி, பார்க்கிங், லிப்ட் வசதி, 24 மணி நேர செக்யூரிட்டி, குளிர்சாதன வசதி, 29 விருந்தினர் அறைகள். திறப்பு விழா அன்று சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறும். வாசுகி ராம் மகால் ஏசி, பச்சையப்பா அவென்யூ, சோகத்தூர் கூட்ரோடு, புதிய பேருந்து நிலையம் அருகில், தருமபுரி. போன் 9443-60648.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: நேரம் காலை 11:36. நீங்கள் இணைந்திருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. தோழிகள் அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கூட பேச போற தோழி வருக. வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. உங்களோட இணைப்பு கொஞ்சம் சரியா கேட்கல, இன்னொரு டைம் சொல்லுங்க. சரிங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாங்கம்மா?
6: தொட்டத்தேங்காய் பாட்டு போடுங்க.
5: சரிங்கம்மா, கேட்டுடலாம். நன்றி.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
4: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
4: உங்கள் வீட்டிற்கு அழகும் நவீன தோற்றம் தரும் தரமான UPVAC விண்டோஸ் வாங்க குண்டலப்பட்டி அதியமான் ஆட்டோ நகரில் அமைந்துள்ள VM விண்டோஸ்க்கு வாங்க. தொடர்புக்கு 9500745663.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சி பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில இப்ப நம்ம கூட பேச போற தோழி, வாங்க. வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம் அம்மா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: நன்றி.

0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும். நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில இப்ப நம்ம கூட பேச போற தோழி,
5: நன்றி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க

0: மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் வருக வணக்கம்.
4: இனிமையான முற்பகல் வணக்கம் கூறி இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் ஐம்பதூர்ல இருந்து கலைச்செல்விங்கம்மா.
3: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
4: பெண்ணின் மனதை தொட்டிங்கம்மா படம், பாடல் கண்ணுக்குள்ளி ஒன்னை வைத்தேன் கண்ணம்மா, அனைத்து அன்பு நேயர் உறவுகளுக்காகவும்.
3: கேட்டுலங்கம்மா, நன்றி.

நேயர்களே, நிறைவு பெற்றது பூவே பெண் பூவே நிகழ்ச்சி. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. நேயர்கள் இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். 12:10 உங்கள் களம் மலரும் மொட்டுக்கள். இன்று சேலம் மாவட்டம் நங்கவல்லி ஒன்றியம் கூலையூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சூழல் காப்போம், தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:15 நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி நேரலை கேட்கலாம். ஐந்து மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் அண்ட் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நலமுடன் நாளும் நலமுடன்.

5:05 மாலை தென்று, 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல். மாநில செய்திகள், 6:41 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள். சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திரை இசை. 7:10 மாவட்ட செய்தி மலர். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி. இன்று பட்டுப்புழு வளர்ப்பு, தென்னை வளர்ப்பு முறைகள் குறித்து விளக்குகிறார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் காமராஜ் பேட்டை மாராட்சிகள் காடு பகுதியை சேர்ந்த விவசாயி ஐயன்னன் அவர்கள். 8 மணிக்கு இளம் தென்றல். இன்று விடுகதையாக வளம் வருகிறது. 8:50 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டவாணி அவர்கள். 9:30 இடைவிடாத இசைமலை. 10 மணிக்கு சுகமான நாகங்கள். இன்று அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க வருகிறது. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: நேரம் 12:10.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
3: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும், அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரான்னு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
4: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
5: மலரும் மொட்டுக்கள், பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. இன்றைய மலரும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் நங்கவள்ளி ஒன்றியம் கூலையூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக தன்னுடைய இனிமையான குரலில் இளையோ திறன் பாட்டு ஒன்றை பாட வருகிறார் 5வது மாணவி எம் மெகத்தியா.
6: ஏலேலம்மா ஏலேலோ ஆடவாங்க ஏலேலோ டன் டன் டன்.

கலை திருவிழா களை கட்டுதே, விசிலு பறக்க விண்ணை அதிர, ஏ பறை முழங்க பூமி அதிர, இளையோர் திறன் ஒளிருதம்மா, ஏலேலம்மா ஏலேலோ, டடடட புத்தகம் கையில் பறையும் தோ.

நம்பிக்கை தீய நெஞ்சில் ஏத்தி நட்சத்திரமா பறக்கலமாங்க. விசிலே பறக்க விண்ணதிர பறை முடங்க பூமி அதிர இளையோ திறன் ஒளிருதமாம் ஏழேலம்மா ஏழேலோ அம்மா சிரிக்க அப்பா பெருமை ஆசான் முகத்தில் ஆனந்த மலை கோப்பை மின்ன கைகள் உயர நண்பர்கள் சேர்ந்து குதிக்கிதம்மா. ஏய் நாளைய தமிழை தாங்குற தோள்கள் இன்றைய மேடையில் ஒளிருதம்மா. விசிலு பறக்க விண்ணை அதிர பறை முழங்க பூமி அதிர இளையோர் திறன்.

0: களை கட்டுதே இளையோர் திறன் வாழ்கவே. டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன். நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக, நாங்கள் எப்பவுமே சுறுசுறுப்பான ஆளுங்க, பள்ளியிலும் சரி விளையாட்டிலும் சரி சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த வகையில் சோம்பேறியாக யார் இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்காது. அதனால் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன், சுறுசுறுப்பாக அந்த கதையை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருகிறார். சோம்பேறி காக்காவும் குருவியும் கதை சொல்ல வருகிறார் ஐந்தாம் வகுப்பு மாணவி ஜே புகழினி.
0: ஒரு நாள் ஒரு சோம்பேறி காக்கா வீடு கட்டியது. கூரை வீடு கட்ட முடியாதனால் கூரை வீடு எதுவுமே கட்டவில்லை. அப்பொழுது அந்த காக்காவிற்கு வீடு ஒன்று தென்பட்டது. அந்த வீட்டை பார்த்து, அடடே, நாம்பல் இந்த வீடு கட்டலாம் என்று ஒரு வீடு கட்டியது. குச்சி தகரம் எல்லாம் வைத்து அண்ணா. அதனால் அப்போ வந்து ஒரு நாள் ஒரு காக்கா, அந்த காக்கா வந்து உக்காந்திட்டு இருக்கும்போது நிறைய மழை பெஞ்சிச்சான். மழை பெஞ்சப்ப அந்த காக்கா வீடு அடிச்சுட்டு போயிடுச்சான். அப்புறம் அதோட அக்கா வீட்டுக்கு போனப்போ அந்த அக்கா வீட்டில் தங்கறதுக்கு இடம் கொடுத்தாங்களாம். அப்போ தங்கும் போது அந்த அக்காவுக்கு, ஐயோ இரு இரு நான் என் குழந்தைய போய் குளிப்பாட்டிட்டு வரேன்னு போச்சான். அப்போ அடுப்பில் இருந்த சுவையான சூப்பை எடுத்து குடிச்சிருச்சான். அடடே, என் குழந்தைக்கு வச்சிருந்த சூப்பை இவன் எதுக்கு குடிச்சான்ட்டு கட்டையை எடுத்து சூடு வச்சிருச்சான் காக்காக்கு. ஐயையோ ஐயையோ ஐயோ எனக்கு எதுவுமே வேணாண்டா ராசா, சூப்பு வேணாம், எனக்கு தங்கறதுக்கு இடமும் வேணான்ட்டு ஓடியே போச்சான். நன்றி.
1: நிகழ்ச்சி நடந்ததாக பழமையான ஒரு கொள்ளுக்கட்டை பாடலை பாட வருகிறார் ஐந்தாவது மாணவி பி மோவிகா.
0: கொள்ளுக்கட்டியே கொள்ளுக்கட்டியே ஏன் மேவல அடுப்பு எரியல, நான் மேவல அடுப்பே அடுப்பே ஏன் எரியல, மழை பெய்தது நான் எரியல, மழையே மழையே ஏன் பேஞ்ச, புல்லு வளர நான் பேஞ்சேன், புல்லே புல்லே ஏன் வளர்ந்த, மாடு தின்ன நான் வளர்ந்தேன், மாடே மாடே ஏன் தின்ன, பாலு சுரக்க நான் தின்ன, பாலே பாலே ஏன் சுரந்த, குழந்தை அழுதது நான் சுரந்தேன், குழந்தைய குழந்தையே ஏன் அழுந்த, எறும்பு கடித்தது நான் அழுந்தேன், எறும்பே எறும்பே ஏன் கடிச்ச, என் புத்துக்குள்ள கையை விட்டா நான் சும்மா இருப்பனா.
1: நிகழ்ச்சி எடுத்தாக கதை சொல்கிறதில் நாங்கள் எப்பயுமே கெட்டிக்கிறோங்க. இதோ உங்களுக்காக ஆமையும் முயலும் பற்றி ஒரு கதையை சொல்கிறேன், கேளுங்க அப்படின்னு சொல்ல வருகிறார் ஐந்தாவது மாணவன் ஏ சஞ்சய்.
2: ஊரில் ஒரு ஆமை வந்துச்சாமா. அந்த ஆமை வெளியே வந்து சாப்பாடு தேட வந்துச்சாமா. அப்போ ஒரு முயல் குகையிலேருந்து வெளியே வந்துச்சாமா. அந்த ஆமையை பார்த்து முயல், ஏ

0: பொறுமையே நடக்க சோம் பேவிமாவே அப்படின்னு சொல்லிச்சான் அந்த முயல். நான் இப்படி தான் நடப்பேன், எனக்கு நடக்க வருது இப்படி தான் அப்படின்னு சொல்லிச்சான். ஆமாம் சேவி, என் கூட போட்டிக்கு வரையா அப்படின்னு கேட்டுச்சான் முயல். சேவி நானும் வரேன்னு ஒத்துக்கிச்சான். ஆமாம் அந்த முயல் வந்து இங்கேருந்து அந்த மலை வரைக்கும் வேசு போகலாமா அப்படின்னு கேட்டுச்சாமா. அந்த ஆமை வந்து போகலாம் அப்படின்ச்சாமா. முயல் வந்து வேகமாக ஓடி போயிச்சாமா. எனக்கு களைப்பாக இருக்குது, அந்த ஆமை வரத்து ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்ட்டு ஒரு மரத்துக்கடையில் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிச்சாமா. அந்த ஆமை வந்து மெதுவாக நடந்து போய் அந்த ஆமையவே கடந்து போயிச்சாமா. அந்த முயல் எந்திரிச்சு பார்த்துட்டு, ஐயையோ இவன் ஜெயிக்கிற வரைக்கும் போயிட்டானே அப்படின்னு பார்த்தான் முயல். அந்த ஆமை ஜெயிச்சுட்டு, நீ இப்படி சோம்பேறியா நீ தான் இருக்க, நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிச்சான். நன்றி.
1: நிகழ்ச்சி நடந்தாக ஒரு ஏழை குடும்பம் கதை தாங்க. அதை தொடர்ந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்பீச் ஒன்று தரேன், எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வருகிறார் ஐநாப்பு மாணவன் எஸ் என் ஹரிவர்தன்.
2: ஒரு ஊரில் மூணு பேர் இருந்தாங்களாம். அப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பாப்பா வந்து பார்த்தாங்களாம். அம்மால அம்மா, ஏ பாப்பா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு தரியா அப்படின்னு கேட்டாங்களாம். சரிம்மா நான் சாப்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ ஆக்கிட்டு இருக்கும் போது தங்கச்சி வந்தாங்களாம். என்ன அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டாங்களாம். ஆ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது, இரு நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு போகும்போது போய் உண்டியில் இருக்கிற காசு எழுத்துட்டு வந்தாங்களாம். காசு எழுத்துட்டு வந்து, நாங்களே ஏழை குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுத்துட்டு வந்துட்டு அக்காட்ட கொடுத்தாலாம். எதுக்கு உண்டி எழுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்டாலாம் அக்கா. இல்லை அம்மா பாவம், நாங்கள் ஒரு கடை போட்டு நாங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி செய்யலாம், அதுக்கு என்ன கடை போடலாம் அப்படின்னு கேட்கும் போது, நாங்கள் பானிபூரி கடை போட்டு அம்மாவை சரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லும் போது போட்டுட்டு ஒரு நாள்லேயே நிறையா காசு சம்பாதிச்சிட்டாங்களாம். அப்போ வீட்டுக்கு வந்து, நாங்கள் காசு சம்பாதிச்சிட்டோமே அம்மா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் நாங்கள் காப்பாற்றலாமா அப்படின்னு போய் கூட்டிகிட்டு சரி பண்ணிட்டு வந்துட்டாங்களாம். அடுத்ததாக ஸ்பீச். மதிப்பு கூறிய நடுவர்களுக்கும் அன்பு கூறிய ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் என் இனிய நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்று இளையோர் நாளை தலைவர்கள் என்ற பொன்முடியுடன் பேச்சே தொடங்குகிறேன். இளையோதிர என்பது புத்தகம் அறிவு மட்டும் அல்ல, நல்ல சிந்தனை, நல்ல ஒழுக்கம், தன்மைக்கே கடின உழைப்பு, அன்பு, பணிவு, பொறுப்பு, உணர்வு ஆகிய அனைத்தும் சேர்ந்து உண்மையான இளையோதிரன். நாட்டின் மிகப்பெரிய செல்வம் தங்கமாக வெள்ளி அளந்த இளையோர்தன் அதன் உண்மையான செல்வம். இளையோர் கனவு காண்ட வேண்டும், கனவு மட்டும் காண்டல போதாது, அந்த கனவை நனவாக்க தினமும் முயற்சி செய்ய வேண்டும். தோல்வி வந்தால் பயப்படக்கூடாது, தோல்வி என்பது முடிவல்ல, வெற்றிக்கான முதல் படி. நாம் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும். தோல்வி வந்தால் பயப்படக்கூடாது, தோல்வி என்பது முடிவல்ல, வெற்றிக்கான படி. நாம் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும், நாம் பெரியவர்களை மதிக்க வேண்டும். இப்படிக்கே நான் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி.
1: நிகழ்ச்சி நடந்தாக எத்தனை காலம் ஆனாலும் இந்த காக்கா கதை மட்டும் என்னால் மறக்க முடியாதுங்க. மறக்கவே முடியாத கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு காக்கா கதையை சொல்ல வருகிறார் ஐந்தாவது மாணவன் ஆர் தஸ்வின்.
0: ஒரு ஊரில் ஒரு காக்கா வந்துச்சான். அந்த காக்காவுக்கு தண்ணி தாங்க எடுத்துச்சான். அதுக்கு தண்ணி தாங்க எடுத்ததுனால நாக்கு வறண்டு போயிடுச்சான். பறந்து போயிட்டு இருக்கும்போது தலை சுற்றி ஒரு பானைக்குள்ளே இருந்துச்சான். அந்த பானையில் தண்ணி இருந்துச்சான். வெளியே வந்து அதுக்கு தண்ணி கிடச்சிச்சின்னு அது ஹைட் பார்த்துலன்னு கல் கீழே கிற கற்கள்லாம் எடுத்து அதுக்குள்ளே போட்டுச்சான். போட்டு தண்ணி நம்பிடுச்சான். அதை குடிச்சிட்டு பறந்து போயிட்டு இருந்துச்சான். அப்போ ஒரு குருவி வந்துச்சான். அந்த குருவிக்கும் தண்ணி தாங்க எடுத்துச்சான். அது ஒரு தண்ணி தேடிட்டு காட்டு பக்கம் போயிட்டு இருந்துச்சான். அப்போ சிங்கம் வந்து அந்த குருவியை வேட்டையாடி சாப்பிடுச்சான். அதை பார்த்துருந்த காக்கா பறந்து போய் சிங்கத்துக்கு வலை வைக்கலான்ட்டு ஒரு வலையை செட் பண்ணிச்சான். சிங்கம் மானை பார்த்துட்டு ஸ்பீடாக ஓடி வந்து சாப்பிட்லான்னு பார்த்துச்சான். அப்போ அந்த காக்கா போட்ட வலையில் சிங்கம் மாட்டிக்கிச்சான். அதனால மானும் உயிர் பறித்து தப்பிச்சு ஓடி போயிச்சான். நன்றி.
1: நிகழ்ச்சியில் எடுத்தாக அன்னை தமிழே என்ற பாடலை பக்திமயமாக பாட வருகிறார் நான்காவது மாணவன் கே சபரி.
3: அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே

0: உலகில் பிறப்பெடுத்தேன் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. நன்றி.
1: நிகழ்ச்சியில் எடுத்தாக்க பாட்டு பாடுறது கதை சொன்னால் எங்களுக்கு ரொம்ப இஷ்டங்க. இதோ காவல்காரன் பாட்டும் அதைத் தொடர்ந்து புத்திசாலி முயலும் கதையும் சொல்ல போகிறேன், கேளுங்க அப்படின்னு சொல்ல வருகிறார் நான்காவது மாணவி எம் தேவவர்ணிகா.
0: சட்டை மேலே கோட்டு மாட்டி சரிகை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தண்ணில் ராஜா போல நின்றிருப்பார். இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார். பெயரில் இல்லாத காவல்காரர். காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடும் பயந்து கொண்டு. காற்று பலமாய் அடித்தாலே கனத்த மழையும் பெய்ந்தாலே நேத்து யானை அவரின் உடைகள் நித்தம் கிழந்து வந்ததையோ. நன்றி. அடுத்ததாக கதை சொல்ல போகிறேன். ஒரு காட்டில் விலங்குகள் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் சிங்கம் வந்து ஒரு முயல் எல்லா விலங்குகளும் சிங்கராஜாக்கு போய், சிங்கராஜா சிங்கராஜா எங்களுக்கு தினமும் இரையாக ஒருவர் வரும்

0: மழையும் பெய்ந்தாலே நேத்து யானை அவரின் உடைகள் நித்தம் கிழந்து வந்ததையோ. நன்றி. அடுத்ததாக கதை சொல்லப்போகிறேன். ஒரு காட்டில் விலங்குகள் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் சிங்கம் வந்து ஒரு முயல் எல்லா விலங்குகளும் சிங்கராஜாக்கு போய், சிங்கராஜா சிங்கராஜா உங்களுக்கு தினமும் இரையாக ஒருவர் வருவாங்க என்று கூறினார்கள் விலங்குகள். ஒரு நாள் முயல் போனது. முயல், சிங்கராஜா சிங்கராஜா உங்களை மாதிரி இந்த காட்டுக்குள் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னது. சிங்கராஜா, எங்க அந்த இடத்திற்கு கூட்டிட்டு போ என்று சிங்கராஜா சொன்னாங்க. முயல் வந்து கிணத்துக்கு பக்கம் கூட்டிட்டு போச்சான். சிங்கராஜா சிங்கராஜா இங்கதான் இருக்கிறாங்க என்று கூறியது. சிங்கராஜா, என்ன மாதிரியே இந்த காட்டுக்குள் ஒருவர் இருக்கின்றாயா என்று கிணத்துக்குள் குதித்தது. காப்பாத்துங்க காப்பாத்துங்கள், இந்த முயல் சொன்னதை நம்பிவிட்டேன், இது என்னோட நிழல்.
1: நிகழ்ச்சி நடந்தாக ஒரு மிகப்பெரிய கதையை சொல்கிறேன். அதனைத் தொடர்ந்து இங்கிலீஷில் ஒரு ஸ்பீச்சு. என்னுடைய ஆங்கில புலமை எப்படி இருக்குன்னு கேளுங்க என சொல்ல வருகிறார் நான்காவது மாணவன் டி சுதர்சன்.
2: ஒரு ஊரில் ஒரு எலி இருந்துச்சாம். அந்த எலி வந்து எப்போதுமே நல்லா ஜாலியாக இருக்குமா. அதே நேரத்தில் ஒரு பூனை இருந்துச்சாம். அந்த பூனை வந்து எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குமா. ஒரு நாள் பூனை வந்து வயசாகி போனதுனால பிடிக்க முடியாமல் ஒரு திட்டம் போட்டுச்சான். அப்புறம் அவங்க எலி இருக்கிற இடத்துல ஒரு சாமியார் மாதிரி வேஷம் போட்டு மந்திரம் சொல்லிடுச்சான். ஓம் கிரீமியாவ் ஓம் கிரீமியாவ் அப்படின்னு சொல்லி மந்திரம் போட்டுச்சான். அப்புறம் எலிகள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு எலி வந்து, பார்த்தீங்களா நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு சாமியார் உக்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னிச்சான் ஒரு எலி. அப்புறம் இன்னொரு எலி வந்து போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கல்லை தூக்கி போட்டு பார்த்தாங்களாம். அப்புறம் சாமியார் மறுபடியும் ஓம் கிரீமியாவ் அப்படியே சொல்லிட்டு இருந்துச்சான். அப்புறம் இன்னொரு எலி வந்து நான் போய் தொட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் தொட்டு பார்த்துச்சான். அது போய் சாமியார் எதுவும் பண்ணாதனால எலிங்கிட்டலாம் வந்து சொல்லுது, சாமியார் எதுவும் பண்ணல, நம்ம கடிக்கலை, நம்ம காப்பாற்ற தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் இன்னொரு எலியும், ஆமாம்மா நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னிச்சான். அப்புறம் அந்த பூனை வந்து அவங்ககிட்ட, வாங்க குழந்தைங்களா உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதோ அந்த மலையில் இருந்து வந்துட்டே இருக்குன்னு சொன்னிச்சான். அப்புறம் வந்து என்ன பிரச்சனை சாமி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னிச்சான் அந்த பூனை. அப்புறம் என்னோட பூஜைக்காக எல்லோரும் ஒவ்வொருத்தராக வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். தானமும் எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்கும்போது அந்த பூனை எல்லாத்தையுமே சாப்பிட்டு இருந்துச்சான். அப்புறம் மற்ற எலிகள்லாம் போன எல்லா பூஜைகளுமே இன்னும் வரவே இல்லையே யாருமே அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் அவங்க போய் சாமியார்கிட்ட கேட்கலாம் எலிங்களாம் முடிவு பண்ணாங்களாம். போய் சாமியார்கிட்ட கேட்கும்போது, சாமியார் சாமியார் ஏன் இன்னும் பூஜைக்கு போனவங்களாம் இன்னும் வரல அப்படின்னு சொன்னாங்களாம். அது இது இதுன்னு அப்படியே உளறிட்டு இருந்துச்சா பூனை. அப்புறமேல பூஜைக்கு போனவங்களாம் இன்னும் வர தயாராக இல்லை, இன்னும் கொஞ்ச நாள்லாம் முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் அந்த எலிங்களும் போயிட்டுருக்கும் போது ஒரு எலி மட்டும் வந்து, என்னமோ எனக்கு சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொன்னிச்சா. நம்ம அந்த கொகுக்குள்ளே சொரகம் தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் சொரகம் தோண்டி இருக்கும்போது ஒரு எலி போனிச்சான். நண்பர்களே இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை எல்லா எலியுமே சாப்பிட்டுருச்சான். அப்புறம் அந்த மூணு பேரும் திட்டம் போட்டாங்களாம். அப்புறம் ஒரு பூனை இதை இது வச்சாங்களாம் மருந்து. அப்புறம் வந்து அது எலி மாதிரி தயார் பண்ணி, இந்தாங்க சாமியாரே எங்கள் குழந்தைகளை நீங்களும் பரிகாரத்துக்கு சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம் எலி. அப்புறம் உள்ளே போய் கடிச்சோடனே என்னமோ சாப்பிட்டு மாரியே இருக்குதுன்ட்டு அப்புறம் வந்து எதுவும் பேசாமல் நின்றுட்டுச்சான் பூனை. அப்புறம் எலிகள் வந்து, பூஜைலாம் முடிஞ்சிருச்சா சாமி அப்படின்னு கேட்டோன்னே பூனை வந்து முழிச்சிட்டே இருந்துச்சான். அப்புறம் என்னாச்சு சாமியாரே அப்படின்னு கேட்டாங்க. நன்றி. அடுத்ததாக ஸ்பீச்சு. குட் மார்னிங் டு ஆல் மை ரெஸ்பெக்ட் டீச்சர்ஸ் அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். டுடே ஈஸ் த டாபிக் ஆஃப் மை இஸ் எஜுகேஷன். எஜுகேஷன் ஈஸ் த டூல் தட் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் இஸ் அஸ் அ ஹாப்பி தட் ஈஸ் can changing one's life completely. A slight education begins at home.

0: Thank you.
1: நிகழ்ச்சி நடந்தாக நேர்மைக்கு, இந்த நேர்மை தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், தலை நிமிர்ந்து நடப்பேன் நேர்மையாக இருந்தால். அந்த நேர்மை பற்றி சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு நான்காவது மாணவி எம்எஸ் நிதிலா.
2: ஒரு ஊரில் ராமனும் மாதவனும் வளர்ந்து வந்தாங்களாம். அவங்க பள்ளியை விட்டு சாயந்தரம் வந்துட்டு இருந்தாங்களாம். வழியில் வர வழியில் ஒரு பணப்பையை பார்த்தாங்களாம். ராமன் வந்து அந்த பணப்பையை ஓடி போய் எடுத்துட்டு வந்து மாதவன் கிட்ட கொடுத்தானா. அப்போ மாதவன் அதை திறந்து பார்க்கும்போது 1000 ரூபாய் காசு இருந்துச்சு. அதில் ராமன் அதுக்கு, மாதவன் மாதவன் 1000 ரூபாய் இருக்குதுல, இதில் நம்ம தின்பண்டங்கள் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொன்னானா. அதுக்கு மாதவன், இதெல்லாம் தவறு, தேடி வந்தவர் பாவம் இல்லையா அப்படின்னு சொன்னாங்களாம் மாதவன். அதுக்கு ராமன் சரின்னு சொன்னாங்களாம். ஒரு வயசான தாத்தா அவங்களோட பையை தேடிட்டு வந்தாங்களாம். ராமனையும் மாதவனையும் அந்த தாத்தா பார்த்தாங்களாம். அப்போ அந்த தாத்தா வந்து ராமனும் மாதவன் பக்கத்துலேயும் போய் நின்னாங்களாம். கண்ணுங்களா கண்ணுங்களா, இது ஏன் பையா அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த தாத்தா. அதுக்கு ஆமாம் தாத்தா அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு மிக்க மிக்க நன்றி அப்படின்னு சொன்னாங்களாம். யார் பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது. நன்றி.
1: நிகழ்ச்சி நடந்தாக கதை தாங்க. கதை சொல்றதுல எனக்கு அலாதி பிரியுங்க. இதோ முயலும் ஆமையும் கதை சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்ல வருகிறார் நான்காவது மாணவி எஸ் ரக்ஷனா ஸ்ரீ.
3: ஒரு ஊரில் ஒரு முயல் இருந்துச்சு. அந்த முயலுக்கு ரொம்ப தண்ணி தக்கடிச்சான். ஒரு கிணத்துல போய் தண்ணி குடிக்க போனுச்சான். அப்போ அந்த முயல் தவறி கீழே விழுந்துச்சான். அப்புறமேட்டுக்கு ஒரு ஆமை வந்துச்சான். அப்புறமேட்டுக்கு என்னடா சத்தம் கேட்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்துக்குள்ளே போய் பார்த்துச்சான். முயல் கத்திட்டு இருந்துச்சான். அப்புறமேட்டுக்கு இது உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு குண்டாவை எடுத்துட்டு வந்து ஒரு கவர் போட்டு கட்டி இழுத்து இழுத்து மேலே கொண்டு வந்துச்சான். கொண்டு வந்துட்டு ரொம்ப நன்றி, நீ இல்லைன்னா என்னத்துக்கு நான் மேலே வந்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம் ரெண்டு பேரும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம ரெண்டு பேர் நண்பராக இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கே வீட்டுக்கு போயிட்டாங்களாம். வீட்டுக்கு போயிட்டு முயல் வந்து காயில் விடிஞ்சதுக்கப்புறம் ஆமையோட வீட்டுக்கு வந்துச்சான். ஆமையே ஆமையே, நம்ம ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே போய் உணவு தேடிட்டு வராமா அப்படின்னு கேட்டுச்சான். ஆ சரி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போனாங்களாம். போன வட்டி சிங்கராஜா வந்து வந்தாங்களாம். என்ன அந்த பக்கமாக போயிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லை ராஜா, உணவு தேட போய்க்கோம் அப்படின்னு சொன்னாங்களாம். சரியா குகைக்குள்ளே வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். குகைக்குள்ளே வந்த வட்டி ரெண்டு பேர்த்தையும் சாப்பிட்டாங்களாம். நன்றி.
1: நிகழ்ச்சி நடந்தாக சிங்கமும் எலியும் கதையை சொல்ல வருகிறார் நான்காவது மாணவன் கே சர்வேஸ்.
4: ஒரு ஊரில் ஒரு காடு இருந்துச்சான். அந்த காட்டில் சிங்கம் படுத்தும் இருந்துச்சான். அப்புறமேட்டு எலி வந்து சிங்கத்தை மேலே சறுக்கு மாதிரி விளாண்டுச்சான். அப்புறமேட்டு சிங்கம் வந்து எந்திரிச்சு எது எலியை பிடிச்சி ஒன்று இன்னைக்கு சாப்பிட போகிறேன் அப்படின்ச்சான். சிங்கராஜா சிங்கராஜா, என்னை சாப்பிடாதீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்ச்சான். உன்னை விடவே மாட்டேன், ஏன் மேலேயே சறுக்கு மாதிரி விளையாறியா அப்படின்ச்சான். அப்புறமேட்டு சிங்கராஜா சிங்கராஜா, உங்களுக்கு உண்மையாலுமே நான் என்னாச்சும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ச்சான். அப்புறமேட்டு சிங்கம் வந்து விட்டுருச்சான் எலியை. அப்புறமேட்டு சிங்கம் வந்து தூங்கிட்டுக்கும் போது வேட்டையாடுறவங்களாம் வந்தாங்களாம். அவங்க வந்து சிங்கத்து மேலே வலையை போட்டு போயிட்டாங்களாம். அப்புறமேட்டு சிங்கம் வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திச்சான். அப்புறமேட்டு எலி வந்து எலியெல்லாம் குறைச்சி விட்டுச்சான். அப்புறமேட்டு சிங்கம் வந்து எலிய எலிய நன்றி அப்படின்ச்சான். அப்புறமேட்டு சிங்கம் வந்து நீ என்ன எவ்வளோ நேரம் வந்தாலும் சறுக்கு மரம் விளாண்டுக்கலாம் அப்படின்ச்சான். தேங்க்யூ சிங்கராஜா அப்படின்ச்சான். நன்றி.
1: நிகழ்ச்சியில் நிறைவாக பட்டர்ஃப்ளை பாடலை பாட வருகிறார் மூன்றாவது மாணவி எஸ் மிருதுலா.
5: பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை.

0: dancing. Pretty, pretty butterfly. Pretty, pretty butterfly. Very, very butterfly.
1: நேயர்களே, நிறைவுக்கு வருகிறது பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சி. இன்றைய மலரம் மட்டுக்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் நங்கவள்ளி ஒன்றியம் கோளையூர் ஊராட்சி ஒன்றிய

0: தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இணைப்புரை இஏ பிரபாகரன், நிகழ்ச்சி அமைப்பு எம் புகழ் மாரிமுத்து.
1: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.

நேயர்களின் கவனத்திற்கு இன்று மாலை 5:05 மாலை தென்றல். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யும் பிரதமரின் தன்தானியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவின் ரியாத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரளா அணி காசி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். 4,90,00,000 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைத்தார். பின்னர் இந்த மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் மேற்கொண்டார். முன்னதாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமருக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் இன்று பிற்பகல் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கவுள்ளார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படவுள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலை 744 வடுகப்பட்டி தெற்கு வெங்கநல்லூர் சாலை பகுதியையும் மதுரை சுற்றுச்சாலை பகுதியையும் அவர் திறந்து வைக்கவுள்ளார். பின்னர் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களை நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் வழிபடுகிறார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யும் பிரதமரின் தன்தானியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுகிறது. இத்திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி 100 மாவட்டங்களில் கடந்த ஆண்டு இதே நாளில் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் 11 அமைச்சகங்களின் 36 மத்திய அரசு திட்டங்களை ஒருங்கிணைத்து மாநில அரசின் திட்டங்களுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுத்துறை தனியார் பங்களிப்புடன் விவசாயத்தை மேம்படுத்த இத்திட்டம் வழிவகை செய்கிறது. இத்திட்டத்தின் கீழ் வேளாண் உற்பத்தியை மேம்படுத்தவும் பாசன வசதியை அதிகரிக்கவும் வேளாண் கடன் வசதி வழங்கவும் சேமிப்பு கிடங்குகளை அமைக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் துர்கை அம்மனின் ஆசியுடன் அனைவருக்கும் வலிமை, தைரியம், ஞானம் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சைலபுத்திரி அம்மனின் பாதங்களை தலை வணங்குவதாக கூறியுள்ளார். அம்மனின் அருளாசியால் அனைவரின் வாழ்க்கையிலும் அமைதியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்த அவர் வாழ்த்தியுள்ளார். குஜராத்தில் காந்தி நகர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும். காந்தி நகர் நகராட்சிக்கு உட்பட்ட 44 தொகுதிகளில்

0: பிஜேபி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி 130 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 2,59,000 வாக்காளர்கள் வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தேர்தலை சுமூகமாக நடத்த 1,000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று குஜராத்தின் துறைமுகங்கள் இடம்பெறுகிறது.
2: குஜராத் மாநிலம் நாட்டின் நெடுந்தூர கடலோர பகுதி உள்ள மாநிலமாக திகழ்கிறது. திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக பதவி வகித்திருந்த போது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து குஜராத்தின் கடல்சார் திறனை உருவாக்கினார். பொதுத்துறை மற்றும் தனியார் பங்களிப்புடன் இப்பகுதிகளில் தொழில் கட்டமைப்பை அவர் மேம்படுத்தினார். குஜராத்தின் துறைமுகங்களை மின்சார தொகுப்புகளுடன் இணைத்து, சாலை வசதிகளை மேம்படுத்தி, ரயில் தடங்கள் அமைத்து, தொழில் மையங்களை உருவாக்கி அப்பகுதியின் வளர்ச்சிக்கு வழிவகை செய்தார். குஜராத் மாநிலத்தின் முந்த்ரா, ஹசிரா மற்றும் பிபாவாவ் துறைமுகங்கள் இத்திட்டத்தின் கீழ் வளர்ச்சியடைந்துள்ளன. குஜராத்தில் வெற்றிகரமாக அமல்படுத்திய இந்த திட்டம் நாடு முழுவதும் சாகர்மாலா திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கடந்த 2014-2015 நிதியாண்டில் 1,561 மில்லியன் டன்னாக இருந்த துறைமுகங்களின் கையாளும் திறன் தற்போது 2,817 மில்லியன் டன்னாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் நாட்டின் கடல்சார் திட்டங்கள் புதிய சாதனைகளை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் தொடங்கப்பட்ட துறைமுக விரிவாக்க திட்டங்கள் நாடு முழுவதும் விரிவாக்கப்பட்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகை செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். குஜராத் மாநிலம் தற்போது சரக்கு பெட்டக உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக தேசிய கப்பல் வாரிய உறுப்பினர் திரு ராகுல் மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடலோர பகுதிகளை பொருளாதார மையங்களாக மாற்றி துறைமுக மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் உலக அளவில் கடல்சார் துறையில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.
0: சவுதி அரேபியாவின் ரியாத் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தாக்குதலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதோடு காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வாழ்த்துவதாக கூறியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் குடியிருப்புகள் மீதான தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியா முழு ஆதரவளிப்பதாக கூறியுள்ளது. சவுதி அரேபியா ரியாத் சர்வதேச விமான நிலையத்தில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலில் 309-க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சர்வதேச சட்டங்களை மீறிய செயல் என்று தெரிவித்துள்ளார். எகிப்த், கத்தார் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. இதனிடையே சவுதி அரேபியாவுக்கு செல்லும் பல்வேறு விமானங்கள் பாதுகாப்பு காரணங்களால் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கால் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோர்கா மாவட்டத்தில் புதி கந்தக்தி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஓடுகிறது. இந்த வெள்ளத்தால் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. இருப்பினும் உயிர் சேதம் குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை. சும்னுப்ரி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திரிசூலி வரையிலான புதி கந்தகி ஆற்றின் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சம்லிங் லோக்பா பகுதிகளில் ஆற்றங்கரையோர பகுதி மக்கள்

0: பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். புதுதில்லியில் கைது செய்யப்பட்ட சிஜேபி கட்சியின் அபிஜித் திப்கே, அசுதோஷ், சௌரவ் தாஸ் ஆகியோர் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். புதுதில்லி சிறப்பு நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்ட இவர்கள் 50,000 ரூபாய் ஜாமீன் தொகையின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டனர். ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரள அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. மார்கோவில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் சர்ச்சில் பிரதர்ஸ் மும்பை சிட்டி அணியை எதிர்கொள்கிறது. புதுச்சேரியில் நடைபெறும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா ஏ அணி 275 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தூரில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றன. ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திற்கு எதிராக முதலில் பேட் செய்யும் ராஜஸ்தான் அணி முதல் நாள் உணவு இடைவேளையில் 1 விக்கெட் இழப்பிற்கு 100 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான 2வது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யும் பிரதமரின் தன்தானியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவின் ரியாத் சர்வதேச விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரள அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. நீங்கள் இணைந்திருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
2: வணக்கம் முருகா, நல்லா இருக்கியா? எங்க போயிட்டு வர? கையில ஏதோ வச்சிருக்கிற பை மாதிரி.
3: வணக்கம் செல்வியக்கா, கடைக்கு தான் போயிட்டு வரேன். காய்கறி கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு பிளாஸ்டிக் பை எடுத்துட்டு போனேன். இப்ப அது வேணாம்னு நினைச்சிட்டு இங்கே கீழே போட்டேன்.
2: என்ன முருகா இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? பிளாஸ்டிக் பையன் நிலத்துல வீசுற, குப்பத்தொட்டி இருக்குதுல்ல அதுல போட வேண்டியது தானே?
3: அட ஏன் செல்வியக்கா, இது ஒரு சின்ன பிளாஸ்டிக் பை தானே, இது இங்க போட்டா என்ன பெரிய பாதிப்பு வந்துடும்?
2: அததான் பலரும் செய்யற மிகப்பெரிய தவறே. சரி முருகா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளாஸ்டிக் பைய வீசினா நாளை பின்னைக்கு எவ்வளவு பிளாஸ்டிக் கழிவு அதிகமா நிலத்துல சேரும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு.
3: நீங்க சொல்றதும் உண்மைதான்க்கா, ஆனா பிளாஸ்டிக் வந்து நிலத்துல போடுறதுனால என்ன பாதிப்பு தான் ஏற்படுது சொல்லுங்க கொஞ்சம் தெளிவா.
2: கவனமா கேளு, நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படையானது எது? மண் தானே. அந்த மண்ல தான் விவசாயம் செய்யறோம், நெல்லு, காய்கறி, பழம் அந்த மாதிரியான உணவுப் பொருள் எல்லாம் விதைக்கிறோம், உற்பத்தி பண்றோம், அறுவடையும் செய்யறோம், நம்ம அதையே சாப்பிடுறோம். ஆனா நம்ம பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருளை தூக்கி எறியறதுனால மண்ல இருக்கிற இயற்கையான தன்மை பாதிக்கப்படாதா? நீயே சொல்லு.
3: ஓ அப்படியா, பிளாஸ்டிக் மண்ணோட மண்ணா வந்து கலந்துராதாக்கா?
2: என்னது, பிளாஸ்டிக் மண்ணோட மண்ணா கலந்துருமா? இல்ல இல்லப்பா, பெரும்பாலும் பிளாஸ்டிக் பொருள்லாம் இயற்கையாக எளிதில மக்கறதே கிடையாது. அதையெல்லாம் நீண்ட காலத்துக்கு தங்கி அப்படியே மண்ணிலேயே கிடக்கும். காலப்போக்கில் சின்ன சின்ன துகள்களா உடைஞ்சு மண்ணிலையும் நீர்லயும் கலந்துரும். இதனால மண்ல வாழும் மண்புழுக்கள் மட்டும் இல்லாம நிறைய உயிரினங்கள் கூட பாதிக்கப்படும்.
3: மண்புழுக்களுக்கு பாதிப்பா? மண்புழுக்கள் தானே விவசாயத்துக்கு உதவுது.
2: ஆமாம்பா, நீ சொல்றது சரிதான். மண்புழுக்கள் மண்ணை வளப்படுத்துறதுக்கும் அதன் அமைப்பை மேம்படுத்துறதுக்கும் உதவும். அதுங்க வாழ்ற மண்ணில பிளாஸ்டிக் கழிவை அதிகமா கலந்தா அதுங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படாதா? மண்ணின் ஆரோக்கியத்துக்கும் பாதுகாப்புக்கும் விவசாயம் மிக முக்கியம் இல்லையா?
3: சரிங்கக்கா, மண்ணை பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நிலத்துல கிடக்குற பிளாஸ்டிக்கால செடிகளுக்கும் பாதிப்பு ஏற்படுமா?
2: கண்டிப்பா. மண்ணில பிளாஸ்டிக் கழிவு அதிகமா குவிஞ்சா நீர் மண்ணுக்குள்ள போறதுக்கு வேர் வளர்றதுக்கும் இடையூறு ஏற்படும் இல்லையா? மேலும் சில பிளாஸ்டிக் கழிவுகள்ல உள்ள வேதிப்பொருட்கள்லாம் இருக்குல்ல, அல்லது அது கூட இருக்கிற மாசுக்கள் மண்ணையும் நீரையும் பாதிக்குமே.
3: அப்படின்னாக்கா நம்ம வீசுற பிளாஸ்டிக் வந்து நம்ம சாப்பிடுற உணவை கூட பாதிக்குமா?
2: சரியா புரிஞ்சுகிட்ட, இப்பதான் நீ பாயிண்ட்டுக்கு வந்திருக்க. பிளாஸ்டிக் சின்ன சின்ன துகள்களா உடைஞ்சு சுற்றுச்சூழல் பரவும் போது அவை உயிரினங்களுக்குள்ள வேகமா ஊடுருவ கூடும். அப்படின்னா மண்ணையும் நீரையும் சுத்தமாக வச்சிருப்பது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது தானே?
3: நம்மளோட சுற்றுச்சூழல்ல நம்ம மட்டும் வாழ்றது இல்ல, இந்த மாடுகள், ஆடுகள், இந்த நாய்கள் போன்ற விலங்குகளும் வாழுது. அதுக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா?
2: பின்ன இல்லையா, மனுஷன் மாதிரிதானே அதுங்களும். நம்ம பாதிப்படைகிறோம்னா அதுங்க சும்மாவா இருக்கும்? அதுங்களும் பாவம் தானே. நிலத்துல வீசுற பிளாஸ்டிக் பைய சாப்பாடு நினைச்சு அதுங்களாம் சாப்பிட்டுரும் இல்ல. அதனால அதுகளுக்கு செரிமானம் ஏற்படாம நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டு விலங்குகளோட உயிருக்கே ஆபத்து ஏற்படுமே. நம்ம அலட்சியமா வீசுற ஒவ்வொரு பிளாஸ்டிக் குப்பையும் ஒரு உயிரினத்தோட வாழ்க்கையே பாதிக்கப்படக்கூடுமே.
3: ஐயோ, நம்ம செய்யற சின்ன தவறு இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்குமாக்கா. இதை

0: இருக்கு, நம்ம என்னதான் செய்யணும்?
1: இப்ப கேட்டியே, இதுதான் சரியான கேள்வி. முதல்ல நம்முடைய பழக்கத்தை மாத்திக்கணும். எப்படின்னா, நம்ம கடைக்கு போகும்போது பிளாஸ்டிக் பைக்கு பதிலா துணி பைய வீட்டுல இருந்தே எடுத்துட்டு போகணும். ஒரு முறை பயன்படுத்திட்டு தூக்கி எறிகிற பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கணும்னா, பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டா அதை வீணாக்காம மீண்டும் மீண்டும் நம்ம பயன்படுத்தலாமே.
0: சரிங்கக்கா, துணி பை எடுத்துட்டு போலான்னு சொல்றீங்க. இப்ப இந்த பிளாஸ்டிக் கழிவு வரும், அதை நம்ம எங்க போடலாம்?
1: பிளாஸ்டிக் கழிவுகளை மற்ற குப்பைகள்ல இருந்து தனியா பிரிச்சு சேகரிச்சு உள்ளாட்சி அமைப்போட கழிவு சேகரிப்பு முறை ஏற்ப ஒப்படைக்கணும். அதாவது மறுசுழற்சி செய்யக்கூடியவற்றையெல்லாம் முறையா மறுசுழற்சிக்கு அனுப்பணும். தெருவிலையோ வயல்லையோ நீர்நிலைகள்லயோ பிளாஸ்டிக் கழிவுகளை வீசக்கூடாது. அவற்றை திறந்த வெளியில எரிக்கவும் கூடாது. ஏன்னா எரிக்கும் போது புகை உருவாகும் இல்லையா, அது இன்னும் ஆபத்தானது.
0: சரிங்க செல்வி அக்கா, நம்ம மட்டும் இதை பின்பற்றினா போதுமா என்ன? மற்றவர்களும் இதை பின்பற்ற வேண்டுமே.
1: பின்ன நம்மளால மட்டும் என்ன பெருசா மாறிட போகுது? எல்லாரும் சேர்ந்து பின்பற்றினாதான் முன்னேற்றம் கிடைக்கும், ஒரு மாற்றம் ஏற்படும். அதான் முக்கியம். நம்ம குடும்பத்தினர், அப்புறம் நண்பர்கள், நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படிங்கிற எல்லாருக்கிட்டையும் விழிப்புணர்வை நம்ம தானே ஏற்படுத்தணும். பள்ளிகளில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தலாம். பொது இடங்களில் குப்பையை வீசாமல் இருக்கலாம். மக்களுக்கு எடுத்து சொல்லலாம்.
0: அக்கா, நீங்கள் சொன்னதுலேருந்து நான் ஒன்று இனிமேல் பின்பற்றலாம்னு நினைக்கிறேன். இனிமேல் நான் வந்து பிளாஸ்டிக் பை எங்குமே வீச மாட்டேன். கடைக்கு போகும்போது துணி பையை மட்டும்தான் எடுத்துகிட்டு போவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளை மண்ணில் வீசக்கூடாதுன்னு எடுத்து சொல்லுவேன்.
1: ரொம்ப சந்தோஷம், இப்பதான் அருமையா சொல்லியிருக்க. நம்மோட மண் அப்படிங்கிறது வெறும் நிலம் மட்டும் இல்ல, அது நமக்கு உணவு கொடுக்கக்கூடிய இயற்கையோட பொக்கிஷம். எதிர்கால தலைமுறைக்கும் ஆரோக்கியமான பூமியை நம்மளால விட்டுட்டு போக முடியும்.
0: உண்மைதான் செல்வி அக்கா. மரங்களை வளர்ப்போம், மண்ணை தூய்மையாக வைத்திருப்போம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், நம்முடைய பூமியை பாதுகாப்போம், பிளாஸ்டிக் கழிவுகளை நிலத்தில் வீச மாட்டோம்,
1: மண்ணின் வளத்தையும் இயற்கையையும் பாதுகாப்போம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருப்போம், பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம்,
0: பசுமையான பூமியை எதிர்கால தலைமுறைக்கு பரிசளிப்போம்,
1: சுற்றுச்சூழலை காப்போம், இது சூழல் காப்போம்.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
7: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
8: நேயர்கள், இனி கேட்கலாம்
9: அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு விற்பனைக்கான தற்காலிக உரிமத்திற்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். தேவையான ஆவணங்கள்: விண்ணப்பதாரரின் புகைப்படம், முகவரி சான்று, புகைப்படத்துடன் கூடிய ஆதார் அட்டை, பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, பட்டா அல்லது சொத்து பத்திரம், வாடகை கட்டடமாக இருந்தால் நோட்டரி வழக்கறிஞர் கையொப்பமிட்ட அசல் வாடகை ஒப்பந்த பத்திரம், ₹600 உரிமை கட்டணத்திற்கான அசல் சலான், தொடர்புடைய உள்ளாட்சி அமைப்புக்கு கட்டணம் செலுத்திய ரசீது, கட்டிடத்தின் அங்கீகரிக்கப்பட்ட நீல வரைபடம், கட்டண விபரம், உரிம கட்டணம் ₹600, இணையவழி விண்ணப்ப கட்டணம் ₹500. விண்ணப்பிக்க https://www.tnesevai.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் அல்லது பொது இ சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 18ஆம் தேதி. 18ஆம் தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே சிறு வணிகர்கள் இதன் மூலம் பயன்பெறலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் உள்ளிட்ட 46 பதவிகளுக்கான 6574 காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் குரூப் 4 2026க்கான அறிவிக்கை தேர்வாணையத்தின் ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி

0: இம்மாதம் முதல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை இணையவழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். மேலும் தேர்வர்கள் தேர்வு கட்டணத்தை UPI வழியாகவும் செலுத்தலாம் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் அறிவிக்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறை மூலம் சிறந்த ஓவிய சிற்பக்கலை ஆசிரியர்கள் மற்றும் நூலாசிரியர்களுக்கு விருது மற்றும் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. பரிசு விவரங்கள் கலை ஆசிரியர்கள் மற்றும் கலை நூலாசிரியர்கள் ஓவியம் மற்றும் சிற்பக்கலைத்துறையில் சிறந்து விளங்கும் 10 நூலாசிரியர்களுக்கு தலா 10,000 ரூபாய் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்ய www.artandculture.tn.gov.in என்ற இணைய முகவரியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: இயக்குனர், கலை பண்பாட்டுத்துறை, தமிழ் வளர்ச்சி வளாகம், 2வது தளம், தமிழ்ச்சாலை, எழும்பூர், சென்னை 600008 என்ற முகவரியில் விண்ணப்பங்களை அனுப்பலாம். கடைசி நாள் இம்மாதம் 20ஆம் தேதி. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் துறை மூலம் விவசாயிகளுக்கு மானியத்தில் மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வழங்கப்படுகின்றன. இதற்கான மானியம் பம்பு செட்டின் மொத்த விலையில் 50% அதிகபட்சமாக 15,000 வரை. நுண்ணீர் பாசன அமைப்பு தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை மூலம் ஏற்கனவே அமைத்தவர்கள் மற்றும் புதிதாக அமைத்துக் கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடையலாம். இதற்கான தகுதிகள்: அனைத்து வகையான விவசாயிகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்படும் 50% மானியமான 15,000 கூடுதலாக 20% மானியமாக 6,000 சேர்த்து ஆக மொத்தம் அதிகபட்சமாக 21,000 அல்லது பம்பு செட்டின் மொத்த விலையில் 70%. இதில் எது குறைவோ அத்தொகை மானியமாக வழங்கப்படும். வேளாண்மை பொறியியல் துறையால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 4 நட்சத்திர குறியீட்டிற்கு குறைவில்லாத மின் மோட்டார் பம்பு செட்டுகளை விவசாயிகள் விருப்பத்திற்கு ஏற்ப தேர்வு செய்து கொள்ளலாம். மின் இணைப்புடன் உள்ள புதிதாக உருவாக்கப்பட்ட கிணறுகளில் மின் மோட்டார் பொருத்துவதற்கும், திறன் குறைந்த பழைய பம்பு செட்டுகளுக்கு மாற்றாக புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகள் பொருத்துவதற்கும் மானியம் வழங்கப்படும். இவ்வாறு வேளாண்மை பொறியியல் துறை அறிவித்துள்ளது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் விண்ணப்ப கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஓசூர் வீட்டு வசதிக்குட்பட்ட திட்டங்களில் விற்பனையாகாமல் உள்ள வணிக மனைகள், கடைகள், பள்ளிக்கூட மனைகள் மற்றும் பொது உபயோக மனைகள் விற்பனைக்கான விண்ணப்ப கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க https://tntenters.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: வணக்கம் வணக்கம் அன்பினர்களே, நிலையத்தில் நேரம் மதியம் 1:10, ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தர்மபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நேற்று வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ். ஆக்சுவலாக அவருக்கு வந்து ரத்த சோகன்னு வந்தாரு. பார்த்தாக்க வந்து ரொம்ப ஹீமோகுளோபின் வந்து ஒரு 4.5 என்பது தான் இருந்தது. அப்புறம் செக் பண்ணி பார்த்ததுல நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணி பார்த்து ஈரெல்லாம் கடுமையாக வீங்கியிருந்தது. காமாலையெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12-13 பக்கம் இருந்தது. செக் பண்ணி பார்த்ததுல நல்லா அசைட்டிஸ் ஆனால் ஈரல் சுத்தமாக வேலை செய்யவில்லை. அந்த வந்து வயிற்று பகுதியில் வந்து நல்லா தண்ணி ஏற்றுக்கிட்டு செஞ்சது. உடனடியாக வந்து நாங்கள் வந்து எல்லாம் ஸ்கேன் இதெல்லாம் பண்ணி பார்த்தோம். அப்புறம் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஈரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து உணவு குழாயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நல்ல உணவு குழாயில் உள்ளே வந்து எல்லாம் சுருங்கிடும். ஈரல் சுருங்கியிருக்கிறதுனால வந்து உணவு குழாயில் இருக்கக்கூடிய ரத்த குழாய் எல்லாமே வந்து வீக்கமாயிட்டு அதிலிருந்து வந்து ரத்தம் வந்து கசிய ஆரம்பிச்சிடும் செஞ்சிடும் பண்ணிடும். அதனால் மோஷன் வந்து கருப்பாக போகும். அதனால தான் யூஸ்வலாக வந்து ரத்த சோகம் வரும். மோஷன் போனால் கடுமையான ப்ளீடிங் வருது அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ஈரல் பிரச்சனை வந்து எப்படி நமக்கு வந்து உணவு குழாயில் வந்து இரத்த நாளங்களை வந்து வீக்கமடைய வைக்குமோ அதே மாதிரி வந்து ஆசன வாயில் பகுதியிலையும் வந்து அந்த பைல்ஸ் மாதிரி வந்து இரத்த நாளங்களை வீக்கமடைய வச்சு அதிலிருந்து வந்து இரத்த கசிவை கொடுக்கும். எப்படி மேலே போகுதோ அதே மாதிரி கீழே வந்து வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அவருக்கு செக் பண்ணி பார்த்தா சும்மா அந்த டியூப் மாதிரி போட்டு பார்த்தா அங்கேருந்து அப்படியே பைப்பில் அடிக்கிற மாதிரி சரர் சர சர சரன்னு ஒரு இடத்துலேருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு செய்து பண்ணுது. அப்புறம் கேட்டாக்கா ஆமாம், ஒரு 15 நாட்களாகவே வந்து அவருக்கு வந்து அந்த இடத்துல அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யணும். அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு அவருக்கு வந்து உடல்நிலை தாங்காது. கண்டிப்பாக மயக்கம் கொடுத்தாக்க வந்து காமாலை 12-13 வச்சுக்கிட்டு ரத்த சோகையும் வச்சுக்கிட்டு மயக்கெல்லாம் கொடுத்து அவர் உடல்நிலை தாங்காது. உடனடியாக நாங்கள் வந்து என்ன பண்ணோம், அவரை வந்து அப்படியே படுக்க வச்சு செஞ்சு பண்ணி அந்த பேண்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த பேண்டை வந்து நாங்கள் வந்து டக்குன்னு வந்து அந்த ரத்த நாளங்கள்லாம் வீங்கிட்டு இருக்குதோ அந்த இடத்துல வந்து அந்த பேண்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பேண்டு மாதிரி இருக்கும், அதை வந்து டக்குன்னு போட்டு விட்டோம். டக்குன்னு பேண்டிங் போட்டு விட்டோம், 2 பேண்டிங் போட்டு விட்டோம். உடனடியாக வந்து ரத்த கசிவு கம்ப்ளீட்டாக நின்றுடுச்சு. அவருக்கு பிளட் போட்டு உடனே வந்து ஈரலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். நேற்று வந்ததுக்கு இன்னைக்கு வந்து அவர் எவ்வளவோ வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டாரு, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்காரு, செய்கிறாரு. இனிமேலும் அவர் வந்து மெயினாக வந்து உணவு பழக்க வழக்கங்களை நம்ம வந்து கொஞ்சம் மாற்றணும், ப்ளஸ் வந்து அந்த ட்ரிங்க்ஸை மெயினாக வந்து மாற்றணும். அதுக்கு வந்து அந்த சைக்கியாட்ரிஸ்ட் ஒப்பீனியன்லாம் வாங்கி அவருக்கு வந்து அந்த ட்ரிங்க்ஸை வந்து கம்ப்ளீட்டாக விடுறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை வந்து விட வச்சுட்டு நாம் கொஞ்சம் டயட்டை மாடிஃபை பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஈரலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தோம்னாவே

0: இந்த சுத்தி இருக்கிற ரத்த நாளங்கள் வீங்கி இருக்கிறது எல்லாமே வந்து சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்க ஆரம்பிச்சதுனாவே அவருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடும். இதை பத்தி விளாவறியாக ஒன்னும் மறு நாட்களில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள்.
2: வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி நேயர் விருப்பம்.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடலை அலங்கரிக்க வரும் நேயர் கடத்திக்குட்டை பகுதியிலிருந்து சிவகாமி மாணிக்கம். இவர் கேட்டிருக்கிறார், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து காற்றுக்கு தூதுவிட்டு என தொடங்கும் பாடல். பாடலை பாடியிருக்கிறார்கள் உன்னிகிருஷ்ணன், சுஜாதா. இந்த இனிய பாடலை நாமும் கேட்போம் நேயர்களே.

0: மா மா
1: டேய் இங்கே தான்டா நிக்கிறேன், சொல்றா கண்ணே தெரியலையா உனக்கு?
0: மா தலை பயங்கரமா வலிக்குதுமா, காதெல்லாம் கொய்யுங்குதுமா.
1: எப்ப பாரு போனையே பார்த்துட்டு இருந்தா எல்லாம் தான் வலிக்கும்.
0: மா நீ ஏதோ சொல்ற, அது என்னன்னு எனக்கு தெளிவா கேட்கல. நீ இந்த பக்கம் சொல்றியா? ஏன்னா இந்த பக்கம் காது ரெண்டு நாளா கேட்க மாட்டேங்குதுமா.
1: அட பாவி, காதும் கேட்கலையா?
0: வர வர கண்ணும் சரியா தெரிய மாட்டேங்குதுமா.
1: நீ வீட்டுல மட்டுமா போனை பாக்குற, வண்டியில உக்காந்து போகும்போது கூட அதை மாட்டிட்டே சுத்துற. பின்னாடி வரவங்களுக்கும் ரொம்ப தொந்தரவா இருக்குது. எல்லாரும் ஹெல்மெட்டை போட்டு சுத்துவாங்கன்னா நீ ஹெட்போனை போட்டுட்டு சுத்துறடா. ஒழுங்கா சாப்பிட்றியா? அதுவும் இல்ல, கண்ணில் படுறதெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டியது. உன்னை என்ன பண்றதுன்னே தெரியல. 16 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் தான்டா ஒரு நல்ல வளர்ச்சி. உன்னோட எதிர்காலமே அதில் தான் இருக்கு. அதை இந்த ஃபோனால் கெடுத்துக்காதடா.
0: சரிம்மா, இனிமேயாவது உன் பேச்சு கேட்டு ஒழுங்கா நடந்துக்கிறம்மா.
1: அலைபேசியை பயன்படுத்துங்கள், ஆனால் அளவாக பயன்படுத்துங்கள்.
0: அலைபேசிக்காக உங்களின் அழகான வாழ்க்கையை தொலைக்காதீர்கள்.
1: என்றும் நேயர் நலனில் அக்கறையுடன்.
0: தர்மபுரி பண்பலை 102.5.
2: வானிலையில் வர்ணஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம். நேர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர், மேட்டூர் வட்டம் காளையனூர் பகுதியிலிருந்து பி ரங்கசாமி. இவர் கேட்டிருக்கும் பாடல் சாரதா திரைப்படத்திலிருந்து பொருத்தி ஒருவனை நினைத்துவிட்டாள் என தொடங்கும் பாடல்.

0: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
1: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
0: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
1: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
0: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
2: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
1: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
0: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
1: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
0: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் என் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்டை தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

காற்றலையில் கானம் பாடிக்கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேயர் விருப்பம். நீங்களும் உங்கள் பாடல் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம், நேயர் விருப்ப பகுதி, அதியமான்கோட்டை, அஞ்சல் நல்லம்பள்ளி 6368 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் பாடலும் வானொலி வழியே வளம் பெறும். நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை அலங்கரிக்கும் நேயர் சேலம் கூலியூர் பகுதியிலிருந்து குமார். இவர் கேட்டிருக்கும் பாடல் படகோட்டி திரைப்படத்திலிருந்து பாட்டுக்கு பாட்டெடுத்து என தொடங்கும் பாடல்.

நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் பாடல் குமுதம் என்ற திரைப்படத்திலிருந்து மாமா மாமா என தொடங்கும் பாடல். பாடலை கேட்டு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சேலம் வெள்ளார் பகுதியிலிருந்து சுப்பிரமணி.

காட்டி ஆசை மூட்டி ஜாடை காட்டி ஆசை மூட்டி சல்லாப பாட்டு பாடி நீங்க மட்டும் எங்கள் எங்கே தாக்கலாமா உள்ள நிலை தெரிஞ்சும் இந்த கேள்வி கேட்கலாமா ஏமா.

நேர்களே, இனி கேட்கலாம் தேசபக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில். பாரதி திரைப்படத்திலிருந்து நிற்பதுவே என தொடங்கும் பாடலை பாடியிருக்கிறார் ஹரிஸ் ராகவேந்திரா.

நிறைவுக்கு வருகிறது பாரதி திரைப்பட பாடல். நேயர்கள், இனி நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரலையை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஒளிபரப்பு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அதிமுக்கியமான நேரலையில் இணைய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறது ஆகாஷ்வாணி.
1: வணக்கம் நேயர்களே. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் நடைபெறும் 13,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களின் தொடக்க விழா, முடிவுற்ற பணிகளை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் மற்றும் புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் ஜெய்கோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயாவின் 50வது ஆண்டு விழா ஆகிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பில் இப்போது உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
0: முன்னதாக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று முற்பகல் சென்னை வந்தடைந்தார். சென்னை மெட்ரோ ரயில் 2ம் கட்ட திட்டத்தின் 4வது வழித்தடத்தின் ஒரு பகுதியாக நிறைவடைந்துள்ள பூவிருந்தவல்லி வடபழனி வரையிலான 14.64 கிலோமீட்டர் தொலைவிலான வழித்தடத்தில் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்களும் பயணித்தனர். முன்னதாக பூந்தமல்லி புறவழிச்சாலை வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தமிழ்நாடு முதல்வர் ச ஜோசப் விஜய் அவர்களும் பிரதமருடன் இணைந்து கொடியசைத்து நிகழ்வை தொடக்கி வைத்தார். பின்னர் பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தனர். மெட்ரோ ரயில் அதிகாரிகள் மெட்ரோ ரயிலின் சேவைகள் குறித்து பிரதமர் அவர்களிடம் விளக்கி கூறினர். பயணத்தின்போது இந்த நிகழ்வு மிகவும் ரசிக்கும் விதமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது.
1: அதனைத் தொடர்ந்து ஐஐடியில் அமைந்துள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு வருகை தரும்போது அவருக்கு மேளதாள வரவேற்பு வழங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சருடன் பிரதமர் அவர்கள் சாமி தரிசனம் செய்த காட்சியை பார்க்க முடிந்தது. தரிசனத்தின் போது தாமரை பூக்களை தட்டில் வைத்து ஜலகண்டேஸ்வரரை தரிசனம் செய்தார் பிரதமரும் முதலமைச்சரும் கவர்னரும் இணைந்து. தரிசனம் முடித்து கோவில் குருக்களோடு சிறிது நேரம் அளவலாவினார்.
0: வழிபாடுங்கிறதே நமக்கான முயற்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான தருணம் இது. இதில் நமது பிரதமர் எப்போதுமே நம்பிக்கை வைத்திருக்கிறார். இந்த கோவிலின் கட்டுமான பணி காஞ்சி மகா பெரியவரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவில் புனரமைக்கப்பட்டதாக சொல்றாங்க. 1962ம் ஆண்டு தொடங்கி 1965ம் ஆண்டு இந்த கோவில் பணிகள் நிறைவடைந்தன. சென்னை ஐஐடி வளாகத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் டெல்லி அவென்யூ பகுதியில் இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில் வளாகம் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் முக்கிய கடவுள் சிவபெருமான் சிவலிங்கமாக வழிபடப்படுகிறார். அவரது துணைவியான தேவி காத்யாயினியும் இங்கு வழிபடப்படுகிறார். சென்னை மெட்ராஸ் ஐஐடி தொடங்கப்படுவதற்கு முன்னாலேயே அந்த பகுதியில் சிவலிங்கம் மண்டபத்திலும் ஓலைக்கூரையின் கீழும் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்பைய தீட்சிதர் இங்கு வந்து வழிபட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. நவராத்திரியின் முதல் நாள் பிரதமர் அவர்கள் இந்த வழிபாட்டினை இங்கு செலுத்தியது மிக சிறப்பு. இங்கு நடைபெற்ற தூபதீப ஆராதனைகளில் பிரதமர் அவர்கள் பங்கேற்றார். உடன் தமிழக முதல்வரும் ஆளுநர் அவர்களும் வழிபாட்டில் கலந்து கொண்டனர். இத்திருக்கோவிலில் மகாமேரு போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதற்கு பிரதமர் அவர்கள் தமது திருக்கரங்களாலேயே மலர்கள் கொண்டு அர்ச்சனை

0: செய்தார். அதனை தொடர்ந்து
1: இப்போது
0: மூளை, அதாவது மனித மூளை ஆராய்ச்சி மையத்தை பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார்.
1: அதாவது பிரெயின் அட்லஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு, அதாவது 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மிஷன் திட்டம், அதையும் தொடங்கி வைக்கிறதுக்கு உண்டான அந்த அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்துட்டு அங்கே உள்ள பேராசிரியர்களோடு கலந்துரையாடிட்டு இருக்காரு.
0: இங்கு சென்னை ஐஐடியில் மூளை ஆராய்ச்சி மையம் இருக்கிறது. இங்கு 100 மனித மூளை அமைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. செல்லுலர் மேப்பிங் அமைப்பின்படி பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற நோய்கள் மூப்பில் வராமல் தடுப்பதற்கான ஆராய்ச்சிகள் இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வயது மூப்பு காரணமாக வரும் இன்னல்களை தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் பல நடைபெற்று வருகின்றன. பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் இங்கு ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மூளை ஆராய்ச்சி மையத்தை மிகவும் ஆர்வத்துடன் பார்வையிட்டு அங்குள்ள ஆராய்ச்சியாளர்களை அங்குள்ள தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டார் முதல்வர் அவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு பிரதமர் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்.
1: அதாவது இந்த பிரெயின் சென்டரில் அவங்க ரெண்டு இல்லை மூணு பேர் சேர்ந்து பேசும்போது அவங்க பக்கத்தில் ஐஐடி பேராசிரியர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்திலே வந்து தமிழக முதல்வரும் நின்று அவர்களுடைய பேச்சை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்த பார்க்க முடிஞ்சது. பக்கத்தில் கவர்னர் அவர்களும் இணைந்து அந்த பேச்சை உற்று நோக்கி கொண்டிருந்த காட்சியை பார்க்க முடிந்தது. இப்போது சென்னை ஐஐடி கேவி மைதானத்தில் வளர்ச்சி திட்டங்களின் தொடக்க விழாவும் அடிக்கல் நாட்டு விழாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்க இருக்கு.
0: பங்கேற்று சிறப்பிக்க உள்ள புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் விழாவின் நேரலையில் நாம் இன்னும் சற்று நேரத்தில் இணைய உள்ளோம். இந்த பெருமைமிகு விழாவில் முன்னிலை வகிக்க உள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள், மாண்பமை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் அவர்கள், செய்தி மற்றும் ஒலிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஆகியோர் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். இத்தகு சிறப்பு வாய்ந்த விழா சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகம் கேந்திரிய வித்யாலயா மைதானத்தில் நடைபெறுகிறது.
1: இப்போ அந்த அடிக்கல் நாட்டு விழா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது பல பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா இங்கே நடைபெற இருக்கு. அது என்னென்னா, NH-83 நாகப்பட்டினம் தஞ்சாவூர் பிரிவில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்கும் திட்டம், சென்னை சிபிசிஎல் நிறுவனத்தின் Group 2 மற்றும் Group 3 லாப்ஸ் திட்ட பணிகள் தொடக்கம், தூத்துக்குடி துறைமுகத்தின் தலையன் 7 சரக்கு பெட்டக முனையமாக மேம்படுத்தும் திட்டம், காமராஜர் துறைமுகத்தின் தளத்தை மேம்படுத்துதல் இயக்குதல் மற்றும் பராமரித்தல் திட்டம், தூத்துக்குடியில் சரக்கு வாகன நிறுத்த முனையம் திட்டம், தூத்துக்குடியில் தையல் மற்றும் கன்வேயர் அமைப்புகளோடு 3 பேக்கிங் இயந்திரங்கள் நிறுவுதல், அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் சம்பந்தமான திட்டம், தூத்துக்குடியில் 3 மெகாவாட் பசுமை ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைசர் மற்றும் எரிபொருள் நிரப்பு மையம் அமைக்கிற திட்டம், NLC தூத்துக்குடியில் 250 மெகாவாட் 500 MWH பெஸ் திட்டம், இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களுக்கு பிரதமர் அவர்கள் இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடிக்கல் நாட்டி தொடக்கி வைக்க போகிறாரு.
0: நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நீண்ட கால பொது வாழ்க்கை அனுபவத்துடன் நாட்டின் வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்தை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் தலைவராக அறியப்படுகிறார். சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து தனது பொது வாழ்க்கை பயணத்தை தொடங்கி குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக 13 ஆண்டுகள் பணியாற்றி தற்போது இந்தியாவின் பிரதமராக உயர்ந்தவர். அனைவரும் போற்றத்தக வகையில் 3வது முறையாக பாரத பிரதமராக பரிமளிக்கிறார் நமது பிரதமர். வளர்ச்சியை நோக்கி இந்தியா, வலிமையை நோக்கி இந்தியா, புதிய நம்பிக்கையுடன் முன்னேறும் இந்தியா, இதுவே நமது பிரதமரின் தாரக மந்திரம். சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை வலியுறுத்தும் அணுகுமுறையுடன் சமூக நலத்திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சி, உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தித்துறை ஆகியவற்றில் பல்வேறு முயற்சிகள் நமது பிரதமர் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேக் இன் இந்தியா என்ற முயற்சியின் மூலம் இந்தியாவில் உற்பத்தி அதிகரிப்பது, முதலீட்டை ஈர்ப்பது மற்றும் ஏற்றுமதியை வளர்ப்பது போன்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. பெண்களின் முன்னேற்றம், பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை வலியுறுத்தும் பேட்டி பச்சா

0: பச்சாவோ பேட்டி படாவோ போன்ற திட்டங்களும் அவரது ஆட்சி காலத்தில் முக்கியமான திட்டங்களில் ஒன்றாகும். மக்கள் போற்றும் பிரதமராக வளர்ந்து வலம் வந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு வந்து மக்கள் நலப்பணி திட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளார்.
1: அதுபோக இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதை மற்றும் ரயில்வே மேம்பாலங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். அதாவது ஒரு புதிய திட்டத்தையும் அறிவிக்க போகிறார். என்னென்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஐஐடியில் வந்து அந்த பேராசிரியர்களோட கலந்து அந்த பிரெயின் அட்லஸ் மற்றும் 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மிஷன் திட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் வந்து பிரதமர் அவர்கள் உரையாற்றும் போது அதை இந்த திட்டத்தை பற்றி விளக்கி மக்களுக்கு சொல்ல இருக்கிறார். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு மெல்லிசை பாடலை கேட்கலாமா?

0: சென்னை ஃபேஸ் டூ மெட்ரோ ரயில் தொடக்கம், ஐஐடி சென்னை நிகழ்வுகள், நந்தம்பாக்கம் வர்த்தக மைய நிகழ்ச்சிகள் என பிரதமரின் இன்றைய சென்னை பயணம் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளால் நிறைந்துள்ளது. ஒருபுறம் நவீன உட்கட்டமைப்பு வளர்ச்சி, மறுபுறம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சாரம், மேளதாளங்கள் முழங்க நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் தமிழ்நாடு பிரதமரை மிகச் சிறப்பாக வரவேற்றது. சற்றுமுன் சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டிருந்த புதிய மூளை ஆராய்ச்சி மையத்தை மதிப்புமிகு பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார். அவருடன் தமிழ்நாடு முதல்வர் ச. ஜோசப் விஜய் அவர்கள், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் அவர்கள், ஐஐடியின் இயக்குநர் திரு. காமகோட்டி அவர்களும் உடன் இருந்து ஆர்வத்துடன் விவரங்களை கேட்டறிந்தனர்.
1: பல பணிகளுக்கான திறப்பு விழாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடைபெற இருக்கு. அந்த வரிசையில் வடுகப்பட்டி தெற்கு வெங்கானல்லூர் பிரிவை நான்கு வழிச்சாலையாக மாற்றும் திட்டம், அப்புறம் வாடிப்பட்டி தாமரைப்பட்டி பிரிவை

0: நான்கு வழிச்சாலையாக மாற்றும் திட்டம், காமராஜர் துறைமுக நிறுவனத்தின் கோல் பெர்த் 3 சென்னை துறைமுக ஆணையத்தின் 4 எக்ஸிம் கிடங்குகள், தூத்துக்குடியில் 4 வழிச்சாலை அமைக்கும் திட்டம், சென்னை துறைமுக ஆணையத்தின் மார்ஷலிங் யார்ட் மற்றும் ஜேடி ஈஸ்ட் அருகே தளம் அமைக்கப்பட்ட சேமிப்பு முற்றம் அமைக்கும் திட்டம், தூத்துக்குடியில் இபிசி முறையில் 750 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட பசுமை மெத்தனால் கப்பல் எரிபொருள் சேமிப்பு மற்றும் நிரப்பு மையம் அமைக்கும் முன்னோடி திட்டம், சென்னை துறைமுக ஆணையத்தோட குரூஸ் டெர்மினலை மேம்படுத்தும் திட்டம் மற்றும் சி ஃபாரஸ்ட் கிளப்பை மேம்படுத்துகிற திட்டம், தூத்துக்குடியில் கூடுதலாக 2 மெகாவாட் சூரிய மின்சக்தி அமைப்பதற்கான வடிவமைப்பு பொறியியல், கொள்முதல், விநியோகம், பரிசோதனை மற்றும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் பற்றின திட்டம், செம்மஞ்சேரியில் உள்ள ஐஎம்யு தலைமை அலுவலகத்தில் இன்னோவேஷன் லேப் அமைக்கும் திட்டம், அப்புறம் பழனி, நாமக்கல், பரமக்குடி, அம்பாசமுத்திரம், வேலூர் கண்டோன்மெண்ட்டில் 5 அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் அமைக்கிற திட்டமும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதோட திறப்போட நடைபெற இருக்குது. அதிலே நம்ம கலந்துக்க போகிறோம்.
1: தற்போது சென்னை ஐஐடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மூளை ஆராய்ச்சி நிறுவனத்தை நமது பிரதமர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். உடன் தமிழக முதல்வர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஐஐடியின் இயக்குநர் திரு காமகோடி, நமது தமிழ்நாடு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் ஆகியோரும் பங்கேற்று ஆர்வத்துடன் அங்கு நடைபெற்றிருக்கும் நிகழ்வுகளை கண்டு கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றனர். சென்னை ஐஐடியில் மூளை ஆராய்ச்சி மையத்தில் பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கான ஆராய்ச்சிகள் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. வயது மூப்பு காரணமாக வரும் இன்னல்களை தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் பல நடைபெற்று வருகின்றன. இங்கு 100 மனித மூளை அமைப்புகள், அதாவது சிறு குழந்தையிலிருந்து வயது மூப்பு வரை உள்ள மனித மூளை அமைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. செல்லுலர் மேப்பிங் அமைப்பு மூலம் பார்க்கின்சன், அல்சைமர் நோய்கள், டிமென்ஷியா போன்றவை வராமல் தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முன்னதாக நமது பிரதமர் அவர்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைத்தார். பயணம் என்பது அனைவரும் விரும்பக்கூடியது. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும்போது அது தொழில்முறை பயணமாக இருக்கலாம், பொழுதுபோக்காக இருக்கலாம், நண்பர் அல்லது உறவினரை சந்திக்க செல்லலாம், அவசர காலத்தில் விரைவாக செல்லவும் இருக்கலாம். குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட காலத்திற்குள் செல்ல மெட்ரோ ரயில் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. சாலை மார்க்கமாக செல்லும்போது திடீரென்று போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம், குறித்த நேரத்திற்குள் செல்ல முடியாமல் போகலாம். சுகமாக பயணம் செய்யவும் அதே நேரத்தில் சரியான நேரத்திற்கு செல்லவும் மெட்ரோ ரயில் பொதுமக்களின் பாதுகாவலனாக நண்பனாக திகழ்கிறது. ரயில் நிலையங்களில் நகரும் படிக்கட்டுகள், லிப்ட் வசதி, பார்க்கிங் வசதி, இப்படி பல பல பொதுமக்களுக்கு தேவைப்படும் அனைத்து வசதிகளும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. வரிசையில் நின்று நுழைவுச்சீட்டு வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. QR கோட் ஸ்கேன் செய்தால் போதும். வாட்ஸ்அப் செயலி வழியாகவும் டிக்கெட் வாங்கலாம். எப்போது ரயில் வரும் என்று அவ்வப்போது அறிவிப்பு கேட்கவா வேண்டும் நம்ம மக்களின் மகிழ்ச்சிக்கு? அலுவலகத்திற்கு மற்றும் தாங்கள் செல்லும் இடங்களுக்கு மலர்ந்த முகத்துடன் வியர்வை எரிச்சல் இல்லாமல் பயணம் செய்யலாம். ஆடி வரும் யானை, ஆர்ப்பரிக்கும் அலைக்கடல், அசைந்து வரும் ரயில், இம்மூன்றும் பார்க்க பார்க்க பேரழகு. மெட்ரோ ரயில் சேவையோ அழகுடன் ஆனந்தத்தையும் அள்ளித்தருகிறது. சற்று முன்னர் மெட்ரோ ரயில் சேவையை தொடக்கி வைத்தார் நமது பிரதமர். அவர்களுக்கு தமிழகம் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது.
0: பிற்பகல் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் தமிழகத்தோட வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதே மாதிரி 3,700 கோடி மதிப்பில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி அது பணி முடிந்த திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அதுக்கப்புறம் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களையும் நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோயம்புத்தூரில் 3 ரயில் மேம்பாலங்களையும் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்க இருக்கிறார்.
1: தமிழகத்தின் தலைநகர் சென்னை இன்று ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. மாண்புமிகு பாரத

0: பிரதமர் அவர்கள் இன்று தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னைக்கு வருகை தந்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைப்பதற்கும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கும் பிரதமர் அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்துள்ளார். சென்னையின் போக்குவரத்து கட்டமைப்பில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் வகையில் மெட்ரோ ரயில் சேவையின் இரண்டாம் கட்ட பணிகளின் தொடக்கம் இன்று அதிமுக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது.
1: அதுக்கு முன்னாடி இந்த பெருமை வாய்ந்த இந்த நிகழ்ச்சி நடைபெற அந்த ஐஐடி வளாகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி 2.5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இது முற்காலத்தில் கிண்டி தேசிய பூங்கா இருந்த வளாகத்தில் அமைஞ்சிருந்தது. முற்றிலும் கல்விக்கூட வளாகத்தில் தங்கி படிக்கிற கல்விக்கூடமாகிய அந்த கழகத்தில் ஏறத்தாழ 360 ஆசிரியர்கள், 4000 மாணவர்கள், அப்புறம் 1250 நிர்வாக துணை அலுவலர்கள் இருக்காங்க. 1961 நாடாளுமன்ற ஆணை பெற்ற நாளிலேருந்து இந்த நாட்டின் கற்பித்தல், ஆய்வு மற்றும் தொழில் அறிவுரை துறைகளில் முதன்மை மையமாக இந்த ஐஐடி வளர்ந்திருக்கு. அது இதோட வரலாறு பார்த்தோம்னா 1956 ஜெர்மன் அரசு இந்தியாவுக்கு பொறியியலில் உயர்கல்வி வழங்க கல்விக்கூடம் ஒன்றை நிறுவ தொழில்நுட்ப உதவி வழங்கியது. இதுக்கான முதல் இந்திய ஜெர்மன் உடன்பாடு 1959 அப்போதைய மேற்கு ஜெர்மனியோட பான் நகரில் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டு சென்னையில் தொடங்கப்பட்டது. அப்போதைய மேற்கு ஜெர்மனி அரசோட கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் நிதி உதவியோடு இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி தொடங்கப்பட்டது. அச்சமயத்தில் இது ஜெர்மன் அரசால் அவங்க நாட்டுக்கு வெளியே மேற்கொண்ட மிகப்பெரிய ஒரு கல்வி திட்டமாகும் இந்த ஐஐடி. இது பின்னாடி வரக்கூடிய ஆண்டுகளில் ஜெர்மானிய பல்கலைக்கழகங்களோடும் கல்வி நிறுவனங்களோடும் பல ஒருங்கிணைந்த ஆய்வு திட்டங்களை நடத்துறதுக்கு வழி போட்டு கொடுத்தது.
0: இங்குள்ள துறைகளோட படிப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். விமானவியல் பொறியியல், செயலாக்க விசையியல், உயிரி தொழில்நுட்பம், வேதி பொறியியல், குடிசார் பொறியியல், கணினி அறிவியல் மற்றும் பொறியியல், மின் பொறியியல், பொறியியல் வடிவமைப்பு, எந்திர பொறியியல், உலோக மற்றும் பொருளியல் பொறியியல், பெருங்கடல் பொறியியல், வேதியியல், கணிதம், இயல்பியல், மனிதம், சமூக அறிவியல், மேலாண்மை பாடங்களை இங்கு தேர்ந்தெடுத்து படிக்கவும் வசதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கான துறைகள் இங்கு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இன்றைய இந்தியாவின் டிஜிட்டல் மாற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சி, உள்கட்டமைப்பு முன்னேற்றம், உள்நாட்டு உற்பத்தி மற்றும் உலக அரங்கில் இந்தியாவின் பங்களிப்பு ஆகியவற்றை முன்னிறுத்தி செயல்படும் அரசின் தலைமை பொறுப்பை பிரதமர் மோடி அவர்கள் சிறப்பான முறையில் செய்து வருகிறார். தொடர்ச்சியான உழைப்பு, உறுதியான முடிவுகள், வளர்ச்சியை நோக்கிய பார்வை இந்தியாவின் எதிர்காலத்தை ஒரு வளர்ந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்ற இலக்குடன் பயணிக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பங்கு பணியை மிக பெருமையுடன் இந்நிகழ்வில் நினைவுபடுத்துகின்றோம்.
1: இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஐஐடி வளாகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வில் 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உள்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தோட எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். அப்புறம் 3700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதோட முடிவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். தமிழகத்தில் கடல்சார் உள்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தவும் துறைமுகத்தோட சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கவும் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் வருகையொட்டியும் சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
0: இப்போ தொடர்ந்து ஒரு மெல்லிசை பாடலை கேட்டு நேரலையுடன் இணையலாம்.

இன்று அக்டோபர் 11 தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் கவனம் பெறும் ஒரு முக்கியமான நாள். இந்தியாவின் பிரதமர் மாண்புமை திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சி, சென்னையின் போக்குவரத்து கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு திட்டங்கள், புதிய உள்கட்டமைப்பு திட்டங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சி என பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய முக்கியமான நிகழ்வுகளை இன்னும் சற்று நேரத்தில் தொடக்கி வைக்கவுள்ளார். முன்னதாக பிரதமர் அவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். இன்று முற்பகலில் சாலை மார்க்கமாக கார் மூலம் போரூர் புறவழிச்சாலை மெட்ரோ ரயில் நிலையம் வந்தடைந்தார். அங்கு தமிழ்நாடு முதல்வர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமரை வரவேற்றார். பூந்தமல்லி புறவழிச்சாலை வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். முற்பகலில் தமிழ்நாடு முதல்வரும் பிரதமருடன் இணைந்து கொடியசைத்து ரயில் சேவையை தொடக்கி வைத்தார். பின்னர் பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்களும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தனர். மெட்ரோ ரயில் அதிகாரிகள் மெட்ரோ ரயிலின் உயரிய சேவைகள் குறித்து பிரதமர் அவர்களிடம் விளக்கி கூறினார். பயணத்தின் போது இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடந்தது. மெட்ரோ ரயில் பயணம் செய்யும்போது சுமார் 21 ஸ்டார்ட் அப் நிறுவனர்களோடு பிரதமர் அவர்கள் கலந்துரையாடினார், பேசினார். அவர்களது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு ஆலோசனைகள் கூறினார். அவர்களது வேண்டுகோளை ஏற்று அவர்களுக்கான பயனுள்ள தகவல்களை, உதவிகளை செய்வதாகவும் கூறினார். 6 கம்பெனிகள் சிஇஓக்களுடன் தற்போது பிரெயின் சென்டர் அமைப்பில் நமது பிரதமர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். 6 கம்பெனிகள் சிஇஓக்களுடன் பிரெயின் சென்டரில் உரையாடி கொண்டிருக்கிறார். பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின் வாகனங்கள், போக்குவரத்து, தளவாடவியல், மாணவர்களுக்கான நூதன கண்டுபிடிப்புகள், இவை குறித்தும் அந்த கலந்துரையாடலில் கருத்துக்கள் இடம்பெற்றன. சற்று முன் நடைபெற்ற நிகழ்வு அது. சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டிருக்கும் புதிய மூளை ஆராய்ச்சி மையத்தை மதிப்புமிகு பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார். அப்போது அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்வுகளை ஆர்வத்துடன் அங்கு

0: கூறப்படும் கருத்துக்களை ஆர்வத்துடன் கேட்டறிந்தார்.
1: அந்த உரையாடி கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் அந்த 6 கம்பெனி சிஇக்களோடு வெகு உன்னிப்பாக அவர்களுடைய கருத்துக்களை உன்னிப்பாக கலந்துரையாடல் மூலமாக வெளிப்படுத்தினார் பிரதமர் அவர்கள். அது எது சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா, பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின் வாகனங்கள், போக்குவரத்து, தளவாடவியல், மாணவர்களுக்கான நூதன கண்டுபிடிப்புகள், இது சம்பந்தமான விஷயங்களை அங்கே உள்ள சிஇக்களோடு கலந்து உரையாடி சில கருத்துக்களெல்லாம் அவங்கள்ட்டேருந்து வாங்கினாங்க.
0: இதற்கும் முன்பாகவே ஐஐடியில் அமைக்கப்பட்டிருக்கும் அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் பிரதமர் அவர்கள் வழிபாடு செய்தார். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்னும் முகமாக அவர் 1962 தொடங்கி 1965 கட்டி முடிக்கப்பட்ட காஞ்சி மகா பெரியவரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்ட வளாகத்தில் பிரதமர் அவர்கள் வழிபாடு செய்தது மிகவும் சிறப்புக்குரியது. அப்பைய தீட்சிதர் முதலான பெரியோர்கள் சான்றோர்கள் இங்கு வழிபட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. இன்று நவராத்திரியின் முதல் நாள் வழிபாட்டினை இன்று பிரதமர் அவர்கள் ஐஐடி ஜலகண்டேஸ்வரர் வளாகத்தில் செய்தது மிகவும் சிறப்புக்குரியது. அங்கு நடைபெற்ற தூபதீப ஆராதனைகளில் அவர் பங்கேற்றார். சென்னை ஐஐடி மெட்ராஸ் தொடங்கப்படுவதற்கு முன்பே அந்த பகுதியில் சிவலிங்கம் ஒரு ஓலை கூரையின் கீழ் இருந்ததாக கூறப்படுகிறது. அங்கிருந்த கிராம மக்கள் அந்த சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தனர். ஐஐடி மெட்ராஸ் நிறுவனம் தொடங்கப்பட்ட போது அங்குள்ள மக்கள் மகா பெரியவரிடம் சென்று கோவில் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அவருடைய ஆலோசனையின் பேரில் ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் கோவில் கட்டப்பட்டது. அங்குதான் நமது மதிப்புமிகு மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தமது வழிபாட்டினை இன்று செலுத்தினார். தூபதீப ஆராதனைகள் நடைபெற்றன. உடன் தமிழக முதல்வர் அவர்களும் ஆளுநர் அவர்களும் ஐஐடியின் இயக்குநர் திரு காமகோடி அவர்களும் வழிபாட்டில் பங்கேற்றனர். இத்திருக்கோவிலில் ஒரு மகாமேறு போன்ற அமைப்பையும் நாம் கண்டோம். அதற்கு பிரதமர் அவர்கள் தமது திருக்கரங்களால் மலர்களை கொண்டு பூஜை செய்தார்.
1: அதாவது சென்னை பூந்தமல்லி, அதாவது மக்களோட நேர விரயத்தை குறைக்கிற வகையில் சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான 2வது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் அவர்கள் இந்த தொடங்கி வச்சிருக்கார். 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தையும் பிரதமர் திறந்து வைத்திருக்கிறார். இந்த மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் மேற்கொண்டு பல தகவல்களையும் அங்கே பயணம் செய்தவர்களோடு பேசி ஆலோசித்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டார். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமருக்கு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள், முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உற்சாக வரவேற்பு வழங்கினார்கள். பின்னர் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்க இருக்கிறார்.
0: இன்றைய நிகழ்வுகளில் மிகவும் முக்கியத்துவம் பெறுவது சென்னை மெட்ரோ ரயில் 2வது கட்டத்தின் பூந்தமல்லி வடபழனி வழித்தட தொடக்கம். சுமார் 14.64 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த வழித்தடத்தில் 11 உயர்மட்ட மெட்ரோ ரயில் நிலையங்கள் உள்ளன. பூந்தமல்லி, போரூர், வளசரவாக்கம், விருகம்பாக்கம், வடபழனி என சென்னையின் மேற்கு மற்றும் புறநகர் பகுதிகளை நகரின் போக்குவரத்து வலை அமைப்புடன் மேலும் இணைக்கும் இந்த புதிய பாதை பொதுமக்களின் தினசரி பயணத்திற்கு புதிய வாய்ப்பினை உருவாக்குகிறது. சாலை போக்குவரத்து நெரிசலுக்கு மாற்றாக வேகமான பயணத்திற்கு ஒரு புதிய பாதையாக சென்னையின் எதிர்கால நகர்ப்புற போக்குவரத்தின் இந்த மெட்ரோ வழித்தடம் இன்று ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது. இத்துடன் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதும் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளன. சென்னை இன்று விழா கோலம் பூண்டுள்ளது. தமிழகம் இன்று புதிய திட்டங்களை வரவேற்கிறது. வளர்ச்சியின் புதிய பாதையில் தமிழ்நாடு பயணிக்கிறது. அவற்றை நாட்டுக்கு அர்ப்பணித்த சென்னைக்கு வருகை தந்திருக்கும் நமது பிரதமருக்கு

0: எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும், எவ்வளவு பாராட்டினாலும் தகும்.
1: நேயர்களே, இன்னும் 3-4 நிமிடங்களில் பிரதமர் அவர்கள் சென்னை ஐஐடி வளாகத்துக்குள் வருகை தர இருக்கிறார். அதற்கான நிகழ்வுக்காக நாம் காத்திருப்போம். இன்னும் சற்று நேரத்தில் மேடையில் தன்னுடைய இருக்கையில் சென்று அமர்வார் என்று எதிர்பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்வு நடைபெற உள்ளது.
0: ஒரு புறம் நவீன மெட்ரோ ரயில், மறுபுறம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை, மேளதாளங்கள், நாகஸ்வரம், தவில், நாட்டுப்புற கலைகள், புதிய தொழில்நுட்பத்தை வரவேற்கும் தமிழகம், அதே நேரத்தில் தனது 1000 ஆண்டு கால பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் தமிழகம். இன்னும் சற்று நேரத்தில் விழா நிகழ்வுகள் தொடங்கப்பட உள்ளன. விழா மேடைக்கு பிரதமர் அவர்களை எதிர்பார்க்கிறோம். உடன் முக்கிய விருந்தினர்களையும் எதிர்பார்க்கிறோம். இப்பெருமைமிகு விழாவில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அருளேக்கர் அவர்கள் முன்னிலை வகிக்க உள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லால் அவர்கள், செய்தி மற்றும் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஆகியோர் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். இத்தகு சிறப்பு வாய்ந்த விழா சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகம் கேந்திரிய வித்யாலயா மைதானத்தில் நடைபெற உள்ளது. பிரதமர் அவர்கள் சென்னை ஐஐடி வளாகத்தில் சில முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். புதிய தகவல்களையும் விவரங்களையும் ஆர்வத்துடன் கேட்டறிந்து வருகிறார்.
1: சற்று முன் 6 கம்பெனி சிஇக்களோடு மிக முக்கியமான விஷயங்கள் குறித்து கலந்துரையாடி தகவல்களை பெற்றார் நமது பிரதமர் அவர்கள். அதாவது பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின்வாகனங்கள், போக்குவரத்து, இது குறித்த பல விஷயங்களோடு அந்த சிஇக்களோடு கலந்துரையாடி கருத்துக்களை கேட்டறிந்தார்.
0: சாலை இணைப்பு, ரயில் இணைப்பு, தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு, ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு துறைகளையும் ஒருங்கிணைக்கும் வகையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அமைந்துள்ளன. ஐஐடி அறிவும் தொழில்நுட்பமும் சந்திக்கும் இடம். இந்தியாவின் முன்னணி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஐஐடி அறிவியல், ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, புதிய தொழில்நுட்பங்கள், இளம் தலைமுறையினரின் கனவுகள், இவை அனைத்தும் சந்திக்கும் அறிவு களஞ்சியமாக விளங்குகிறது ஐஐடி மெட்ராஸ். நேரலை தொடரும் வரை

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் நடைபெறும் 13,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களின் தொடக்க விழா, புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் இப்போது நம்மை இணைத்துக் கொள்வோம்.
1: அதனை தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட உள்ளது. நாட்டுப்பெண் மற்றும் தமிழ் தாய் வாழ்த்து பாடு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம்.
2: As we begin our on stage proceedings, may we kindly request all of our guests to please rise for the national anthem, followed by the தமிழ் தாய் வாழ்த்து presented to us by the students of Music College.

0: Thank you. We invite you to take a seat.
1: இப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பூங்கொத்து மற்றும் பொன்னாடை வழங்கி வரவேற்கிறார்கள்.
0: May we now humbly request the Honorable Chief Minister of Tamil Nadu to kindly felicitate the Honorable Prime Minister of India.

0: நன்றி ஐயா. சிறப்பு வாய்ந்த இன்றைய நிகழ்வில் வரவேற்புரையாற்ற மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் வெளி விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
1: To formally welcome this distinguished gathering and set the context for today's proceedings, may we kindly invite Dr. L. Murugan Avargal, Honorable Minister of State for Information and Broadcast and Parliamentary Affairs.
2: Bharat Mata Ki! Bharat Mata Ki! Bharat Mata Ki! 11,000 கோடி ரூபாய் திட்டங்களை நமக்கெல்லாம் கொடுக்க வந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர், உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற தலைவர், 25 ஆண்டுகள் தொடர்ந்து பொது சேவை செய்து கொண்டிருக்கின்ற தலைவர், குஜராத் முதலமைச்சராக பாரத பிரதமராக இன்றைக்கு நம்மளிடத்தில் வந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய

0: நரேந்திர மோடிஜி அவர்களே, மாண்புமிகு ஆளுநர் திரு ராஜேந்திர வி அல்கே அன்லேக்கர்ஜி அவர்களே, மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் திரு என் ஆனந்த் அவர்களே, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சுமதி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, டாக்டர் பவன்குமார் கோயங்கா அவர்களே, ப்ரொஃபசர் காமக்கோடி அவர்களே, திரு கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, தமிழக மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளே, ஐஐடி சேர்ந்த பேராசிரியர்கள், ஐஐடி மாணவ மாணவ சமுதாய அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக முதலமைச்சராகவும் பாரத பிரதமராகவும் தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த 25 ஆண்டை கொண்டாடும் விதமாக இங்கு வந்திருக்கிறார். தமிழக மக்கள் சார்பில் நாம் எல்லாம் எழுந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுப்போம். சகோதரர்களே, 25 ஆண்டுகள் பிரதமராகவும் முதலமைச்சராகவும் பணியாற்றிவிட்டு நம்மிடத்தில் வந்திருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு கரவொலியை கொடுத்து தமிழக மக்கள் நாம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுப்போம். சகோதரர்களே, இந்த 12 ஆண்டுகளில் 25 கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு மேலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறாங்க. 4 கோடி பேருக்கு பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் 11 கோடி விவசாயிகளுக்கு விவசாய சன்மான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய சகோதரிகளுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி சகோதரிகளுக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இப்ப பார்த்துட்டு வந்தாங்க ஜி, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் 2017 வெறும் 400 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருந்தது, இன்றைக்கு 250,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்தியாவில் வந்திருக்குன்னா நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஊக்கமும் உற்சாகமும். சகோதரர்களே, இந்த 12 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் 15 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது ரயில்வே திட்டமாகட்டும், ஹைவேக்களுடைய தேசிய ஹைவேக்கள் திட்டமாகட்டும், மதுரவாயில் பறக்கும் சாலையாகட்டும், சென்னை ஏர்போர்ட், கோவை கோயம்புத்தூர் ஏர்போர்ட், மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, சேலம், வேலூர் ஏர்போர்ட், சென்னை மெட்ரோ உண்டே இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். சென்னை மெட்ரோ உண்டே 2ஆம் கட்டத்தை, அதே போல வந்தே பாரத் ரயில், ஆத்ம நிர்பர் பாரத் நம்மளுடைய பிரதமரனுடைய கனவு நச்சியம் எல்லாமே. நம்ம சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகின்ற ரயில்கள் இன்றைக்கு உலகமென்றும் சென்றிருக்கிறது. கோவிட் நேரத்தில் கிட்டத்தட்ட 220 கோடி பேருக்கு இலவசமாக வேக்சின் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மகான் இங்கு வந்திருக்கிறார். தமிழ் மொழியினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய பெருமையை 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம டெல்லியில பிரிக்ஸ் மாநாடு நடந்தது, நம்மளுடைய ரஷ்யாவுடைய அதிபர் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய தொன்மை, திருக்குறளை, ரஷ்ய மொழியிலான திருக்குறளை அவருக்கு கொடுத்து அவர்களை வரவேற்றார்கள். அதே போல ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி முகப்புல சீன அதிபர் உலக தலைவர்களை வரவேற்று தமிழர்களுக்கு உலகரங்கில பெயர் சேர்த்தது மட்டுமல்ல, காசி தமிழ் சங்கமும் வருமிடத்தோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் மலேசியாவில், சிங்கப்பூர்ல, ஸ்ரீலங்காவில், அமெரிக்காவில், ஐரோப்பாவில் காசி தமிழ் சங்கமம் கொடுத்து ஐநாவில், ஐநா சபையில நம்மளுடைய தமிழ் மொழியை உரக்கவு யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உரக்க செய்த நம்மளுடைய தலைவர் பாரதியாருக்கு இந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பாரதியாருக்கு இருக்கை அமைத்து கொடுத்த மாபெரும் தலைவர் நம்மளிடத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். தமிழக மக்கள் சார்பில், உங்கள் சார்பில், அனைவரும் சார்பில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: மிக்க நன்றி ஐயா. தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை உணர்ந்து சொன்னதை செய்யும் வேகத்தோடும் வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலமும் நேர்மையான நல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கும் மக்கள் தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உரையாற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம்.
2: Ladies and gentlemen, Tamil Nadu is charting a path of transformation, and at this juncture we humbly invite the honorable chief minister of Tamil Nadu, Thiru C. Joseph Vijay avargal, to address the gathering.
3: Honorable prime minister,

Honorable Governor, Honorable Minister of State for Information, Broadcasting and Parliamentary Affairs, மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் அவர்கள், டிக்னிட்டரிஸ் ஆன் தி டயர்ஸ், மாண்புமிகு அமைச்சர்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசின் உயர் அலுவலர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் விழாவில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். On behalf of the government and the people of Tamil Nadu, I extend a warm welcome to Honorable Prime Minister and convey our thanks for the inauguration of Chennai Metro Rail Project Phase 2 from Vadapalani to Poonamalli, and also for inauguration and foundation stone laying of various infrastructure projects. Tamil Nadu pallayiram aandugalai kadandha panbaadugalaiyum avatrai indralavum uyirpudan peeni paadugaathu varum மக்களையும் கொண்ட சிறப்புமிக்க மாநிலமாகும். உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் வாழும் இம்மாநிலம் சிறப்பான வரலாறு, இலக்கியம், கலை, கட்டடக்கலை மற்றும் பண்பாடு மரபுகளால் தனித்துவம் பெற்றுள்ளது. Our government has transformed the political landscape and ushered in a new political chapter, having successfully completed more than 100 days. We are striving to establish a corruption-free and transparent administration rooted in social justice. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற உயரிய தத்துவத்தின் அடிப்படையில் நமது அரசு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவித்து கல்வி, சுகாதாரம், வேளாண் வளர்ச்சி, மீனவர் நலன் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறது. நமது அரசு குழந்தைகள், பெண்கள், திருநர், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு தொழில், அறிவியல், கல்வி, கலை, இலக்கியம், சமூக நீதி ஆகிய துறைகளில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து பங்களித்து வரும் மாநிலமாகும். ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸ் மேக் அ ஸ்ட்ராங் இந்தியா. Tamil Nadu has always been a foundation for India's economic, social and cultural progress. ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படும் போது அதன் பலன் நேரடியாக மக்களின் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதே நமது அணுகுமுறை. தமிழ்நாடு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி 2036 ஆண்டில் $1.5 trillion எக்கானமி என்ற இலக்கினை நோக்கி வேளாண்மை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல இன்னோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிய மூன்றுக்கும் நாம் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். அதே நேரத்தில் வளர்ச்சியின் பயன் சென்னை மாநகரத்தை தாண்டி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருகிறோம். தமிழ்நாட்டின் இளைஞர்கள் நமது மிகப்பெரிய பலம். அவர்களின் திறமை, தொழில்நுட்ப அறிவு, புதுமை சிந்தனை ஆகியவற்றை உலக அளவிலான வாய்ப்புகளுடன் இணைப்பதே நமது இலக்கு. இன்று நாம் தொடங்கும் மற்றும் நிறைவேற்றும் திட்டங்கள் அடுத்த தலைமுறைக்கான முதலீடுகளாக அமைய வேண்டும். பிரசன்ட்லி Chennai Metro Rail have 54 kilometers of operational line in Phase 1. Corridor 4 of Phase 2 of the Chennai Metro Rail project covering 14.64 kilometers from Poonamalli bypass to Vadapalani has been inaugurated today, and about 104 kilometers of Metro Rail network under Phase 2 is currently under construction. I take this opportunity to request that Phase 3 of the Chennai Metro Rail project covering approximately 65 kilometers from airport to Kilambakkam, Poonamalli to Sunguvar Chattram and Coimbatore to Pattabhiram be approved early to improve connectivity, strengthen public transport and ensure comprehensive coverage of the Chennai metropolitan area. Similarly, I request Honorable Prime Minister to reconsider the proposal of construction of metro rail in Coimbatore and Madurai cities in view of the future

0: development and economic growth of the western and southern part of Tamil Nadu. I also take this opportunity to request to give approval for interstate metro rail line from Hosur in Tamil Nadu to Bommasandra in Karnataka for the benefit of both the states. I would like to thank the Honorable Prime Minister for announcing two high-speed rail corridors between Bengaluru, Hyderabad and Chennai in the Union Budget 2026. These projects will surely benefit this region. We have already made a request to Government of India for sanction of high-speed rail corridor from Chennai to Kanyakumari and Chennai to Coimbatore to better serve Tamil Nadu. This will also benefit tourism sector. Further, I wish to highlight a few important infrastructure projects for sanction by the Government of India on a priority basis. These include the sixth laning of the Chengalpattu-Trichy section of GST Road NH32, the sixth laning of the Trichy-Panchapur-Jayapuram-Karur section of NH81, the sixth laning of the Karur-Coimbatore section, and the elevated corridor from Madhavaram to Solavaram on NH87. Timely approval and implementation of these projects will greatly support the economic development of the nation. I also take this opportunity to place a few more requests to the Honorable Prime Minister. Interlinking of rivers is essential to bring water equity across the states. Godavari-Kaveri linkage project represents important opportunity for augmenting water resources in southern states. I request the Government of India to accord priority and take it up as a national project. The Tamil Nadu Legislative Assembly has recently passed a resolution seeking the use of Tamil as the principal language in the proceedings of the Honorable High Court of Madras. A proposal has been sent for seeking consent of Honorable President. The same may be considered at the earliest, thereby enabling the use of Tamil in the proceedings of the High Court. Under the SSA scheme, an amount of ₹5,110 crore of central share is due to Tamil Nadu. I request the Government of India to release the amount without any conditionalities. இன்றைய இந்த நிகழ்வை சிறப்பித்த மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றி ஐயா. இன்று 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளன. சென்னை மெட்ரோ திட்டம் 2ம் கட்டத்தின் உயர்மட்ட பாதை மற்றும் புதிய அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திறந்து வைத்து, NH83 நான்கு வழி திருவாரூர் புறவழிச்சாலை பணிகள், பேட்டரி ஆற்றல் சேமிப்பு, லூப் ஆயில் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் திட்டம், காமராசர் மற்றும் வாபு சிதம்பரனார் துறைமுகங்களின் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி, காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதை, ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் IIT மெட்ராஸின் பிரெயின் அட்லஸ் மற்றும் 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மெஷின் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்குமாறு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து திட்டங்கள் தொடர்பான காணொளியையும் காண இருக்கின்றோம்.
2: Ladies and gentlemen, we now move to the heart of today's proceedings, the inauguration of Phase 2 Chennai Metro Rail Line, Amrit Bharat Railway Stations and various projects across the state, the laying of foundation stones for the NH83 four-lane Tiruvarur Bypass, development schemes of Kamarajar Port and V.O. Chidambaranar Port and other infrastructure projects across the state, and the dedication to the nation of the Karaikal Peralam New Railway Line, rail flyovers, IIT Madras's SG Brain Atlas and 100 Human Brains Mission Scheme and various projects across the state, accompanied by a video showcasing these projects. Together, these initiatives amount to a grand total of 13,000 crores. May we humbly request the Honorable Prime Minister to digitally unveil the projects.

0: Human Ischemic Stroke Atlas developed at the center. The Tiruvarur bypass will improve regional connectivity and ease congestion. At CPCL Manali, the new lube oil-based stock project will strengthen indigenous production at VO Chidambaranar Port. Investments in container infrastructure and green hydrogen will strengthen logistics while accelerating the transition towards cleaner energy. Under the Honorable Prime Minister's vision, the progress of every state becomes the strength of the nation. A stronger Tamil Nadu, a developed India.
1: Thank you, sir, for unveiling these landmark initiatives.
2: நமது பாரத திருநாட்டை வலிமையான பொருளாதார பாதையிலும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் முன்னெடுத்து சென்று உலக அரங்கில் இந்தியாவின் பெருமையை உயர்த்தி கொண்டிருக்கும் நமது தேசத்தின் தலைவர் நம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை விழா பேருரையாற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம்.
1: And now, ladies and gentlemen, a leader whose vision has shaped a brand new chapter in India's journey of growth and transformation. A leader whose foresight, unwavering commitment, and decisive leadership have truly paved the way for a journey that has strengthened the confidence and aspirations of a billion Indians. It is with utmost pride and privilege that we invite the Honorable Prime Minister of India, Shri Narendra Modi ji, to address the gathering.

0: तमिलनाडु के राज्यपाल राजेंद्र आर्लेकर जी, चीफ मिनिस्टर श्री जोसेफ विजय जी, केंद्रीय मंत्रिमंडल में मेरे साथी एल मुरुगन जी, नयनार नागेंद्र जी, हिंदू तमिल सहोदर सहोदरी गणे वणक्कम।
1: தமிழ்நாட்டின் ஆளுநர் ராஜேந்திர ஆர்லேக்கர் அவர்களே, முதலமைச்சர் ஓ ஜோசப் விஜய் அவர்களே, மத்திய அமைச்சரவையின் என்னுடைய சகாவான எல் முருகன் அவர்களே, மக்களவையின் என்னுடைய சகாவான நயினார் நாகேந்திரன் அவர்களே, எனது தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம்.
0: இட் இஸ் எ பிளேசர் டு பி இன் சென்னை வித் ஆல் ஆஃப் யூ. திஸ் இஸ் எ ஹிஸ்டோரிக் டே ஃபார் தமிழ்நாடு. Today's program involves projects worth 13,000 crore rupees. We are inaugurating many completed projects and laying foundations for new ones. Some will make daily travel easier. Others will strengthen industry and trade. Together, they will create jobs for young people across Tamil Nadu. I congratulate the people of the state on this occasion.
1: இந்த சென்னையில் உங்களுடன் இருப்பது எனக்கு பேருவகையை அளிக்கின்றது. இது நமது நாட்டிற்கும் நமது தமிழ்நாட்டிற்கும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். இன்றைய நிகழ்ச்சி 13,000 கோடி ரூபாய் பெருமானமுள்ள திட்டங்கள் தொடர்பானது. புதிய திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டும் அதே நேரத்தில் நாம் பல நிறைவடைந்த திட்டங்களை தொடக்கியும் வைக்கின்றோம். இவற்றில் சில அன்றாட பயணத்தை மேலும் விரைவாக்கும், மற்றவை தொழில்துறையையும் வர்த்தகத்தையும் பலப்படுத்தும். இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த தருணத்திலே நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.
0: ஆஜ் சே நவராத்திர கே பாவன் பர்வ கா சுபாரம்ப ஹோ ரஹா ஹை. நவராத்திரி கா யே புண்ய அவசர் ஔர் சிவ் கே சாத் சாத் சக்தி கி பவித்ர பூமி தமிழ்நாடு. ஔர் இஸ் கார்யக்ரம் மே ஆனே சே பஹலே

0: मुझे जलकंडेश्वर मंदिर में भगवान शिव का आशीर्वाद प्राप्त करने का सौभाग्य भी मिला है। मैं तमिलनाडु की तीर्थभूमि से सभी देशवासियों को नवरात्रि की हार्दिक शुभकामनाएं देता हूं।
1: நண்பர்களே, இன்றிலிருந்து நவராத்திரி புனித காலம் தொடங்குகின்றது. நவராத்திரியின் இந்த புனிதமான வேளையிலே சிவனோடு கூடவே சக்தி பீடம் கொண்டிருக்கும் பவித்திரமான பூமியாம் தமிழ்நாட்டிலே நான் இருக்கின்றேன். இங்கே வருவதற்கு முன்னாலே ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் பகவான் சிவனுடைய நல்லாசிகளை பெரும் பேறு எனக்கு கிட்டியது. புண்ணிய பூமியாம் தமிழ்நாட்டிலிருந்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் நான் நவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.
0: நண்பர்களே, ஆஜ் பாரத் ரத்ன ஜெயபிரகாஷ் நாராயண் ஜி ஆர் பாரத் ரத்ன நானாஜி தேஷ்முக் கி ஜெயந்தி பி ஹை. இன் தோனோ விபூதியோ கா ஜீவன் हमें राष्ट्र सेवा के प्रति और अधिक समर्पण से काम करने की प्रेरणा देता है। मैं इस मंच से इन दोनों महान विभूतियों को नमन करता हूं।
1: நண்பர்களே, இன்று பாரத் ரத்ன ஜெயப்பிரகாஷ் நாராயண், நாராயண் தேஷ்முக், நானாஜி தேஷ்முக் ஆகியோருடைய பிறந்த நாளுமாகும். அவர்களுடைய வாழ்வு தேசபக்தி, தேச சேவை, அர்ப்பணிப்பு உணர்வு ஆகியவற்றின் ஒரு அடையாளமாக விளங்குகின்றது. அவர்களை இந்த வேளையிலே நான் நினைவு கூறுகிறேன்.
0: நண்பர்களே, அபி குத்தேர் பஹலே ஐஐடி மதராஸ் மே முஜே வஹா கே பிரெயின் ரிசர்ச் சென்டர் மே ஜானே கா அவசர் மிலா ஹை. இஸ் ஃபீல்ட் மே ஹோனே வாலி ரிசர்ச் பப்ளிக் ஹெல்த் கி ஃபீல்ட் மே अनेक नए अवसर पैदा कर सकती है। इस विजिट के अलावा मुझे चेन्नई मेट्रो के एक और स्ट्रेच को भी जनता को समर्पित करने का अवसर मिला है।
1: நண்பர்களே, சற்று முன்னால் மதராஸ் ஐஐடியிலே பிரெயின் ஆய்வு மையம் செல்லும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. இந்த துறையிலே நடைபெற்று வரும் ஆய்வு பொது சுகாதாரத் துறையில் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இந்த வருகையை தவிர சென்னை மெட்ரோவின் மேலும் ஒரு விரிவாக்கத்தை அர்ப்பணிக்கும் வாய்ப்பும் எனக்கு கிட்டியது.
0: நண்பர்களே, மந்திர் சே மெட்ரோ தக் தமிழ்நாடு கே அனுபவ் யஹி ஆஜ் கே பாரத் கி ஸ்பிரிட் ஹை. பாரத் அப்படி சாஸ்கிருதிக் சக்தி சே பிரேரணா லேதா ஹை, விஜ்ஞான் கி பிரகதி சே ஆகே படத்தா ஹை ஆர் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜரியே नए अवसरों का निर्माण कर रहा है। हमारी विरासत और भविष्य की हमारी आकांक्षाएं साथ साथ आगे बढ़ रही
1: है। நண்பர்களே, ஆலயம் முதல் மெட்ரோ வரை தமிழ்நாட்டின் இந்த அனுபவம் இதுதான் பாரதத்தின் உணர்வு. பாரதம் தனது கலாச்சார சக்தியிலிருந்து உத்வேகம் பெறுகின்றது, அறிவியல் வளர்ச்சியால் முன்னேறுகிறது, மேலும் நவீன உள்கட்டமைப்பு வாயிலாக புதிய வாய்ப்புகளை அமைத்துக் கொண்டு வருகின்றது. நமது பாரம்பரியம் மற்றும் நமது எதிர்காலம் தொடர்பான எதிர்பார்ப்புகளை ஒன்றிணைத்து நாம் முன்னேறி வருகின்றோம்.
0: நண்பர்களே, குத் தின் பஹலே ஹி ஆப் சப்கே ஆசீர்வாத் சே தேஷ்வாசியோ கே பிரேம் கே காரண் हेड ऑफ द गवर्नमेंट के रूप में मैंने 25 वर्षों का एक महत्वपूर्ण पड़ाव पार किया है। अक्टूबर 2001 में मैंने मुख्यमंत्री के रूप में शपथ ली थी और तब से देशवासियों ने सीएम और फिर पीएम के रूप में सेवा करने का अवसर दिया है। 25 वर्षों के इस कालखंड में डेमोक्रेसी की दो शक्तियों में मेरा विश्वास लगातार मजबूत हुआ है। फर्स्ट पीपल ऑफ कंट्री, सेकेंड कोऑपरेटिव फेडरलिज्म। मैं हमेशा राज्य के

0: विकास से देश के विकास का मंत्र लेकर चला।
1: நண்பர்களே, சில நாட்கள் முன்பாக உங்கள் நல்லாசிகளோடும் உங்களுடைய இனிமையான அன்பு காரணமாகவும் அரசாங்கத்தின் முன்னவர் என்ற வகையிலே என்னுடைய 25 ஆண்டு கால மகத்துவமான பயணம் நிறைவடைந்தது. அக்டோபர் மாதம் 2001 ஆண்டிலே நான் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டேன். அப்போதிலிருந்து முதல்வராகவும் பிரதமராகவும் சேவை புரிய எனக்கு வாய்ப்பளித்தார்கள். 25 ஆண்டுகள் என்ற இந்த காலகட்டத்திலே ஜனநாயகத்தின் இரண்டு சக்திகளின் மீது பலமான நம்பிக்கை மேலும் மேலும் பலப்பட்டு வந்திருக்கின்றது. முதலாவது நாட்டின் குடிமக்களான நீங்கள், இரண்டாவது கூட்டுறவு கூட்டாட்சி. நான் எப்போதுமே மாநிலங்களின் வளர்ச்சியிலே தேசத்தின் முன்னேற்றம் என்ற மந்திரத்தை மனதில் தாங்கி பயணித்து வந்திருக்கின்றேன்.
0: நண்பர்களே, முக்கியமந்திரி கே ரூப் மே மேனே ராஜ்யோ கி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கோ குத் சம்ஜா. இஸ்லிய பிரதானமந்திரி பன்னே கே பாத் மேனே न सिर्फ उन एस्पिरेशंस को पूरा करने का प्रयास किया बल्कि ये कोशिश भी की कि हर राज्य अपने एस्पिरेशंस गोल्स को पूरा कर सके.
1: நண்பர்களே, ஒரு முதல்வர் என்ற வகையிலே மாநிலங்களின் எதிர்பார்ப்புகளை நான் நன்கு புரிந்து கொண்டேன். ஆகையால் தான் பிரதமரான உடனேயே நான் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முழு முயற்சிகளை மேற்கொண்டேன். அதே சமயத்தில் அனைத்து மாநிலங்களும் தங்களுடைய பேரார்வ இலக்குகளை நிறைவேற்ற முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது.
0: நண்பர்களே, முக்கியமந்திரி ரேட்டே ஹுயே முஜே கை பார் கருணாநிதி ஜி ஆர் அம்மா ஜெயலலிதா ஜி கே சாத் संवाद करने का अवसर मिला था. और जब मैं पीएम बना तब भी जयललिता जी, ओ पनीरसेल्वम जी, ई पलानी स्वामी जी और एम के स्टालिन जी, इन नेताओं के साथ काम करने का मुझे अवसर मिला. सरकारें बदलती रही लेकिन तमिलनाडु के डेवलपमेंट और यहां के लोगों की सेवा का मेरा संकल्प हमेशा अटूट रहा. और आज इसी संकल्प के साथ हम मुख्यमंत्री जोसेफ विजय जी के साथ मिलकर तमिलनाडु के विकास की इस यात्रा को आगे बढ़ा रहे हैं.
1: நண்பர்களே, முதலமைச்சராக இருந்தபோது பலமுறை கலைஞர் கருணாநிதி அவர்களோடும் அம்மா ஜெயலலிதா அவர்களோடும் உரையாடும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. மேலும் நான் பிரதமரான பிறகும் கூட ஜெயலலிதா அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், ஈ பழனிசாமி அவர்கள், எம் கே ஸ்டாலின் அவர்கள் போன்ற தலைவர்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அரசுகள் மாறிக்கொண்டிருந்தன, ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் இங்கிருக்கும் மக்களுக்கு சேவை புரியும் என்னுடைய மன உறுதியும் எப்போதும் தொடர்ந்து இருந்து வந்தது. இன்று இதே உறுதிப்பாட்டோடு கூடவே நாம் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களோடும் இணைந்து தமிழ்நாட்டின் இந்த வளர்ச்சி பயணத்தை முன்னெடுத்துச் சென்று கொண்டிருக்கிறோம்.
0: நண்பர்களே, ஆஜ் தமிழ்நாடுமே अर्बन डेवलपमेंट हमारी एक बड़ी प्रायोरिटी है. मेरा हमेशा से ये मानना रहा है अर्बनाइजेशन एक चैलेंज नहीं बल्कि अपॉर्चुनिटी है. और इसमें पब्लिक ट्रांसपोर्ट की बहुत बड़ी भूमिका होती है. ट्रांसपोर्टेशन अच्छा हो तो इससे लोगों की ईज ऑफ लिविंग बढ़ती है.
1: நண்பர்களே, தமிழ்நாட்டின் நகர்ப்புற மேம்பாடு நமது பிரதான முதன்மையாகும். நகரமயமாக்கல் என்பது ஒரு சவால் அல்ல, மாறாக அது ஒரு வாய்ப்பு என்பதை நான் எப்போதுமே கருதி வந்திருக்கின்றேன். மேலும் இதிலே பொதுத்துறை போக்குவரத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது.

0: மக்கள் போக்குவரத்து முறைகள் நன்றாக இருக்க வேண்டும். இதனால் மக்களின் வாழ்க்கையில் சுலபத்தன்மை அதிகரிக்கின்றது.
1: ஹம் சப்கோ பதா ஹை பெஹதர் டிரான்ஸ்போர்டேஷன் கே லியே சிர்ஃப் சட்கே சௌடீகரணா காஃபி நஹீ ஹோதா. ஆதுனிக் ஷஹரோ மே ஹமே ஹோலிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கி ஜரூரத் ஹோதி ஹை. ஆர் இஸ்லிய பீத்தே ஏக் தசக் மே ஹம்னே பூரே தேஷ் மே மெட்ரோ நெட்வொர்க் கா பஹுத் படா எக்ஸ்பான்ஷன் கியா ஹை. 2014 மே தேஷ் கே சிர்ஃப் 5 சிட்டிஸ் மே மெட்ரோ சல்தி தி. ஆஜ் தேஷ் கே 25 சிட்டிஸ் மே மெட்ரோ கி சர்வீசேஸ் ஆப்ரேட் கி ஜாதி ஹை.
0: நண்பர்களே, நாம் ஒரு விஷயத்தை நன்கறிவோம். சிறப்பான போக்குவரத்துக்கு சாலைகளை அகலப்படுத்துவது மட்டுமே போதுமானது அல்ல. நவீன நகரங்களில் முழுமையான கட்டமைப்பு அவசியம். ஆகையினாலே கடந்த 10 ஆண்டுகளாகவே நாங்கள் நாடு முழுவதிலும் மெட்ரோ வலைப்பின்னலை மிகப்பெரிய அளவிலே விரிவாக்கி இருக்கின்றோம். 2014 ஆண்டிலே நாட்டில் 5 நகரங்களில் மட்டுமே மெட்ரோ இயங்கி வந்தது. இன்று தேசத்தின் 25 நகரங்களிலே மெட்ரோ சேவைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
1: 2014 தேஷ் கா மெட்ரோ நெட்வொர்க் 250 கிலோமீட்டர்ஸ் கே கரீப் தா. 250 கிலோமீட்டர்ஸ். ஆஜ் ஏ நெட்வொர்க் 1100 கிலோமீட்டர் சே ஜாதா ஹோ சுகா ஹை. முஜே பிரசன்னதா ஹை கி ஆஜ் சென்னை மெட்ரோ கே இஸ் எக்ஸ்பென்ஷன் சே யே நெட்வொர்க் ஆர் படா ஹோ ரஹா ஹை. ஆர் யே காம் இஸ்லிய கியா கயா ஹை தாக்கி சென்னை மே ரஹனே வாலே சாமான்ய ஜன், யஹா கி வர்க்கிங் ஃபேமிலிஸ், யஹா கே ஸ்டூடண்ட்ஸ் ஆர் சீனியர் சிட்டிசன்ஸ் சப்கா சஃபர் ஆசான் ஹோ, உன்கி யாத்ரா குத் சமய மே பூரி ஹோ சகே.
0: 2014 ஆண்டிலே தேசத்தின் மெட்ரோ வலைப்பின்னலின் தூரம் சுமார் 250 கிலோமீட்டர்கள் மட்டுமே இருந்தது. இன்று இந்த வலைப்பின்னல் 1100 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமாகி இருக்கின்றது. இன்று சென்னை மெட்ரோவின் இந்த விரிவாக்கம் காரணத்தால் இந்த வலைப்பின்னல் மேலும் பெரியதாகி வருகிறது. ஏன் தெரியுமா மக்களே? சென்னையில் வசிக்கும் சாமானிய மக்கள், இங்கிருக்கும் பணிபுரியும் குடும்பங்கள், இங்கே இருக்கும் மாணவ வணிகர்கள், மூத்த குடிமக்கள் அனைவரின் பயணமும் சுலபமாக வேண்டும். அவர்களின் பயணம் குறைவான நேரத்தில் நிறைவாக வேண்டும் என்பதே இந்த சீரிய பணியின் நோக்கம்.
1: நண்பர்களே, ஹமே ஹமாரே ராஜ்யோ கோ சசக்த பனாகர் பாரத் கோ சசக்த பனானா ஹை. இஸ்லிய கேந்திர சர்க்கார் தமிழ்நாடு ஜெய்சே ராஜ்யோ மே மேனுஃபேக்சரிங் கோ ப்ரமோட் கர் ரஹி ஹை. தமிழ்நாடு கா மேனுஃபேக்சரிங் செக்டர், யஹா கே லகு உத்யோக், இன்மே காம் கர்னே வாலே ஹர் வியக்தி பர் ஹர் பாரத்வாசி கோ கர்வ ஹை. ஆர் ஆஜ் கேந்திர சர்க்கார் கே அபியான் சாஹே வோ மேக் இன் இண்டியா ஹோ யா வோக்கல் ஃபார் லோக்கல் வோ தமிழ்நாடு கோ பி லாப் பஹுஞ்சா ரஹே ஹை.
0: நண்பர்களே, நமது மாநிலங்களை சக்தி படைத்தவையாக மாற்றி பாரதத்தை சக்தி உடையதாக நாம் ஆக்க வேண்டும். ஆகையால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பொருட்களின் உற்பத்தியை மத்திய அரசு ஊக்கப்படுத்தி வருகின்றது. தமிழ்நாட்டின் உற்பத்தி துறை, இங்கே இருக்கும் சிறு தொழில்கள், இவற்றில் வேலை பார்க்கும் அனைவர் மீதும் பாரத நாட்டவர் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகின்றார்கள். மேலும் இன்று இந்தியாவில் தயாரிப்போம் ஆகட்டும், உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மத்திய அரசின் இயக்கங்கள் தமிழ்நாட்டிற்கும் ஆதாயங்களை அளித்து வருகின்றன.
1: நண்பர்களே, ஆஜ் கம்போனென்ட்ஸ் டெக்னாலஜி ஆர் ஃபினிஷ் ப்ரோடக்ட்ஸ் கா ஹர் ராஜ்ய மே கேந்திர சர்க்கார் பூரி ப்ரோடக்ட் செயின் கோ மஜ்பூத் கர் ரஹி ஹை. ஆர் இன்ஹி கோஷிஷோ கா பரிணாம் ஹை ஆஜ் ஹம் துனியா கே செகண்ட் லார்ஜஸ்ட்

0: मोबाइल मैन्युफैक्चरर है। 2014 से अब तक हमारे इलेक्ट्रॉनिक्स एक्सपोर्ट 11 टाइम्स बढ़े हैं, हमारे डिफेंस एक्सपोर्ट 50 टाइम्स बढ़े हैं और हमारे इंजीनियरिंग एक्सपोर्ट ने भी नया रिकॉर्ड बनाया है।
1: நண்பர்களே, இன்று உள்பாகங்கள் தொடங்கி தொழில்நுட்பம் மற்றும் முடிவடைந்த பொருட்கள் வரை அனைத்து மாநிலங்களுமே மத்திய அரசின் ஒட்டுமொத்த பொருட்கள் சங்கிலியை பலப்படுத்தி வருகின்றன. மேலும் இந்த முயற்சிகளின் பலனாக இன்று நாம் உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய செல்பேசி தயாரிப்பாளராக ஆகியிருக்கின்றோம். 2014 முதல் இதுவரை நமது மின்னணு உற்பத்தி ஏற்றுமதி 16 மடங்கு அதிகரித்திருக்கிறது. நமது பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி 50 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. மேலும் நமது பொறியியல் ஏற்றுமதியும் கூட இந்த ஆண்டு புதிய சாதனை படைத்திருக்கின்றது.
0: நண்பர்களே, மேனுஃபேக்சரிங் இஸ் க்ரோத் கே காரண் देश में नौजवानों के लिए लाखों डायरेक्ट और इनडायरेक्ट जॉब बनी है और भारत के इस मैन्युफैक्चरिंग ग्रोथ में तमिलनाडु के लोगों का बहुत सराहनीय योगदान रहा है। आज हम एडवांस लुब्रिकेंट बेस्ड ऑयल प्रोजेक्ट का शिलान्यास कर रहे हैं। इससे यहां नए रोजगार भी बनेंगे और देश के इम्पोर्ट को कम करने में भी बहुत बड़ी मदद मिलेगी।
1: तैयारी पयणम कारण தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன. மேலும் பாரதத்தின் இந்த தயாரிப்பு வளர்ச்சியிலே தமிழ்நாட்டின் மக்களுடைய மெச்சத்தகுந்த பங்களிப்பு இருந்து வந்திருக்கின்றது. இன்று நாம் மேம்பட்ட லூப்ரிகன்ட் பேஸ் எண்ணெய் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். இதனால் இங்கே புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகும். தேசத்தின் இறக்குமதியை குறைப்பதிலும் இது பேருதவியாக இருக்கும்.
0: एक स्ट्रांग मैन्युफैक्चरिंग सेक्टर बनाने के लिए हमें अच्छी रोड चाहिए, रॉ मटेरियल के ट्रांसपोर्टेशन के लिए रेलवे और पोर्ट चाहिए और जब ऐसा इंफ्रास्ट्रक्चर बनता है तो इससे अलग अलग लेवल पर बहुत सारे रोजगार भी बनते हैं।
1: நண்பர்களே, பலமானதொரு உற்பத்தி துறையை உருவாக்க நமக்கு நல்ல சாலை வசதிகள் தேவை. கச்சா பொருட்களின் போக்குவரத்துக்காக ரயில்வே மற்றும் துறைமுகங்கள் தேவை. மேலும் அப்படிப்பட்ட உள்கட்டமைப்பு உருவாகும் போது இதனால் பல்வேறு மட்டங்களில் அதிக அளவு வேலை வாய்ப்பும் உருவாகின்றது.
0: ஜப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோதா ஹை தோ இன்ஜினியர்ஸ் கோ காம் மில்தா ஹை, டெக்னீஷியன்ஸ் கோ வர்க், வர்க்கர்ஸ் கோ, हर किसी को रोजगार मिलता है। सीमेंट, स्टील और इक्विपमेंट से जुड़ी फैक्ट्रीज में छोटी कंपनियों भी रोजगार के अवसर बनते हैं और जब प्रोजेक्ट पूरा हो जाता है तो अच्छी कनेक्टिविटी के कारण इंडस्ट्रीज और सर्विसेज को आगे बढ़ाने में मदद मिलती है। इसलिए आज जिन रेल और रेड प्रोजेक्ट का शिलान्यास और लोकार्पण हो रहा है वो तमिलनाडु की प्रगति के लिए बहुत महत्वपूर्ण होने वाला है।
1: கட்டுமானம் நடக்கிறது என்று சொன்னால் பொறியாளர்களுக்கு வேலை கிடைக்கிறது, தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பு உண்டாகின்றது. சிமெண்ட், எஃகு மற்றும் உபகரணங்களோடு தொடர்புடைய தொழிற்சாலைகளிலே, சிறிய நிறுவனங்களிலே வேலை வாய்ப்புகள் உருவாகின்றன. மேலும் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் போது நல்ல இணைப்புகள் காரணமாக தொழிற்சாலைகளும் சேவைகளும் மேம்படுவதில் உதவிகரமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த ரயில் மற்றும் சாலை திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டப்பட்டிருக்கும் திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும்.
0: ஆஜ் தேஷ் மே போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோ பி மஜ்பூத் பனாயா ஜா ரஹா ஹை தாகி ஷிப்பிங் செக்டர் நயி ஊஞ்சாயியோ தக் பஹுஞ்ச் சகே. இஸ்மே பி தமிழ்நாடு கி பஹுத் படி பூமிகா ஹை. इसी दिशा में केंद्र सरकार ने हाल ही में एक महत्वपूर्ण फैसला लिया है। करीब 17,000 करोड़ रुपीज के इन्वेस्टमेंट से थूथुकुडी के बीओसी पोर्ट को वर्ल्ड क्लास मेगा कंटेनर और ग्रीन एनर्जी हब के रूप में विकसित किया जा रहा है। जब ये प्रोजेक्ट पूरा होगा

0: तब यहां दुनिया के अल्ट्रा लार्ज कंटेनर वेसल्स भी आसानी से पहुंच पाएंगे। ये हमारे तमिलनाडु को इंडस्ट्री और ट्रांसपोर्ट का ग्लोबल हब बनाने में मदद करेगा।
1: நண்பர்களே, இன்று நாம் பாரதத்தின் கப்பல் கட்டுமானம் மற்றும் கப்பல் போக்குவரத்தின் உலகளாவிய மையமாக ஆக்கும் தொலைநோக்குடன் பணியாற்றி வருகின்றோம். இதிலும் கூட தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. தமிழ்நாட்டின் கப்பல் கட்டுமானத்திற்கு கௌரவம் வாய்ந்த சரித்திரம் இருக்கிறது. இன்று இந்த மரபு நவீன தொழில்நுட்பம் மற்றும் வாய்ப்புகளோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திசையினிலே மத்திய அரசு தற்போது ஒரு மகத்துவம் வாய்ந்த முடிவு ஒன்றினை எடுத்திருக்கின்றது. சுமார் 17,000 கோடி ரூபாய் முதலீட்டிலே தூத்துக்குடியில் இருக்கும் வஉசி துறைமுகம் உலகத்தரம் வாய்ந்த மெகா கண்டெய்னர் மற்றும் பசுமை எரிசக்தி மையமாக மேம்படுத்தப்பட்டு இருக்கின்றது.
0: பீத்தே குச் வருஷோ மே இந்தியன் போர்ட்ஸ் கி ஸ்பீட் ஆர் எஃபிஷியன்சி தோனோ பெஹதர் ஹுயி ஹை. स्पीड बढ़ने से पोर्ट्स पर जहाजों का टर्न अराउंड टाइम आधा हो गया है और इसके कारण भारत के प्रोडक्ट्स भी पहले से ज्यादा तेजी से ग्लोबल मार्केट तक पहुंच पा रहे हैं।
1: நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளிலே இந்திய துறைமுகங்களின் வேகமும் திறனும் சிறப்பாக ஆகியிருக்கின்றன. வேகம் அதிகரிப்பதன் வாயிலாக துறைமுகங்களில் கப்பல்கள் திரும்பும் நேரம் பாதியாக குறைந்துவிட்டது. மேலும் இதன் காரணமாக பாரதத்தின் பொருட்களும் கூட முன்பை விட அதிக வேகத்தில் உலக சந்தைகள் வரை சென்று சேர்கின்றன.
0: ஹமாரி ஓசன் இக்கானமி கே விஜன் மே ஹமாரி ஃபிஷர்மேன் கி பூமிகா பஹுத் படி ஹை. இஸ்லே பிஎம் மத்ஸ்ய சம்பதா யோஜனா ஆர் தூசரி கை யோஜனாவோ கே ஜரியே தமிழ்நாடு கே லியே ஹஜாரோ கரோட் ருபே கே ப்ரோஜெக்ட்ஸ் கோ மஞ்சூரி தி கயி ஹை. यहां फिशिंग हार्बर्स को बेहतर बनाया जा रहा है, फिशिंग लैंडिंग सेंटर विकसित किए जा रहे हैं, कोल्ड चेन फैसिलिटीज पर फोकस किया जा रहा है, मछलियों को ताजा रखने के लिए ट्रांसपोर्ट व्हीकल खरीदने में भी मदद दी गई है।
1: நண்பர்களே, நமது கடல்சார் பொருளாதார தொலைநோக்கிலே நமது மீன்பிடி மக்களின் பங்களிப்பு மிகப்பெரியது. ஆகையால் தான் பிரதம மந்திரி மீன்வள திட்டத்தோடு கூடவே மேலும் பல திட்டங்கள் வாயிலாக தமிழ்நாட்டிற்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே மீன்பிடி துறைமுகங்கள் மேலும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. மீன்பிடி படகுகள் கரை சேர் மையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. குளிர் சேமிப்பு சங்கிலி வசதிகள் மீது கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. மீன்களை புதியதாக வைத்துக் கொள்ள போக்குவரத்து வாகனங்கள் வாங்கவும் உதவிகள் செய்யப்பட்டிருக்கின்றன.
0: நண்பர்களே, மச்வாரே பாயோக்கு லியே சென்னை ஃபிஷிங் ஹார்பர் கோ ஆதுனிக் பனானா ஹோ யா தமிழ்நாடு மே சீ வீட் பார்க் கா டெவலப்மெண்ட் ஹோ கேந்திர சர்க்கார் இஸ்மே பி மதத் கர் ரஹி ஹை. கிசான் கிரெடிட் கார்டு கே ஜரியே அப் ஹம் ஃபிஷர்மேன் கோ பி பேங்கிங் கேபிட்டல் ஆசானி சே மில் பா ரஹா ஹை.
1: மீனவ சகோதரர்களுக்கு சென்னை மீன்பிடி துறைமுகம் நவீனப்படுத்துவதாகட்டும், தமிழ்நாட்டிலே கடல் பாசி பூங்கா மேம்பாடாகட்டும், மத்திய அரசு இவற்றிலே உதவிகள் புரிந்து வருகின்றது. விவசாயிகள் பற்று அட்டை இப்போது மீனவர்களுக்கும் செயல்பாட்டு மூலதனம் சுலபமாக கிடைக்க உதவிகரமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த தேசத்தின் மீன்பிடி அளவு விரைவாக வளர்ந்து வருகின்றது.
0: ஆஜ் தேஷ் கா ஃபிஷ் ப்ரொடக்ஷன் பி தேஜி சே படா ஹை. பிச்சலே சால் ஹமாரே சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் குவாண்டிட்டி ஆர் வேல்யூ தோனோ டர்ம்ஸ் பே அப்னே ஹாயஸ்ட் லெவல் தக் பஹுஞ்சே ஹை. இஸ்ஸே ஹமாரே ஃபிஷர்மேன் ஃபேமிலி ஆர் கோஸ்டல் கம்யூனிட்டி கே லோகோ கா ஜீவன் பி பெஹதர் ஹுவா ஹை.
1: கடந்த ஆண்டிலே நமது கடல்சார் உணவு ஏற்றுமதி அளவு மற்றும் மதிப்பு இரண்டிலுமே சரி மிக அதிக அளவுகளை எட்டியது. இதனால் நமது மீனவ குடும்பங்கள் மற்றும் கரையோர சமூகங்களைச் சேர்ந்தவர்களின் வாழ்க்கை மேலும் சிறப்பாகி வருகின்றது.

0: நண்பர்களே, हम एक ऐसा तमिलनाडु बनाना चाहते हैं जो निरंतर नई ऊंचाई तक पहुंचता जाए और इसके लिए केंद्र से जो भी मदद चाहिए होगी हम उसके लिए पूरी प्रतिबद्धता से साथ आपके साथ खड़े हैं। हम मिलकर विकसित तमिलनाडु से विकसित भारत का संकल्प साकार करें, इसी भावना के साथ एक बार फिर आप सबको इन प्रोजेक्ट के लिए मेरी ढेर सारी शुभकामनाएं। नंद्रे वणक्कम।
1: நண்பர்களே, இன்று எந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றனவோ அவை நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தின் கனவுகளின் பாதையை உருவாக்க இருக்கின்றது. தொடர்ந்து பயணித்து புதிய சிகரங்களை தொடும் தமிழ்நாட்டை படைக்க நாங்கள் விரும்புகின்றோம். இதற்காக மத்திய அரசாங்கத்திடமிருந்து தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். நாம் இதற்காக கச்சை கட்டிக்கொண்டு உங்களோடு பணியாற்ற இருக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களின் உழைப்பும் ஆற்றலும் தேசத்தின் எதிர்காலத்திற்கு திசையளிப்பதில் பெரும் பங்காற்ற வேண்டும். நாம் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டிலிருந்து வளர்ச்சியடைந்த பாரதம் படைக்கும் உறுதிப்பாட்டை மெய்யாக்குவோம். இந்த உணர்வோடு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இந்த நலத்திட்டங்களின் பொருட்டு என்னுடைய ஏராளமான நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. धन्यवाद।

0: மாணவர்கள் முதல் மூத்த குடிமக்கள் வரை அனைவரின் பயணமும் எளிதாகவும் வசதியாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் சென்னை மெட்ரோ ரயில் சேவை, சாலை போக்குவரத்து என்று நாட்டு நல பணித்திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் அவர்கள். மக்கள் பங்களிப்புடன் மக்கள் முன்னேற பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி பாரத மக்களின் வாழ்வில் மேம்பாட்டினை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கை தரம் உயர அயராது உழைத்துக் கொண்டிருப்பவர் மதிப்புமிகு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது ஒவ்வொரு மாநிலத்தின் வளர்ச்சியும் ஒவ்வொரு நகரம் மற்றும் கிராமத்தின் வளர்ச்சியும் ஆகும். அந்த வகையில் தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் போக்குவரத்து இணைப்புக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் திட்டங்கள் இன்று கவனம் பெறுகின்றன. சற்று முன்னர் சென்னை ஐஐடி கேந்திரிய வித்யாலயா வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் நிறைவேறின. நமது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தனது உரைகளில் முக்கியமாக மாதத்தின் கடைசி ஞாயிறன்று வானொலி வழி அவர்கள் உரையாற்றுகையில் தமிழ்மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டின் சிறப்பினை பலமுறை வியந்து பாராட்டியுள்ளார். தமிழ்மொழி என்றென்றும் நிலைத்திருக்கும் மொழி என்றும் தமிழ் பண்பாடு உலகளாவியது என்றும் பலமுறை குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் சென்னை வருகையில் இதனை நினைவு கூர்வது மிகவும் உற்சாகமாகவும் பொருத்தமாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்து மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரலை இடம்பெறவுள்ளது.
1: நேர்களே, ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற வளர்ச்சி திட்டங்களுக்கான திறப்பு விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவும் இன்னதே நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத ஹெர்லேக்கர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ச ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் மனோகர்லால் அவர்கள், மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணையமைச்சர் முனைவர் எல் முருகன் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நந்த

0: மாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்.
1: அதுவரை நமது நிலையத்தில் மெல்லிசையோடு இணைந்திருப்போம். இப்போது மெல்லிசை பாடல் ஒன்று.

0: பாரதம் நமது தாயகம், அன்பு மலரும் பாரதம் நமது தாயகம்.
1: நேர்களே, சற்று முன் ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் அவர்கள் நாட்டின் வளர்ச்சி குறித்து பல்வேறு தகவல்களை தெரிவித்தார். அதாவது, நாட்டில் மின்னணு ஏற்றுமதி பன்மடங்கு உயர்ந்துள்ளது என்றும், கப்பல் கட்டுமானத்தில் உலகளாவிய மையமாக நம் நாடு பணியாற்றுவதாகவும் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தால் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் சொன்னார். அதாவது, வோக்கல் ஃபார் லோக்கல். இந்தியாவின் பொருட்கள் முன்பை விட வேகமாக உலக சந்தையை சென்று அடைகின்றன என்றும், மீன்பிடி துறைமுகங்கள் மீன்பிடி மையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும், சென்னை மீன்பிடி துறைமுகம் மீன்பிடி மையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன என்றும், தமிழ்நாட்டின் கடற்பாசி உற்பத்திக்கும் மத்திய அரசு உதவி வருகிறது என்ற தகவல்களையும் பகிர்ந்து கொண்டார். மேலும், 2014 5 நகரங்களில் மட்டுமே இந்த மெட்ரோ சேவை இருந்தது என்றும், அதாவது மெட்ரோ ரயில் சேவை இருந்தது என்றும், இன்றைக்கி நாடு முழுவதும் 25 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவைகள் இருக்குது அப்படின்ற தகவலையும் சொன்னாங்க. 2014 250 கிலோமீட்டர் தூரம் இருந்த மெட்ரோ சேவைகள் இன்று 1100 கிலோமீட்டரையும் தாண்டி பயணித்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் நாட்டிற்கு பயனுள்ள தகவலாக இருந்தது. அதுவும் போக, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பொருட்களில் உற்பத்தியை ஊக்குவிப்பதாக கூறியுள்ளார். பலமான ஒரு உற்பத்தி துறை உருவாக்க சாலை வசதிகள் தேவை, உள்கட்டமைப்பு அதற்காக உருவாகும் போது வேலை வாய்ப்பும் பெருகும் என்றும் தெரிவித்தார். கட்டுமானம் நடைபெறுகிறது என்றால் பொறியாளர் வேலை அதை சார்ந்த வேலை வாய்ப்பும் உருவாகும் என்பது நகமும் சதையும் போன்ற விஷயத்தை ஒத்தது. செல்போன் ஏற்றுமதியில் உலகின் 2வது நாடாக மாறியுள்ளோம் என்ற தகவலையும் பிரதமர் அவர்கள் இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் தெரிவித்தது மகிழ்ச்சியாக இருந்தது.
2: சென்னை ஐஐடியில் நடைபெற்ற நாட்டுநல பணித்திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்த திட்டங்களை சிறப்பாக நாட்டிற்கு அர்ப்பணித்து சிறப்பு செய்தார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெயகோபால் கரோடியா வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்து பங்கேற்க உள்ள நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ளவிருக்கிறார். சாலை மார்க்கமாக நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தை இன்னும் சற்று நேரத்தில் சென்றடைவார்கள் நமது பிரதமர் அவர்கள். கல்வி சேவையில் பொன்விழா ஆண்டில் சிறப்பாக காலடி எடுத்து வைத்திருக்கிறது சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளி 50வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறது. மாணனிய வேதாந்தம் ஜி அவர்களால் தொடக்கி வைக்கப்பட்டு பள்ளிச் செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களால் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் ஜெயகோபால் கரோடியா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்கள் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளன. தொடக்கி வைத்து சிறப்புரையாற்ற உள்ளார் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பிரதமர் அவர்களே பாராட்டிய ஆசிரியர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள், பேரிடர் காலங்கள் கிராம

0: இடத்தில் கழிப்பறை அமைத்தல், ஓராசிரியர் பள்ளிக்கு உதவுதல் என பல முயற்சிகளுக்கு வித்தாக அமைந்து அதை செயல்படுத்தி காட்டியும் இருக்கிறார் ஜிவி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள். தொடர்ந்து அவர் மன் கி பாத் நிகழ்ச்சியை செவிமடுத்து அதில் இடம்பெற்ற 20-25 கருத்துக்களை செயலாக்கம் செய்து வெற்றி பெற்றதாகவும், பிரதமர் அவர்களுக்கு இதுகுறித்து பலமுறை கடிதங்கள் எழுதியதாகவும் சொல்லியிருக்கிறார். அதை கேள்விப்பட்டு மதிப்புமிகு பிரதமர் அவர்களே நேரில் இவரை அழைத்து, அதாவது பள்ளிச் செயலர் ஜிவி கிரிஜா சேஷாத்ரி அவர்களை அழைத்து பாராட்டியிருக்கிறார். பணி அடர்ந்த சூழலில் பணிபுரியும் ராணுவ வீரர்களின் நலனுக்காக தனது பள்ளியில் கல்வி கற்கும் மாணவர்கள், பணிபுரியும் ஆசிரியர்கள், நிர்வாக அலுவலர்கள் என ஒவ்வொருவரிடமிருந்தும் தினமும் 1 ரூபாய் வசூலித்து ஒட்டுமொத்தமாக 40 லட்சம் ரூபாயை பிரதமரிடம் அண்மையில் வழங்கி அனைவரின் பாராட்டுதலை பெற்றதோடு பிரதமர் அவர்களே நேரில் அவர்களை அழைத்து பாராட்டியும் இருக்கிறார். பள்ளியின் செயலர் டாக்டர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் சென்னை ஆகாஷ்வாணிக்கு அளித்த நேர்முகத்திலிருந்து சில பகுதிகள் இப்போது கேட்கலாம்.
1: பிரதமர் உங்களை கூப்பிட்டு பாராட்டினப்போ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
2: எல்லையில்லாத ஆனந்தமும், அதே சமயம் என்ன பேசப் போகிறோம், எப்படி கையாள போகிறோம் என்ற ஒரு எதிர்பார்ப்புகள், பலவிதமான ஒரு மனதில் எழுந்த ஒரு எழுச்சின்னு என்று சொல்லலாம். அப்படி இருந்தது.
1: அவர் உங்களை பார்த்த உடனே கேட்ட அந்த முதல் வார்த்தை என்ன? என்ன கேட்டார் உங்ககிட்ட?
2: நமஸ்தே கோல்டன் ஜூப்ளி அப்படி என்று கேட்டார். ஏன்னா எங்கள் பள்ளிக்கூடம் ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தான் இப்பொழுது கோல்டன் ஜூப்ளி பொன் விழா நாங்கள் கொண்டாட போகிறோம். அதற்கு கூப்பிடுவதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். மன் கி பாத்ல அவர் சொல்ற பாயிண்ட் எல்லாம் என்னெல்லாம் என் பள்ளிக்கூடத்துல இருக்கு, அதை எப்படி செய்கிறோம் எல்லாம் எழுதியே எழுதி 25 கடிதங்கள் இருக்கும். அதன் முடிவுதான் அந்த சந்திப்பு.
1: அப்படி அவர் சந்திச்சு கேட்கும் போது அந்த தருணம் பத்தி சொல்லுங்க எங்களுக்கு.
2: அந்த மொமெண்ட்ல வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. சரி நீங்க சொல்லுங்க, உங்க பள்ளிக்கூடம் வந்து ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா, எல்லா பள்ளிக்கூடமும் அதே பேரா இல்ல வேற பேரா அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல, எல்லா பள்ளிக்கூடங்களும் இந்து வித்யாலயங்கள் என்றுதான் அழைக்கப்படுகின்றது. ஆனால் டோனர் கொடுக்கின்ற ஒவ்வொரு பள்ளிக்கு அவங்களோட பெயரை நாங்க கொடுப்போம், கணிசமான தொகை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய பெயரை கொடுப்போம் என்றேன். ஓ அச்சா, சரி நீங்க எவ்வளவு டொனேஷன் எல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம். உடனே அடுத்த கேள்வியை கேட்டாரு. கேட்ட உடனே நான் சொன்னேன், குஜராத் எர்த்குவேக்கு, அஸ்ஸாம் ஃப்ளட்டுக்கு, லேயோட ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸுக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஓராசிரியர் பள்ளிக்கூடங்களில் இருக்கிற குழந்தைகள் வீட்டில எல்லாம் வந்து டாய்லெட் கிடையாது. திருவள்ளூர் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள், அங்கெல்லாம் வந்து டாய்லெட்டே கிடையாது. வீட்டில் அந்த இரவு வரைக்கும் அந்த குழந்தைகள் வெயிட் பண்ணி போவாங்க. இந்த 1000 வீடுகள்லையும் இப்போ கட்டி கொடுத்துட்டோம். அதில் 50 கழிவறை கட்டி கொடுத்தது எங்கள் குழந்தைகள். அதை வந்து சொன்ன உடனே அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அவரே 3 பாராட்டு கடிதம் எங்களுக்கு கொடுத்துருக்கார். இந்த கழிவறைகளை பற்றி நாங்கள் கட்டியிருக்கோம்னு சொன்ன போதெல்லாம் கொடுத்துருக்கார். அதனால இதெல்லாம் வரிசையாக சொல்லிகிட்டே வந்தேன் நான்.

0: இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். விழா நிகழ்வுகளில் தமிழ்நாடு ஆளுநர் மாண்புமிகு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் அவர்களும், மாண்புமிகு மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணையமைச்சர் முனைவர் எல் முருகன் அவர்களும், தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறார்கள்.
1: பாரத நாட்டின் கண்கள் மாணவ செல்வங்கள் என்று எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பார் நமது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் தேர்வுகளை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று வருடா வருடம் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் அறிவுரைகள் மற்றும் அறவுரைகளை பகிர்ந்து கொள்வார் நமது பிரதமர் அவர்கள். தனி மனித ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேரம் தவறாமை, காலத்தை வீணாக்காமை, பெற்றோரை மதித்தல், பெரியவர் சொல் கேளல், ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுதல், சுற்றுச்சூழலை காத்தல், புதிய அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை தெரிந்து கொள்ளுதல், அவற்றில் மாணவர்களையும் ஈடுபடச் செய்வது என பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு மதிப்புமிக்க ஆசானாக நின்று அவர்கள் கரம் பற்றி கைதூக்கி விடுபவர் நமது பிரதமர் அவர்கள். இளமையில் கல் என்பது மட்டுமல்ல, அனைத்தையும் அறிந்து கொள்ளுதல், தெரியாதவற்றை கேட்டு தெரிந்து கொள்ளுதல், அவற்றை ஆராய்ந்து அறிதல், செயல்பாட்டுக்கு கொண்டு வருதல், இவையெல்லாம் மாணவ செல்வங்களின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்திக் கொண்டே இருப்பார் நமது பிரதமர் அவர்கள். மாணனிய வேதாந்தம் ஜி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு பள்ளிச் செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஜெயகோபால் கரோடியா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தொடங்கப்பட உள்ளன.
0: நேர்களே, ஒரு சிறப்பு அம்சமாக பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு ஆய்வகத்தை காணொலி மூலமாக பிரதமர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். மேலும் பள்ளியின் பொன்விழா மலரை பிரதமர் வெளியிட்டு சிறப்புரையாற்றவும் இருக்கிறார்.

பெற்ற ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா பள்ளியின் வெள்ளி விழாவில் அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். தற்போது பள்ளியின் பொன்விழா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நமது மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட உள்ளது. பொன்விழா கொண்டாட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளன. பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் நமது பிரதமர் அவர்கள்.

0: பள்ளியாலே மிகவும் பிரியம் நமது பிரதமர் அவர்களுக்கு. மாணவர்கள் பயன்பெறும் பல்வேறு நலத்திட்டங்கள், அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள், கல்வியின் அவசியம், தொழிற்கல்வியை அவர்கள் கற்க வேண்டியதன் அவசியம், சுற்றுச்சூழலில் கவனம், மரம் நடுதலின் முக்கியத்துவம் போன்றவற்றை அன்பாய் வலியுறுத்திக் கொண்டே இருப்பார் நமது பிரதமர் அவர்கள். தேசத்தின் வருங்காலம் மாணவர்கள் கையில்தான் உள்ளது. அவர்களின் எதிர்காலம் மிக நம்பிக்கை வைத்திருப்பார் நமது பிரதமர் அவர்கள். ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியின் செயலர் டாக்டர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் நமது ஆகாஷ்வாணிக்கு அளித்த நேர்முகத்திலிருந்து சில பகுதிகள்.
1: சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. ஒரு ரூபாயில என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அந்த ஒரு ரூபாயில நீங்க பண்ண அந்த சாதனை, அதை பத்தி எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க.
2: அதுக்கு மோட்டிவேஷனே நம்ம பிரதமர் தான். மன் கி பாத்ல அவர் சொன்னார், எப்படி சொன்னார்னா ரொம்ப அழகா அவர் பேசுறதே வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். அதாவது உங்க மனசை கவரும். இந்த ராணுவ வீரர்களுக்காக வந்து உருகி இருக்கா, போய் அவளோட பண்டிகைகளை கொண்டாடி இருக்கா. ஒவ்வொரு வாட்டியும் நாங்க மன் கி பாத் எல்லாருமே ஸ்கூல்ல கேட்போம், சில சமயம் வீட்டுல கேட்போம், அப்புறம் வந்து பேசுவோம். அந்த வாட்டியும் நான் கேட்கிற பொழுது அதுல என்ன சொன்னார்னா, இவ்வளவு ஜனத்தொகை இருக்கிற இந்த நாட்டுல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ரூபாய் நம்ம கொடுத்தாலே போறோம், நம்ம ராணுவ வீரர்களுக்காக நம்ம வந்து நிறைய செய்யலாம். 25 முடியறது நமக்கு 50 முடிஞ்சுடுறது. அப்போ இந்த குழந்தைகள்லாம் ஒரு நல்ல காரியம் இந்த நாட்டுக்கு செய்யணும். இந்த ஒரு ரூபாவை இந்த 15 ஸ்கூலும் கொடுத்தாக்கா வருடம் முழுவதுன்னா கூட 365 ரூபாய் தான் தலைக்கு அப்படின்னு டீச்சர்ஸ் சொன்னாங்க. நாங்களும் கொடுக்குறோம்னு. அப்போ எங்களோட நான் டீச்சிங்க நாங்கள் என்னமா பண்ணோம் பாவோம், எங்களால் 365 ரூபா கொடுக்க முடியாதா, அவ்வளோ எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் எல்லாரும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டோம். கணா கணக்கு டெய்லி 1 ரூபா 1 ரூபா 1 ரூபா அன்னன்னைக்கு சாயங்காலமே கொண்டு போய் டீச்சர்ஸ் கட்டிடுவாங்க ஸ்கூல் அக்கௌண்ட்லேயே. ஸோ அது பார்த்தா கடைசியில் வந்ததுன்னா 40 லட்சம் வந்தது. ஒரு கிட்டத்தட்ட 10,000 குழந்தைகள் இருக்காங்க. 600-690 டீச்சர்ஸு, 200-290 மேலே நான் டீச்சிங் ஸ்டாஃபு, இவெல்லாம் சேர்ந்து எல்லாம் போட்டு 40 லட்சம் வந்தது.

0: तमिलनाडु के राज्यपाल श्री राजेंद्र हार्लेकर जी, डॉक्टर एल मुरुगन जी, थिरु राजमोहन जी, थिरु नयनान नागेंद्रन जी, डॉक्टर गिरिजा शेषाद्री अम्मा जी, थिरु आर आर गोपाल जी, मेरे युवा साथियों, शिक्षकों और अभिभावकों, एंदु तमिल सहोदर सहोदरी गणे वणक्कम।
1: தமிழ்நாட்டின் ஆளுநர் ராஜேந்திர ஹார்லேக்கர் அவர்களே, டாக்டர் எல் முருகன் அவர்களே, ராஜ்மோகன் அவர்களே, நயனார் நாகேந்திரன் அவர்களே, டாக்டர் கிரிஜா சேஷாத்ரி அவர்களே, ஆர் ஆர் கோபால்ஜி அவர்களே, எனது இளைய நண்பர்களே, ஆசிரியர்களே, காப்பாளர்களே, சென்னையிலே இன்று உங்கள் அனைவர் மத்தியிலும் வந்திருப்பதற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனது தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம்.
0: நண்பர்களே, ஆஜ் நவராத்திரி கா பிரதம் தின், சிவ் ஔர் சக்தி கி பவித்ர தர்த்தி தமிழ்நாடு ஆனே கா யே சௌபாக்ய और मां सरस्वती के साधकों से मिलने का यह अवसर मेरे लिए नवरात्रि का ये अद्भुत शुभारंभ है। मैं मेरे युवा साथियों का ये उत्साह भी देख रहा हूं। ये जो पॉजिटिव एनर्जी है, ये जो एक्साइटमेंट है, मैं उसे महसूस कर रहा हूं। मुझे आप सबकी आंखों में भारत का भविष्य दिखाई दे रहा है।
1: நண்பர்களே, நவராத்திரியின் புனித பிரதமை நன்னாளிலே நான் இங்கே சிவசக்தி ரூபமாக பவித்திரமான இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே கால் பதித்திருக்கிறேன். இதை ஒரு அற்புதமான தருணமாக நான் கருதுகிறேன். நண்பர்களே, இன்று இங்கே உங்கள் அனைவரிடமும் இருக்கும் உற்சாகம், துடிப்பு, ஆர்வம் இவை அனைத்தையும் நான் உணர்கிறேன். உங்கள் கண்களிலே பளிச்சிடும் ஒளியை காணும்போது பாரதத்தின் எதிர்காலம் என் கண்களுக்கு தெரிகிறது.

0: मैं अपनी बात शुरू करूं उसके पहले मैं आज चेन्नई में तो समय से भी 10 मिनट पहले लैंड कर दिया था, लेकिन कार्यक्रमों की रचना और उसमें कुछ न कुछ विलंब होता गया और इसके कारण आपके बीच आने में मुझे विलंब हुआ, मैं देर से पहुंचा, आपको असुविधा हुई, इसके लिए मैं आप सबकी क्षमा मांगता हूं।
1: अरुण नण्बर्गळे இன்று சென்னைக்கு நான் காலம் முன்பாகவே வந்துவிட்டேன். ஆனால் நிகழ்ச்சி நிரல் காரணமாக எனக்கு சற்றே நேரமாகிவிட்டது. இங்கே உங்கள் மத்தியிலே வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அதற்காக நான் உங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கோருகிறேன்.
0: நண்பர்களே, ஆஜ் கா யுவா विकसित भारत के विजन की ताकत बनना चाहता है। विकसित भारत के लिए जो नए आइडियाज चाहिए, जो नए सॉल्यूशंस चाहिए, उनसे भारत ही नहीं विश्व का भविष्य भी तय होगा। टुडे द वर्ल्ड इज लुकिंग फॉर सॉल्यूशंस and you have the potential to provide those solutions.
1: நண்பர்களே, இன்றைய இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கிற்கு மேலும் பலம் கூட்ட விரும்புகின்றார்கள். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு தேவையான புதிய கருத்துக்கள், புதிய தீர்வுகள் ஆகியவற்றால் பாரதம் மட்டுமல்ல உலகின் எதிர்காலமும் தீர்மானிக்கப்படும். இன்று உலகம் தீர்வுகளை தேடிக் கொண்டிருக்கின்றது. அந்த தீர்வுகளை அளிக்கக்கூடிய வல்லமை உங்களிடத்திலே இருக்கின்றது.
0: நண்பர்களே, ஆஜ் பாரத் மே ஜோ இன்ஃபைனைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஹை, மேன் சாஹதா ஹூன் கி ஹர் யுவா अपने भविष्य को उसी बड़े कैनवास पर देखें, बिकॉज दिस इज योर टाइम, दिस इज योर अपॉर्चुनिटी। मुझे पूरा विश्वास है हमारा ये सपना पूरा होकर रहेगा। टुगेदर We will do it.
1: நண்பர்களே, இன்று பாரதத்திடம் கணக்கில்லாத சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இளைஞர்கள் அனைவரும் தங்களுடைய எதிர்காலத்தை இந்த பெரிய பின்னணியில் காண வேண்டும் என்று நான் விழைகின்றேன். இது உங்களுக்கான நேரம், இது உங்களுக்கான சந்தர்ப்பம். நமது இந்த கனவு கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நாம் அனைவரும் இதை இணைந்து சாதிப்போம்.
0: Together we will do it. Together, together, together. நண்பர்களே, ஆஜ் மே ஆப் சப்சே மில்லே யஹா ஆயா ஹூன். இஸ்கே பீச்சே பி ஏக் தில்சஸ்ப பிரேரணா ஹை. ஹமாரி கிரிஜா அம்மா குச் மஹீனே பஹலே ஹி முஸே குச் பச்சோ கே சாத் நாகர்கோயில் மே மிலி தி. உன்கி லகன், उनका सेल्फ कॉन्फिडेंस और देश के फ्यूचर के लिए उनका डिवोशन, उसने मेरे मन पर एक

0: अभूतपूर्व छाप छोड़ी थी।
1: நண்பர்களே, இன்று நான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். இதன் பின்னணியில் கூட ஒரு சுவாரஸ்யமான கருத்தூக்கம் உத்வேகம் இருக்கின்றது. நம்முடைய கிரிஜா அம்மையார் சில மாதங்களுக்கு முன்பாக சில குழந்தைகளுடன் என்னை நாகர்கோயிலிலே சந்தித்தார். அவர்களுடைய ஈடுபாடு, அவர்களுடைய தன்னம்பிக்கை, மேலும் தேசத்தின் எதிர்காலத்துக்காக அவர்களிடம் இருந்த அர்ப்பணிப்பு, இவை என் மனதில் நீங்காத முத்திரையை பதித்து விட்டன.
0: உசி முலாகாத் மே உன்னோனே முஜே இஸ் கோல்டன் ஜூபிலி செலிப்ரேஷன் கிலியே இன்வைட் கியா தா. ஏக் தோ உன்கா ஸ்னேஹ், दूसरा इस ऐतिहासिक संस्थान के प्रति मेरी भावना, मैंने तभी पक्का कर लिया था कि मैं इस कार्यक्रम में जरूर आऊंगा। मैं इस अवसर पर विश्व हिंदू विद्या केंद्र और पूरे हिंदू विद्यालय परिवार को 50 ईयर्स की शानदार यात्रा के लिए बहुत बहुत बधाई देता हूं।
1: அவர்களை நான் சந்தித்த போது இந்த பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டத்திற்கு எனக்கு அழைப்பு விடுத்தார். ஒரு பக்கம் அவருடைய உள்ளார்ந்த அன்பு ஒரு புறம், மறுபுறத்திலே இந்த நிறுவனத்தின் ஆளுமை, இதன் பழமை இன்னொரு புறம். அப்போதே நான் முடிவு செய்தேன், இந்த விழாவிற்கு கண்டிப்பாக நான் வர வேண்டும் என்று. இன்று நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திரம் மற்றும் அனைத்து ஹிந்து வித்யாலய குடும்பத்துக்கும் 50 ஆண்டுகள் என்ற இந்த அருமையான பயணத்திற்கான பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நண்பர்களே, விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திர ஆஜ் அப்படி கோல்டன் ஜூபிலி மனா ரஹா ஹை. யே மைல்ஸ்டோன் ஜித்னா படா ஹை, இஸ்கி யாத்ரா பி உத்தினி ஹி இன்ஸ்பைரி ஹை. 1975 மே चेन्नई का वेस्ट मम्बलम एक छोटे से विद्यालय के रूप में इस संस्थान की शुरुआत हुई थी। उस समय इसमें केवल 7 स्टूडेंट थे। आज जैसी सुविधाएं भी नहीं थी, परमानेंट बिल्डिंग भी नहीं था, रिसोर्सेज भी सीमित थे, लेकिन एक चीज थी, दृढ़ इच्छा शक्ति और अटूट सेवा भावना। इसलिए ये संस्थान हर कठिनाई के बावजूद आगे बढ़ता रहा।
1: நண்பர்களே, இன்று நாம் எந்த அமைப்பின் பொன்விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ, இந்த மைல்கல் இது எப்படி அடையப்பட்டது, இது தொடங்கப்பட்ட கதையும் மிக உள்ளெழுச்சி அளிக்க வல்லது. சற்றே உங்கள் எண்ணங்களை கடந்த காலத்தை நோக்கி திருப்பிச் செல்லுங்கள். அது 1975 ஆம் ஆண்டு சென்னையின் மேற்கு மாம்பலத்திலே ஒரு சிறிய பள்ளி தொடங்கப்பட்டது. அந்த வேளையிலே இதில் வெறும் 7 மாணவர்கள் மட்டுமே இருந்தார்கள். அப்போதெல்லாம் இன்று போல வசதிகள் எல்லாம் இருக்கவில்லை, நிரந்தரமான கட்டிடம் எல்லாம் கிடையாது, ஆதாரங்கள் அளவாகவே இருந்தன. ஆனால் அத்தனை கடினங்களுக்கு இடையேயும் என்ன இருந்தது என்றால், அர்ப்பணிப்பு பாவம், சேவை உணர்வு. அதன் காரணமாக பல இடர்களுக்கு இடையேயும் கூட

இந்த அமைப்பு மேலும் மேலும் முன்னேறி கொண்டே இருந்தது. சமய கே சாத் ஏ சோட்டா சா பிரயாஸ் இத்தனா படா எஜுகேஷனல் மூவ்மெண்ட் பன் கயா. ஆஜ் தமிழ்நாடு கே அலக் அலக் ஹிஸ்ஸோ மே ஆப்கே 15 சம்ஸ்தான் ஹே. மெல்ல மெல்ல இந்த சின்ன முயற்சியானது ஒரு பெரிய கல்வி இயக்கமாக பரிமளித்தது. இன்று தமிழ்நாட்டின் பல்வேறு பாகங்களிலே இவர்களுக்கென 15 நிறுவனங்கள் இருக்கின்றன. நண்பர்களே, மை அவசர் பர் ஸ்ரீ ஜெயகோபால் கரோடியா ஜி கே யோகதான் கோ பி ஆதர் பூர்வக் யாத் கர்த்தா. உன்னோனே வித்யாலயக்கே பவன் நிர்மாண மே மகத்வபூர்ண சஹயோக் தியா. ஆஜ் மே உன் சபி

0: नंदनगढ़े, मैं इस अवसर पर श्री जय गोपाल गरोड़िया जी के योगदान को भी आदरपूर्वक याद करता हूं। उन्होंने विद्यालय के भवन निर्माण में महत्वपूर्ण सहयोग दिया। आज मैं उन सभी शिक्षकों, कर्मचारियों, अभिभावकों और पूर्व विद्यार्थियों का भी अभिनंदन करता हूं जिन्होंने हिंदू विद्यालय की इस यात्रा को सफल बनाया है। 50 ईयर्स ऑफ डेडिकेशन, 50 ईयर्स ऑफ कमिटमेंट, 50 ईयर्स ऑफ शेपिंग यंग लाइव्स।
1: நண்பர்களே, நான் இந்த வேளையிலே ஜெயகோபால் கரோடியா அவர்களின் பங்களிப்பையும் கூட மிகுந்த மரியாதையோடு நினைவு கூறுகிறேன். அவர்தான் இந்த கல்விச்சாலைக்கான கட்டட நிர்மாணத்திற்கு மகத்துவம் வாய்ந்த உதவிகளை அளித்தார். இன்று இந்து வித்யாலயத்தின் இந்த பயணத்தை வெற்றியாக மலரச் செய்த அனைத்து ஆசிரியர்கள், பணியாளர்கள், பெற்றோர், காப்பாளர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் என இன்று அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள்தான் இந்து வித்யாலயத்தின் இந்த பயணத்தின் வெற்றிக்கான வித்துக்கள். 50 ஆண்டுகால அர்ப்பணிப்பு, 50 ஆண்டுகால கடமை உணர்வு, 50 ஆண்டுகாலாக இளம் நண்பர்களின் வாழ்க்கை உருவாக்கல்.
0: நண்பர்களே, एक संस्थान कैसे शिक्षा के साथ साथ राष्ट्रभक्त नागरिकों का निर्माण करता है, ये स्थान इसका भी उदाहरण है। मैंने अपनी मन की बात में इसकी चर्चा भी की थी। कैसे गिरिजा अम्मा ने बच्चों को एक आइडिया दिया, हर बच्चा रोज सिर्फ 1 रुपये बचाए और उसे देश के सैनिकों के लिए समर्पित करे। जब हजारों बच्चे इस संकल्प से जुड़े तो अराउंड 40 लाख रुपये जुटा के लिए गए। इंडीड, व्हाट एन इंस्पायरिंग एग्जाम्पल।
1: நண்பர்களே, எப்படி ஒரு அமைப்பு கல்வியோடு கூடவே தேசபக்தி உடைய குடிமக்களை உருவாக்குகிறது என்பதற்கும் இந்த அமைப்பு ஒரு எடுத்துக்காட்டு. நான் என்னுடைய மனதின் குரலிலும் கூட இது பற்றி கூறியிருந்தேன். எப்படி கிரிஜா அவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு கருத்தை ஊட்டினார் பாருங்கள். அதாவது, ஒவ்வொரு குழந்தையும் வெறும் 1 ரூபாயை சேமிக்கும் அன்றாடம். சேமித்தாதனை எப்படி நாட்டின் ராணுவ வீரர்களுக்கு அர்ப்பணிப்போம்? ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த உறுதிப்பாட்டிலே சங்கமித்த போது சுமார் 40 லட்சம் ரூபாய் திரட்டப்பட்டு விட்டது. என்ன ஒரு உத்வேகம் தரும் எடுத்துக்காட்டு இது.
0: நண்பர்களே, ஸ்மால் கான்ட்ரிபியூஷன்ஸ் கேன் மேக் அ பிக் டிஃபரன்ஸ். एक छोटा सा प्रयास भी बहुत बड़ा इंपैक्ट करता है। आपदा के समय जरूरतमंदों को सपोर्ट करना हो या स्वच्छता से जुड़े प्रयास हो, ये संस्कार ही हिंदू विद्यालय परिवार की महान विरासत है।
1: நண்பர்களே, சின்ன சின்ன முயற்சிகள் கூட எத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதைத்தான் இந்த எடுத்துக்காட்டு காட்டுகிறது. சிறிய பங்களிப்புகளால் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியும். பேரிடர் காலங்களிலே தேவையானவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாகட்டும், தூய்மையோடு தொடர்புடைய முயற்சிகளாகட்டும், இந்து வித்யாலய குடும்பத்தார் எப்போதுமே தாக்கத்தை

0: தந்திருக்கின்றார்கள். நண்பர்களே, ஆஜ் இஸ் அவசர் பர் மே மகான் சந்த் திருவள்ளுவர் ஜி கோ பி யாத் கருங்கா. உன்கி சிக்ஷாயே ஆப் சபி ஸ்டூடெண்ட்ஸ் கே லியே பஹத் அஹம் ஹை. ஹால் ஹி மே முஜே ரூஸ் கே ராஷ்ட்ரபதி புதின் கோ திருக்குறள் கா ருசி அனுவாத் பேட் கர்னே கா அவசர் மிலா.
1: நண்பர்களே, இன்று இந்த தருடத்திலே மகான் புனிதர் திருவள்ளுவரை நினைவு கூர்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். மகான் திருவள்ளுவர் மாணவர்களுக்கு மிக உகந்த கருத்துக்களை, அறிவுரைகளை அவர் விட்டுச் சென்றிருக்கிறார். தற்போதுதான் நான் ரஷ்ய நாட்டு அதிபர் புதின் அவர்களுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழியாக்கத்தை அளிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது.
0: திருக்குறள் உன் சபி லோகோ கே லியே எக் அத்புத் மார்கதர்ஷக் ஹை ஜோ ஜீவன் பர் குச் நயா சீக்தே ரஹனா சாஹ்தே. திருவள்ளுவர் ஜி நே அப்னே எக் பஹத் பிரசித்த குறள் மே வோ ஹமே சிகாதே ஹை கி குச் சீக்னே கே சாத் ஹி உசே அப்னே ஜீவன் மே அப்னானா பி ஆவஷ்யக் ஹை. ஆர் யே ஆப் சபி வித்யார்த்தியோ கே லியே பி படி சீக் ஹை.
1: வாழ்க்கை முழுவதும் புதிது புதிதாக கற்க விரும்பும் அனைவருக்கும் திருக்குறள் அற்புதமான ஒரு வழிகாட்டி. மகான் திருவள்ளுவர் தனது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற குறளிலே நாம் எப்படி சிறப்பான முறையிலே கற்க வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறார். மேலும் நாம் கற்றவற்றின்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறார். இதெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு கற்பித்தல் தானே, கற்றல் தானே.
0: நண்பர்களே, ஆப் சபினே மகாகவி பாரதியார் கோபி கூப் படா ஹோகா. மகாகவி பாரதியார் கே ஜீவன் மே படி பூமிகா காசி கி பி தி. காசி கே ஆத்யாத்மிக் ஔர் ராஷ்ட்ரிய சேத்னா சே பரே வாதாவரண் கா உன்கே விசாரோ பர் கஹரா பிரபாவ் படா.
1: நண்பர்களே, தமிழ் இலக்கியத்திலே மேலும் ஒரு மகத்தான ஆளுமை என்று சொன்னால் மகாகவி பாரதியார் தான் அது. அவருடைய ஆளுமை அமைவிலே காசிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. இளம் வயதிலே அவர் காசியிலே வசித்து கல்வி கற்றார். காசியின் ஆன்மீக மற்றும் தேசிய விழிப்பு நிறைந்த சூழல் அவருடைய எண்ணங்களிலே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது.
0: நண்பர்களே, மே காசி கா சாம்சத் ஹூ. காசி கே லோக் ஆஜ் பி மகாகவி பாரதியார் கோ யாத் கர்த்தே ஹை. உன்கே ஷப்த அச்சமிலை யே ஹமே நீடர் ஹோகர் ஜீனே கி பிரேரணா தேதே ஹை. இஸ்லியே மே யஹாம் ஆப் சப் யுவாவோ சே பி கஹுங்கா ஆப் நீடர் ஹோகர் ஸ்வயம் கோ ஏக் மௌகா ஜரூர் தீஜியே. அப்னே ஐடியா பர் காம் கர்கே தேக்கியே. ட்ரீம் பிக், திங்க் டிஃபரண்ட்லி அண்ட் பி ஃபியர்லெஸ்.
1: நண்பர்களே, நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். உங்கள் அனைவருக்கும் தெரியுமா இல்லையா? தெரியும். நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். இன்றும் கூட காசிவாழ் மக்கள் அனைவரும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை மிகவும் அன்போடும் பாசத்தோடும் நினைவு கூறுகின்றார்கள். அவருடைய சொற்களான அச்சமில்லை அச்சமில்லை என்பவை அச்சமின்றி வாழ நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன.

0: நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக அளியுங்கள். நீங்கள் உங்கள் கருத்துப்படி வாழ்ந்து பாருங்கள். பெரிதாக கனவு காணுங்கள். வித்தியாசமாக சிந்தியுங்கள். அச்சமின்றி வாழுங்கள்.
1: நண்பர்களே, பாரத் கோ லேக்கர் மெரி அப்னி சமஜ், தேஷ் கே அலக் அலக் ஹிஸ்ஸோ கி யாத்ராவோ ஆர் வஹா கே லோகோ சே சீக்னே கே அனுபவோ சே பனி. 90 கே தசக் கி ஷுருவாத் மே மே கன்னியாகுமாரி சே கஷ்மீர் தக் கி ஏக்தா யாத்ரா கா பி ஹிஸ்ஸா ரஹா தா. கிரிஜா அம்மா சே மேரா பஹலா பரிச்சய் உசி ஏக்தா யாத்ரா கே தௌரான் ஹுவா தா. தப் சே ஹமாரா யே பரிச்சய் படா ஹுவா ஹை.
0: நண்பர்களே, பாரதம் தொடர்பான என்னுடைய புரிதல் தேசத்தின் பல்வேறு பாகங்களுக்கும் பயணித்து அங்கே இருக்கும் மக்களிடமிருந்து கற்றுப்பெற்ற அனுபவங்களால் இது உருவானது. 90களின் தொடக்கத்திலே நான் கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரையிலான ஏகதா யாத்திரையில் பங்கு கொண்டேன். இன்று இந்த வேளையிலே அந்த கால நினைவலைகள் என் மனதிலே வந்து போகின்றன. கிரிஜா அவர்களுடனான என்னுடைய முதல் அறிமுகம் அந்த ஏகதா யாத்திரையின் போதுதான் நடந்தது.
1: நண்பர்களே, மெரி யாத்ராவோனே முஜே பாரத் கி டைவர்சிட்டி கோ கரீப் சே சமஜ்னே கா அவசர் தியா. மெரே ஜீவன் மே தமிழ் பாஷா ஆர் தமிழ் சம்ஸ்கிருதி கே லியே ஜோ பிரேம் ஹை யே பி இன்னி அனுபவம் சே பைதா ஹுவா ஹை.
0: நண்பர்களே, இந்த பயணங்கள் எல்லாம் பாரதத்தின் பன்முகத்தன்மையை அருகிருந்து புரிந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்தன. ஆகையினால்தான் தமிழ் மொழி மீது இந்த பயணங்கள் காரணமாக என்னுடைய மனதிலே இருக்கின்ற அன்பு மேலும் மேலும் பெருகியது.
1: That is why I encourage you to discover India. Wherever you go, carry Tamil culture with you. Share Tamil poetry, stories and traditions with friends. Make friends with people whose backgrounds may be different from your own. The unity of our nation is built by the friendship you make.
0: நண்பர்களே, ஆகையினால்தான் உங்களிடத்திலே நான் கூறுகிறேன், இந்தியாவை அதிகமாக சுற்றி பாருங்கள். இந்தியா நெடுக அதிக பயணத்தை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் இந்தியாவின் எந்த பாகத்துக்கு சென்றாலும் சரி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பாரம்பரியம், தமிழ் இலக்கியம், தமிழ் கவிதைகள், தமிழ் மரபுகள், இதனை உங்களோடு சுமந்து செல்லுங்கள். அங்கே இருக்கும் வேறுபட்ட பின்புலத்தைச் சேர்ந்த உங்கள் நண்பர்களிடம் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: நண்பர்களே, ஆஜ் கி நியூ ஜெனரேஷன் கோ அப்னே சப்னோ கோ பூரா கர்னே கே லியே ஜோ அவசர் மில் ரஹே யே அப்னே ஆப் மே அபூத்பூர்வ ஹை. ஆப் தேகியே ஆஜ் தேஷ் மே எஜுகேஷன் கா பூரா லேண்ட்ஸ்கேப் பதல் ரஹா ஹை. 2014 மே பாரத் மே கரீப் 750 யூனிவர்சிட்டிஸ் தி, ஆஜ் இன்கி சங்கியா 1300 சே பி ஜாதா ஹோ கயி ஹை. காலேஜோ கி சங்கியா பி கரீப் 38,000 சே பட்கர் 52,000 சே அதிக ஹோ சுகி ஹை. பீதே வர்ஷோ மே தேஷ் கோ அநேக் IIT

0: ट्रिपल आईटीज और एम्स मिले हैं। நண்பர்களே, இன்று உங்களுடைய தலைமுறையிடம் உங்கள் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள முன்பை விட அதிகமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. தேசத்தின் கல்வித்துறையின் ஒட்டுமொத்த பின்னணியும் மாறி வருகின்றது. 2014 ஆண்டிலே சுமார் 750 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே பாரதத்திலே இருந்தன. இன்று இவற்றின் எண்ணிக்கை 1300க்கும் அதிகமாகி இருக்கிறது. கல்லூரிகளின் எண்ணிக்கையும் கூட சுமார் 38,000த்திலிருந்து அதிகரித்து 52,000த்துக்கும் அதிகமாக ஆகியிருக்கிறது. கடந்த ஆண்டுகளிலே தேசத்திற்கு புதிய ஐஐடிக்கள், ஐஐஎம்கள், ட்ரிபிள் ஐடிக்கள் மற்றும் எய்ம்ஸ்கள் கிடைத்திருக்கின்றன.
1: நண்பர்களே, ஆஜ் நயி எஜுகேஷன் பாலிசி சே தேஷ் மே எஜுகேஷன் கி குவாலிட்டி பி இம்ப்ரூவ் ஹோ ரஹி ஹை. பாரதிய சம்ஸ்தானோ கி குளோபல் பஹச்சான் பி லகாதார் பட் ரஹி ஹை. 2015 கி QS ரேங்கிங் மே பாரத் கி சிர்ஃப் 14 யூனிவர்சிட்டிஸ் தி. லேட்டஸ்ட் ரேங்கிங் மே சங்கியா படகர் 52 ஹோ கை ஹை. இன் ஆங்கடோ கா மத்லப் பஹத் சீதா ஹை. மோர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மோர் சாய்ஸிஸ் அண்ட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யூ.
0: மேலும் பாரத நாட்டு நிறுவனங்களின் உலகளாவிய அடையாளமும் கூட தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. 2015 ஆண்டுக்கான QS தரவரிசைகளிலே பாரதத்தின் வெறும் 14 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே இருந்தன. 2027 ஆண்டிற்கான தரவரிசையிலே இந்த எண்ணிக்கை அதிகரித்து 52 ஆகியிருக்கின்றது. நண்பர்களே, இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் கூறும் பொருள் நேரடியானது. அதிக நிறுவனங்கள், அதிக தேர்வுகள், உங்களுக்கு அதிக வாய்ப்புகள்.
1: நண்பர்களே, ஹர் யுவாக்கே அப்னே அலக் அலக் சப்னே பி ஹோத்தே, अपनी अलग प्रतिभा भी होती है. उदाहरण के लिए मैं आप में से शायद कई साथी ऐसे होंगे जो स्पोर्ट्स को अपना कैरियर बनाना चाहते होंगे और देर इसलिए देश भी ये इंश्योर कर रहा है कि स्पोर्ट्स केवल एंटरटेनमेंट तक सीमित न रहे. इसलिए आज भारत में खेलों के लिए नई सुविधाएं बन रही है. युवा खिलाड़ियों को बेहतर ट्रेनिंग और सपोर्ट मिल रहा है और इंटरनेशनल सपोर्ट में भारत का कद भी इंटरनेशनल स्पोर्ट्स की दुनिया में भारत का कद भी बढ़ रहा है.
0: நண்பர்களே, ஒவ்வொரு இளைஞரிடத்திலும் ஏதோ ஒரு திறமை ஒளிந்திருக்கிறது. நாம் இந்த திறமையை வெளிக்கொணர்வதில் நம்முடைய முயற்சிகளை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். இப்போதெல்லாம் விளையாட்டுகள் ஏதோ கேளிக்கையோடு மட்டும் நின்று போவதில்லை. ஆகையினால் நண்பர்களே, இன்று பாரதத்திலே விளையாட்டு உலகம் கூட விரைவாக மாறி வருகின்றது. விளையாட்டுகளுக்கான புதிய வசதிகள் உருவாகி வருகின்றன. இளைய விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பான பயிற்சிகளும் ஆதரவும் கிடைத்து வருகின்றது. மேலும் சர்வதேச விளையாட்டுகளில் பாரதத்தின் திறமைகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது.
1: நண்பர்களே, பாரத் 2030 காமன்வெல்த் கேம்ஸ் கி மேஜ்பானி.

0: पार्टी की तैयारी कर रहा है। हम 2036 ओलंपिक्स की मेजबानी का सपना भी लेकर आगे बढ़ रहे हैं। आने वाले वर्षों में जब दुनिया के बड़े स्पोर्ट्स इवेंट भारत में होंगे, इसलिए भारत के युवाओं के पास अब प्लेटफॉर्म भी है, पोटेंशियल भी है और सपोर्ट भी है। इट मीन्स द अपॉर्चुनिटीज आर एंडलेस। मुझे विश्वास है आपकी जनरेशन भारत को स्पोर्ट्स की दुनिया में भी नई ऊंचाइयों पर लेकर जाएगी।
1: ये मनम நிறைந்த இளைய நண்பர்களே, பாரதம் 2030 ஆண்டிலே காமன்வெல்த் போட்டிகளை நடத்துவதற்கான தயாரிப்புகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. நாம் 2036 ஆண்டிற்கான ஒலிம்பிக்ஸ் போட்டிகளை நடத்தும் கனவினை தாங்கி முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம். வரவிருக்கும் ஆண்டுகளிலே உலகின் பெரிய விளையாட்டு நிகழ்ச்சிகள் பாரதத்திலே நடக்கும். உங்களுக்கு தளமும் உண்டு, ஆதாரங்களும் உண்டு, ஆதரவும் உண்டு. அப்போது இங்கே அமர்ந்திருக்கும் பல குழந்தைகளுக்கு அந்த பயணத்தில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பம் வாய்க்கும். வாய்ப்புகள் முடிவே இல்லாதவை. உங்களுடைய தலைமுறை பாரதத்தை விளையாட்டுக்கள் உலகிலும் கூட புதிய சிகரங்களை நோக்கி இட்டு செல்லும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.
0: நண்பர்களே, ஆஜ் ஆப் சபிக்கே பீச் ஆகர் ஆப்கே சப்னோ கோ மஹசூஸ் கர்கே மேரா விஸ்வாஸ் ஆர் மஜ்பூத் ஹுவா ஹை. மே கஹ சக்தா ஹூ பாரத் கா பவிஷ்ய बहुत शानदार होगा। और उस भविष्य के सबसे बड़े हीरो आप हैं।
1: நண்பர்களே, இன்று உங்கள் அனைவரிடையே நான் வந்திருக்கின்ற வேளையிலே உங்களுடைய துடிப்பை பார்க்கும்போது, உங்களுடைய கனவுகளை நான் உள்ளார்ந்த வகையிலே உணரும் பொழுது என்னுடைய நம்பிக்கை மேலும் பலப்படுகிறது. பாரதத்தின் எதிர்காலம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அந்த எதிர்காலத்தின் மிகப்பெரிய நாயகர்கள், ஹீரோக்கள் யார்? நீங்கள்தான்.
0: முஜே ஆப்கே டேலண்ட் பர் பரோசா ஹை, ஆப்கே கான்ஃபிடன்ஸ் பர் பரோசா ஹை, ஆப்கி கேபபிலிட்டி பர் பரோசா ஹை. और इसलिए आज मैं आप सभी के साथ कुछ बड़े संकल्प दोहराना चाहता हूं।
1: எனக்கு உங்கள் திறமைகள் மீது நம்பிக்கை இருக்கிறது, உங்களுடைய திறன்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை மீது நம்பிக்கை இருக்கிறது. ஆகையால் இன்று சில உறுதிப்பாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.
0: அப் மே ஜோ போலுகா உஸ்கே பாத் ஆப்கோ தோஹரானா ஹை, வி வில் டூ இட். தோஹராயேங்கே பக்கா? டெவலப் இந்தியா பை 2047, develop India by 2047.
1: We will do it.
0: Say it with me. We will do it. Develop India by 2047. Top 3 economy. Self-reliant India. Global manufacturing hub.

0: இதுவரை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற ஜெயகோபால் கரோடியா வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்ட தொடக்க விழா இனிதே நடைபெற்றது. பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று நமது பாரத பிரதமர் அவர்கள் உலக பொதுமறையாம் திருக்குறள் மகாகவியின் படைப்புகள் மாணவர்களின் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் எவ்வாறு வளர்ப்பதில் உதவுகின்றன என்பதை எடுத்துரைத்தார். மாணவர்களின் முன்னேற்றத்தில் எப்போதும் அக்கறை கொண்டு கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திக் கொண்டிருப்பார் நமது பிரதமர் அவர்கள். நமது கலை கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியத்தை மாணவர்களுக்கு எப்போதும் அறிவுறுத்துபவர் நமது மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற இலக்கை நோக்கி நமது பாரதம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. நமது நாட்டின் முன்னேற்றத்துடன் உலக அரங்கில் பல்வேறு வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு முன்னுதாரணமாக நம் நாடு இருக்கும் என்பதில் ஐயமில்லை என்று பகிர்ந்தார் நமது பிரதமர் அவர்கள்.
1: முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டுமென்றால், குறைந்த விலையில் எளிதில் கிடைக்கும் மருத்துவம், தற்சார்பு இந்தியா, மகளிர் தலைமையிலான வளர்ச்சி, அதிவிரைவு உள்கட்டமைப்பு மேம்பாடு, ஆயுஷ்மான் பாரத் இதுபோன்ற எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை வகுத்தும், தொழில்நுட்பத்தில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அதில் வெற்றி கண்டும், உலக அரங்கில் தனக்கென தனி முத்திரை பதித்து வீறுநடை போட்டுக்கொண்டிருக்கிறது நம் தேசம் என்று சொல்லி இந்த நேரலை நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை மெட்ரோ ரயில் சேவையின் இரண்டாம் கட்ட வழித்தடத்தை தொடக்கி வைத்த நிகழ்வு, சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் விழா, சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற ஜெய்கோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களின் தொடக்க நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேரலை நிகழ்ச்சியை இதுவரை கேட்டீர்கள். வர்ணனையாளர்கள் எம் சித்ராதேவி, சி சிவகுமார் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.
3: மேம்படுத்தி தொழில் வர்த்தகத்தை வலுப்படுத்த இப்புதிய திட்டங்கள் வழிகோலும் என்று பிரதமர் அப்போது கூறினார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். அறிவியல் மற்றும் உட்கட்டமைப்பு வளர்ச்சியால் நாடு மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில் துறைமுக மேம்பாட்டு பணிகளை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், இன்று தொடங்கப்பட்ட இத்திட்டங்கள் போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தி தொழில் மற்றும் வர்த்தகத்தை வலுப்படுத்தும் என்றார். இதன் மூலம் தமிழக இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாவதோடு தமிழக மக்களின் வாழ்க்கை தரமும் மேம்படும் என்றார். நாட்டின் மின்னணு ஏற்றுமதி பன்மடங்கு உயர்ந்துள்ளதாக கூறிய பிரதமர், செல்போன் ஏற்றுமதியில் உலகின் 2வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். சிறப்பான போக்குவரத்திற்கு நகரங்களின் கட்டமைப்பின் அவசியத்தை

0: வலியுறுத்திய பிரதமர், இத்தகைய திட்டங்களின் மூலம் மக்களின் பயணம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தமிழகத்தின் தொழில்துறையை இத்திட்டங்கள் வலுப்படுத்தும் என்று சுட்டிக்காட்டிய பிரதமர், தமிழக இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றார். இந்நிகழ்ச்சியில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட பழனி, வேலூர், கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி, நாமக்கல் ரயில் நிலையங்களை பிரதமர் திறந்து வைத்தார். தமிழகத்தில் கடல்சார் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையிலும் தூத்துக்குடி வஉசி துறைமுகம் உட்பட 282 கோடி ரூபாய் மதிப்பிலான துறைமுகம் தொடர்பான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் மணலி சுத்திகரிப்பு நிலையத்தில் 1620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து ஜெயகோபால் கரோடியா பள்ளி பொன்விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு செயற்கை நுண்ணறிவு மற்றும் அடல் ஆய்வகத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், நம் நாட்டு இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கிற்கு வலுவூட்ட விரும்புவதாக கூறினார். உலகளாவிய சவால்களுக்கான தீர்வுகள் மாணாக்கரிடம் உள்ளதாக குறிப்பிட்டார். நம் தேசத்தின் எதிர்காலம் மாணாக்கரின் கையில் உள்ளதாக கூறிய பிரதமர், 2047 ஆண்டுக்குள் வளர்ந்த தேசமாக அனைவரும் உறுதியேற்க அழைப்பு விடுத்தார். மாணாக்கர் நாடு முழுவதும் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், விளையாட்டுத் துறையில் நம் நாடு புதிய உச்சத்தை எட்டும் என்று குறிப்பிட்டார். செல்லும் இடமெல்லாம் நம் தேசத்தின் கலாச்சாரத்தை மாணவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி மாணவர்களை அறிவுறுத்தினார். முன்னதாக சென்னை போரூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் 4900 கோடி ரூபாய் மதிப்பிலான பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர், போரூர் பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயுடன் இணைந்து பயணித்தார். அதனைத் தொடர்ந்து சென்னை ஐஐடி வளாகத்தில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அங்குள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். சென்னை ஐஐடி வளாகத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனர்களுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மக்கள் சேவையில் 25 ஆண்டுகளாக சிறப்பாக பங்காற்றி வரும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் முன்முயற்சிகளால் நாட்டில் தற்போது 2.5 லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், நாட்டின் தொழில் மேம்பாடு, அறிவியல், கல்வி முன்னேற்றத்திற்கு தமிழகம் சிறப்பான பங்களிப்பை வழங்கும் என்றார். தமிழக இளைஞர்களுக்கு உலக அளவிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 1.5 டிரில்லியன் வளர்ச்சி இலக்கை நோக்கி தமிழகம் பயணித்து வருவதாக தெரிவித்தார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். சென்னை திருச்சி, திருச்சி கரூர், கரூர் கோவை 6 வழிச்சாலையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒசூர் பெங்களூரு இடையேயான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் முதலமைச்சர் பிரதமரிடம் கேட்டுக் கொண்டார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையம் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சேலம் கரூர் ரயில் வழித்தடத்தில் அமைந்துள்ள நாமக்கல் ரயில் நிலையம் மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் 17 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதுப்பிக்கப்பட்ட வசதிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அர்ப்பணித்தார். மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலையம் மறுசீரமைப்பு திட்டத்தில் நாமக்கல் ரயில் நிலைய கட்டடம் புதுப்பிக்கப்பட்டு தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தில் விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதிய நுழைவு பகுதி, வளைவு அமைப்பு, புதுப்பிக்கப்பட்ட காத்திருப்பு அறை, உயர்தர பயணிகள் ஓய்வு அறை, 2 பயணச்சீட்டு முன்பதிவு மையங்கள் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சேவைகள் மூலம் நாமக்கல் ரயில் நிலையத்தை பயணிகள் மிக இலகுவாக அணுக முடியும். நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இத்திட்டத்தின் கீழ் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் மறுசீரமைக்கப்பட்டு இன்று பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக பயணி ஒருவர் தெரிவிக்கையில்,
2: என்னோட பேரு நரேஷ். நம்மளோட வேலூர் கண்டோன்மெண்ட் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே 8 கோடியே 40 லட்சம் மதிப்பீட்டில் வேலூர் மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கோங்க. பயணிகளோட பாதுகாப்பு அறை, லிப்ட் வசதி அனைத்துமே இருக்கு. ஒரு வழி பாதையா இருந்த இந்த வழித்தடம் இன்னைக்கு இரு வழி பாதையா பிளாட்ஃபார்முகளோட அமைச்சு அவ்வளவு அருமையா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் அமைச்சு ரொம்ப நன்றி.
3: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பத்ம விருதுகளுக்கான தேர்வு நடைமுறை வெளிப்படைத் தன்மையுடனும் ஜனநாயக முறைப்படியும் மாற்றப்பட்டது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் மிக உயரிய விருதான பத்ம விருதுகளுக்கான தேர்வு நடைமுறையில் 2014 பின்னர் நாட்டின் எந்த ஒரு குடிமகனும் தகுதியான ஒருவரை இவ்விருதுக்கு பரிந்துரைக்க முடியும். மக்கள் தங்களையே பரிந்துரைத்துக் கொள்ளும் வாய்ப்பும் தற்போது நடைமுறையில் உள்ளது. தொலைதூர கிராமப்புறங்கள் மற்றும் விளிம்பு நிலை மக்கள் சிறப்பான பணிகளை செய்து வரும் அறியப்படாத சேவகர்களை கௌரவிப்பதில் புதிய அளவுகோலை இவை உருவாக்கியுள்ளன. நாட்டின் உண்மையான சேவகர்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. எந்த ஒரு துறையிலும்

0: சிறப்பாக பணியாற்றுபவர்கள் தற்போது பத்ம விருதை பெற முடியும் என்ற நம்பிக்கை மக்கள் மனதில் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீவித்யா தெரிவிக்கையில்,
1: பத்ம விருது என்பது ஒருவருக்கு வழங்கப்படும் பாராட்டு மட்டுமல்ல, அவருடைய நீண்ட கால உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைக்கும் அங்கீகாரம். பெண்கள், பின்தங்கிய சமூகங்களை சேர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், தன்னலமற்ற சேவை செய்பவர்கள் என பல்வேறு தரப்பினரிடையே மறைந்திருக்கும் திறமைகளையும் சாதனைகளையும் கண்டறிந்து அங்கீகரிக்க வேண்டும் என்ற நோக்கமும் இந்த விருதுகளுக்கு இருக்கிறது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவையொட்டி பக்தர்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். விழாவின் முக்கிய நிகழ்வான மகிஷாசுர சம்ஹாரம் வரும் 20ஆம் தேதி நள்ளிரவு நடைபெறுகிறது. நெல்லை பாளையங்கோட்டையில் தசரா விழாவின் முதல் நாளான இன்று முத்தாரம்மன் உள்ளிட்ட 12 அம்மன் சப்பார ஊர்வலம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பாளையங்கோட்டையில் 12 முக்கிய அம்மன் கோவில்களில் தசரா திருவிழா கோலாகலமாக சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியதை தொடர்ந்து ஆயிரத்தம்மன், முப்புலாதியம்மன், தெற்கு முத்தாரம்மன், வடக்கு முத்தாரம்மன், உச்சினி மாகாளி அம்மன் உள்ளிட்ட 12 அம்மன் கோவில்களிலும் அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் பிரம்மாண்ட மின் ஒளியில் அமைக்கப்பட்டிருந்த ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மேளதாள முழங்க அம்மன் சப்பரங்கள் வீதி உலா நடைபெற்றது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
2: தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேவையான அனைத்து வசதிகளும் கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்க மோதிரம் திட்டம் மிகவும் பயனளிக்கும் என்று குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் 70க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு அவர் பட்டா வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றியவர்கள் தமிழக அரசின் விருது பெற வரும் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். பெரம்பலூர் மாவட்டம் சமூக நல அலுவலகத்தில் முதலமைச்சரின் 2 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதிர்வு தொகை பெற வேண்டிய பயனாளிகளின் விவரம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அப்துல் ரசீக் தெரிவித்துள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தூரில் இன்று 7 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. நாமக்கல் மாவட்டம் கிராம்பூரில் தென்னிந்திய அளவிலான வில்வித்தை சாம்பியன் பட்ட போட்டிகள் இன்று நிறைவடைகின்றன. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160க்கும் மேற்பட்ட வீர வீராணிகள் பங்கேற்றுள்ள இப்போட்டியில் வெற்றி பெறுவோர் வரும் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச வில்வித்தை சாம்பியன் பட்ட போட்டிக்கு தகுதி பெறுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை ரயில் துறைமுக மேம்பாட்டுப் பணிகளை சென்னை IIT வளாகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தி தொழில் வர்த்தகத்தை வலுப்படுத்த இப்புதிய திட்டங்கள் வழிகோலும் என்று பிரதமர் அப்போது கூறினார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: நேரம் மாலை 5:05. நீங்கள் இணைந்திருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
2: தர்மபுரி ஆல் இண்டியா நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேற்று தடுப்பூசி சம்பந்தமா சில டவுட்ஸ் பேரண்ட்ஸ்

0: கேட்குறாங்க, அதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதன் தொடர்ச்சியாக வேறு சில டவுட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, நாம்லாம் முத்தடுப்பு ஊசின்னு அந்த காலத்தில் சொல்லிகிட்டு இருப்போம், இப்போது அந்த முத்தடுப்பு ஊசி போடுறாங்களா இல்லை என்ன நடக்குது? ஏன்னா நிறைய பிராண்ட்ஸ் பேர் தான் சொல்கிறாங்க முத்தடுப்பு ஊசி அதில் அடங்குதா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா பென்டாவேக் அந்த மாதிரி அதை சார்ந்த பிராண்ட்ஸ் போடுவாங்க, அதில் இந்த முத்தடுப்பு ஊசியான டிபிடியும் இருக்குது, ஹெப்பாடிட்டிஸ் பி, அப்புறம் இப், இது எல்லாமே வந்து அடங்கியிருக்கு. கூட வந்து அவங்க இன்ஜெக்ஷன் போலியோவை இன்ட்ராடர்மலாக கையில் போடுவாங்க. இதே வந்து ப்ரைவேட்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஆறு காம்பனன்ட்ஸ் சேர்ந்தது, டிபிடி, ஹெப்பாடிட்டிஸ் பி, ஹிப், அப்புறம் ஐபிவி, அதெல்லாம் சேர்ந்து ஒரே ஊசியாக தொடையிலே போட்டுடுவாங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா ஜிஹெச்சில் மட்டும்தான் முத்தடுப்பு ஊசி போடுறாங்க, ப்ரைவேட்டில் முத்தடுப்பு ஊசி போடுறதில்ல அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அது தவறு. ப்ரைவேட்டில் உங்களுக்கு ஒரே ஊசியில் ஆறும் சேர்ந்து போட்டுறதுனால அது நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுது. அது அவங்க அந்த ECG6 இன்ஃபான்ட்ரி செக்ஷன் நிறைய பிராண்டு பேர் தான் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிய ஒழிய அதில் முத்தடுப்பு காம்பனன்ஸ் இருக்குங்கிறத ரெஜிஸ்டர் ஆகிறதில்ல. ஸோ ஜிஹெச்லேயும் சரி ப்ரைவேட்லேயும் சரி முத்தடுப்பு ஊசி முதல் 3-4 மாதங்கள், அதாவது 6வது வாரம், 10வது வாரம், 14வது வாரம் போட்டுடுறாங்க. இது கொஞ்சம் தாமதமானாலும் பிரச்சனை இல்லை. இப்போ குழந்தைக்கு சளி காய்ச்சல்லாம் இருந்ததுன்னா ஒரு 10 நாள் 15 நாள் தாமதமாக கொண்டு போடுவாங்க, அது தப்பு இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு ஊசிக்கும் அடுத்த ஊசிக்கும் 4 வார இடைவெளியாக இருக்கணும். சரி, இப்போ முத்தடுப்பு ஊசியை நாங்கள் எதில் போடுறது பெட்டர், ப்ரைவேட்டில் போடலாமா இல்லை ஜிஹெச்சில் போடலாமா? இது நான் பல தடவை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஜிஹெச்லேயே போட்டுக்கலாம், ஏன்னா அங்கே செலவுகள் கிடையாது. என்ன ஒன்று, அங்கே தோளில் ஒரு ஊசியும் தொடையில் ஒரு ஊசியும் ரெண்டாக பிரித்து போடுவாங்க, இதே ப்ரைவேட்லனா ஒரே ஊசியாக தொடையில் போட்டுருவாங்க. கொஞ்சம் அதனால் வர ஃபீவர், வலி போன்ற எஃபெக்ட்ஸும் ப்ரைவேட்டில் போடும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், டோட்டலாக வராதுன்னு சொல்ல, அதுவும் பிராண்டை பொறுத்து தான். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, உங்களுக்கு எது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாலோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தடுப்பூசி சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் அதை பற்றி ஒரு முழு தொகுப்பாக நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். யூடியூப்பில் டாக்டர் தீபக் தர்மபுரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேயில் நம்ம சேனல் வரும். அதில் இருக்கிற இப்போ ரீசெண்டாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற வேக்சினேஷன் டவுட்ஸ் அண்ட் மித்ஸ் கிளியர் அப்படிங்கிற இந்த வீடியோவை பாருங்கள். இதில் ஆரம்பத்துலேருந்தே பிறந்த முதல் நாள்லேருந்து 1.5, 2, 3 வாரம், 9 மாதம், 1 வயசு, 1.5 வயசு, 5 வயசு, 10 வயசு, இந்த மாதிரி எல்லா காலகட்டங்கள்லேயும் என்னென்ன தடுப்பூசிகள் போடப்படுது. இப்போ நம்ம இன்றைக்கி சொன்ன மாதிரியே ஜிஹெச்சில் போடுறது பெட்டரா, ப்ரைவேட்டில் போடுறது பெட்டரா, இல்லை அங்கே மிஸ் பண்ணிட்டீங்க போடலாமா, அதை பற்றியும் பேசியிருக்கோம். இன்னும் சில விஷயங்கள் டீட்டெயிலாகவும் பேசியிருக்கோம். இப்போ சில பேர் வந்து மறந்துடுவாங்க, 1 வருஷம் சுத்தமாக வேக்சினே போட்டிருக்க மாட்டாங்க, அவங்க மறுபடியும் வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கலாமா, அந்த மாதிரி டவுட்ஸையுமே அந்த பதிவில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த இருக்கிற எல்லா டவுட்ஸையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் நல்ல மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட மற்ற வீடியோஸும் நீங்கள் அதில் பார்க்கலாம். மேலும் உங்களுக்கு நேரில் எந்த டவுட் கேட்குறனாலும் PKP ஹோட்டலில் தப்பில் பழைய பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்ட் கேருக்கு வாங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் 7339253818, அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். மீண்டும் நாளை தடுப்பூசி சம்மந்தமாக இன்னும் சில பேர் இன்னும் சில டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, அதையும் தொடர்ந்து பேசலாம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இணையும் நிகழ்ச்சி மாலை தென்றல். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜி வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
4: உங்கள் வீட்டிற்கு அழகும் நவீன தோற்றம் தரும் தரமான UPVAC விண்டோஸ் வாங்க குண்டலப்பட்டி அதியமான் ஆட்டோ நகரில் அமைந்துள்ள VM விண்டோஸ்க்கு வாங்க. தொடர்புக்கு 9500745663.
5: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
8: உங்கள் கனவு திருமணத்திற்கும் நினைவில் நிற்கும் விழாக்களுக்கும் வாசுகி ராம் மஹால் ஏசி. அக்டோபர் 12 முதல் பிரம்மாண்ட உதயம், பிறந்தநாள் விழா, ரிசப்ஷன், வளைகாப்பு, அலுவலக கூட்டங்கள் போன்ற சிறிய நிகழ்ச்சிகள் நடத்த மினி ஹால் வசதியுடன் பார்க்கிங், 24 மணி நேர செக்யூரிட்டி, குளிர்சாதன வசதி, 29 விருந்தினர் அறைகள், லிஃப்ட் வசதி என அனைத்தும் உள்ளது. திறப்பு விழா அன்று சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறும். வாசுகி ராம் மஹால் ஏசி, பச்சையப்பா அவென்யூ, சோகத்தூர் கூற்றோடு, புதிய பேருந்து நிலையம் அருகில், தருமபுரி. போன் 9443-60648.
9: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
10: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவக் குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரான கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
5: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்.

0: Viking Bunions and Briefs.
1: மாலை தென்றல் நிகழ்ச்சியில முதல் பாடல் தேவா திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்கிறார் கே எஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 இன்ச் தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.

சொல்கிறது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் மாலை 5:21. மாலை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் பாம்பே திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு குரல் வண்ணம் கே.எஸ். சித்ரா மற்றும் ஏ.ஆர். ரஹ்மான்.

0: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
1: பல குருவைகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
0: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
1: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.
2: மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: सुनती हो, कमाल ही हो गया।
2: क्या हो गया ऐसा?
1: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया।
2: ये कमाल कैसे हो गया?
1: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोल कर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ।
2: ये तो बहुत बढ़िया पोर्टल है।
1: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया। सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் மாலை தென்று. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்று. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்

இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மாலை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் லவ் பேர்ட் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்கிறார்கள் ஹரிஹரன் மற்றும் கே எஸ் சித்ரா ஆகியோர்.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
5: நேயர்களே, ஜாக்கிரதை! நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
6: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருங்க.
7: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் CNG மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
8: மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அவ்வை சண்முகி திரைப்படத்திலிருந்து.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் ரோஜா மலரே திரைப்படத்திலிருந்து.

0: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக தீபாவளி அதிரடி தள்ளுபடி. வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் CNG மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
8: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ்வு பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
9: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
10: மாலை தென்றல் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்கிறார்கள் ஹரிஹரன் மற்றும் ஆஷா போஸ்லே.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா, த வெட்டிங் பாரடைஸ்.

0: இத்திருக்கோவில் மிகவும் பழமையான மற்றும் வரலாற்று சிறப்பு மிக்க வைணவ தலங்களில் ஒன்றாகும். புகழ்பெற்ற மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு மிக அருகிலேயே இக்கோவில் அமைந்துள்ளது. ஆதிகேச பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வைணவ கோயில் ஆகும். இக்கோவிலின் மூலவர் ஆதிகேசவ பெருமாள், தாயார் மாயூரவள்ளி தாயார் ஆவார். இக்கோவிலின் பகுதியில் முன்னொரு காலத்தில் பெருகு முனிவர் இத்தலத்தில் பெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார். அவரது தவத்திற்கு மெச்சி பெருமாள் அவருக்கு சுருள் சுருளான தலைமுடியுடன் சயன கோலத்தில் காட்சி தந்தார். அழகிய கேசத்துடன் காட்சி அளித்ததால் இத்தல பெருமாளுக்கு சயன கேசவர் என்றும் ஆதிகேசவ பெருமாள் என்றும் திருநாமம் அமைந்தது. இக்கோவிலின் மிக முக்கியமான ஆன்மீக சிறப்பு என்னவென்றால், பன்னிரு ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்களில் ஒருவரான பேயாழ்வார் அவதரித்த திருத்தலமும் இதுவே ஆகும். கோவிலின் நந்தவனத்தில் உள்ள கிணற்றில் பேயாழ்வார் அவதரித்ததாக வரலாறு கூறுகிறது. இங்கு பேயாழ்வாருக்கு கூப்பிய கரங்களுடன் தனி சன்னதி அமைந்துள்ளது. இத்திருக்கோவில் சுமார் 1.5 ஏக்கர் பரப்பளவில் திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது. கோவிலின் நுழைவாயிலில் 7 கலசங்களுடன் கூடிய கம்பீரமான 5 நிலை ராஜகோபுரம் அமைந்துள்ளது. இக்கோவில் 2 வளாகங்களை கொண்டுள்ளது. கர்ப்பகிரகத்தின் மூலவரான ஆதிகேச பெருமானின் நின்ற நிலை விக்கிரக திருமேனி கருங்கல்லால் அமைக்கப்பட்டுள்ளது. கருடாழ்வார் சன்னதி மூலவரை நோக்கி அமைந்துள்ளது. மாயூரவள்ளி தாயாரின் சன்னதி வளாகத்தின் இருபுறங்களில் ஆழ்வார்கள் திருமேனிகள் வரிசையாக அமைந்துள்ளது. மேலும் இத்திருக்கோவிலில் ஆஞ்சநேயர், நரசிம்மர், ராமபிரான் மற்றும் ஆழ்வார்களுக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. முன்னர் இக்கோவிலின் தீர்த்தமான சித்திரகுளம் மயிலாப்பூர் பகுதி மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கியது. இக்கோவிலில் தெப்பத்திருவிழா ஆண்டுதோறும் தை மாதத்தில் நடைபெறுகிறது. இக்கோவிலின் தலப்புராணத்தின்படி ஆதிகேசவ பெருமாள் முனிவர் பிருகுவின் மகளான பார்கவியை மணந்து கொண்டதாக கருதப்படுகிறது. இத்திருக்கோவிலில் முக்கிய திருவிழாக்களாக பங்குனி மாதத்தில் 10 நாட்கள் பங்குனி பிரம்மோற்சவம் நடைபெறும். இத்திருவிழாவின் போது தேரோட்டம் மற்றும் திருவோண நட்சத்திரத்தன்று தீர்த்தவாரி விமர்சையாக நடக்கும். ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தை ஒட்டி பேயாழ்வாருக்கு 10 நாட்கள் சிறப்பு உற்சவம் கொண்டாடப்படும். ஆடி மாதத்தில் தெப்ப திருவிழா நடைபெறும். இந்த தெப்ப உற்சவம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இக்கோவிலில் தரிசன நேரங்களாக காலை 6 மணி முதல் 11:30 வரைக்கும் மாலை 5 மணி முதல் 9 மணி வரைக்கும் இறைவனை சென்று தரிசிக்கலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருத்தலத்திற்கு வாழ்வில் ஒருமுறையேனும் சென்று இறைவனை வழிபட்டு நலமாக வாழ்வோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
3: This is Akashwani, the news read by Nishit Kumar. Prime Minister Narendra Modi inaugurated and laid foundation stones for a series of development projects worth more than 13,000 crore rupees across Tamil Nadu at an event held at IIT Madras today. The projects span road and rail infrastructure, port infrastructure, petroleum and scientific research. Addressing a gathering on the occasion, Prime Minister Modi said the initiatives will improve connectivity, strengthen industry and trade and create employment opportunities for the state's youth.
4: This is a historic day for Tamil Nadu. Today's program involves projects worth 13,000 crore rupees. We are inaugurating many completed projects and laying foundations for new ones. Some will make daily travel easier. Others will strengthen industry and trade. Together, they will create jobs for young people across Tamil Nadu. I congratulate the people of the state on this occasion.
3: Earlier, the Prime Minister held a roadshow en route to the venue of the event at Port.

0: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரான்னு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
1: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்கள் வீட்டிற்கு அழகும் நவீன தோற்றம் தரும் தரமான யூபிவிஎஸ்சி விண்டோஸ் வாங்க குண்டலப்பட்டி அதியமான் ஆட்டோ நகரில் அமைந்துள்ள விஎம் விண்டோஸ்க்கு வாங்க. தொடர்புக்கு 9500745663.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 கேட்கலாம் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
6: நேர்களை நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சி. மாலை வேளையில் எல்லோரும் வேலையை முடிச்சுட்டு பரபரப்பாக கிளம்பிகிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் நம்ம வேகமாக போகணும் அப்படிங்கிறத விட நம்மளுடைய பாதுகாப்பு தாங்க முக்கியம். நாம் ரோட்டில் கிராஸ் பண்ணும் போதும் மற்றபடி நம்ம பஸ்ஸில் ஏறி இறங்கும் போதும் பாதுகாப்பாக நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம உறுதி செஞ்சுக்கணும். மேலும் நம்ம எஃப்எம் வந்து காரில் கேட்டுட்டு பயணம் செய்யும் நேர்களும் சீட் பெல்ட் அணிஞ்சு நீங்கள் பயணத்தை பாதுகாப்பாக மேற்கொள்ளணும்னு வேண்டிக்குது. உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசைமணல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் தெனாவட்டு என்ற திரைப்படத்திலிருந்து எங்கே இருந்தாய் என தொடங்கும் பாடல். பாடலாசிரியர் நா முத்துக்குமார், பாடலுக்கு இசை ஸ்ரீகாந்த் தேவா, பாடலை பாடியிருக்கிறார் ஹரிஸ் ராகவேந்திரா.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் மாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் செம ஸ்வீட்டான ஆஃபர்.
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
3: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7.
4: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா அல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
6: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நேர்களே, இசைமன்னல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது. உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து பாடலாசிரியர் பா விஜய், பாடலுக்கு இசை அரி ஜெயராஜ், பாடலை பாடியிருக்கிறார்கள் கார்த்திகா, கிறிஸி.

0: தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்திற்கு கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சென்னை IIT வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக மாநிலத்தின் வளர்ச்சிக்கான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் அவர் பேசினார்.
1: இந்து தமிழ் சகோதரர் சகோதரிகளே வணக்கம். It is a pleasure to be in Chennai with all of you.
2: இன்று சென்னையில் உங்களுடன் இருப்பது எனக்கு பேருவகையை அளிக்கின்றது. இது நமது நாட்டிற்கும் நமது தமிழ்நாட்டிற்கும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். இன்றைய நிகழ்ச்சி 13,000 கோடி ரூபாய் பெருமானமுள்ள திட்டங்கள் தொடர்பானது. புதிய திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டும் அதே நேரத்தில் நாம் பல நிறைவடைந்த திட்டங்களை தொடக்கியும் வைக்கின்றோம். இவற்றில் சில அன்றாட பயணத்தை மேலும் விரைவாக்கும், மற்றவை தொழில்துறையையும் வர்த்தகத்தையும் பலப்படுத்தும். இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த தருணத்திலே நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தொடர்ந்து பயணித்து புதிய சிகரங்களை தொடும் தமிழ்நாட்டை படைக்க நாங்கள் விரும்புகின்றோம். இதற்காக மத்திய அரசாங்கத்திடமிருந்து

0: தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். தமிழ்நாட்டு மக்களின் உழைப்பும் ஆற்றலும் தேசத்தின் எதிர்காலத்திற்கு திசையளிப்பதில் பெரும் பங்காற்ற வேண்டும். நாம் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டிலிருந்து வளர்ச்சியடைந்த பாரதம் படைக்கும் உறுதிப்பாட்டை மெய்யாக்குவோம்.
1: மக்களின் நல்லாசையுடன் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பொது சேவையில் தலைமை பொறுப்பை ஆற்றி வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
2: நண்பர்களே, அக்டோபர் 2001 முக்கியமந்திரி சப்பத் லி தி.
0: அக்டோபர் 2001 நான் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டேன். அப்போதிலிருந்து முதல்வராகவும் பிரதமராகவும் சேவை புரிய எனக்கு வாய்ப்பளித்தார்கள். 25 ஆண்டுகள் என்ற இந்த காலகட்டத்திலே ஜனநாயகத்தின் 2 சக்திகளின் மீது பலமான நம்பிக்கை மேலும் மேலும் பலப்பட்டு வந்திருக்கின்றது. முதலாவது நாட்டின் குடிமக்களான நீங்கள், இரண்டாவது கூட்டுறவு கூட்டாட்சி. நான் எப்போதுமே மாநிலங்களின் வளர்ச்சியிலே தேசத்தின் முன்னேற்றம் என்ற மந்திரத்தை மனதில் தாங்கி பயணித்து வந்திருக்கின்றேன்.
1: இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக கூறினார்.
3: இந்த 12 ஆண்டுகள்ல 25 கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு மேலிருந்து மேல கொண்டு வந்திருக்கிறாங்க. 4 கோடி பேருக்கு பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்துல வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் 11 கோடி விவசாயிகளுக்கு விவசாய சன்மான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய சகோதரிகளுக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 12 ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் 15 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது ரயில்வே திட்டமாகட்டும், ஹைவேக்கள் திட்டமாகட்டும், மதுரவாயில் பறக்கும் சாலையாகட்டும், சென்னை ஏர்போர்ட், கோயம்புத்தூர் ஏர்போர்ட், மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, சேலம், வேலூர் ஏர்போர்ட், சென்னை மெட்ரோ உண்டே இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதே போல வந்தே பாரத் ரயில், ஆத்ம நிர்பர் பாரத் நம்மளுடைய பிரதமரனுடைய கனவு லட்சியம் எல்லாமே. நம்ம சென்னை ICFல தயாரிக்கப்படுகின்ற ரயில்கள் இன்றைக்கு உலகமென்றும் சென்றிருக்கிறது.
1: இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், நதிநீர் இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். வளர்ச்சியின் பலன்கள் மாநிலம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு விஜய் தெரிவித்தார்.
4: தமிழ்நாடு தொழில், அறிவியல், கல்வி, கலை, இலக்கியம், சமூக நீதி ஆகிய துறைகளில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து பங்களித்து வரும் மாநிலமாகும். தமிழ்நாடு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி 2036 ஆண்டில் $1.5 trillion எக்கானமி என்ற இலக்கினை நோக்கி வேளாண்மை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல இனோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிய மூன்றுக்கும் நாம் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். அதே நேரத்தில் வளர்ச்சியின் பயன் சென்னை மாநகரத்தை தாண்டி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருகிறோம். தமிழ்நாட்டின் இளைஞர்கள் நமது மிகப்பெரிய பலம். அவர்களின் திறமை, தொழில்நுட்ப அறிவு, புதுமை சிந்தனை ஆகியவற்றை உலக அளவிலான வாய்ப்புகளுடன் இணைப்பதே நமது இலக்கு. இன்று நாம் தொடங்கும் மற்றும் நிறைவேற்றும் திட்டங்கள் அடுத்த தலைமுறைக்கான முதலீடுகளாக அமைய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் பிரதமர் ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து திரு நரேந்திர மோடி புதுதில்லி புறப்பட்டுச் சென்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சையை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். இதன் மூலம் ஏழை மக்கள் மிகவும் பயனடைந்துள்ளதாக திரு J.P. Nadda கூறினார். சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்

0: நடைபெற்றன. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாவட்ட செய்திகள். சேலத்தில் பாரம்பரிய உணவு மற்றும் விதை திருவிழாவை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கான சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பகுதியில் சிறுத்தை தாக்கியதில் 2 பசுமாடுகள் உயிரிழந்தன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி பத்மஜா ஆய்வு செய்தார். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் உள்ள கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தில் சான்றிதழுடன் கூடிய தேனீ வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் இலவச பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை அந்த பயிற்சி நிலையத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் அன்மோல் கர்ப் தங்கப்பதக்கத்தையும் ஆகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் கோலா நிக்கோலஸ் ராஜ் இணைக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருத்தன் வினோத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஜூனியர் 200 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியின் பில்லியர்ட்ஸ் ஆடவர் பிரிவில் ரயான் ரஸ்மியும், மகளிர் பிரிவில் அனுபமா ராமச்சந்திரனும், ஆடவர் ஸ்னூக்கர் பிரிவில் ஆதித்யா மேத்தாவும் தங்கப்பதக்கங்களை வென்றனர். கீர்த்தனா பாண்டியன் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்திற்கு கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிமிக்கி
3: இல்ல, முதல்ல சேமிப்பு.
2: முதல்ல ஜிமிக்கி கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க.
3: ஆனா அந்த ஜிமிக்கி ஓ போறியா இல்ல ஊசி போடவா?
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
6: நேரம் 6:40.
7: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இதமாக இணைந்து கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். நேர்களே, அந்தி மாலை பொழுதில் இது வேலை காத்திருக்க நிகழ்ச்சி.
8: வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, உத்தரகாண்ட் டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ அகாடமியில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் பிரிவில் மொத்தம் 30 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. இதில் பிஇ, பிடெக், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 20 வயதிலிருந்து 27 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 29ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட ஜாயின் இந்தியன் ஆர்மி .nic.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, பாதுகாப்பு ஆராய்ச்சி வளர்ச்சி அமைப்பில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் அப்ரண்டிஸ் பிரிவில் கிராஜுவேட் பிரிவில் 50 காலிப்பணியிடமும், டெக்னீஷியன் பிரிவில் 30 காலிப்பணியிடமும், ட்ரேட் பிரிவில் 115 காலிப்பணியிடம் என மொத்தம் 195 காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. இதில் 2022-2026 தேர்ச்சி பெற்ற ITI, டிப்ளமோ, பிஇ, பிடெக் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம்.

0: வயது வரம்பு பிரிவு வாரியாக மாறுபடும். பயிற்சி காலம் ஓராண்டு. சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி 2026 நவம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்கள் அறிந்திட drdo.gov.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தேசிய வேதியியல் ஆய்வகத்தில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் MTS பிரிவில் மொத்தம் 24 காலிப்பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு முடித்த 18 வயதிலிருந்து 25 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி 2026 நவம்பர் மாதம் 4ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்கள் அறிந்திட recruit.ncl.res.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தேசிய மின்சார நிறுவனத்தில் காலிப்பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதில் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் பிரிவில் 4 காலிப்பணியிடமும், மேனேஜர் பிரிவில் மெக்கானிக்கல் பிரிவில் 11 காலிப்பணியிடம், எலக்ட்ரிக்கல் பிரிவில் 2 காலிப்பணியிடமும், சிவில் பிரிவில் 1 காலிப்பணியிடம் என மொத்தம் 19 காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. BE BTEC முடித்த 20 வயதிலிருந்து 25 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 13ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட careers.ntpc.co.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக மும்பை துறைமுக ஆணையத்தில் காலிப்பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதில் எக்ஸிகியூட்டிவ் என்ஜினியர் பிரிவில் சிவில் பிரிவில் 19 காலிப்பணியிடமும், அசிஸ்டன்ட் எஸ்டேட் மேனேஜர் பிரிவில் 2 காலிப்பணியிடமும், டிராஃபிக் மேனேஜர் பிரிவில் 1 காலிப்பணியிடம் என மொத்தம் 25 காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. BE BTEC முடித்த 18 வயதிலிருந்து 35 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹750 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 28ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட mumbaiport.gov.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக பொதுத்துறையைச் சேர்ந்த கனரா வங்கியில் காலிப்பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதில் அப்ரண்டிஸ் பிரிவில் கர்நாடகாவில் 581 காலிப்பணியிடமும், உத்தரப்பிரதேசத்தில் 409 காலிப்பணியிடமும், தமிழகத்தில் 391 காலிப்பணியிடமும், ஆந்திராவில் 247 காலிப்பணியிடமும், கேரளாவில் 240 காலிப்பணியிடமும், மகாராஷ்டிராவில் 205 காலிப்பணியிடம் என மொத்தம் 3500 காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. பட்டப்படிப்பு முடித்த 20 வயதிலிருந்து 28 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஸ்டைஃபண்டாக மாதம் ₹16,500 கிடைக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 17ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட canarabank.bank.ir என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். இணைந்திருந்தோம் இது வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியோடு. இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் வளம் வந்த வேலைவாய்ப்பு செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். நன்றி நேயர்களே.
1: இனிசை சேரலில் நேரம் மாலை 6:45. நேர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் மழை பொழிந்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவியது. இது கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவும் இடங்களும் திருப்பத்தூர் நம்பியாறு அணை பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழையிடவும், சிவகங்கை குந்தாபாலம் காயத்தார் ராதாபுரம் பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையிடவும், கயத்தார் மானாமதுரை அழகிரி எஸ்டேட் காக்காச்சி வைப்பாறு பகுதிகள் தலா 2 சென்டிமீட்டர் மழையிடவும், மதுராந்தகம் திருக்கண்ணூர் கீழ்கோத்தகரி சுத்தமல்லி அணை பாளமூர் அடையாமடை எட்டயாபுரம் கொட்டாபுரம் கமுதி பகுதியில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவானது. வெப்பநிலையின் நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க எந்த மாற்றமும் இல்லை. தமிழகத்தில் அதிகமாக வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பாக இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடு மதுரை விமான நிலையம் பகுதிகளில் 37 டிகிரி செல்சியஸ் அளவிடும், திருப்பத்தூர் பகுதிகளில் 22 டிகிரி செல்சியஸ் அளவிடும் வெப்பநிலை பதிவானது. சுமார் 9 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வெள்ளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடல்

பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பத்தூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மற்ற தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 35 டிகிரி செல்சியஸ் முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, மதுரை, சிவகங்கை, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலையாக 35 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை இன்று எதுவுமில்லை. இவ்வாறு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது.

நேயர்களின் கவனத்திற்காக இன்றிரவு 10 மணிக்கு காலம் கடந்த காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். சுகமான ராகங்களாக இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேயர்களும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்தமான காலம் கடந்த காவிய கணங்களை காற்றலையில் கலந்துவிடலாம். நீங்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய பண்பலை நிலை எண்கள் 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும் மற்றொரு இணைப்பெண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்ற நேயர்கள் 94-86-81-1025 94-86-65-20-25 என்ற எண்ணை தொட்டு உங்களுக்கு பிடித்தமான காலம் கடந்த காவிய கணங்களை காற்றலையில் கலந்துவிடலாம். இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.

0: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: இந்நிசை சாரல் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. என் நண்பர் கமல் அவர்கள் கூட அருமையாக சொல்லுவார், நம்ம எல்லாம் வர வர நன்றி மறந்துட்டோம் அப்படிங்கிறார். அது என்ன நன்றி மறத்தல்னா, நன்றி மறத்ததுன்னு அர்த்தம் இல்லையா, தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்னு சொல்லி சொல்லி நன்றிங்கிற வார்த்தையே மறந்துட்டோமா. நன்றி அறிதல் திருவள்ளுவர் வச்சுருக்கிறார் ஒரு அதிகாரமே, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதாவது ஒருவர் நமக்கு செய்த உதவியை வாழ்நாள்

0: புற மறக்கக்கூடாதான். சின்ன உதவியாக கூட இருக்கலாம். காலத்தினால் செய்தனன்று சிறிதனும் ஞாலத்தின் மான பெரிதுங்கிறார் திருவள்ளுவர். இதை எப்படி விளக்கி சொல்கிறது? எத்தனை தடவை சொன்னாலும் அந்த செய்தி வந்து ஓரளவுக்கு மேலே போகாது. சரி, நமக்கு நன்மை செஞ்சவங்க சில நேரம் நம்ம எல்லாம் அறியாமல் தீமை செஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ கூட நம்ம என்ன பண்ணணுமா? தீமையை விட்டுறணுமா, அவங்க செஞ்ச நன்மையை தான் ஞாபகத்துக்கணுமா. குன்றன்ன இன்னா செய்யணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். இது எதுக்கென்னா, எந்த உதாரணம் எங்கே பார்க்கலாம்? மகாபாரத கதையில் ஒரு காட்சி இருக்குதுங்க. கிருஷ்ணர் பார்த்தான் தூது வர்றார். அப்படி தூது வந்தவர் விதுரன் வீட்டில் போய் தங்கிடுறார். நியாயப்படி அரச தூதுவர் அரசனுடைய மாளிகையில் தான் தங்கணும். ஆனால் அவர் தூது வந்ததே வேறொரு வேலைக்காகத்தான், போர் உண்டாகணுங்கிறதுக்காக தான் வர்றார். மறுநாள் துரியோதனன் கோபத்தோடு கேட்குறான், அரசாங்க தூதுவனாக வந்த நீ என்னுடைய உபசரிப்பில் தங்காமல் விதுரன் வீட்டில் தங்கியது ஏன் அப்படின்னு கேட்குறான். அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவதாக வில்லிபுத்துரார் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அடே அப்பா நன்றிங்கிறதுக்கு அது மாதிரி யாரும் சொல்ல முடியாதுங்க. துரியோதனா, நான் எதற்காக விதுரன் வீட்டில் தங்கினேன் என்று கேட்கிறாய். அறவக்கொடியை உடையவனை, பாம்பு கொடியை உடையவன் துரியோதனன். இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க தெரியுமா? ஒரு பட்டியல் கொடுக்குறார். அந்த பட்டியலில் அரசனுக்கு உடனிருந்து தீமை செய்யக்கூடிய மந்திரி, குருவுக்கு செய்ய துரோகம் செய்யக்கூடிய ஒரு மாணவன், இப்படியே வரிசையாக சொல்லிட்டு வந்து இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது. ஒருவேளை சாப்பாடு ஒரு வீட்டில் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு எதிராக நாம் ஒரு செயலை செஞ்சோம்னா அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு நம்முடைய புராணங்கள்லாம் கூறுது அப்படின்னு யார் சொல்கிறா? புராணங்களையே உருவாக்கக்கூடிய புண்ணிய ஆத்மாவாகிய எம்பெருவான், கண்ண பெருவான் சொல்கிறார். நான் அதனால தான் இன்றைக்கி நான் உன் வீட்டில் தங்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னுடைய உணவை சாப்பிட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு யுத்தம் என்று ஒன்று வறுமை ஆனால் அந்த யுத்தத்தில் உனக்கு எதிராக நான் எப்படி ஆயுதம் எடுக்க முடியும்? ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு முதலே சொல்லிட்டார். நான் எப்படி உனக்கு யுத்தத்துக்கு எதிராக நிற்க முடியும்? அதனால தான் துரியோதனா நான் உன் வீட்டில் தங்கலை. எப்படியான விஷயம் சொல்கிறாரு பாருங்க. அறவமல்கிய பதாதையாய் மதி அமைச்சராய் அரசலிக்கினும் குறவர் நல்லுரை மறுக்கினும் அவர் கொண்டுகை கொள்கை அது மாறினும் ஒருவர் வாழ்மனையில் உண்டு பின்னும் அவர் உடல் நன்று பெற சொல்லினும் இரவி உள்ளளவும் மதியம் உள்ளளவும் இவர்களே என் அருகில் எய்துவர். சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரையில் ஒரு வீட்டில் ஒருவேளை சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு அந்த வீட்டுக்கு எதிராக யாராவது ஒருவன் துரோகம் செய்வானே ஆனால் சூரிய சந்திரர்கள் உள்ளவரை அவன் நரகத்தில் கிடப்பான். சொர்க்க நரகங்களுக்கு அப்பாற்பட்ட கடவுளாகிய எம்பெருமான், பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான், கிருஷ்ணாவதாரமாக தோன்றிய எம்பெருமான் இந்த வார்த்தையை சொல்கிறார். திருவள்ளுவர் பயமுறுத்தலைங்க, ஏய் நரகத்துக்கு போவ, அங்கே போவோம் இங்கே போவோன்னு சொல்லலைங்க. ஆனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குது தெரியுங்களா? அற்புதமாக இருக்குது. அதாவது, எப்பா நீ நன்றி மறந்தேன்னா அதுக்காட்டிலும் கொடுமை எதுவும் இல்லைடா. என் நன்றி கொன்றார்க்கு முய்வுண்டா முய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு சொன்னால் அதை காட்டிலும் கொடுமை வேற இல்லைங்கிறாரு. ஆனால் புராணங்களில் சொல்கிற போது அப்படி நன்றி மறந்தவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் என்பதை கடவுள் அவதாரமாகிய கண்ணனே சொல்வதாக வில்லிபுத்துரார் அமைத்திருக்கிறார். இந்த காலத்தில் வாழ்கிற நாம் நன்றி என்ற சொல்லை மறந்தாலும் நன்றி என்பவருடைய பொருளை மறக்கக்கூடாது. சொல் ஆங்கிலத்தில் இருக்கலாம், ஹிந்தியில் இருக்கலாம், எதிலும் இருக்கலாம், ஆனாலும் கூட நாம் எப்போதும் அதை சிறப்பாக சொல்ல வேண்டும். தன்யவாத் என்று ஹிந்தியில் சொல்வார்கள், தேங்க்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், நன்றி என்று தமிழில் சொல்வார்கள். எப்படி சொன்னாலும் நன்றி மறப்பது நன்றன்று. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: என்னிசை சார்லோடு பயணித்துக் கொண்டிருக்கும் நேய உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். நேரம் 27 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனிதே இனிதாய் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இது திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக திருட்டு பயலே திரைப்படத்திலிருந்து பா விஜய் பாடல் வரிகளில் வித்யாசாகர் இசையில் சத்யபிரகாஷ் குரல் வனத்தில்

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வளம் வர காத்திருக்கிடந்து முடிஞ்சா இவனப்புடி திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷால் சக்தி குரல் வனத்தில் மதன் கார்கி வரிகளில் டி இமான் இசையில்

0: என்னிசை சாரலில் இனிதாய் இணைந்து கேட்டு ரசித்தோம் நேர்களை திரு இசையினும் சில நொடிகளில் மாவட்ட செய்தி மலர் அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சீராஜா.
2: கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் லோக் அதாலத்தினும் சமரச தீர்வு முகாம் நடைபெற்றது. இதில் 13,93,00,000 ரூபாய் மதிப்பிலான 1,161 வழக்குகளுக்கு தீர்வு எட்டப்பட்டது. கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் பள்ளியில் 300 மாணவர்கள் ஒருங்கிணைந்து 300 திருக்குறளை இடைவிடாது வாசித்து உலக சாதனை புரிந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகள் தொடங்கின. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். இந்த விளையாட்டு போட்டிகளில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கலந்து கொண்டு மல்லர் கம்பம் விளையாட்டு போட்டிகளை நடத்தினர். இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மத்திய தொழில் அமைச்சகத்தின் சார்பில் 2 நாள் தொழில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் தென்னிந்திய அளவில் பிரபலமான நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களின் உற்பத்தி பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சியினை நடத்தினர். இதில் 1,000-க்கும் மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழிலதிபர்கள் கலந்து கொண்டு கண்காட்சியினை சிறப்பித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக வைக்கப்பட்டிருந்த 100-க்கணக்கான விநாயகர் சிலைகள், ராமநாயக்கன் ஏரி, சின்னாறு, கெலவரப்பள்ளி அணை, கிருஷ்ணகிரி அணை உள்ளிட்ட பல்வேறு நீர்நிலைகளில் போலீசார் பாதுகாப்புடன் கரைக்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் அக்னிவீர் இராணுவ ஆட்சேர்ப்பு சிறப்பு முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு ஆட்சேர்ப்பு முகாமினை தொடங்கி வைத்தார். இதில் 1,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் கடந்த வாரம் சமரச தேர்வு மையம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 1,000-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், தன்னார்வலர்கள், வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு முக்கிய வீதிகளின் வழியாக பேரணியாக சென்று சமரச தேர்வு மையம் குறித்த ஒரு நாள் விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார். உலக கராத்தே போட்டியில் கின்னஸ் சாதனை படைத்த 18 மாணவர்களை

0: மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் கடந்த வாரம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். இதில் உரையாற்றிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் குழந்தை பெறுவது அதிகரித்து வருவதாகவும், ஆண்டுக்கு சராசரியாக 24,000 பிரசவங்கள் பார்க்கப்படுகிறது என்றும், அரசு மருத்துவமனைகளில் மட்டும் 12,000 பிரசவங்கள் நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 25 ஆண்டுகால பொது சேவையினை பாராட்டும் வகையில் சேவா ஜோதி யாத்திரை நடைபெற்றது. கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய பேரணி மத்திய அரசின் சாதனைகள் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளுடன் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய காசநோய் தடுப்பு தினத்தை முன்னிட்டு காசநோய் இல்லா இந்தியா இயக்கம், ஜோஸ் அணி தொடக்க விழா மற்றும் காசநோய் இல்லாத பஞ்சாயத்துகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய 48 கிராம ஊராட்சிகளுக்கு சிறந்த ஊராட்சிகளுக்கான விருதுகளை வழங்கி பாராட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 2092 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்ப்பது, பெயர் நீக்கம் செய்வது, திருத்தம் மேற்கொள்வது போன்ற பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி நகர்பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாமில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர், புதிதாக பெயர் சேர்க்க நேரடியாக முகாமிற்கு வர முடியாதவர்கள் தேர்தல் ஆணையத்தின் இணைய வழியாகவும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்தார். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் பால்வினை நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் பேரணியினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற பேரணி பால்வினை தொற்று குறித்த விழிப்புணர்வு பதாகைகளுடன் சென்று விழிப்புணர்வு பணிகளை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக பணியாற்றிய தனிநபர்கள், நிறுவனங்கள் தமிழக அரசின் விருதினை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அறிவித்துள்ளார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சீராஜா. சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு திருக்குறளில் ஏராளமான கருத்துகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். யுக்ரைன் உடனான மோதலுக்கு சுமூக தீர்வு காண ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு திருக்குறளில் ஏராளமான கருத்துகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், மாணவர்களுக்கு உகந்த கருத்துக்களை திருவள்ளுவர் கூறிச் சென்றிருப்பதாக குறிப்பிட்டார்.
3: நண்பர்களே, மகான் சந்த் திருவள்ளுவர் ஜி கோபி யாத் கருங்கா.
4: மகான் திருவள்ளுவர் மாணவர்களுக்கு மிக உகந்த கருத்துக்களை அறிவுரைகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார். வாழ்க்கை முழுவதும் புதிது புதிதாக கற்க விரும்பும் அனைவருக்கும் திருக்குறள் அற்புதமான ஒரு வழிகாட்டி. மகான் திருவள்ளுவர் தனது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற குறளிலே நாம் எப்படி சிறப்பான முறையிலே கற்க வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறார். மேலும் நாம் கற்றவற்றின்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறார். இதெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு கற்பித்தல் தானே.
2: தமிழ் இலக்கியத்தின் ஆளுமையாக திகழ்ந்த மகாகவி பாரதியார் காசியில் வாழ்ந்த காலத்தில்தான் அவரது மனதில் மகத்தான தாக்கம் உருவானதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
3: आप सभी ने महाकवि भारतियार को भी खूब पढ़ा होगा. अच्छ मिले अच्छ मिले.
4: தமிழ் இலக்கியத்திலே மேலும் ஒரு மகத்தான்

0: ஆளுமை என்று சொன்னால் மகாகவி பாரதியார் தான் அது. அவருடைய ஆளுமை அமைவிலே காசிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. இளம் வயதிலே அவர் காசியிலே வசித்து கல்வி கற்றார். இன்றும் கூட காசி வாழ் மக்கள் அனைவரும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை மிகவும் அன்போடும் பாசத்தோடும் நினைவு கூறுகின்றார்கள். அவருடைய சொற்களான அச்சமில்லை அச்சமில்லை என்பவை அச்சமின்றி வாழ நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன.
1: உலகம் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் ஆற்றல் இந்திய இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடம் இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், நாட்டின் எதிர்காலத்தை வழிநடத்திச் செல்லும் வலிமை மாணவர்களிடம் உள்ளதாகவும் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்களிப்பு அவசியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு தங்களுக்கு வழங்கியுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி நாட்டின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுமாறும் மாணவர்களை அவர் கேட்டுக் கொண்டார். கல்விச் சூழல் மாறிவரும் வேளையில் நாட்டில் புதிய ஐஐடி, ஐஐஎம் மற்றும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டுமென்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணத்தின் ஒரு பகுதியாக வாரணாசியில் இன்று சைக்கிள் பயணம் மேற்கொண்ட அவர், இளைஞர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். உடற்பயிற்சியை நாள்தோறும் மேற்கொள்வதன் அவசியத்தையும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்ப்போம் என்ற மையக்கருத்தின் அடிப்படையில் நடைபெற்ற இந்த சைக்கிள் பயணத்தின் முடிவில் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விரைவில் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காஷ்மீரில் முழு அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த திரு ராம்தாஸ் அத்வாலே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் முறைகேடு ஏதும் நடைபெறவில்லை என்றார். நியாயமான காரணங்களின் அடிப்படையிலேயே வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதால் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் பதவி விலக தேவையில்லை என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறினார். ரயில்வேயில் காலியாக உள்ள தொழில்நுட்பம் சாராத பணியிடங்களுக்கான அறிவிப்பை அந்தந்த மண்டல ரயில்வே தேர்வு வாரியங்கள் வெளியிட்டுள்ளன. இதன்படி பட்டதாரி நிலையிலான டிக்கெட் பரிசோதகர், சரக்கு ரயில் மேலாளர், இளநிலை கணக்காளர் மற்றும் முதுநிலை கணக்காளர் உள்ளிட்ட 3548 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதவிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: இந்தியா ரஷ்யா இடையேயான கடற்படை கூட்டு பயிற்சியில் பங்கேற்பதற்காக INS சஹ்யாத்ரி ரஷ்யாவின் வெலாடிவோஸ்டோக் சென்றடைந்தது. மத்திய அரசின் மகாசாகர் கொள்கையின் அடிப்படையில் கடல்சார் துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இந்திரா 2026 என்ற பெயரிலான இந்த பயிற்சி நாளை மறுநாள் தொடங்கி வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சியின் இடையே இருநாட்டு கடற்படையினரும் தத்தமது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதுடன் தற்போதைய சூழலில் பின்பற்ற வேண்டிய நவீன போர் முறைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே கடற்படையின் மற்றொரு கப்பலான INS திரிசூல் இந்தியா இங்கிலாந்து கடற்படை கூட்டு பயிற்சியில் பங்கேற்பதற்காக இங்கிலாந்தின் பிளைமவுத் சென்றடைந்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் செல்லப்பிராணிகள் மற்றும் பறவைகளுக்கான மருந்துகளை விற்பனை செய்வதற்கென 375 நியாய விலை மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மேற்குவங்க கால்நடை பராமரிப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், மத்திய அரசின் கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவிலும் 30 மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் 344 வட்டாரங்களிலும் தலா 1 வீதம் இவை திறக்கப்பட உள்ளன. இந்த மருந்தகங்களில் நாய் உள்ளிட்ட செல்லப்பிராணிகளுக்கான தடுப்பூசிகள் மற்றும்

0: இதர மருந்துப் பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்டின் ராஸ் அல் கைமா கடற்பகுதியில் தீ விபத்துக்குள்ளான எண்ணெய் கப்பலில் பணியாற்றிய இந்திய மாலுமிகள் 22 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக துபாயில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. கப்பலில் தீப்பற்றிய தகவல் அறிந்ததும் ஐக்கிய அரபு எமிரேட்டின் கடலோர காவல்படையினர் சம்பவ பகுதிக்கு சென்று மாலுமிகளை மீட்டு வந்திருப்பதாக தூதரக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட் அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளதாகவும் இந்திய மாலுமிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட மாலுமிகளுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதோடு அனைவரும் நல்ல உடல்நிலையுடன் இருப்பதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் உடனான மோதலுக்கு சுமூக தீர்வு காண ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆண்ட்ரூஸ் ராணுவப்படை தளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யுக்ரைன் உடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்ய அதிபர் அக்கறை செலுத்தினாலும் யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளாமல் தாமதித்து வருவதாக குற்றம் சாட்டினார். ரஷ்யாவுடனான மோதல் குறித்து 2 ஆண்டுகளுக்கு முன்பே உடன்பாடு எட்டப்பட்டிருந்தால் யுக்ரைனுக்கு சாதகமாக இருந்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரான் பிரச்சினை காரணமாக சர்வதேச அளவில் நிலவும் எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் விலை உயர்வை சமாளிக்க அமெரிக்காவுக்கும் பிற உலக நாடுகளுக்கும் டீசல் விநியோகம் செய்ய ரஷ்யாவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதையும் திரு டொனால்டு டிரம்ப் சுட்டிக்காட்டினார். ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ரஷ்யாவின் துலாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 11 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ராஜேஸ்வரி மற்றும் யக்ஷினியும் தங்கப்பதக்கம் வென்றனர். 9 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அன்வி ஹிஞ்ச் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 7 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் விமலன் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 47.3 ஓவரில் 275 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 276 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலியா ஏ அணி 46.2 ஓவரில் 226 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மலேசியாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா தற்போது மலேசியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு திருக்குறளில் ஏராளமான கருத்துகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் போதைப் பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். யுக்ரைன் உடனான மோதலுக்கு சுமூக தீர்வு காண ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனிய இரவு வணக்கம் நேர்கள, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
5: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: நேயர்கள் இனி கேட்கலாம்.
8: வயல்வெளி இன்றைய நிகழ்ச்சியில் பட்டுப்புழு வளர்ப்பு, தென்னை வளர்ப்பு குறித்து விவரிக்கிறார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் காமராஜபேட்டை மாராச்சிக்கல் காடு பகுதியைச் சேர்ந்த விவசாயி என் ஐயன்னன் அவர்கள்.

0: வணக்கம் நேர்களே. இன்றைய காலகட்டமானது எல்நினோ காலகட்டம். விவசாய பெருமக்களும் சரி, சாதாரண மக்களும் சரி, எல்நினோவால் பெரும் பாதிப்பை அடைந்து வருகிறார்கள். விவசாய வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்கள் விவசாய பணிகளை, தன்னுடைய உலாரப் பணிகளை காலை மற்றும் மாலை வேளையில் செய்து வந்தால் உங்களுக்கு உடலுக்கும் நன்மை. ஏனென்றால் வெயில் இன்றைய காலகட்டத்தில் 100 டிகிரிக்கு மேல் அடிக்கிறது. விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறார்கள், இன்னும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் உழவு பணி செய்கிறவர்கள் காலை மாலை வேளையில் தேர்வு செய்து தன்னுடைய உழவு பணியை செய்துமாறு விஞ்ஞானிகள்லாம் எச்சரிக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் தன்னுடைய வேளாண் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் காமராஜ் பேட்டை மாராட்சிக்கல் காடு பகுதியைச் சேர்ந்த அனுபவ விவசாயி என் ஐயனன் அவர்கள். அவரோடு உரையாடலாம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சார்.
0: நீண்ட காலமாக விவசாய பணி செய்துட்டு வரீங்க, நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். விவசாய செய்து பணியை நாங்களும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம காட்டில் என்னென்னா பயிர் பண்ணிருக்கீங்க
1: சார்? நாங்கள் வந்து பட்டுப்புழு வளர்ப்பு

0: வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்கள் விவசாய பணிகளை, தன்னுடைய உலார பணிகளை காலை மற்றும் மாலை வேளையில் செய்து வந்தால் உங்களுக்கு உடலுக்கும் நன்மை. ஏனென்றால் வெயில் இன்றைய காலகட்டத்தில் 100 டிகிரிக்கு மேல் அடிக்கிறது. விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறார்கள் இன்னும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் உழவு பணி செய்கிறவர்கள் காலை மாலை வேளையில் தேர்வு செய்து தன்னுடைய உழவு பணியை செய்துமாறு விஞ்ஞானிகள்லாம் எச்சரிக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் தன்னுடைய வேளாண் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் காமராஜ் பேட்டை மாராட்சிக்கல் காடு பகுதியைச் சேர்ந்த அனுபவ விவசாயி என் ஐயனன் அவர்கள். அவரோடு உரையாடலாம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சார்.
0: நீண்ட காலமாக விவசாய பணி செய்துட்டு வரீங்க, நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம், விவசாய செய்து பணியை நாங்களும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம காட்டில் என்னென்னா பயிர் பண்ணிருக்கீங்க
1: சார்? நாங்கள் வந்து பட்டுப்புழு வளர்ப்பு வந்து ஒரு 90 வாக்கிலிருந்தே பட்டுப்புழு வளர்ச்சி பண்ணிட்டுருக்கோம். அதனால் அந்த காலத்தில் வந்து வளர்க்கும்போது 100 முட்டை தொகுதியை வந்து வளர்த்தினோம்னா 4 பேர் வச்சு வளர்த்தினோம். இன்றைக்கி நவீன மெத்தேடில் அந்த வட்டத்தட்டு அந்த மாதிரி சந்தை அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ரேக் மெத்தேடில் ஒரே ஆளை வந்து 100 முட்டையை வளர்க்கலாம். காலையில் 9 மணிக்குள்ளே நம்ம தலையை தோட்டத்துலேருந்து அறுத்து கொண்டாந்து போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலை கூட போகலாம். போயிட்டு மதியமாக 1 மணிக்கு வந்து பார்க்கலாம், சாயந்தரமாக 1:30 கூட பார்க்கலாம். அப்போ ஒரே ஆள் 100 முட்டையை வளர்த்து ஓரளவுக்கு ஈல்டு சம்பாதிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நவீன மெத்தேட் இருக்கிறதால அந்த பட்டுப்பூச்சி ஈஸியாக வளர்க்கக்கூடிய காலகட்டம் இருக்குது.
0: எப்போ வேணாலும் வந்து வேலைக்கு வந்துடலாம், இந்த நேரம் தான் செய்யணும்னு ஒரு அவசியம் இல்லை, மற்ற வேலைக்கு கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கூறே அருமையாக சொல்கிறீங்க. சரி, இப்போ பட்டுப்புழு வளர்ப்புன்றது உங்கள் நிலத்தில் எவ்வளோ போட்டிருக்கீங்க?
1: நாங்கள் வந்து அந்த நேரத்துலேயே 1 ஏக்கரா போட்டிருப்போம். இப்போ கூட 1 ஏக்கரா போட்டு வச்சு வளர்த்தி தான் இருக்கிறோம். அதில் 1 ஏக்கரா நம்ம போட்டோம்னா நல்ல வருமானம் தான், வருஷத்தில் 4 முறை கூட பட்டுப்பூச்சி எடுக்கலாம். நம்ம பட்டுத்தலை வந்து ஆரோக்கியமாக வளர்க்கணும், அதுதான் நம்ம வேலை. அதாவது இயற்கை உரம் இல்லாமல் செயற்கை உரமாக போட்டு பசு சாணத்தையோ தலையோ போட்டு வளர்த்தோம்னா பட்டுத்தலை நல்லா இயற்கையாக வரும். அந்த பட்டுத்தலை நல்லா வரக்கூடிய பூச்சிகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ரசாயன உரங்கள் அந்த மாதிரி பண்ணோம்னா அந்த காலத்தில் புழு வந்து சீக்கிரம் நோயை தாக்கப்படுது, அதெல்லாம் நமக்கு பாதிப்படுது. அதாவது விவசாயிகள் வந்து பட்டுப்புழு வேணாம் நினைப்பாங்க. அதில் அன்னை மெத்தையில் நடக்கிற மாதிரியே நம்ம உரம் உரையா இல்லாமல் இலத்தங்களை பயன்படுத்தி பசு சாணத்தை பயன்படுத்தி பட்டுப்புழு வளர்த்தோம்னா அதில் 100% நல்ல மகசூல் கிடைக்கிறதான சாத்தியம் இருக்குது.
0: அருமைங்க. பாரம்பரியமாக நம்ம வந்து நெல் பயிர் பண்ணுவோம், வாழை பயிர் பண்ணுவோம், பருத்தி பயன்படுவோம். எல்லா பயிர் பண்ணியும் ஓரளவுக்கு திருப்தி இல்லை, நஷ்டங்கள் தான் ஏற்படுது, வேலை செய்ய ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மாற்றுப்பயிராக ஒரு பட்டுப்புழுவை தேர்ந்தெடுத்து அது செய்கிறதே பாராட்டுக்குரிய விஷயம் இல்லைங்க. சரி, இது ஆரம்ப காலத்தில் நடக்கும் இந்த பட்டு செடி அந்த குச்சியெல்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க?
1: இதை நம்ம ஒவ்வொரு கிராமத்துலேயுமே கூட அந்த பட்டுப்புழு வளர்க்க வளர்க்குறதுக்கான கிராமத்தில் அந்த அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. பட்டுப்புழு ஃபீல்டு ஆஃபீஸர் சொல்லுவோம், அவர் வந்து நமக்கு இருக்கிற இடத்த சொல்லுவாங்க. இல்லை பக்கத்து தோட்டத்தை நம்ம வெட்டிந்து கூட வைக்கலாம். நாற்று நடவு போட்டு வச்சிருந்து அவங்க ஃபீல்டு ஆஃபீஸர் கூட கொடுப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கணும். அதை வாங்கி நம்ம தோட்டம் நட்டு பழகி பழகி தோட்டத்தில் நட்டுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அதிலேருந்தே வெட்டி வச்சு கூட அடுத்து இன்னும் கொஞ்சம் பரப்பளவு அதிகரிச்சிக்கலாம். இப்போ ஒரு தோராயமாக ஒரு கொஞ்சமாக நாற்று வாங்கிட்டு வந்து நம்ம 2 செலவு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அப்படி கூட நம்ம ஏற்கனவே பயிரிடலாம். அதில் விலை கொடுத்து வாங்க முடியாதவங்க நம்ம பக்கத்து தோட்டத்தில் வெட்டி கொண்டு வரலாம். விலை கொடுத்து வாங்கி அடுத்த வருஷத்துக்கு நம்ம கொஞ்சம் அதிகமாக கூட அதிகரிச்சிக்கலாம். அந்த மாதிரி மெத்தேட் இருக்குது. இது வந்து அதிகாரி மூலியமாக நம்ம போட்டு போச்சு பட்டு செடியை கொண்டு வரமே தவிர நாமளாக தயார் பண்ண முடியாது. விதை விலை அதுக்கு வந்து விதை கிடையாது, குச்சி மூலியமாக கொண்டு வரணும். அது நம்ம பட்டுப்பூச்சி அதிகங்களை கேட்டோம்னா கொண்டு அந்த இடத்துக்கு கொடுப்பாங்க.
0: சரிங்க அருமையா. இப்போ விவசாயம் செய்யும் முறைன்னு ஒன்று இருக்குது, அதை நடவு பண்ணுறது, எத்தனை உழவு ஓட்டுறது, அதை இடைவெளி எத்தனை இடைவெளி விட்டு நடுறது அப்படின்னு சில சரியான முறைகள் இருந்தால் தான் அது வளர்ச்சி நல்லா இருக்குங்க. இதுக்கான உழவு முறை எப்படி, எத்தனை உழவு ஓட்டுவீங்க?
1: நம்ம வந்து காட்டை வந்து முன்னாடி நம்ம மற்ற பயிர் செய்கிறபடி ஒரு அந்த பட்டுப்பூச்சிக்காக நம்ம வந்து ஒரு முறை 6 உழவாவது எடுக்கணும் குறைஞ்சபட்சம். அதுக்கு மேலேயும் கூட நமக்கு வசதி இருந்தால் பண்ணலாம். அன்றைக்கெலாம் மாடு வச்சுட்டு ஓட்டும்போது நிறையா ஓட்டணும். இன்றைக்கி டிராக்டர் மெத்தட் வந்ததுனால நல்லா 5 கலப்பி போட்டு நல்லா ஆழமாக ஓட்டி ஒரு 5 முறையாவது ஓட்டணும், 5 உழவு எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த செடி வந்து 2.5 அடி இடைவெளியில் செடி வைக்கணும். இப்போல்லாம் சொட்டுநீர் மெத்தேடில் அதுக்கு முன்னே பாத்தி பிடிச்சி வச்சுருப்போம். இன்றைக்கி அப்படியே சொட்டுநீர் மெத்தேடில் 2.5 அடி இடைவெளியில் குச்சி நட்டோம்னா அது நல்லா தூர் கட்டி குச்சி நல்லா தரமாக வளரும். அதில் இடைவெளி இருக்கிற அளவுக்கு அந்த தலை நல்லாயிருக்கும். இடைவெளி இல்லைன்னு சொன்னால் பட்டுக்கு தலை பழுத்து போயிடும். பழுத்துச்சா நம்ம பூச்சிக்கு பத்தா போச்சுன்னா அப்போ நம்ம வேறு இடைவெளியில் வரும். அதெல்லாம் கட்டாயம் 2.5 அடி தூரமாக அதை வச்சு அதை நட்டோம்னா நல்லாயிருக்கும்.
0: இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இளநீனம் தாக்கம் அதிகமாக இருக்குது, மதிய வெளியிலும் வெளியிலும் வர முடியல. இந்த மாதிரி காலகட்டத்தில் மதிய நேரத்துலாம் பார்த்திங்கன்னா செடியெல்லாம் காஞ்சி போயிடுது. அது இளநீனம் தாக்கத்தினால வெயில் அதிகமாக தாக்கத்தினால காயிடுதா, இல்லை என்ன அதுன்னு தெரியல, இல்லை நோய் தாக்கமாக என்னென்னு புரியாது. இந்த மாதிரி ஆரம்ப கட்டங்களில் அந்த பட்டு செடியை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழிமுறைகளை பின்பற்றுவீங்க?
1: அன்றைக்கி வந்து இயற்கையான தண்ணி வந்து பட்டுப்பூச்சி நோய் வராது, இலத்தில் வாடாது. அந்த எவ்வளோ இயற்கை வெயில் அடித்தாலும் அந்த வெயில் தாங்கக்கூடிய தண்ணி இருந்துச்சு. இன்றைக்கி குறிப்பிட்ட காலத்துங்கையில் போர் தண்ணி போகும்போது உப்பு தண்ணியாக வருது. அந்த உப்பு மண்மலை படையும் போது அந்த செடியினுடைய ஆரோக்கியம் பாதிக்கிறதுனால நமக்கு வந்து செடி காயுது நம்ம நினைக்கிறோம். எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த தண்ணி தாங்கக்கூடிய தன்மை வந்து மேலோட்டம், அதாவது 20 அடிக்குள்ளே இருக்கிற தண்ணி நமக்கு நல்லா இருக்கும். குறைஞ்சபட்சம் இன்றைக்கி 500 அடிக்கிற தண்ணி போனால் அதனுடைய உப்பு தண்ணி தான் நமக்கு தாக்கமாக தெரியுது. அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நம்ம மெத்தையோடு மாற்றிக்கிட்டு பண்ணணும்னா அந்த வெள்ளாமல் நம்ம சவு நல்லா வருது. இதில் குறிப்பாக பட்டுப்பூச்சிக்கு வந்து அன்றைக்கெலாம் ஒரு நாளைக்கு 6 முறை தலை போட்டோம், இன்றைக்கி அப்படி கிடையாது, 2 முறை போடலாம். அந்த மாதிரி காலையில் நேரத்தில் பட்டுப்பூச்சி தலை எடுத்து போடலாம், சாயந்தர நேரம் பட்டுப்பூச்சி அந்த வாரணம் தலை எடுக்கக்கூடிய சூழல் இல்லாத

0: நினைக்கிறது. அன்னை மெத்தேடில் அப்படி கிடையாது, மத்தியானமாக ஒரு மணிக்கும் தலை எடுத்து போட்டாகணும். அன்னைக்கு தாங்குடைய தன்மை தண்ணியில் இருந்துச்சு, இப்போ தண்ணி தான் முக்கியம், நீரின்றி அமையாதுன்னு சொன்னா வள்ளுவர். அதாவது நீர் தான் முக்கியமே தவிர மற்ற விவசாயத்தை பொறுத்தவரையும் போர் தண்ணிகளை கட்டாயம் நல்லா இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ மெத்தேடு மாற்றிக்கணும். அன்னைக்கு வந்து கிணத்து நீந்தினால நமக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா மனுஷன்லாம் வந்துச்சு. அதாவது தண்ணி தான் காரணம் சார்.
1: இப்போ நீரின்றி அமையாத உலகு, நீர் எந்த அளவுக்கு அமையுதோ அந்த அளவுக்கு தான் மனிதனோட வாழ்க்கையும் சரி, பயிரும் அப்படி தான் அமையும்னு சொல்லுவாங்க. உப்பு நீரால் வந்து பயிரோட தரம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மண்ணின் தரம் அதிகரிக்க இப்போ மண்ணை சக்தி பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பயிர் போட்டாலும் வரமாட்டேங்குது, சரியாக வரமாட்டேன் சொல்லுவாங்க. மண்ணை சக்திப்படுத்தும் முறை அப்படின்னு ஒன்று விவசாயம் பின்பற்றுங்க. எப்படி அந்த மண்ணை வந்து வளப்படுத்துவீங்க?
0: எங்களோட மெத்தட் வந்து பெரிய சொல்லிக் கொடுத்த வகையில் நாங்கள் வந்து இலை தலை போட்டு தான் காட்டுக்கு ஓட்டுவோம். இப்போ இல்லைன்னா வேளாண் ரொட்டேட்டர் வந்ததுனால நல்லா பெரிய பெருசாக இருக்கிற தலை தலைங்க மலையெல்லாம் வெட்டி ரொட்டேட் பண்ணோம்னா நல்ல ஈரத்தில் ரொட்டேட் பண்ணுமா உள்ள மக்கி போயிடும். மக்கின பிறகு வெள்ளாமல் வச்சோம் வெள்ளம் நல்லா வரும். அந்த எந்த அளவுக்கு இயற்கையான இலை தலைங்களோ அல்லது பசுந்தானமோ ஆட்டுச்சாணியோ கொடுத்தோம்னா கட்டாயம் மண் தரம் கிடையாது. அதை விட்டு இன்றைக்கி நாகரிக காலத்தில் நம்ம போய் உரம் உரிய எடுத்து கெமிக்கல் கலந்தோம்னா கட்டாயம் அந்த மண் கெட்டு வரும். ஒரு அரடிக்கும் மேலே இருக்கிற மண் தரம் மாறி போயிடும். அதில் அரடிக்கும் உள்ளக்கிற மண் நம்ம மேலே வரணும்னா நல்லா உழவு எடுக்கணும். நல்ல உழவு எடுக்கிறது இயந்திரத்தின் மூலிமா நம்ம ஒரு அடி மண்ணாவது பிறற மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா அந்த மண் கிடையாது. அதுக்கு வந்து நம்ம இலை தலை போட்டோம்னா கட்டாயம் மண் கிடையாது, எந்த வெள்ளாமே வரும். இதுக்கு அன்னைக்கு வந்து சூழல் ஒத்துவந்துச்சு, வருஷத்தில் தவறாக மழை பெஞ்சுது, மழை பெய்யும் போது சூழல் ஒத்துவந்துச்சு. இன்னைக்கு மழை பெய்யலை, மழை பெய்யறதுனால நம்ம ஓட்ட முடியல நினைக்கக்கூடாது. அதுலேயும் நம்ம வந்து ஓட்டோம்னா வரவுளவு ஓட்டும் போது என்னைக்காவது ஒரு நாள் மழை பெய்யும், அந்த மலத்தினுடைய ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு அந்த வெள்ளம் வரும். நம்ம ஓட்டுறது நிறுத்தினமோ அந்த ஈரப்பதத்தை தாங்க முடியாது. எவ்வளோ அளவுக்கு காட்டை உழவு எடுக்கிறோமோ அந்த அளவு தான் ஈரப்பதத்தை காப்பாற்றும். நம்ம வந்து இன்னைக்கு வந்து ரெண்டு சால் மூணு சால் ஓட்டோம்னா போக வராது. அன்னை மெத்தட் படி குறைஞ்சபட்சம் ஏழு முறையாவது ஒரு வருஷம் அந்த காட்டை உழவு செஞ்சோம்னா என்னைக்கோ ஒரு நாள் பேர மழை கூட தன்மை எடுத்துக்கிட்டு அந்த மண் ஈரங்காகும், ஈரம் பதங்கமாக இருந்துச்சுன்னா வெள்ளம் வரத்தான சாத்தியம் இருக்குது.
1: சரிங்க, அருமைங்க. இப்போ ஒரு பயிர் வந்து வச்சோம்னா வளரக்கூடிய காலம் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் வளர்ந்துடும், பதினஞ்சு நாளில் வளரும். இந்த பட்டுப்புழு நீங்கள் நடவு ஆரம்பித்தோன்னா எப்போ வந்து முளைக்க ஆரம்பிக்குங்க?
0: நம்ம குச்சியை வச்சு வளர்த்துறோம்னா அந்த குச்சி வர்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆயிரும். அது நாத்தா வாங்கி வச்சோம்னா நாலு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடியே வளர்ச்சிக்கு வந்துடும். அப்போ நாலாவது மாதமே நம்ம பட்டுப்புழு வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சுக்குவோம். அதெல்லாம் முடிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து நாத்தா தான் வாங்கி பயன்படுத்துவோம் தவிர குச்சியை வச்சோம்னா லேட் ஆகும். அதில் நாலு மாதத்தில் கொண்டு வரணும், கட்டாயம் நாலு மாதம் ஆகிப்போம். நாற்று வச்சோம்னா நாலு மாதம் தான் தலை வளரும். அந்த அளவுக்கு தான் கொஞ்சம் மெதுவாக வளருமே தவிர நம்ம வேகமாக வளரும் சொல்லி கெமிக்கல் கலந்தோம்னா அது மண் கெட்டு போயிடும், பூச்சி வராது. அது நாலு மாதம் கழிச்சு தான் பட்டுப்புழு வளர்த்தாகணும்.
1: சரி, யாருமீங்க. இப்போ இந்த பெண்ணாரம் பகுதியில் பார்த்தோம்னா அந்த நெருப்பூர் ஏரியூர் பகுதியில் பார்த்தோம்னா ஒரு காலத்தில் பட்டுப்புழு வளர்ப்பில் ஒரு முன்னணி ஊராக இருந்தது, நிறையா பட்டுப்புழுனா வளர்த்தாங்க. இப்போ குறைஞ்சிடுச்சு. ஏன் குறைஞ்சது, இப்போ அதிகளவு பண்ணுறாங்களா, என்ன காரணம்?
0: என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து எல்லாருமே விவசாயத்தில் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே முத்திரை குத்தியாச்சு. இதை பார்த்தாலும் நஷ்டம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் விட்டு விளையிறாங்க. ஆனால் இந்த நவீன மெத்தையோட பயன்படுத்தணும்னா நஷ்டம் வராது, பயன்படுத்துறது முடியாதே. வெளியில் வேலைக்கு போய் பழகிட்டாங்க, டெய்லி காசு வேணுங்கிற கொள்கையில் போகும்போது இதை மறந்துடுறாங்க. அந்த மாதிரி காசு சம்பாதிக்க முடியாத இடமா இருந்துச்சு, இன்றைக்கும் விவசாயம் பண்ணுவாங்க. திடீர்னு பணத்தை சம்பாதிக்க போகும்போது சரி இதில் போய் பண்ணுறதோட அதில் போய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜனங்கள் எல்லாமே அப்படி ஒரு மாறி போயிட்டாங்களே தவிர மற்ற ஒன்றும் முடியாதெல்லாம் போயிடாது. இன்றைக்கி நவீன மெத்தேடு வந்தோம்னா நஷ்டம் ஆகாது, அன்னை மெத்தேடுக்கு நஷ்டம் தான் கட்டாயம். இன்னைக்கு நவீன முறையில் வரும்போது இந்த நஷ்டம் வராது, அதுக்கு நம்ம வந்து பழகலை, பழகணும்னா சரியாக போயிடும்.
1: சரிங்க, ஆரம்பிங்க. சரி, இப்போ பட்டு செடிங்க வருவோங்க. இப்போ பட்டு செடி வந்து நட்டுறீங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வளர்ந்துருது. இதுக்கான நீர் முறைனா எப்படி நீர் வந்து எந்த அளவுக்கு பாய்ச்சிங்க? பாஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணியாக, பத்து நாளைக்கு ஒரு தண்ணியாக, எப்படி?
0: அது அன்றைக்கி நாங்கள் தோட்டத்தில் வந்து மோட்டார் மூலிமா நேரடியாக வைக்கல் வழியாக பாய்ச்சும் போது மண்ணுடைய தரத்தை பொறுத்து எட்டு நாள் பத்து நாள் தண்ணி கட்டணும். இன்றைக்கி வந்து சொட்டுநீர் ஓசங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏக்கராக வச்சிருக்கோம்னா அந்த ஒரு ஏக்கரா சொட்டுநீர் போட்டு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இன்னைக்கு பம்ப் செட் தண்ணி எடுத்துருமோ அது மாதிரி அது டெய்லி கூட பயன்படுது. எந்தளவுக்கு தண்ணி கொடுக்குறமோ அந்தளவுக்கு செடி தேக்கமாக இருக்கும். அன்னைக்கு மாதிரி கட்டுறதுக்கான சாத்தியமில்லை, தண்ணி கட்டுறதுக்கு முடியாது. அதெல்லாம் ட்ரிப்பு மெத்தேடில் பண்ணோம்னா அது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் எடுத்துவிட்டோமா வளர்ச்சியும் தண்ணி நம்ம சிக்கணும். ஒரு குறைஞ்ச தண்ணி இருந்தால் கூட ஒரு ஏக்கரா நம்ம எடுக்கலாம். அன்றைக்கெலாம் தண்ணி பாய்ச்சும் போது நிறையா தண்ணி வேணும், ஒரு ஏக்கரா பாய்க்க முடியாது. அதனால் இன்றைக்கி இந்த மெத்தேடு நமக்கு வந்து உப்பு தண்ணினால சீக்கிரம் நோய் தாக்குறது ஒரு பாதிப்பு தானே தவிர மற்றது ஒன்று சொட்டுநீர் வாசனில் வந்து நமக்கு தண்ணி ஈசி டெய்லி கூட ஒரு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தண்ணி எடுத்துவிடலாம்.
1: இந்த பட்டுப்புழுன்றது எத்தனை கால பயிருங்கய்யா?
0: இது வந்து ஒரு மாதம் காலம் மட்டுமே.
1: குறுகிய கால பயிர் தான்,
0: குறுகிய காலத்தில் நமக்கு மகசூல் கிடைச்சிக்கும். இப்போ பட்டு மூட்டையை நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அங்கே இந்த ப்ரெஸ் ஆகிற பக்கத்தில் கொடுப்பாங்க, நம்ம வாங்கிட்டு வந்தால் ரெண்டு ஒரு நாள் ப்ரெஸ் ஆகும். ப்ரெஸ் ஆகும் நாள்லேருந்து நாலு நாள் கழிச்சோம்னா ஒன்றாவது காய்ச்சல் தோலுரி முதல் தோலுரி நடக்கும். அதுக்கு இப்போ தோலுரிச்சதுன்னா தோலுரிக்கும் போது அந்த பூச்சியெல்லாம் அந்த இலை சாப்பிடாமல் அப்படியே நிதானம் நின்றுக்கும். அப்போ தோலுரிக்க தரணும் ஆகி போச்சு, நம்ம அமைதியாக இருந்துக்கும். அது ஒரு நாள் கழிச்சு தோல் உரிச்சு முன்னாடி அது இலை போகக்கூடாது. தோலுரிச்சி வெளியே வந்த முன்னாடி அந்த புழு அப்படியே நகர ஆரம்பிக்கும். அப்போ அந்த தரத்தை பார்த்து நம்ம இலையை கொடுத்தோம்னா திரும்ப அந்த இலை சாப்பிடும். திரும்ப அந்த மாதிரி ரெண்டரை நாள் அல்லது மூணு நாள் ஆச்சா ரெண்டாவது தோல் உரி போயிடும். ரெண்டாவது தோல் திரும்பி ரெண்டு நாள் ஆச்சு மூணாவது தோல் உரி போயிடும். அந்த மூணாவது தோல் உரி முடிச்சு நாலு நாள் கழிச்சு முன்னாடி நாலாம் தோல் உரிப்பு, நாலாம் தாள் தோல் உரிப்பு வந்து ஆறாவது நாள் சாம்பிள் வரும். அப்போ நமக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்குள்ளே அது அறுவடைக்கு வந்துடும்.
1: அறுவடைக்கு வந்துடுது
0: கட்டாயம்.
1: சரிங்க. இப்போ மற்ற பயிருக்குன்னா ஒரு களம் தேவையில்ல, களம் இருந்தால் போதும் அப்படியே அடித்து மூட்டை பண்ணி நம்ம ஏற்றிடலாம். இதுக்கான கொட்டகை அமைப்புன்னு ஒரு தனியாக முக்கியத்துவம் வாய்ந்தது. புழு எடுக்கிறதுக்கு கொட்டகை அமைப்பு சிறந்த முறையில் இருக்கணும்.

0: கொட்டகை வந்து எப்படி அமைப்பீங்க அந்த செட்டு?
1: கட்டாயம் வேணும். அன்றைக்கி வந்து சும்மா சாதாரண வீட்டில் வளர்த்து பார்த்தோம், அதெல்லாம் வந்து ஒரு சில சிறு நாளைக்கு ஒழுங்காக வராது. இப்போ நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரூம் அது செய்யணும்னா ஒரு 15 அடி அகலத்து 14 அடி அகலத்தில் ஒரு 21 நீளத்தில் ஒரு செட் போட்டோம்னா அது நல்லா உயரமாக கிட்டத்தில் ஒரு 12-13 அடிக்கு மேலே உயரமாக நம்ம சீட்டு கூட போடலாம், கூரை கூட மேயலாம். அதில் வந்து நம்ம நல்லா ஜன்னல் காற்றோட்டமான பூச்சி வளர்த்தோம்னா நல்லா பாதுகாப்பாக இருக்கும். அன்றைக்கி மாதிரி நம்ம வந்து குறி சின்ன சின்ன ரூமில் நம்ம வளர்த்தோம்னா அதுக்கெலாம் நோய் தாக்கம் வந்துடும். காற்றோட்டமான பகுதியில் வைக்கணும். இன்றைக்கெல்லாம் நவீன மெத்தேடில் வந்து ஒரு மின் விசிறி பயன்படுத்தலாம், சூடுபடுத்தலாம், நம்ம பல்பு கொடுத்து சூடுபடுத்தலாம். கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூடுபடுத்து கூலிங் பண்ணுறோம்னா பொட்டுப்பூச்சி நஷ்டம் ஆகாது. அன்றைக்கி 30 வருஷம் முன்னே அது கிடையாது, அதனால் இன்றைக்கி நாங்கள் நஷ்டம் ஆகி போச்சுன்னு எல்லாம் வெளியில் போயிடுறாங்க. இன்றைக்கி வந்து விவசாயம் பண்ணாத காரணமே அன்றைக்கி மெத்தேடு தெரியாமல் பண்ணது போயிட்டாங்க. இன்றைக்கி இந்த மெத்தேடு பண்ணோம்னா வெயில் காலத்தில் வரும்போது கூலிங் பண்ணுற மாதிரி இன்றைக்கி அந்த மாதிரி ஃபேன் பை வசதி வசதி இருக்குது. நம்ம சுற்றி ஏதாவது பண்ணிக்கலாம். அன்னைக்கு புழுக்கமாக இருந்தால் ஃபேன் பயன்படுத்த தெரியாது, அதனால் அன்னைக்கு நஷ்டம் ஆச்சு. இன்றைக்கி வந்து நஷ்டம் ஆகாத அளவுக்கு பார்த்தா மெத்தேடெலாம் இருக்குது, அது பண்ணால் ஒன்றும் நஷ்டம் வராது.
0: மெத்தேடு தெரியல அப்படின்னு சொல்லி சரியான விழிப்புணர்வு இல்லாமல் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். இப்போ மருந்துன்னு பார்க்கும்போது சரியான மருந்து இங்கேயும் கிடைக்குது, ஏரியூர் பெண்ணாங்க கிடைக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை ஆற்று தாண்டி போனால் அந்தாண்ட குளத்தூர் மேட்டுன்னு ஒரு பெரிய சந்தை அமைப்பு இருக்குது. உங்களுக்கான சந்தைன்னா எங்கே மருந்து வாங்குறதோ அடிக்கிறதோ எங்கே, இந்த பக்கமாக இல்லை ஆற்றுக்கு அந்த தாண்ட போவீங்களா?
1: நாங்கள் வந்து இந்த பெண்ணாகிற பக்கம் தான், பெண்ணாக அவங்கள தான் மருந்து கிடைக்கும், அங்கே தான் நாங்கள் வாங்கிக்குவோம். பெரும்பாலும் நோய் வர அளவுக்கு நாங்கள் பட்டுப்பூச்சி தயார் செடியை வளர்த்தும் போது தயார் பண்ணணும். தொழுவுரம் அளவுக்கு போட்டு பசுந்தாளி போடணும், கட்டாயம் நோய் நோய் வராது. அந்த பட்டுப்பூச்சிக்கான விஷயங்கள் வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மூணும் கட்டாயம் இருந்தா அந்த செடிக்கு நோய் வராது, பூச்சி நல்லா வரும். தலைச்சத்துங்கிறது நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் நம்ம உருவாக்கிறதா, மணிச்சத்துங்கிறது மண்ணுடைய தரத்தை பரிசோதிச்சு இதில் என்ன சத்து குறைவாக தெரிஞ்சு அங்கே மண் பரிசோதிக்கிற நிலை பெண்ணாரத்தில் இருக்குது. அங்கே நம்ம தோட்டக்கலையில் கொடுத்தோம்னா என்ன குறைபாடு சொல்கிறாங்களோ அந்த குறைபாடு தகுந்த மாதிரி நம்ம தோட்டம் தயார் பண்ணிட்டோம்னா முதல்ல நோய் வராது. நோய் வந்த பின்னாடி தான் மருந்து போனாலும் வருமுன் காப்பது தான் வைத்தியம். அதில் நோய் வராமல் பார்த்தோம்னா விவசாயம் கொண்டு வரலாம். நோய் வந்துட்டு பின்னாடி நம்ம மருந்து அடித்தோம் அப்படி இப்படி நோய் பண்ணுவோம், நமக்கு அதுதான் நஷ்டம் சொல்கிறது. அங்கே தான் நோய்க்காக மருந்து அடிக்கிறதுனா கூட மருந்து இவ்வளோ செலவு பண்ணேன், இவ்வளோ உரம் யூரியா வாங்கினேன், இது நஷ்டம் ஆகி போய் சொல்கிறது. வராத்துக்கு முன்னாடி தோட்டத்தை தயார்படுத்துறது தான் புதுசாக தான் விவசாயத்தில் பொறுத்திருக்கும்.
0: இப்போ நீங்கள் அந்த புழு எடுக்கும் முறை அது எப்படி, அந்த ஒரு மாதத்தில் வந்து இலைத்தலையெல்லாம் பறிச்சுட்டு போய் செட்டில் வந்து எப்படி புழு எடுக்கிறீங்க நீங்கள்? அது
1: இல்லை, நார்மலாக நம்ம ரேக்கில் பூச்சி வளர்த்திட்டு இருப்போம், அதை நம்ம கை சேமல் வரும்போது நம்ம பச்சை கையில் எடுப்போம். அதுவும் கேட்குது, அதுக்கு முன்னே வந்து வெட்டத்தட்டில் போட்டு இப்போ அதை தலை போடுவோம். அது உடனே புழுக்கெல்லாம் விழுந்துச்சுன்னா அதை நம்ம கையில் பிரித்து எடுத்து விட்டு பெட்டு மாற்றம்னு சொல்லுவோம். இப்போ ரேக் மெத்தேடு வந்தனால அதெல்லாம் அப்படியே அந்த ரேக்கிலே இருக்கும், ஒரு மாதம் கழிச்சு வெளியே எடுத்துக்கும். அதுவும் நம்ம பூச்சி கையிலேயே தொழ வேண்டியதில்லை. அந்த சேம்பல் வந்த பிறகு பழுத்து பண்ணாடி நம்ம அதை பொறுக்கி அந்த சந்திரிக்கா படலுங்கிறது இன்றைக்கெல்லாம் பிளாஸ்டிக் படல் இருக்குது, அதெல்லாம் நம்ம விட்டோம்னா அங்கே கொண்டு கட்டிக்கும். அதனால் நம்ம கையில் டெய்லி எடுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. சேம்பலுக்கு வரும்போது அப்போ கடைசி நேரத்தில் மட்டும்தான் நம்ம கையில் தொடுமே தவிர மற்ற வேலை தொட தேவையில்லை. தொடர்ந்து ஒரு மாதிரியாக இருக்கும், அது பழகிட்டோம்னா சரியாக போயிடும்.
0: அதை எப்படி சந்தைப்படுத்தும் முறை?
1: இப்போ மார்க்கெட் அந்த நேரத்தில் அந்த 30 வருஷம் முன்னாடி பெண்ணாகத்திலே மார்க்கெட் இருந்துச்சு. இப்போ தருமபுரி அல்லது சேலம்னு போகலாம், அல்லது இப்படி அண்டை மாநிலமான கர்நாடகா போகலாம், கிருஷ்ணகிரி போகலாம், இப்படி எல்லாம் மார்க்கெட்டிங் இருக்குது. மார்க்கெட் எடுத்து நம்ம கொண்டு போகலாம். 100 முட்டை வச்சுமா 100 முட்டைக்கு 100 கிலோ கொண்டு வரலாம். அன்னைக்கு 30 வருஷம்னா 100 முட்டைக்கு 25 கிலோ கொண்டு வரது பெரிய சாத்தியமெல்லாம் இருக்கும், அன்னைக்கெல்லாம் தெரியாது. அன்னைக்கு இந்த மாதிரி விவசாயத்துறை சார்ந்து நமக்கு எந்த செலவும் தெரியாது, ஃபீல்ட் ஆஃபீஸர் இடத்துக்கு வரமாட்டாங்க. இன்றைக்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்து நமக்கு எல்லாம் சொல்லித்தராங்க, நமக்கு எந்த ஒரு குறைபாடு உடனே அதை நமக்கு நிவர்த்தி பண்ணுறாங்க. அப்படி நம்ம மார்க்கெட்டிங் போகிறதுக்கு நிறைய தகவல் வைக்கும் சொல்லி தகவல் நம்ம பேப்பரில் பார்க்குறோம், செல் நியூஸில் பார்க்குறோம். பார்த்துட்டு மேக்ஸிமம் நம்ம தருமபுரி அல்லது இந்த மாதிரி கிருஷ்ணகிரி அல்லது கனகபுரம் அந்த மாதிரி கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணலாம்.
0: இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தருமபுரியில் கூட பட்டுப்புழு மையெல்லாம் இருக்குது, இதுக்கான பயிற்சி வகுப்புலாம் நடத்துவாங்க. எப்படி நீங்கள் சிறந்த முறையில் வந்து ஒரு பண்ணையம் பண்ணும், பட்டுப்புழு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பயிற்சியெல்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டுருந்தா இங்கே
1: கலந்துக்கிறாங்க? நாங்கள் 1996 பட்டுப்பூச்சி வளர்ப்பு முறையை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. தருமபுரி பட்டுக்கூடங்க அடி மூலியமாக அங்கே வந்து கவர்மெண்ட்டில் கூப்பிட்டாங்க, போன அன்னைக்கு பயணப்படி செலவு பணம் கொடுத்தாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அன்னைக்கு போல் அன்னைக்கெல்லாம் பட்டுப்புழு வளர்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க, அதாவது 3வது காய்ச்சல் போகிறவர்களையும் வளர்த்தி எங்களுக்கு தருவாங்க, விவசாயி ஊக்கப்படுத்தினாங்க. இன்றைக்கி அந்த மெத்தேட் இருக்குது, இன்றைக்கும் போய் எல்லாம் பார்த்தோன்னா கவனிச்சலாம் போகலாம் வரலாம். பட்டுப்புழுக்கு முக்கியத்துவம் கவர்மெண்ட் தருது, மக்கள் அது போகிறதுக்கு நமக்கு உடனே பணம் கிடைக்கல, அண்ணனி பணம் வேணுங்கிறதுக்காக வேறு போகலே தவிர இல்லைன்னா அது போனால் நல்லா வளர்ச்சியாக இருக்குது.
0: இப்போ பட்டுப்புழுனா ஒரு பட்டு நூல் எடுக்கிறதுக்கு அதன் மூலியமாக எடுக்கிறாங்க, ஒரு விலையுறந்த ஒரு பட்டு நூல் தான். அதை நீங்கள் வந்து விளைவிச்சு கொடுக்கும்போது அதுக்கான மதிப்பு அதிகம் தான், சந்தை மதிப்பு இன்றைக்கிலாம் பட்டுக்கு. எதுக்கான ஆரம்ப கட்டத்துலேருந்து இப்போ ஆரம்ப கட்டத்தில் செலவு வேணும், அதெல்லாம் வாங்கணும், செடி வாங்கணும், உரம் வாங்கணும், அது வேலையாட்கள்னால் கூலி கொடுக்கணும் அப்படின் போது ஆரம்ப கட்ட செலவு எவ்வளோங்க, அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதுக்குடைய வருமானம் எவ்வளோங்க வரும்?
1: ஆரம்பத்தில் நம்ம வந்து நம்மளாலே எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் கூலியால் இல்லாமல் பண்ணால் தான் விவசாய நஷ்டம், விவசாய நஷ்டம் வராது. கூலியால் கொடுத்தோம்னா நஷ்டம்தான். ஆமாம் ஆமாம், 1 ஏக்கராவுக்கு நம்ம முன்னாடி பண்ணுறோம்னா 1 ஏக்கராவுக்கு குறைஞ்சபட்சம் நமக்கு 50,000 ரூபா செலவாகி போயிடும். முதல்ல நம்ம காடு ஓட்டுறோம், அடுத்தது அது மண்ணை எருவு போடுறோம், அது குச்சி வாங்கி நடுறோம், இதெல்லாம் பார்த்து பூச்சி வரத்துக்குள்ளே முதல் வருஷத்தில் அந்த 50,000 ரூபா 1 ஏக்கருக்கு செலவாகி போயிடும். அந்த 50,000 கழிச்சு பின்னாடி இந்த 50,000 ரூபா கூட 100 முட்டையில் நம்ம சம்பாரிச்சு கொள்ளலாம், அது நம்ம புழு வளர்க்குறத பொறுத்து. அது 2வது பேஜ் வந்து நமக்கு அது லாபமாக இருக்கும். முதல் பேஜ் நம்ம கடன் வாங்கி தான் பண்ணணும், 2வது பேஜ் லாபம் வரும். இந்த முதல் பேஜில் கடன் நம்மளால் வாங்க முடியும்னு சொன்னால் அதுக்கான அரசாங்கத்தில் நமக்கு

0: உதவியும் தராங்க. நம்ம அந்த மாதிரி நம்மக்கிட்ட காட்டு காடு இருந்து அதை பட்டுப்பூர் புழு ஆய்வாளர் வந்து பார்த்துட்டு சரியாக சொல்லி பார்த்துட்டு அவங்க லோன் வாங்கி தருவாங்க. நம்ம லோன் வாங்கி கடன் கட்டலாம், தவணை முறையில் கடன் கட்டி வெளியே வரலாம். நான் எதுவுமே நம்ம வந்து தோட்டத்தை பதப்படுத்தி அந்த புழு வளர்க்குற மெத்தேடு கரெக்டாக இருந்துச்சுன்னா நஷ்டம் வராது. அது நஷ்டம் போது நமக்கு கடன் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு 50,000 இருந்தால் 1 ஏக்கரா முன்னாடி ஆரம்பிக்கலாம்.
1: பெரும்பாலும் ஒரு கூலி ஆட்கள் ஒரு குறைவாக இருந்தால் கூட இந்த பட்டுப்புழு வளர்ப்பை நம்ம விவசாயத்தில் ஆரம்பிச்சிக்கலாம்.
0: கட்டாயம் கூலி ஆளுக்கு தேவையில்லை. ஒரு ஹஸ்பண்ட் ஒரு கணவன் மனைவி ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களே ஒரு 2 மாடு வளர்த்திட்டு கூட இந்த பட்டுப்புழு வளர்த்திடலாம். அந்த கூலி ஆள் தேவையில்லை. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி கிடையாது, ஒரு 4 பேராவது வேணும். அன்றைக்கி என்ன, ஒரு நாளைக்கு 6 முறை அந்த பட்டுப்புழு தலை போடணும், ரேக்கு இறக்கணும் ஏற்றணும், அந்த மாதிரி மெத்தேடு. அன்னைக்கு இன்னைக்கு இந்த ரேக் மெத்தேடு வந்த பின்னாடி ஒரு தம்பதியர் வந்து 100 முட்டை தாராளமாக வளர்த்தலாம். மற்ற வேலையை செஞ்சுட்டு கூட ஒரு வேலைக்கு போகிறாங்க கூட கூலிகள் 9 மணிக்கு போய் பார்த்துட்டு கூட அடுத்த பக்கத்து காட்டு தோட்டத்து வேலைக்கு போய் கூட மதியான உடனே பார்த்துலாம், சாயந்தரம் பார்த்தலாம். இந்த மாதிரி சைடாகவே போயிட்டு இந்த பட்டுக்குச்சி வளர்க்கலாம். அதெல்லாம் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது.
1: மாற்று வேலையை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ விவசாயிகள் எல்லாமே மாற்று வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. மெக்கானிக்காக இருக்காங்க, சிலர் தான் எலக்ட்ரிஷியனாக இருக்காங்க, சிலர் தான் மற்ற வேலைக்கு போயிட்டு கூட வந்து வந்து பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன மாற்று பணினா என்ன பணி செய்கிறீங்க?
0: நான் வந்து விவசாயத்தை தான் அதிகமாக முழுசாக நம்பியிருப்பேன். நான் வந்து இந்த அஸ்ட்ராலஜி பண்ணியிருந்தாலும் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன். ஒரு குறிப்பிட்ட ஜாதகம் பார்க்கறது உடனே 1 மணிக்கு போய் பட்டு வச்சு கூட போட்டு வந்துடலாம். திருப்பி நமக்கு பார்த்துக்கலாம். எனக்கு சைடு வேலையை அந்த மாதிரி ஜாதகம் பார்த்துட்டு ஜனங்க வரங்கிட்ட பேசி பேசிட்டு இது ஒரு வருமானமாக எடுத்துட்டு அப்போ நான் அந்த விவசாயத்தை வந்து தாத்தா காலத்து அப்பா காலத்து விவசாயத்தை விட முடியல. அதே பார்த்து பண்ணுறோம். விவசாயம் நஷ்டம்னு சொல்கிறாங்க. நஷ்டம் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து அளவுன்னு சொல்லி நம்ம வந்து என்ன 8 ஏக்கரா தோட்டத்துக்கு நான் வந்து சும்மா 1 ஏக்கரா 2 ஏக்கரா மட்டும் மைண்ட் பண்ணுறது முழுசாக பண்ண முடியாது. முழுசாக பண்ணுறது கூலி எழுவணும். கூலி எழு கொடுத்தோம் பணத்தை அதிகரிக்கும். அப்போ நம்ம சமாளிக்கிறதா கூலிகள் கொடுக்குறதோட நம்ம இதை இருக்கிறத வச்சுட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டு போகும்போது நமக்கு கூலி அதை முடிஞ்ச வரைக்கும் பட்டுப்புழுக்கு வந்து ஆள் தேவைப்படாது, நமக்கு முதலீடும் கம்மியாக இருக்குது. இதுக்கு வந்து காரணம் பசுமாடு நம்ம கையில் இருக்கணும். நம்மளை சுற்றியும் காட்டு உரமாக இருக்கிற மரமட்டைகள் இருக்கிறத தலையை வெட்டி மக்க வச்சு கொட்டிட்டோம்னா நமக்கு உரம் உரியா வாங்குற காசு மீதி மருந்து காசு. என்றைக்குமே வந்து மருந்து உரங்கள் போகாததுக்கு காரணம் பேசிக்கில் வந்து நமக்கு எந்தளவுக்கு எருவுத்தன்மை காட்டில் இருக்குதோ அதை பொறுத்து உரம் யூரியா தேவையே இல்லை. அன்றைக்கி வந்து 30 வருஷம் முன்னாடி பாட்டங்காலத்தில் பிழைச்சாங்கன்னா அன்றைக்கி உரம் யூரியா பயன்படுத்த காரணம் மாட்டுச்சாணி ஆட்டுச்சாணி. இன்றைக்கும் அந்த மாட்டுச்சாணி ஆட்டுச்சாணி பயன்படுத்தினா மட்டும் தான் விவசாயமே தவிர எல்லாமே உரம் வாங்கி ரசாயன உரத்தை போடணும்னா நமக்கு ரசாயனம் வந்து உப்பு போடுற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனால் அதையே முழுசாக போடணும்னா கட்டாயம் மண்தன்மை கெட்டு போயிடும். அப்போ நமக்கு வாழ்வாதாரம் பாதிக்கும், விவசாயம் கெட்டு போயிடும்.
1: இப்போ கேட்டுக்கூடிய நேயர் கூட விவசாய பணிக்கு ஆட்கள் இல்லாதனால விவசாயம் செய்ய முடியல அப்படின்னு போது இந்த பட்டுப்புழு தேர்ந்தெடுத்து போதும்னா வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்ல வேலை செஞ்சு ஓரளவுக்கு லாபம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்கிறீங்க?
0: கட்டாயம் நம்ம வந்து 2 பேர் புருஷனோட 2 பேர் இருந்தால் கூட அதில் நம்ம வந்து வருமானத்தை 1 மாதத்தில் கட்டாயம் 50,000 ரூபாயை பார்க்கலாம். நீங்கள் 1 வருஷத்தில் 4 பேஜ் எடுக்கலாம் பட்டுப்பூச்சிக்கு. இல்லை நமக்கு அந்த மாதிரி எருவுத்தன்மை கொடுக்க முடியலன்னா குறைஞ்சபட்சம் 3 முறை அது 3 முறை கட்டாயம் எடுக்க முடியும். பேர் விட விவசாயம் 3 முறை எடுக்கணும். 3 முறையுமே 1 ஏக்கரில் 3.5-1.5 லட்சத்தை பார்க்கலாம். 1.5 லட்சம் ரூபாய் நம்மளோட எனர்ஜி தானே தவிர கூலியால் தேவையில்லை. நாம சொகுசா தெரியணும்னு சொல்லி கூலியால் வச்சுமா அவங்களுக்கு 30,000 போயிடும். அப்போ நம்ம 20,000 தான் நிற்கும். 50,000 மிஞ்சம் நினச்சா நம்ம எனர்ஜி மட்டுமே நம்ம குடும்ப உறுப்பினர் மட்டும் செஞ்சோம்னா அந்த விவசாயத்தை கொண்டு வரலாம். மற்ற எல்லாமே விட நீங்கள் பட்டுப்பூச்சிக்கு வந்து யாரு ஒருத்தருமே இல்லாமல் உதவியும் தேவையில்லை. ஒரு கனமான வெயிட்டை தூக்குற விஷயங்கள் கிடையாது. நம்மளே அதை பார்த்துக்கலாம். ஆனால் அந்த தரமான தலை கொண்டு தான் நம்ம வேலை. தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து 3 நம்ம தோட்டத்து மண்ணில் இருக்குதான்னு ஊர்ஜிதப்படுத்தி பட்டு பூஜையும் கட்டாயம் நஷ்டம் வராது.
1: சரி, இதெல்லாம் உறுதி பண்ணிட்டு நீங்கள் பட்டுப்புழு வளர்த்தா நீங்கள் வெற்றிகரமான ஒரு விவசாயத்தை கிளம்ப முடியும், லாபம் ஈட்ட முடியும்.
0: கட்டாயம் லாபம் ஈட்ட முடியும். அது அப்புறம் விட மாட்டாங்க. அதை வளர்த்தி வழிட்டாங்களா, ஓ இது சரியான மெத்தேடு, அரசாங்க உத்தியத்தில் கூட நமக்கு வேலை ஸ்ட்ரிக்டாக பண்ணுவோம், அப்போ நம்ம ஒர்க்கும் போக முடியாது முடியாது. இது அப்படி ஒரு மற்ற விஷயத்தையும் பார்த்துட்டு உடனே பார்க்கலாம். கணவன் பார்த்துட்டு கணவன் மனைவி அனுப்பலாம், மனைவி கணவன் அனுப்பலாம். அப்படிங்கிற ஒரு தம்பதியை தாராளமாக அந்த பட்டுப்புழுங்கிற 100 முட்டை தொகுதியை வளர்த்தலாம். அதிகபட்சம் 100 முட்டை கூட வளர்த்தலாம். அது நமக்கு எனர்ஜி அதிகமாக செலவாகும். 100 முட்டை வளர்க்கும்போது வளர்க்கணுமே போதும். 1 ஏக்கரை காடு உள்ளவங்க 100 முட்டை வளர்த்தினா 3 முறை எடுத்தமே போதும் 1 வருஷத்துக்கு.
1: சரிங்க, ஆரம்பிங்க. கேட்டிருக்கோம், விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா பெரும்பாலும் வாழை வளர்ப்பு, பருத்தி வளர்ப்பு, நெல் வளர்ப்பு இப்படியே பண்ணிவிட்டு ஒரு கால்நடை வளர்த்துட்டு அப்படியே வந்துடுவாங்க. ஒரு குறுகிய கால பயிராக ஒரு பட்டுப்புழு வளர்த்தா நல்லா லாபம் இருக்கும். இது ஆட்கள் அதிகமாக தேவைன்னு சொல்லும்போது நிச்சயமாக இதை முயற்சி பண்ணுவாங்கய்யா. ஒரு அனுபவ விஷயம்னு கேட்டுக்கிட்ட நல்ல தகவல் தான். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்தில் தென்னந்தோப்புனா வச்சுருக்கீங்க, எத்தனை தென்னை மரம் இருக்குங்க?
0: நான் தென்னந்தோப்பு ஒரு 80 மரம் வச்சுருக்கேன். அதாவது 25 அடி இடைவெளி தூரத்தில் மரம் வச்சுருக்கேன்.
1: இது எந்த மாதிரி ஒரு தென்னை மரம்?
0: இந்த ரகம் வந்து கொஞ்சம் ஆபீஸ் ரகம் தான். நெட்டை குட்டை, நெட்டையாக வளரும், குட்டையாக இருக்கும்போது காய்க்கும். 3.5 வயசில் அது காய்க்கு வந்தது. இப்போ எல்லாமே காயாக இருக்குது. எனக்கு தென்னை மரத்தை வச்சு நம்ம வளர்த்தோம். அந்த வளர்க்கும்போது இளம் வயசு இளஞ்செடியில் வந்து இந்த புழு வந்து காண்டாமிருகங்கிற பூச்சி வந்து அடிச்சுவிடும். அதை நம்ம கவனிக்கணும். நம்ம இதுக்காக வந்து மருந்து வாங்கி வைக்கிறது, வேறு கெமிக்கல் கலந்து மரத்தை கெடுத்துக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளாக வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். சின்ன மரத்தில் நம்மள தான் வந்து நைட்டில் வந்து நல்லா லைட் போட்டு நைட்டில் அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். எந்த இடத்துல பூச்சி தான் அந்த பூச்சி எடுத்து அப்படியே கட்டி மேலே நசுக்க வேண்டியது தான். நம்ம வந்து மருந்து வைக்கலாம், அதுக்கு வந்து எல்லா மரத்துக்கும் மாத்திரை வைக்கலாம்னு அக்ரிகல்ச்சர் சொல்லுவாங்க. அப்படி வச்சோம்னா அந்த மரமே வந்து தன்மை மாறி போயிடுது. அதை முடிஞ்சது கெமிக்கல் கலக்காமல் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு வந்து நாம் தான் பூச்சியே கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கும். குழந்தை வளர்க்குற மாதிரி தென்னம் பிள்ளை பிள்ளை எப்படி நம்ம ஒரு குழந்தைக்கு உடனே பார்க்குறோமோ அது மாதிரி அதை நம்ம கண்காணிக்கணும். நைட் பார்க்கலாம் கண்காணிக்கணும்.

0: எந்த ஒரு ஆடு மாடும் கிடைக்காம இருந்தால் கட்டாயம் 3 வருஷம் செடி வந்துடும். ஆடு கிடைக்குது, மாடு கிடைச்சா பார்த்தா வளராது. அது தண்ணி வந்து ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு செடிக்கு வந்து 30 லிட்டர் அளவில் அந்த பைப்லைன் கொடுத்து அதில் ஒரு நாளைக்கு 4 முறை அந்த செடிக்கு தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமர் வச்சு செட் பண்ணிட்டோம்னா அது பார்த்து தண்ணி போயிட்டு தண்ணி கட்ட தேவையில்லை. அதுக்கான களை எடுக்கிற விஷயம்னா நடுவில் ஊடு பயிராக வந்து ஏதாவது சோளமோ மற்ற கம்போ இப்படி சிறுதானியங்கள் ஒரு மணிலா இது போன்ற தானியத்தை வச்சுட்டோம்னா காடு மண் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வனிலாவில் வந்து வருமானம் வருவதோ இல்லையோ காடு நல்லா வச்சுரும். அப்பப்போ சிறுதானியத்தை ஊடு பயிராக பண்ணதுனா தென்னந்தோப்பு நல்லாயிருக்கும். தென்னந்தோப்பு வந்து நல்லா ஈல்டு கொடுக்கக்கூடியதாக தேங்காய் விற்கலாம், மட்டையை விற்கலாம், எல்லாமே அது இதாகுது. நமக்கு வருஷம் கண்டா குத்தை விட்டமோட ஒரு வருஷம் கண்டா ஒரு மரத்துக்கு 1000 கொடுத்தா கூட நமக்கு 100 மரம் தான் நல்ல காசு தான். அதனால் மரத்தை சின்ன வயசில் பராமரிக்கிறது நம்மளுடைய கவனிப்பு தானே தவிர மற்றதும் நல்ல தென்னை மரம் நல்ல பலன் கிடைக்கும்.
1: தென்னம் பிள்ளை பிள்ளை எப்படி கவனிக்கிற மாதிரி தென்னங்கட்டெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மாந்தோப்பாக இருக்குது, தென்னந்தோப்பு தான் அதிகளவு இருக்குது. சேலம் பக்கம் பார்த்திங்கன்னா அதிகளவு தென்னந்தோப்பு இருக்குது. தென்னந்தோப்பு வச்சு விட்டுறாங்க எளிமையாக போயிடுது விவசாயம் பண்ணுறதுக்கும். அது பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி குத்தை விடுறதுக்கும் பறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. சரிங்க, இதில் பார்த்திங்கன்னா தென்னங்கன்றுகள் வந்து தேர்வு செய்யும் முறை எப்படி தேர்ந்தெடுத்து நீங்கள் நடுவீங்க? இந்த தென்னங்கன்றுலாம் எப்படி தேர்வு செய்யணும் சரியான முறையில்?
0: அது இன்னும் பழைய காலத்து மெத்தேடி கூட நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மரம் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் மரமாக இருந்து நம்ம பக்கத்து தோட்டம் இருந்தால் அந்த நேரத்தை எடுத்து கூட நம்ம ஒரு 100 நூற்று முளைக்கி வச்சு வச்சு பதப்படுத்தலாம். அப்படி நம்ம கிட்ட சுற்றி மரம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு அங்கங்கே விவசாயத்துறையில் நமக்கு தரான், கவர்மெண்ட்டே தருது. இல்லை நம்ம தெரிவிச்சோம்னா அந்த செடி கொண்டாந்து தராங்க, அதை ஆஃபீஸ் ரகத்தை வந்து கொடுக்குறாங்க, நம்ம கேட்டோம்னா கொடுக்குறாங்க. அதை கொண்டு வந்து நம்ம 2-3 வருஷம் வளர்த்துறதான் நம்ம கையில் எந்த ஒரு அதாவது ஆடு மாடு கிடைக்காம வளர்க்கணும். முக்கியம் வந்து ஆடு மாடு கிடைக்கக்கூடாது. அடுத்து இயற்கையாக நமக்கு அந்த வண்டுங்கிறது எங்கேயுமே உருவாகும். அந்த உருவாகிறதை நம்ம வந்து கவனிச்சு தான் பார்க்கணும். அந்த கவனிச்சு பார்த்து 2-3 வருஷம் வளர்த்திட்டோம் அதுக்கு அந்த நாள் செடியும் பெருசாகும் போது அந்த காண்டாமிருக பூச்சி கிடைக்காது, சின்ன செடியில் தான் கிடைக்கும். அதுதான் நம்ம பாதுகாக்கணுமே தவிர மற்றதும் கிடையாது. நம்ம தேர்வு செய்கிறது வந்து தேங்காய் பார்த்துமே நம்ம தெரியும் இந்த காய் இந்த சைஸில் இருந்தால் அது வரக்கூடிய காய் அப்படின்னு சொல்லி ஒரு தோராயமாக ஒரு தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோ 3 கிலோ வர மாதிரி காய் நம்ம தேர்ந்தெடுக்கும். அந்த மரத்தை தான் முக்கியம். அந்த மரம் வந்து நமக்கு ஒரு 50 வருஷம் மேலே இருக்கிற மரமாக இருந்து அந்த மரத்தை நெத்து போட்டோம்னா அந்த மரம் சாகாது, நெத்தா காய் வரும். இளஞ்செடி நெத்தா கொடுத்துட்டாலும் நமக்கு தப்பாக வரும். அதனால் நம்ம வந்து உடனே அங்கே நாற்று கொடுக்கறதுல போய் செடி பார்க்கணும். அல்லது நம்ம அனுபவப்பட்ட ஒரு அக்ரிகல்ச்சர் வந்து வராங்கன்னா அவங்கள சொல்லி அவங்க தரி சரியாக பார்த்து கொண்டு வந்தாங்க தவறு நடக்காது. அதாவது மாற்றி கொடுத்தாங்க, வியாபாரம் கூட மாற்றி கொடுத்தாங்க தான் தவறு நடந்து வரும். அதனால் தேர்வு கரெக்டாக பார்த்து பண்ணணும்னா நமக்கு தென்னை நஷ்டம் கிடையாது, நல்லா வளரும்.
1: இப்போ தென்னை மரம் ஏறுதல் அப்படின்றது இப்போலாம் ஒரு முடியாத காரியமாக இருக்குது. அந்த காலத்துனா அதுக்குன்னே தனியாக ஒரு விவசாயம் தாங்க ஊழி இருந்தார், டக்கு டக்குன்னு ஏறி இப்போ காயெல்லாம் பறித்து போட்டுவார். இப்போ அந்த மாதிரி ஊழியர்னா குறைவாக இருக்கும், எப்படி பறிக்கிறீங்க?
0: இது வந்து தேங்காய் வாங்குறவங்க வந்து அவங்களே வராங்க, அவங்க வந்து காண்டாக்ட் பிடிச்சிடுறாங்க, அவங்களே வந்து ஆட்கள் வச்சு கொண்டு வராங்க. அவங்க இந்த வெளியிலேருந்து கூட மரம் ஏறவங்கள பார்த்து கொண்டு வந்து கொண்டு போகிறாங்க. இங்கே யாரும் மரம் ஏற்ற ஆள் கிடையாது, சின்ன மரமாக இருக்கிற வழியும் நம்ம இதே பறிச்சு வரலாம். அதுக்கப்புறம் பறிக்க முடியாது. அதுக்கு மேலே அந்த மாதிரி அவங்க காண்டாக்ட்கார் யாரும் வரலன்னா அது பழுத்தாங்க கொட்டது மரம் ஏறது முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. அவங்க வந்து காண்டாக்ட்கார் அவங்கள பேசி மரத்தை காய் பறிக்கிற ஆள் கூட்டு வந்து எங்கே எடுத்துட்டு போயிடறாங்க.
1: கட்டந்து இந்த கவாத்து பண்ணுற முறையெல்லாம்
0: அதுக்கு நமக்கு ஆள் இருக்காங்க. அவங்கள வந்து வர வச்சு ஒரு மரத்துக்கு 100 ரூபா 150 சீசனை பொறுத்து மரத்தை பொறுத்து அவங்க கேட்பாங்க. அதை நம்ம கொடுத்து தான் நம்ம அதை கவாத் பண்ணி நம்ம தான் மரங்களை வளர்ச்சி ஆகும்.
1: எப்பப்பெல்லாம் பண்ணுவீங்க அந்த கவாத்து முறைன்றது?
0: அது குறிப்பாக நம்ம வந்து வெயில் காலத்தை பண்ணக்கூடாது. மரத்தை தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் ஹைபிரிட் ரகம் வந்து வெயில் காலத்தில் மரத்தை டச் பண்ண ஒரு மட்டையை வரணுமா கூட அது மரம் சேதம் அடையும். அதில் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு அக்டோபர் நவம்பர் இந்த மாதத்தில் தான் நம்ம வந்து மழை காலத்தில் தான் அந்த மரத்தை கவாத் பண்ணால் அதுவும் வந்து நம்ம குறிப்பிட்ட மட்டையை தான் இருக்கணும். தலை ஊர்லேயும் மட்டை எடுக்கக்கூடாது, மரம் சுத்தமாகணும் பார்க்க மலாம் நினைக்கக்கூடாது. மரம் வந்து மட்டை தொங்குற அளவுக்கு இருக்கிறது தான் இருக்கணும், டெம்பரா இருக்கிறத எடுக்கக்கூடாது. அது மாதிரி வந்து நவம்பர் டிசம்பரில் எடுத்தோம்னா மரம் ஆரோக்கியமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மரத்தில் வந்து வெயில் காலத்தை டச் பண்ணக்கூடாது. காய் பறிக்கிறது மட்டும் வெயில் காலத்தை பறிக்கணும் தவிர மரத்தை மட்டை வெட்டுறேன் சொந்த யூஸ் பண்ண வெட்டோம்னா அந்த மரம் வந்து தன்மை மாறி போயிடும். காய்ச்சலுக்கு அந்த காய் குறையும் போது நமக்கு மகசூல் குறைஞ்சி போயிடும். சரி, அதில் பிள்ளைங்களை போல என்ன மரத்தை வளர்த்துணும்
1: அருமையாக சொன்னீங்க. இப்போ ஒரு மரமானது இப்போ 80 மரம் வச்சுருங்க, எத்தனை காய்கள் காக்கும் ஒரு மரம்ன்றது?
0: கிளைமேட்டை பொறுத்தும் இந்த சீதோஷங்களை பொறுத்தும் ஒரு வருஷத்தில் ஒரு மரம் வந்து 300 காய் கூட காய்க்கும். குறைஞ்சபட்சம் 100 முந்நூற்று 350 காய்கள் இங்கே காய்க்கும். அது சீசன் சூழ்நிலை பொறுத்து நம்ம என்ன தண்ணி கொடுத்தாலும் தட்பிற்பனைக்கு தகுந்த மாதிரி அந்த தென்னை மரம் வந்து காய் காய்க்கும். குறைஞ்சபட்சம் 150 முந்நூற்று 350 காய்க்கும்.
1: சரிங்க, இப்போ இந்த மாதிரி பட்டுப்புழு வளர்ப்பு தென்னந்தோப்பு வளர்ப்பு குறித்து ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்கணும் உங்ககிட்ட சேர்ந்தனா உங்களுடைய தொலைபேசின்னு என்னங்க?
0: 97 86 56 61 96.
1: சரி, இந்த நம்பர் கூப்பிட்டா என்ன சந்தேகம்னு சொல்லிடுவீங்களா?
0: கட்டாயம் சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி இதெல்லாம் தென்னந்து போலக்கிறதையும் பட்டுப்புழு வளர்க்குறதையும் வேறே சொல்லுவேன்.
1: சரிங்க, இவ்வளோ நேரம் ஆரம்ப கட்டத்துலேருந்து பட்டுப்புழு வளர்ப்பு குறித்தும் தென்னந்தோப்பு வளர்ப்பு முறை கொடுத்தும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. பட்டுப்புழு வந்து எப்படி வந்து எங்கே வாங்கிட்டு வரீங்க, என்ன நோய் தாக்குதல் ஏற்படுது, எப்படி சந்தைப்படுத்துகிறீங்க, எப்படி புழுவை எடுக்கிறீங்க, செட் அமைக்க முறை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக மரமாக நன்றிக்கலையா.
0: வணக்கம், வணக்கம், தேங்க்யூ சார்.
1: நேயர்கள், இதுவரை வயல்வெளி நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில்

பட்டுப்புழு வளர்ப்பு தென்னை வளர்ப்பு குறித்து விவரித்தார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் காமராஜ் பேட்டை மாராட்சிக்கல் காடு பகுதியைச் சேர்ந்த விவசாயி என் ஐயன்னன் அவர்கள். இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு அறிவிப்பாளர் இ ஏ

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சி. நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வருகிறது. நேர்களே, இன்று இரவு 8 மணிக்கு இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு விடுகதை.

நேயர்களே, நினைவிற்கு இன்று 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் பெற இருக்கிறது.

0: நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். இன்னிசைச்சாரலின் ஒலிபரப்பு நேரம் இரவு 8 மணி. இன்றைக்கி 8 மணி அப்படின்னாவே எல்லோரோட மனதிலும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமான ஒரு ஜாலி மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆமாம் நேர்களே, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது என்னோடய மைண்டுக்கு கேட்குது. ஹாப்பியாக இருக்கிறவங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹெட்ஸ் அப் சொல்லிக்காங்க. இன்றைக்கி வாரத்தில் முதல் நாள் சண்டே. சண்டே அப்படின்னாவே ஜாலியான டே அப்படின்னு தான் நாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் சண்டே அப்படிங்கிறது வாரத்தினுடைய முதல் நாள். உங்களுக்கெல்லாம் ரெஸ்ட்டு கொடுத்து மண்டேலேருந்து ஒர்க்கிங்கு, ஸ்கூலு, இந்த மாதிரி நிறைய வேலைலாம் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி வேலைகள் நடுவில் இன்னைக்கு உங்களை ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சியோடு கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு இளந்தண்டல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. இன்னைக்கு இளந்தண்டல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான தலைப்பாக வளம்பெற காத்திருக்கின்றது. ஸோ சண்டே அப்படின்னாவே ஜாலியான டே தான். ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன படித்தோமோ அதை சொல்லி சொல்லி வளர்ந்தோமோ அதை பற்றின ஒரு சின்ன கண்ணோட்டமாக இன்றைக்கி நிகழ்ச்சி போக காத்திருக்கின்றது. விடுகதையாக மலர காத்திருக்கின்றது இன்றைக்கி இளந்தண்டல் நிகழ்ச்சி. இளந்திண்டல் நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய பண்பலை நிலையங்கள் 0434-342 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பினாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றும் நேர்கள் 94-86-81-1025, 94-86-65-20-25 என்ற எண்ணை தொட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இன்றைக்கி விடுகதையாக மலர காத்திருக்கின்றது. இணைப்பில் இணையும் முதல் நேரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கயா? ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். நீங்கம்மா?
0: நலமா இருக்கோங்க ஐயா. நீங்க நல்லா இருந்தா நாங்களும் நல்லா இருப்போம் இல்லையா?
1: ஆமா, ரைட் மாதிரி அர்த்தம் நல்லா இருக்கீங்க.
0: ஆமாங்க ஐயா. சரி, நம்ம விடுக்கதைக்கு போலாமா?
1: கேளுங்கம்மா.
0: ஓகேங்க ஐயா. வெள்ளையாக இருக்கும், ஆனால் இது பனிக்கட்டி அல்ல. தொட்டால் சுருங்கும், ஆனால் தொட்டா சினிங்கியும் அல்ல. அது என்ன? ரொம்ப ஈஸி தான். பஞ்சு. சூப்பர். எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதேதான். ஓகே, அடுத்து விடுகதை போலாமா? கல்லில் காய்க்கும் பூ, தண்ணீரில் மலரும் பூ. அது என்ன பூ?
1: உப்பு.
0: உப்பு.

0: இல்ல நன்றி, நல்லதொரு முயற்சி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல விட்டுட்டீங்க, செகண்ட் ஆப்ஷன்ல தானே பிடிச்சிங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அடுத்த நேயருக்கு நம்ம மூவ் ஆகலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கயா?
1: பண்பலையோடு இணைந்து இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கத்து தென்னை விவசாயி முருகன்மா.
0: சரிங்கய்யா, தென்னை எல்லாம் எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? ரொம்ப நாச்சுமா பேசி.
0: நலமா இருக்கோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? பெட்டி காசு கொடுத்து வாங்கும் பெட்டி, அது என்ன பெட்டி?
1: பூட்டு சாவி இல்லாத பெட்டி வாய்மா? வாய்
0: கடையில போய் வாய வாங்க முடியாது இல்லைங்கய்யா? நன்றி நன்றி, நல்லதொரு முயற்சி. இணைப்பிலிடையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கய்யா? நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கோம். உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா? வானத்தில் பறக்கும் பறவை, வானத்தில் பறக்கும் பறவை, ஊரையே தன்னகத்தில் வைத்து பறக்கும் பறவை, அது என்ன? விமானம். அதே தாங்க ஐயா. அடுத்த உங்களுக்கான விடுகதை போலாமா? நான்கு கால் இரண்டு காது இருக்கும், ஆனால் பல் இல்லை, அது என்ன? சேருங்களா? ஆமா, நாற்காலின்னு சொல்லுவாங்க இல்லையா? சரிங்க, உங்களுக்கான அடுத்த விடுகதை என்ன அப்படின்னா, போட்டால் ஒரு மடங்கு, போடும்போது ஒரு மடங்கு, போட்டு எடுத்தால் இரண்டு மடங்கு ஆகும், அது என்ன? பட்டாசா? தீபாவளி வந்தோடனே உங்களுக்கு பட்டாசு ஞாபகம் வந்துருச்சா? அது இல்லைங்க ஐயா. நன்றி நன்றி, நல்லதொரு முயற்சி. அடுத்த நேயரிடம் பேசலாம். வருக வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: எங்க இருந்து பேசுறீங்கய்யா?
2: பாப்பாரப்பட்டி கிட்ட இருந்து.
0: பேர் சொல்லுங்கய்யா.
2: ராமன்.
0: ராமன் பேசுறீங்களா? பேர் சொல்றதுக்கு அவ்வளவு வெக்கமா உங்களுக்கு? ஓ சூப்பர் சூப்பர், இன்னைக்குதான் நீங்க அறிமுக நேயரா வந்திருக்கீங்களா? சரிங்கய்யா, உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா?
2: சொல்லுங்க.
0: சரிங்கய்யா, ஈஸியா கேட்கலாமா? ஈஸியா கேட்கலாமா? ஓகே. அதாவது அறைகள் உண்டு ஆனால் வீடு இல்லை. ஆமா, ஆனா அது ஓவியமும் இல்லை. காவலுக்கு 1000 வீரர்கள் உண்டு ஆனால் அது கோட்டையும் இல்லை, அது என்னது? மீனுங்களா? நன்றி நன்றி, நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு.
0: சரிங்க, உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா? கிண்ணம் நிறைய தண்ணீர் இருக்கும், கிண்ணம் நிறைய தண்ணீர் இருக்கும், குருவி குடிக்க வழியே இல்லை, அது என்ன? என்னங்க? கிணத்துக்குள்ள குருவி போய் அழகா ஈஸியா தண்ணி குடிச்சிட்டு வந்துடும் இல்லையா? நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணைந்ததுக்கு நன்றி. இணைந்திருக்கின்றோம் இது இளந்தென்றல் நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரிடம் பேசும் முன்பாக,
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வு.

0: தெற்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: இனிசை சேரல் தர்மபுரி பண்பலை 102.5 கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இது இளந்தெண்டல். இன்னைக்கு இளந்தெண்டல் நிகழ்ச்சியில் விடுகதியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய பண்பலை நிலையங்கள் 0434-342 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும் மற்றொரு இணைப்பெண்ணாக 24-40-30-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பு எண்களாக 94-86-81-101-05, 94-86-65-20-25 என்ற எண்ணை தொட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். உங்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இளமையில் நாம் படித்த படிப்பாக விடுகதை வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: சுகன்யா பேசுறேன் மேம்.
1: சுகன்யா பேசுறீங்களா? போகும் இடமெல்லாம் கோடு கிழிக்கும். நத்தை. சூப்பர். எடுத்த உடனே எப்படி பதில் சொல்லிட்டீங்க? ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கீங்களா. அப்படியே சொன்னாங்களா உங்களுக்கு? சரி, ஓகே, சரி, ஓகே. அடுத்த விடுகதை உங்களுக்காக போலாமா? மீனுக்கு பிடிக்காத கிழமை
2: என்ன?
1: எனக்கு எனக்கு கூட பிடிச்ச கிழமை தான் அது. சரி, நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்கலாம். நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். பூட்டு சாவி இல்லாத பெட்டி, காசு கொடுத்து வாங்கும் பெட்டி, அது என்ன? பூட்டு சாவி, பூட்டுக்கு சாவி இல்லாத பெட்டி, காசு கொடுத்து வாங்கும் பெட்டி, அது என்ன? காத்துங்களா? நன்றி, நன்றி. நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
3: தர்மபுரி மாவட்டம் கடத்தக்கோட்டை சிவகாமி. நல்லா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கும் சிவகாமி அம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கிறேன். நம்ம நாள் அதுவும் கூட பேசி.
1: அப்படியா, இன்னைக்கு பேசிட்டோம்ல?
3: கண்டிப்பா பேச.
1: சரிங்க, சரிங்க. ரொம்ப ஹாப்பி தானே? ஓகே, உங்களுக்கான விடுகதை போலாமா? மொட்டை தட்டிலே 8 பேர் பயணம், அது என்ன? பணியாரமா? சொல்லிட்டு ஒரே சிரிப்பு தான். பணியாரம் அல்ல. ஓ, நம்ம லேடி அப்படிங்கறதுனால நம்ம அப்படியே சாப்பிட்ற ஐட்டத்துக்கு போயிட்டோமா என்ன? நன்றி, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. நன்றி, நன்றி மா, இணைப்பில் இணைந்ததுக்கு நன்றி. இனிசை சாரல் இனிதா இனிந்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இது இளந்தெண்டல். இன்னைக்கு இளந்தெண்டல் நிகழ்ச்சியில் விடுகதையாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு இனிய பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேயர்களே.

0: அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரான்னு கேன்சர் ட்ரீட்மெண்ட்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
1: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
2: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 இன்ச் தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி.
4: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர் காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: நேயர்களின் கவனத்திற்காக இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் காலம் கடந்த காவிய கணங்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். நேயர்களே, நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலை நிலை எண்கள் 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும் மற்றொரு இணைப்பினாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இனிப்பெண்களாக 94-86-81-1025 94-86-65-20-25 என்ற எண்ணை தொட்டு உங்களுக்கு பிடித்தமான காலம் கடந்த காவிய கணங்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம் இன்றிரவு சுகமான ராகங்களாக. இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேயர்களுக்காகவும் வளம் வர காத்திருக்கின்றது. நேயர்கள், இன்றைக்கி இளந்தெண்டல் நிகழ்ச்சியில் விடுகதியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுகிறீங்க? உங்கள் வாய்ஸ் வந்து எனக்கு கிளியராக கேட்கல, டவர் இருக்கிறதுல நின்று பேசலாமா? ஆ, இப்போ கேட்குதா?
1: கிண்ணம்
0: நிறைய தண்ணீர் இருக்கும், கிண்ணம் நிறைய தண்ணீர் இருக்கும், குருவி குடிக்க கூட வழியே இருக்காது, அது என்ன?
2: ரொம்ப
0: எளிமையா குடுக்கறேங்கய்யா, மத்த நேயர்களோட உங்களுக்கு ரொம்ப எளிமையா தான் குடுக்கறேன். சரியா?
2: ரொம்ப மகிழ்ச்சிமா.
0: உங்களோட மகிழ்ச்சி தாங்க எங்களுக்கு தேவை. சரி, விடுகதைக்கு போலாமா?
2: முயற்சி செய்யலாமா.
0: ஓகேங்கய்யா. கன்று நிற்க, கன்று நிற்க, கயிறு மேயுது.
2: பூசணி கொடி.
0: பூசணி கொடி. சூப்பர், எளிமையா வந்துருச்சா? ஹாப்பியா இருக்கீங்களா?
2: செம்ம ஹாப்பியா இருக்குமா.
0: சரிங்க, அடுத்து உங்களுக்கான விடுகதை என்ன அப்படின்னா, மண்டையை திருகினால் கண்ணீர் விடும், அது என்ன? கண்ணீர் விடும், அழும்.
2: வெங்காயம்.
0: வெங்காயம் இல்ல, அது உரிச்சாதான், உரிச்சாதான் வெங்காயம் வந்து நம்மளுக்கு அழுகிய கொடுக்கும். ஆனா அதுவல்ல. இல்லைங்கய்யா, இல்லைங்கய்யா. நன்றி, நன்றி. நல்லதொரு முயற்சி. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம். ராஜேஷ் அப்புறம் சேலம் மாவட்டம் நாட்டாமங்கலம்.
0: சூப்பருங்கய்யா, நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: சரி,
0: உங்களுக்கான விடுகதை கொடுக்கலாமா?
3: கண்டிப்பா.
0: வெளுக்காத போர்வை வெண்மையாக இருக்கும், நிரம்பாத குடம் நிறைந்தே கிடக்கும், அது
3: என்ன?
0: வெளுக்காத போர்வை வெண்மையாக இருக்கும், நிரம்பாத குடம் நிறைந்தே கிடக்கும். இல்லங்க. நன்றி, நல்லதொரு முயற்சி. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேச?

0: வணக்கம் டி என் ராம், தேங்காய் மரத்துக்கிட்டு.
1: ஐயா ரெடியா இருக்கீங்களா? விடுகதை சொல்லிடலாமா?
0: சொல்லுங்க பார்ப்போம்.
1: சொல்லுங்க பாத்துக்கலான்றீங்களா?
0: அம்மா இதுக்கு முன்ன கேள்வி ஒண்ணு கேட்டீங்களே, அந்த குருவி குருவின்னு சொன்னி கேட்டீங்களா? அது வந்து ஒண்ணு தேங்காய்.
1: சரி,
0: இதுக்கு முன்னால ஒரு கேள்வி கேட்டீங்களா? அது வந்து ரேடியோம்மா.
1: ரேடியோவா? சூப்பர். இப்ப கேக்குற கேள்விக்கு மட்டும்தான் நீங்க பதில் சொல்லணும். சரிங்க, உங்களுக்கான விடுகதை என்ன அப்படின்னா, கிட்ட கிட்ட நடந்தால் எட்டி எட்டி போவான், அவன் யார்?
0: சொல்லுங்க.
1: கிட்ட கிட்ட நடந்தால் எட்டி எட்டி போவான், அவன் யார்? இல்லைங்க. நன்றி நன்றி, நல்லதொரு முயற்சி. அடுத்த நேரிடம் பேசும் முன்பாக,
2: உங்கள் கனவு திருமணத்திற்கும் நினைவில் நிற்கும் விழாக்களுக்கும் வாசுகி ராம் மகால் ஏசி. அக்டோபர் 12 முதல் பிரம்மாண்ட உதயம். 700 பேர் அமரும் வசதி, 320 பேர் உணவருந்தும் வசதி, பார்க்கிங், லிப்ட் வசதி, 24 மணி நேர செக்யூரிட்டி, குளிர்சாதன வசதி, 29 விருந்தினர் அறைகள். திறப்பு விழா அன்று சீனிவாச திருக்கல்யாணம் நடைபெறும். வாசுகி ராம் மகால் ஏசி, பச்சையப்பா அவென்யூ, சோகத்தூர் கூட்ரோடு, புதிய பேருந்து நிலையம் அருகில், தருமபுரி. போன் 9443-60648. இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: இமைக்கும் நொடி பொழுதினையும் இனிதாக்கி தரும் இது இன்னிசை சாரலில் இணைந்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இது விடுகதையாக வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த இனிய நேரம் 8:25. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கயா? சரிங்கய்யா, உங்களுக்கு நான் விடுகதை கொடுக்கலாமா? விண்ணை சிரிக்க செய்வாள், விண்ணை சிரிக்க செய்வாள், கண்ணை பறிக்க செய்வாள், ஏழு வண்ணங்களின் சொந்தக்காரி அவள். சூரியன் இல்லைங்கய்யா. நன்றி, நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா?
5: நாகலாபுரம் ஐயப்பன்.
3: சூப்பருங்கய்யா, உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா?
5: கொடுங்க மேடம். ஈஷா கூட பார்க்கலாம்.
3: இல்ல, உங்களுக்காகவே இந்த விடுகதை எடுத்துட்டு வந்தேன்
5: நான்.
3: சரிங்க. தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான், அவன் யார்?
5: தொடாமலே அழுவானா?
3: ஆமா, தொடாமலே அழுவான், தொட்டா பேசுவான். நீண்ட நேர மௌனம். நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்த நீரிடம் பேச முன்பாக,
6: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் ட்ரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
9: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நேர்களே, இன்றிரவு 9:30 ஒரு அருமையான தருணம், இடைவிடாத இசை மழை கேட்டு ரசிக்கலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இளந்தென்றல். இன்னைக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியில விடுகதையாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். விடுகதை கொடுக்கலாமா?
2: ஆ, கொடுங்க மேடம்.
1: ஆ, சரி. ஊசி மூக்கு

0: ஊசி மூக்கு, உள்ளங்கை கட்டை, பந்தி முடிந்த பின் கடைசியாக வரும், அது என்ன? ஊசி மூக்கு, ஊசி மூக்கு, உள்ளங்கை கட்டை, பந்தி முடிஞ்ச பின்னாடி கடைசியா வரும், அது என்ன? என்னதுங்க?
1: தண்ணி.
0: தண்ணியில. நன்றி நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நீரை வரவேற்கும். வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சூப்பர்பா, ரொம்ப நாள் ஆச்சு உங்க கூட பேசி. நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா? கிட்ட கிட்ட நடந்தால் எட்டி எட்டி போவான், அவன் யார்? கிட்ட கிட்ட நடந்தால் எட்டி எட்டி போவான், அவன் யார்? நிழல். நிழல்னு சொல்லலாம். சரி, ஓகே, அடுத்தவங்களுக்கான விடுகதை கேட்கலாமா? பிறக்கும் போது வாள் உண்டு, இறக்கும் போது வாள் இல்லை.
2: வாள்,
0: தவளை. அடுத்தவங்களுக்கான விடுகதை என்ன அப்படின்னா, போட்டால் ஒரு மடங்கு, போட்டு எடுத்தால் ரெண்டு மடங்கு, அது என்ன? ஆமா, தூண்டில். இல்ல, நல்லா அற்புதமா ரெண்டு விடுகதைக்கான விடையே சொன்னீங்க. நான் கூட ஒரு பாடல் உங்களுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நல்லது ஒரு முயற்சி, நன்றி. போட்டால் ஒரு மடங்கு, போட்டு எடுத்தால் இரண்டு மடங்கு அப்படிங்கறது என்ன அப்படின்னா, அப்பளம். இப்ப பசி டைமு. சூப்பர் சூப்பர், நல்லதொரு முயற்சி, நன்றி. இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேரி வரவேற்போம். வருக, வணக்கம். எங்கடா என்ன வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். வந்துட்டீங்களா? மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. உங்களுடைய குரல் கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா? மஞ்சள் தோல் பையுக்குள், மஞ்சள் தோல் பையுக்குள் வெள்ளை பணியாரம், அது என்ன?
2: மஞ்சள் பையுக்குள் வெள்ளை
0: பணியாரம். ஆமா, மஞ்சள் தோல் பையுக்குள் வெள்ளை பணியாரம். நன்றி, நன்றி, நல்லதொரு முயற்சி, அப்படியே நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: எடப்பாடியிலிருந்து ஜெயந்தி.
0: ஜெயந்தி பேசுறீங்களா? சரி, விடுகதை நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: என்னவா
0: இருக்கும், என்னவா இருக்கும், யோசிங்க, யோசிங்க. நீண்ட நேர மௌனம். நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். கிண்ணம் நிறைய தண்ணீர் இருக்கு, கிண்ணம் நிறைய தண்ணீர் இருக்கு, குருவி குடிக்க வழியே இல்லை, அது என்ன? தேங்காய். சூப்பர், அடுத்து உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா? விண்ணை சிரிக்க செய்வாள், விண்ணை சிரிக்க செய்வாள், கண்ணை பறிக்க செய்வாள், ஏழு வண்ணங்களின் சொந்தக்காரி அவள். வானவில். வானவில், வானவில் வந்து நம்ம ஜெனரலா வந்து போகும். மின்னல், மின்னல். சூப்பர், ஆனா நீங்க வெற்றியாளரா கருத முடியாது. செகண்ட் ஆப்ஷனா தான் உங்களுக்கான விடைய சொன்னீங்க இல்லையா? நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்த நீரிடம் பேச முன்பாக,
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: ஹெல்ப்ஸ் பப்ளிக் ஸ்கூல், வெண்ணாந்தூர் மெயின் ரோட், சேலம். ஐஐடி, ஜேஇஇ, நீட், டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தனி வகுப்புகள். ஒலிம்பியாட் பயிற்சி வழங்கப்படுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: இணைந்திருக்கின்றோம். இது இளந்தன்ற நிகழ்ச்சியுடைய இன்னைக்கு விடுகதையாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம். யார், இங்கிருந்து பேசுறீங்கய்யா?
2: திருப்பூர் மாவட்டம் குறுநிகழ்ச்சியிலிருந்து கஸ்தூரி பேசுறேன்.
1: சரிங்க, உங்களுக்கான விடுகதை கொடுக்கலாமா?
2: கொடுங்க.
1: தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான். அவன் யார்? வரவேற்போம்.
3: நல்லதுங்கய்யா,
1: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா
1: இருக்கோங்க. உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா? முயற்சி தான் திருவினையாக்கும் இல்லையா? ஆமா. வெளுக்காத போர்வை வெண்மையாக இருக்கும், நிரம்பாத குடம் நிறைந்தே கிடக்கும். அது என்ன? வெண்மையாக இருக்கும், நிரம்பாத குடம் நிறைந்தே கிடக்கும். அது என்ன? மேகம் இல்லைங்கய்யா. தேங்காய் இருக்குல்ல, தேங்காய். தேங்காய் வந்து எப்பயுமே வெண்மையாக தான் இருக்கும். அதை போய் நம்ம யாரும் எடுக்க போகிறதில்ல. நம்ம ஃபில் பண்ணணும்னு நினச்சா கூட அதுக்குள்ளே நம்ம வாட்டரை ஃபில் பண்ண முடியாது. அதுதான். நன்றி, நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையும் அடுத்தனே இறை வரவிருப்போம். வருக, வணக்கம். நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? உணவை எடுப்பான் ஆனால் உண்ண மாட்டான். வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: என் பாச பண்பலைக்கு இரவு வணக்கம். டி கொள்ளலிருந்து மூர்த்தி.
1: சரிங்க, என் பாச அண்ணன் மூர்த்தி அவர்களே, உங்களுக்காக ஒரு விடுகதைக்கு சொல்லலாமா?
4: கேளுங்க மேடம்.
1: சரி. ஊசி மூக்கு, உள்ளங்கை கட்டை, பந்தி முடிந்த பின் கடைசியாக வரும்.
4: பாயாசம் மேடம்.
1: பாயாசம் அல்ல. அது என்ன அப்படின்னா வெற்றிலை சொல்லுவாங்க இல்லையா? அதேதான். நன்றி, நன்றி. நல்லதரு. ஆமா, பீடா போடுவோங்கல்ல, அதுதான்.
4: நன்றி,
1: நன்றி, நன்றி. இனிப்பில் இணையம் அடுத்த நேரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார், இங்கிருந்து பேசுறீங்க?
3: நன்றி.
1: இதுக்கான விடை என்ன அப்படின்னா படகு. படகுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மொட்டை தட்டிலே எட்டு பேர் பயணம் அப்படின்னா அது எட்டு பேருக்கு மேலே அதிகமாக போனால் பயணம் பண்ண முடியாது. அதுதாங்க படகு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாய்க்கு வந்துட்டோம். நம்ம சின்ன சின்ன விடுகதைகள் தான், ரொம்ப ஈஸியான விடுகதைகள் தான். யோசித்து பதில் சொல்கிற மாதிரி இருந்தது இன்றைக்கான விடுகதைகள். நான்கு கால் இரண்டு காது இருக்கும் ஆனால் பல் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு சூப்பராக ஒரு நேயர் சொல்லிட்டாரு, நாற்காலி அப்படின்னு சொல்லிட்டு. மீனிக்கு பிடிக்காத கிழமை என்ன கிழமை அப்படின்னா ஃப்ரைடே. கிண்ணம் நிறைய தண்ணீர் இருக்கு, குருவி குடிக்க வழியே இல்லை அப்படின்னு சொன்னேன், அது இளநீர். பிறக்கும் போது வால் உண்டு, இறக்கும் போது வால் இல்லை அப்படி, அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன், அதுதாங்க தவளை. மஞ்சள் தோல் பைக்குள் வெள்ளை பனையாரம், அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன், அதுதான் வாழைப்பழம். அறைகள் உண்டு ஆனால் வீடு இல்லை. ஆனால் சித்திரமும் இல்லை. காவலுக்கு 1000 வீரர்கள் உண்டு ஆனால் கோட்டை இல்லை, அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன், அதுதான் தேன்கூடு.

0: போட்டால் ஒரு மடங்கு, போட்டு எடுத்தால் இரண்டு மடங்கு, அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தா அதுதான் அப்பளம். வானத்தில் பறக்கும் பறவை, ஊரையே சுமக்கும் பறவை, அது என்ன பறவை அப்படின்னு கேட்டிருந்தா அதுதாங்க விமானம். பூட்டு சாவி இல்லாத பெட்டி, பூட்டும் சாவி இல்லாத பெட்டி, காசு கொடுத்து வாங்கும் பெட்டி, அது என்ன பெட்டி அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுதான் தீப்பெட்டி. போகும் இடமெல்லாம் கோடு கிழிக்கும், அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒரு குட்டி பாப்பா அழகாக சொன்னாங்க நத்தை அப்படின்னு சொன்னாங்க. மொட்டை தட்டிலே எட்டு பேர் பயணம், அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுதாங்க படகு. மண்டையை திருகினால் கண்ணீர் விடும், அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். ஈஸியானது குழாய், நம்ம பைப் திருவி விடுறோம்ல அந்த குழாய் தான். உணவை எடுப்பான் ஆனால் உண்ண மாட்டான், அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுதான் அகப்பை. இணைந்திருந்தோம், இது இளந்தண்டல் நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி இளந்தண்டல் நிகழ்ச்சியில் விடுகதையாக வளம் வந்தது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற, பங்கு பெற முயற்சித்த, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நீய உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் தகடூர் தகவல்கள். வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள்.
1: தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அண்மையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பராமரிக்கப்பட வேண்டிய வகுப்பறை கட்டிடங்கள், சுற்றுச்சுவர், குடிநீர், மின்சாரம், கழிவறை மற்றும் உணவு கூடங்கள், மாணவர்களுக்கான அமர்விடங்கள் போன்ற அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்தும், மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகள் மற்றும் கல்வி வளர்ச்சி குறித்தும் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்ய வேண்டும் என அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் பள்ளி வளாகத்தை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், மாணவர்களுக்கு போதுமான அளவு பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கவும் தொடர்புடைய துறை அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தருமபுரி மாவட்டத்தில் மாவட்ட அளவிலான பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வரும் 12/10/2026 அன்று, அதாவது நாளை, தருமபுரி கடகத்தூர் அரசு தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெற உள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரசு பொதுத்துறை மற்றும் பிரபல முன்னணி தனியார் நிறுவனங்கள் பங்கு பெறும் தொழில் பழகுனர் சட்டம் 1961 கீழ் நேர்காணல் மூலம் தொழில் பழகுனர் பயிற்சிக்கு ஐடிஐ பயிற்சி பெற்றவர்கள், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிப்ளமோ மற்றும் டிகிரி கல்வி தகுதி உடையவர்கள் தேர்வு செய்ய உள்ளனர். ஆகவே அரசு மற்றும் தனியார் ஐடிஐயில் பயிற்சி பெற்றுள்ள பயிற்சியாளர்கள் தொழில் பழகுனர் பயிற்சியில் சேர்ந்து தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிப்ளமோ டிகிரி அதற்கு மேலும் கல்வி தகுதி உடையவர்கள் விருப்ப பிரிவுகளில் ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சி பெற்று NSTC வழங்கும் தொழில் பழகுனர் சான்றிதழ் பெறலாம். தொழில் பழகுனர் பயிற்சி முடித்து தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் பெறுபவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமையும் வயது வரம்பில் ஓராண்டு கால சலுகையும் உள்ளது. இப்பயிற்சிக்கு மாதாந்திர உதவித் தொகையாக ₹12,000 முதல் ₹20,000 வரை நிறுவனத்தால் வழங்கப்படுகிறது. எனவே நாளை 12/10/2026 அன்று கடகத்தூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெறும் தொழில் பழகுனர் சேர்க்கை முகாமில் அசல் கல்வி சான்றிதழ்களுடன் கலந்து கொண்டு இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும், மேலும் விவரங்களுக்கு மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம், பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் 2ஆம் தளத்தில் தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான தொலைபேசி எண்கள் வழங்கப்பட்டுள்ளது. 9500671416, 944422, 86874 மற்றும் 949999347454 ஆகிய அலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு இது தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ளலாம் எனவும் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கம்மம்பட்டு மற்றும் தொப்பூர் ஊராட்சிகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் விநியோகம் செய்வது குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் திடீர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கம்மம்பட்டு மற்றும் தொப்பூர் ஊராட்சிக்கு கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதில் கைகாட்டி வெள்ளாறு முதல் சோழியானூர் தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி வரை சுமார் 4.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு PVC பைப்லைன் மூலம் நாள் ஒன்றுக்கு 3.5 லட்சம் லிட்டர் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இதில் பொதுமக்கள் சிலர் முறையற்ற வகையில் தாங்களாகவே முதன்மை குடிநீர் குழாய் மூலம் இணைப்பு எடுத்துக் கொள்வதால் சோழியானூர் தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டிக்கு நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் குடிநீர் மட்டுமே வந்து சேருகிறது. இதனை சரி செய்யும் பொருட்டு கைகாட்டி

0: பல்லாறு முதல் சோழியானூர் வரை 4.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பைப் லைன் அமைப்பது மூலம் முறையற்ற குடிநீர் இணைப்புகளை தடுத்து கம்மம்பட்டி ஊராட்சி பொதுமக்களுக்கு முறையான சீரான குடிநீர் விநியோகம் செய்வது குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் தருமபுரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தருமபுரி வருவாய் கோட்டத்திற்கு உட்பட்ட வட்டங்களை சார்ந்த விவசாயிகளின் குறைத்திருப்பதற்காக நடைபெற்ற விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்றார். தருமபுரி மாவட்டம் தருமபுரி வட்டம் இலக்கியம்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் சிறப்பு முகாம் நடைபெற்று வருவதை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திரு வே சரவணன் அண்மையில் பார்வையிட்டார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர் பெயர் சேர்த்தல் முகாம் நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி 18 வயது பூர்த்தியடைந்த புதிய வாக்காளர்கள் மற்றும் இதுவரை வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற தகுதியுடைய நபர்கள் தங்களது பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளும் வகையில் நேற்று அதாவது சனிக்கிழமை தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 957 வாக்குச்சாவடி மையங்களிலும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாம்களில் 18 வயது பூர்த்தியடைந்த இளம் வாக்காளர்கள் தங்களது பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ள படிவம் 6 மூலம் விண்ணப்பித்தனர். அதேபோல் விடுதலை போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்களின் 143வது பிறந்த நாளையொட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள தியாகி சுப்பிரமணிய சிவா மணிமண்டபத்தில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் அண்மையில் மலர்தூவி மாலை வைத்து மரியாதை செலுத்தினார். இளைஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் தியாகி சுப்பிரமணிய சிவா நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். 1884 வத்தலகுண்டுவில் பிறந்த தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்கள் விடுதலை போராட்டத்தில் தீவிர பங்கு பெற்று 10 ஆண்டுகால கடுங்காவல் தண்டனையை பெற்று சிறையில் இருந்ததோடு ஆங்கிலேயருக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களிலும் ஈடுபட்டவர். ஆன்மீகத்தோடு நாட்டின் விடுதலையும் ஒன்றிணைத்து போராடியவர் தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்கள். தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்கள் பாரத மாதாவிற்கு கோயில் கட்ட வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுத்துள்ளார். அவரின் கனவை நனவாக்கும் வகையில் பாரத மாதா ஆலயத்தை பாப்பாரப்பட்டியில் அரசு அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வன உயிரின வார விழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வனசரகம் சார்பில் நெகிழி இல்லா வனம் என்ற தலைப்பில் தீவிர தூய்மை பணியும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் அண்மையில் நடைபெற்றது. எரநள்ளி காப்புக்காடு மற்றும் கணவன அள்ளி காப்புக்காடு பகுதிகளில் குவிந்திருந்த நெகிழி மற்றும் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு அகற்றப்பட்டன. இப்பணியில் வன பணியாளர்கள் திரளாக பங்கு பெற்றனர். மேலும் பாலக்கோடு கலாம் அறக்கட்டளை தன்னார்வலர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் இந்த தூய்மை பணியில் பங்கேற்று சுமார் 250 கிலோ நெகிழி கழிவுகளை சேகரித்து மறு சுழற்சிக்கு அனுப்பி வைத்தனர். 5வது மைல் மற்றும் பூமரத்தூர் ஆகிய கிராமங்களில் உள்ள கடைகள் மற்றும் பொதுமக்களுக்கு நெகிழி பயன்பாட்டை தவிர்ப்பது குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.
1: டிபி முக்த் பாரத் அபியான் திட்டம் வெறும் மருத்துவ சிகிச்சையோடு நிறுத்தாமல் அரசு துறைகள், தன்னார்வலர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து மக்களுக்கான இயக்கமாக இதனை மாற்றுவதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்தியா முழுவதும் காசநோய் இல்லாத சூழலை உருவாக்கும் நோக்கில் 55 மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அதில் தமிழ்நாட்டில் தேர்வு செய்யப்பட்ட 5 மாவட்டங்களில் தருமபுரி மாவட்டமும் ஒன்று. இதன் ஒரு பகுதியாக காசநோய் விழிப்புணர்வு மற்றும் மாதிரி கணக்கெடுப்பை வலியுறுத்தும் டிபி முக்த் பாரத் அபியான் காசநோய் இல்லாத இந்தியா இயக்கம் தொடக்க விழா தருமபுரியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி கவிதா தலைமை தாங்கினார். இதில் மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் ராஜேந்திரன், காசநோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் மருத்துவர் பாலசுப்ரமணியம், மை பாரத் அமைப்பின் மாவட்ட இளைஞர் நல அலுவலர் திரு சிவசண்முகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் காசநோய் ஒழிப்பு பிரிவு துணை இயக்குநர் மருத்துவர் பாலசுப்ரமணியம் பேசுகையில்,
2: அக்டோபர் 8 டிபி முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற ஒரு புரோகிராம வந்து துவக்கி வைக்கிறோம். இதுல நம்ம என்னன்னா டோட்டலா மொத்தமா இந்தியா முழுவதும் 55 மாவட்டங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 5 மாவட்டம், அதுல வந்து தருமபுரி, தேனி, திருச்சிராப்பள்ளி அந்த மாதிரி 5 மாவட்டங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம வந்து முக்கியமா இடம்பெறதுக்கான காரணம் என்னன்னா டிபி ஃப்ரீ பஞ்சாயத் அப்படிங்கறதுன்னா ஒரு 70 பஞ்சாயத்தை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க நம்மளோட தருமபுரி மாவட்டத்துல 2025-26. இந்த டிபி ஃப்ரீ பஞ்சாயத்துல டிபி கேசஸ் வந்து ரொம்ப குறவாயிட்டு வருது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் டிபி இல்லாத ஒரு மாவட்டத்தை தருமபுரி மாவட்டத்தை நம்ம நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான

0: வழங்கினார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள்.
1: இந்த பாட்டை கேட்போம். இல்ல இல்ல, இந்த பாட்டை கேட்போம்.
2: சின்ன சின்ன ஆசை, சிறகழிக்கும் ஆசை.
1: அட, அந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்குமே, எந்த பாட்டை தான் கேக்குறது அப்படிங்கிற குழப்பமே இனி வேண்டாங்க. ஒரே படத்துல இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் முழுமையாக கேட்டு ரசிக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 2:30. நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி.
0: இன்னிசை சரலில் நேர்கள் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக்கு.

0: இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி வரும் அரை மணி நேரமும் ரசிக்க ரசிக்க கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இது இடைவிடாத இசைமழை. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: Viking Bunions and Briefs.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

மின்னல் ஒன்று மகையாக மாறி வந்த பெண்மையே மேடை போட்டு மாலை சூட எண்ணுகிறேன்.

நீ சொன்னது வந்து சேர்ந்தது என்னிடமே, பொங்குது பொங்குது நெஞ்சிலின்று ஆனந்தமே.

0: பிரமாதம்.
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
0: சபாஷ் சபாஷ்.

0: இனிய இரவு வணக்கம் அன்பு நேயர்களே. நாம் இணைந்திருக்கும் இந்த இனிமையான தருணம் இரவு 10:01. காலங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மறைந்த பின்னும் நினைவுகளில் மாறாத நினைவுகளாக நம்ம கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இது சுகமான ராகங்கள். காலம் கடந்த காவிய காணங்களை காற்றலில் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம் நேர்களே. இனி வரும் 1 மணி நேரமும் இன்னைக்கு சண்டேனா ஒரு சூப்பர் ஸ்பெஷல் தான். இன்னைக்கு நம்ம பண்பலையில் அனைத்து மாவட்ட நேர்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாமா? நீங்கள் பண்பலையில் பாடல்களை கேட்டு ரசிக்க 03-4342 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பினாக 04-342 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பு எண்களாக 94-86-81-1025, 94-86-65-20-25 என்ற எண்ணை தொட்டு உங்களுக்கு பிடித்தமான காலம் கடந்த காவிய கணங்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு அனைத்து மாவட்ட நேயர்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கலாம். நேயர்களின் கவனத்திற்காக, நேற்று நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற வேணாம். அதுவும் இல்லாமல் 1960-70களில் வந்த பாடல்களை மட்டும் கேட்டு ரசிக்கும் ஒரு இனிமையான தருணம் தான் இது நேயர்களே. நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்க வராங்க, யார் எங்கேருந்து அப்படின்னு நம்ம பேசிடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் இரவு வணக்கம் சிவகாமியா.
0: சொல்லுங்க ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
1: தருமபுரி மாவட்டம் இந்தூர் பக்கம் கூரம்பட்டியில இருந்து பழனி பெரியம்மாள்.
0: சரிங்க பழனி ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். உரிமை குரல் படம் கல்யாணி கொண்டு என்ற பாடல் போடணும்.
0: சூப்பருங்க ஐயா, அழகா இருக்கு உங்களோட குரல். பாடலாமா ஒரு ரெண்டு லைன்?
1: பாடமா இருக்குது.
0: சூப்பருங்க ஐயா, சூப்பருங்க. ஏதோ உங்களுக்கான பாடல். நன்றி
1: நன்றி வணக்கம்.

0: உள்ள டாக்டர்கள் குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: மனம் மகிழும் பாடல் தொகுப்புகளோடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேயர்களுக்காகவும் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர்களே, உங்கள் மனதை மறந்து உள்ளங்கள் துடிதுடிக்க உதறுகள் முணுமுணுக்கும் பாடல் தொகுப்பை கேட்டு ரசிக்கலாமா? உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்க 0434 2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பெண்ணாக 24 40 31 என்ற எண்ணிலும் எழுந்து பேசலாம். அதே போல் 94 86 81 1025, 94 86 65 20 25 என்ற எண்ணை தொட்டு உங்களுக்கு பிடித்தமான காலம் கடந்த காவிய கணங்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாமா? நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை காற்றலையில் கேட்க வரும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம் சொல்வது.
3: நாமக்கல் மாவட்டம் பழனியடையை பற்றி நட்பாடு பழனி
2: சொல்லுங்க. என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
3: குமுதம் படத்துல இருந்து மாமா மாமா மாமா.
2: நன்றி, இது உங்களுக்கான பாடல்.
3: நன்றி.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
3: என்றோ வானவில்லாய் நம் மனதில் வந்து சென்ற சில நினைவுகளை ஞாபகம் ஊட்டும் ஒரு இனிய தருணம் தான் இது. சுகமான ராகங்களை கேட்டு ரசிக்கும் இனிய தருணம். இன்னைக்கு அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை காற்றலையில் தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
4: என்ன
3: படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
4: அதுல 1000 மலர்கள் சொல்லிட்டு.
3: அருமையான பாடல் இது உங்களுக்காக. நன்றி. இனிப்பில் இணைந்து நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: நித்தம் நித்தம் நினைவுகளை அசை போட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கின்றோம் இது சுகுமான ராகங்களோடு. இன்னைக்கு அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர்களே, காற்றறையில் அடுத்த பாடலை தவறவிடும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: இரவு வணக்கம்மா.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
1: காரியமங்கலம் வட்டம் எங்குச்செட்டிப்பட்டி பீமராஜம்மா.
0: சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறமா, நீ எப்படி பாக்குறீங்க?
0: நல்லமா இருக்குங்க. என்ன படத்துல இருந்து பாடல்
1: சரிங்க,
0: என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: 1969 வெளிவந்த படம் தங்க சுரங்கம். அந்த படத்திலிருந்து சந்தன குலத்துக்குள்ள பந்துகள் உருண்டு வந்து அந்த பாடல் கூட அணிவிருப்போம்.
0: நன்றி, இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.
2: சத்து தன்னாடு தென்னாடு பொன்னாடு.

0: காற்றலையில் கலந்து காவிய காணங்களாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இது இனிசை சாரல் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் அனைத்து மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. 10:28 இன்னிசை சாரலில் பாடலை கேட்க வரும் நேயரை வரவேற்போம். வருக வழக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: ஏனிப்படியில் படம் பேரு ஏனுங்க மாப்பி.

0: மலை சாரலாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்னிசை சாரல் இது, இன்னிசை சூதூரல். உங்கள் அபிமான பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்களாக. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை காற்றலையில் தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன். பாடசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: படம் ராமம் எத்தனை ராமநடி.
0: சரி,
1: அத அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு என்கிற பாடல் வேண்டும்.
0: அருமையா இருக்கீங்க உங்க குரல் இந்த இனிமையான நேரத்துல கேக்குறதுக்கு. இதோ உங்களுக்கு விருப்பமான பாடல். நன்றி, இணைப்பில் இணைந்ததற்கு
1: நன்றி அம்மா.
0: நன்றி.

0: மனதோடு மனம் வீசும் பாடல் தொகுப்பினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது சுகமான ராகங்களாக இனிமையான நேரம். இது 10:38 காற்றலையில் பாடலை தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: 32 தருமுறை பண்பளிக்கும் 103.7 ஏற்காடு பண்பளிக்கு இனிய உற்சாகமான இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாஜி சினியம்பாளையம் சோமசுந்தரம்
0: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்கயா?
1: நலமா இருக்க மேடம், உற்சாகத்துடன்.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கேட்கலாம்?
1: மேடம், எனக்கு இதய வீணை.
0: சரி,
1: பொன்னந்தி மாலை பொழுது. இந்த பாடல் அனைத்து நேரங்களும் இந்த பாடல். நன்றி,
0: உங்களுக்கான பாடல். நன்றி.

சுகமான நினைவுகளோடு சுகமான ராகங்களை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இனிமையான தருணம் இரவு 10:44 நிமிடம். இன்னைக்கு அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம்

0: நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று இயேசுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை காற்றலையில் தவளவிடும் நெய்யை வரவேற்போம். வருகோவனுக்கும் நலமா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? சரிங்க. என்ன படத்துல இருந்து? ஓகேங்கய்யா, ஓகே. உங்களோட மகிழ்ச்சி தான் எங்களுக்கு தேவை. என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: மேடம், படிக்க வேண்டும் புதிய பாடம், வித்தியாசமான பாடம் மேடம். பாடலில் அதிகமாக ஒலிக்காத பாடலை ஒலிபரப்புங்க மேடம்.
0: சரிங்கய்யா, நன்றி. இதோ உங்களுக்கான பாடல்.

0: நினைவுகளை மலரப்படுத்தும் அந்த இனிமையான தருணத்தில் இணைந்திருக்கின்றோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை காட்டலையில் தவள விடும் நெய்கிறை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் சோம்பட்டி கிராமத்திலிருந்து வள்ளி பேசுறேம்மா.
0: வள்ளி அம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லாமா இருக்கும். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: அந்தமன் காதலி படத்துல இருந்து அந்த பாருங்கள் அழகு
0: அந்த பாடல் வேணும். அழகா ஒரு லைன் பாடுனீங்க, என்ன ஸ்பெஷல் தெரிஞ்சுக்கலாமா இந்த பாடல் கேக்கிறதுக்காக?
1: நானே போன வாரம் அந்தமான் போய் நேர்ல பாத்துட்டு இருந்தேன்.
0: அந்தமான்கே போயிட்டு வந்தீங்களா?
1: எல்லாரும் தர்மபுரி பண்புல எல்லாரும் கேட்டு ரசிக்க

0: காதோறும் ரீங்காடமிடும் இன்னிசை பாடல் தொகுப்புகளோடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது சுகமான ராகங்கள் இணைந்திருக்கும் இந்த இனிமையான தருணம். 10:54 காற்றலையில் பாடலை தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கயா?
1: சேலம் மாவட்டம் ஏற்காட்டுல இருந்து அரங்கம் நடராஜன்மா.
0: ஏற்காட்டுல இருந்தே பேசுறீங்களா? எப்படி இருக்கு ஏற்காடெல்லாம்?
1: ஏற்காடு சூப்பரா இருக்குமா? மழைதான் இல்ல, சூப்பரா இருக்கு.
0: வந்துருங்கய்யா, கூடிய விரைவில் மழை வந்துடும். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: எனக்கு தீர்ப்பு என்ற படத்துல இருந்து அம்மா ஓர் அம்பிகை போல், அப்பா ஓர் ஆண்டவன் போல் என்ற பாட்டு போடுங்க.
0: சரிங்க, உங்களுடைய நேம்

0: இமைக்கும் நொடிப்பொழுதினை மினிதாக்கி தரும் இது இனிசை சாரல். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்களாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு அனைத்து மாவட்ட நேயர்களாகவும் விருப்ப பாடலாகவும் வளம் வந்தது. இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாயில் இருக்கும். நிகழ்ச்சியில நிறைவு பாடலாக கேட்க வரும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: வணக்கம்மா, தருமபுரி மாவட்டம் ரங்காபுரத்துல இருந்து கனகா பேசுறேம்மா.
0: சொல்லுங்க கனகாம்மா.

0: இருக்கீங்க?
1: அம்மா நல்லா இருக்கிறம்மா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கோங்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன படத்துல இருந்து
1: உங்க
0: பாடல்
1: குரலை
0: கொடுத்தீங்க?
1: கேட்கறது ரொம்ப சந்தோஷம்மா.
0: உங்களோட இவ்வளவு நேரத்துக்கு உங்களோட பேசுறது எனக்கும் மிகவும் மகிழ்ச்சியா இருக்குது. என்ன ஒரு ஆனந்தம்
1: அம்மா
0: பாருங்க.
1: அம்மா, லட்சுமி கல்யாணம்
0: ஆ
1: அதுல ராமன் எத்தனை ராமநடி அந்த பாட்டு போடுங்கம்மா.
0: நன்றி, இதோ உங்களுக்கான பாடல். நன்றிம்மா,
1: ரொம்ப சந்தோஷம்மா.
0: நன்றி.

காதோடும் கதை பேசும் சில உறவுகளின் நினைவுகளாக இன்று சுகுமான ராகங்கள் வளம் வந்தது, உங்கள் இதயத்தை தாளாட்டி சென்றது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்தது. நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேய உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இணைந்தே இருப்போம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கும் இந்த இனிமையான நேரம் 11:10. இனி நேயர்கள் கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க முனைவர் சு தில்லைவனம் அவர்கள் வழங்கும் நிகழ்ச்சி, 6:15 பக்தி பாமாலை கேட்டு ரசிக்கலாம், 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, நாளைய மழலையாக நம்மோடு இணையவிருக்கும் குட்டி குழந்தை எஸ் கணேஷ். காலை 7 மணிக்கு தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்டு ரசிக்கலாம். இன்னும் பல அறிவிப்புகளோடு அது கதம்ப மாலையாக வளமர காத்திருக்கின்றது. காலை வணக்கம். 7:10 தருமபுரி கொண்டலப்பட்டி ஜோதி தேசகன் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது கேட்டு ரசிக்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:35 செவிகளுக்கு விருந்தாக சந்தோஷ சாரல் கேட்டு ரசிக்கலாம். 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நண்டு, 8:05 பொன்னியின் புதுப்புணல் இதில் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாள, 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சிக்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள், 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது கேட்டு ரசிக்கலாம். 9:05 வானொலியில் வசந்தம் ஒரு அருமையான தலைப்போடு வளம் வர காத்திருக்கின்றது. 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சேவியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை உங்களது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். 11:05 வாழ்வளிக்கும் வனதுர்க்கை, தஞ்சாவூர் மாவட்டம் கதிரமங்கலம் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் சித்திரம் கேட்கலாம். 12 மணிக்கு நாளைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம் கேட்கலாம். 12:10 அறிவியல் மலர் நிகழ்ச்சியில் கொசுக்களும் அறிவியலும் பற்றி நவீன ஆராய்ச்சி சொல்லும் உண்மைகள், தருமபுரி பெரியார் பல்கலைக்கழகம் முதுநிலை பட்ட மற்றும் ஆராய்ச்சி மையம் உயிரி தொழில்நுட்ப துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு காமராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 சூழல் காப்பும் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை கேட்டு ரசிக்கலாம். 1:10 உங்கள் விருப்பமாக வளம் வர காத்திருக்கின்றது நெய்யீர் வைப்பம், 1:30 தருமபுரி PCR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயில் முழுவதும், 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் கோழி வளர்ப்பு முதல் காளான் சாகுபடி வரை தனது தொழில் முனைவு அனுபவங்கள் பற்றி திருவள்ளூர் மாவட்டம் திருநெற்றியூர் ஜி திவ்யா அவர்கள் தரும் தகவல்களை கேட்டு ரசிக்கலாம். 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி, மாலை 5 மணிக்கு மனதை வருடும் பாடல் தொகுப்புகளாக வளம் வர காத்திருக்கின்றது மாலை தின்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில், 6:10 இசை மின்னலாக உங்கள் இதயத்தை தாளாட்ட காத்திருக்கின்றது, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு தீர இசை, 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் மஞ்சள் சாகுபடி குறித்து விளக்குகிறார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் நெருப்பூர் பண்ணபாடி யான்காடு பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஸ்ரீ ஐயாசாமி அவர்கள், 8 மணிக்கு இனம் தென்றல் நிகழ்ச்சியில் சொல்லுக வெள்ளுக நிகழ்ச்சியாக வளம் வர காத்திருக்கின்றது, 8:30 இரப்பட்டி ஸ்ரீ ஷாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:30 இடைவிடாத இசை மழையாக, 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

நாயர்களே, இதுவரை கேட்டிருசித்தோம் நாளைய நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இனி கேட்கலாம் உறங்கு முன் ஒரு சிந்தனை. நாம் உலகில் பார்க்க விரும்பும் மாற்றம் முதலில் நம்மிடம் நிகழ வேண்டும். என்கின்றார் மகாத்மா காந்தியடிகள். இனிமையான இந்த இனிய தருணம் 11:15. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.